சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். வான் சிறப்பு அதிகாரத்தில் இன்று 8வது குறளை பார்ப்போம். வள்ளுவர் வந்து மழை பற்றி நம்முடைய அரசு திருக்குறளை எடுத்து பயன்படுத்தினாலே மழையினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு ரொம்ப அழகாக புரிய வைத்து விடலாம். அப்போ நம்ம நீரை வந்து வேஸ்டே பண்ண மாட்டோம். ஏன்னா நீர் வந்து எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த அதிகாரத்தினுடைய முடிவிலும் வள்ளுவர் ரொம்ப அப்படியே நச்சுன்னு சொல்றாரு. இப்ப இந்த குறள் எப்படி சொல்றாரு பாருங்க. சிறப்போடு பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் இண்டு. அப்ப என்ன அழகா சொல்றாரு, பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்றோம், பெரிய பெரிய வழிபாடுகள் எல்லாம் பண்றோம், வானத்தில தேவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இதெல்லாம் வந்து நின்று போய்விடும், மழை பெய்யாவிட்டால், நீர் இல்லை என்று சொன்னால். அப்ப எவ்வளவு, அதாவது வள்ளுவர் வந்து எங்கெங்கயோ போய் புரியாத ஊமையெல்லாம் நமக்கு சொல்லல, புரியாத எக்ஸாம்பிள்லாம் வந்து நமக்கு சொல்லி இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லல. பூஜை செய்வது எல்லோருக்கும் தெரியும். நாம எல்லாம் பல பேர் அவங்க அவங்க வீட்டில் பூஜை பண்றோம், பல பேர் வந்து பண்டிகையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், பண்டிகையில படையெல்லாம் பண்றோம். அப்ப வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ பண்ற பூஜை படையல் இதெல்லாம் நடக்காம போயிடும், இதெல்லாம் நின்று போய்விடும், இதெல்லாம் வந்து வறக்கும், வறக்கும் என்று சொன்னால் வறட்சி அடைந்துவிடும், குறைந்து போய்விடும். எப்பொழுது என்று சொன்னால் வானம் வறண்டு போய்விட்டது என்று சொன்னால், சிறப்போடு பூசணை செல்லாது, பூசணை இங்க பூஜைகள், அந்த பூஜனை எல்லாம் தேவ வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இதெல்லாம் போகாது, தெய்வங்களுக்கு நம்ம வழிபாடெல்லாம் செய்ய முடியாது. எப்பொழுது என்று சொன்னால் மழை பெய்யாமல் போய்விட்டது என்று சொன்னால், இங்கே நமக்கு சிறப்பை தரக்கூடிய வேண்டுதலையெல்லாம் தரக்கூடிய வேண்டியதையெல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய அந்த பூஜனைகளையோ இல்லைன்னா திருவிழாக்களையெல்லாம் நாம் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் நமக்கு தெரியும், பூஜை செய்ய வேண்டும், பண்டிகைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பூக்கள் வேண்டும், அந்த இறைவனுக்கு படையல் செய்வதற்கான உணவு பொருள்கள் வேண்டும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் என்று பார்த்தோம் முன்னாலேயே, அதிகார தொடக்கத்திலேயே வள்ளுவர் சொல்லிவிட்டார், மழை இல்லை என்று சொன்னால் உணவு தயாரிக்க முடியாது, உணவு இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ முடியாது. அப்போ மீண்டும் வலியுறுத்ததுக்காக இங்கே சொல்லுகின்றார், நீ ரொம்ப பூஜை பூஜை பூஜை என்று சொல்றிய, அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட நீர் வேண்டும். அந்த நீர் எங்கே இருந்து வருகிறது, மழையிடமிருந்து கிடைக்கின்றது. அப்போ அந்த மழை பெய்யவில்லை என்று சொன்னால் வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஈண்டு இங்கு இந்த பூமியிலே சிறப்போடு பூசணை செல்லாது. வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு சிறப்போடு பூசணை செல்லாது. மழை பெய்யவில்லை என்று சொன்னால் நாம் தெய்வங்கள் எல்லாம் வானத்தில் இருக்கிறார்கள், நமக்கு மேலே எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமே, அந்த தெய்வங்களுக்கு கூட நாம் இங்கே படையலையோ பூஜைகளையோ வழிபாடுகளையெல்லாம் சிறப்பாக செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் மழை இல்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே எந்த பொருளுமே கிடைக்காது என்று சொல்லி மீண்டும் நம்ம மனசில் புரியும்படி சொல்கின்றார். நீ பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட மழை தேவை, அதனால நீரை வீணாக்காதே, நீரை பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்று இங்கே சொல்லுகின்றார். நன்றி. நாளை

0: ஏய், அந்த ரேணு இருக்கல்ல, ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புறம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்டா ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீங்க?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி, பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: நிகழ்ச்சி இவர் வந்து ஒரு கண் மருத்துவர். இவர் இப்போ யூகேல ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ பாஸ்ட் 10 இயர்ஸா இங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெல்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: இன்றைய ஷோவை உங்களுக்காக தொகுத்து வழங்க போறது நான் உங்க ஆஜய் அக்ஷயா. ஓகே டாக்டர், இப்போ வந்து முதல்ல கண் அப்படின்ற போதே ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கண் பத்தின பல பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பேசிக்காவே இருக்கும். ஏன்னா வந்து திடீர்னு கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துட்டுனா கூட அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கான்சியஸா எல்லாம் பார்த்துப்பாங்க இல்லையா? ஸோ அதனால கண் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனா இருக்கிற பட்சத்துல கண் மருத்துவர் ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து மக்களிடையே உங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோவே. நேர்களே, அதனால நீங்களும் டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. இந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ணி டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், இப்போ முதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு இது என்னன்னா பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பேசிக்கா கண்ணில் ஆப்ரேஷனா கேட்ராக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்ராக்ட் அப்படின்னா என்ன டாக்டர்?
1: கேட்ராக்ட்னா கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து கிளாரிட்டி போய் ஒபேக் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் கேட்ராக்ட்.
0: ஒபேக் ஆயிடுச்சுன்னா அதாவது அது வந்து மறைந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா
1: அது பேரு கேட்ராக்ட்னு சொல்றாங்க.
0: அது பேரு கேட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓகே, இப்ப நம்ம வந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம நிலையத்துக்கு நம்மளோட சமுதாய வானொலி நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் மேம், உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரஞ்சினி. நான் வந்து ஒரு சில டவுட் கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார்.
1: கேளுங்க.
2: நான் இப்போது என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு கண்ணில் வந்து கண்ணில் சடனாக இந்த குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, இந்த அம்பு மாதிரி ஒரு பால் மாதிரி அது பட்டெடுத்து, அதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு பயமாக இருந்தது. பட் அது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி?
1: சரியான கேள்வி. ரொம்ப காமனான இன்சிடெண்ட் இது. குழந்தைங்களுக்கு குழந்தைங்கன்னு இல்லை, யாருக்கு கண்ணில் அடிபட்டாலுமே நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்ணை தேய்க்கிறது தான். கை எடுத்துகிட்டு போய் கண்ணில் வச்சு டக்குன்னு தேய்க்கிறது, அது அவாய்ட் பண்ணணும். வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனாக ஜஸ்ட்டு நம்ம தண்ணியை வச்சு வேணால் கழுவலாம். அதர்வைஸ் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒன்று முடிஞ்சால் பேட் ஏதாவது இருந்தால் போட்டுட்டு நீங்கள் வந்து கண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான் சிறந்த இது. நீங்களாம் வீட்டில் வேறு எந்த இதுவுமே வீட்டில் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணும். ஒரு காகுல்ஸோ ஏதோ ஒன்று மாட்டி, ஏன்னா எந்த அளவுக்கு அடிபட்டுருக்குன்னு தெரியாது. சின்ன கீரெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பெரிய அளவுக்கு கண்ணில் அடிபட்டுருந்துன்னா கண்ணை தேய்ச்சிங்கன்னா டேமேஜ் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் ஒரு கண்ணாடியோ ஒரு காகுல்ஸோ போட்டு ப்ரொடெக்டிவ் மாதிரி போட்டுட்டு ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் அது கண்ணில் வேற எந்த அடிபடாமல் தடுத்துப்போம். தண்ணி ஊற்றி கழுவுறதும் அவ்வளோ சரியான இது கிடையாது, ஏன்னா தண்ணி அவ்வளோ சுத்தம்னு தெரியாது. திருப்பி தண்ணி ஊற்றி கழுவுனா எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அதுவும் குழந்தைங்களுக்குன்னா தே வில் நாட் அலோவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு கண்ணை இறுக்கி மூடிப்பாங்க, நீங்கள் ஒரு கையை பிடிச்சி சண்டை போட்டு அவங்கக்கிட்ட இட் பிகம் வெரி மெஸ்ஸி. ஸோ பெஸ்ட் திங் இஸ் பேஷண்ட்டை டாக்டர்கிட்ட உடனே கூட்டிகிட்டு போகிறது.
2: இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கண்ணில் பவுடர் அதெல்லாம் விளையாடுறச்சே ஒத்த கொத்து இந்த மண் எடுத்து அது மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் போது நம்ம தண்ணி விட்டு அலம்பலாமா?
1: தண்ணி விட்டு அலம்பலாம், பட் அதுக்குன்னு சுத்தமான தண்ணி இருக்குது, கடையில் மருந்து கடையில் வச்சுருப்பாங்க. சாதாரண பைப்பில் இருக்கிற தண்ணியை விட்டு அலம்புறது அவ்வளோ நல்லது இல்லை, ஏன்னா ஏற்கனவே அந்த மண் நின்று விழுந்து கீரல் விழுந்திருக்கும். பைப்லேருந்து வர தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு தெரியாது. நீங்கள் அதை போட்டு அலம்புனீங்கன்னா அதை விட மோசமாகிடும். இல்லாட்டி அந்த கடையில் போனீங்கன்னா மருந்து கடையில் ஸ்டெரைல் வாட்டர்னு வச்சுருப்பாங்க, பட் அது பொதுவாக வீட்டில் யாரும் வச்சுருக்க மாட்டோம். அது நம்ம இண்டஸ்ட்ரி மாதிரி ஆஃபீஸ்னா இன்ஜுரிக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கும் யூஸ்வலாக, பட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில், அதை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு டைம் பீயிங்க்கு இமீடியட்டாக டாக்டர்கிட்ட
2: கூப்பிட்டோம். அப்போ இப்போ கேஸ் எல்லாரும் வீட்டில் வச்சிருக்காத பட்சத்தில் அப்போ நம்ம வாட்டர் போட்டு அலமரத்து சாத்தியமே இல்லை, எதுவும்
1: பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் ரியலி வெரி அட்வைசபிள். பட் ஒன்றும் இல்லாதப்போ அதை பண்ணலாம். பெஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவும் அலம்பாமல் ஒரு காகுல்ஸ் மாதிரி இருந்தால் மாட்டிட்டு கண்டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது தான் சிறந்த ஹெல்ப். வீட்டில் வைத்தியம் பண்ணுறத விட
0: ஓகே ஓகே. ஸோ இப்போ முதல்ல ஏதாவது கண்ணில் அடிபட்டுது அப்படின்னா நம்ம கண்ணை வச்சு தேய்க்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்ணை வந்து மெல்லிய பஞ்சு மூலமாக வந்து மறைச்சிக்கலாம் அப்படின்றது டாக்டரோட ஒரு இது. ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் ரஞ்சினி அவர்களே, நீங்கள் எங்களோட நிலையத்துக்கே வந்து கேள்வி கேட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே
3: டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த காஜல் அண்ட் ஐலைனர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் ஆல் த கேர்ள்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் சே 13 to 25, 30. அப்போ வந்து ஹவு சேஃப் இஸ் இல்லைனா அது சிலப்போ கண்ணுக்குள்ளே போகும். அது ஈவன் தோ தே சே இட்ஸ் சேஃப், யூனோ இட்ஸ் பியூர், இட் டசன்ட் எஃபெக்ட் தி ஐ, இரிட்டேட் தி ஐ. ஹவு ட்ரூ இஸ் இட்? ஹவு கேன் வி பிலீவ் தட் அது வந்து நம்ம கண்ணை எஃபெக்ட் பண்ணாதுன்னு?
1: ஐ ஆம் நாட் ஹியர் டு டாக் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் தி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், பட் எல்லாருமே போடுறாங்க. நோ ஏஜ் பார், எவ்ரிபடி இஸ் யூசிங் தட். எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, வி அசியூம் தட் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் கெட்டிங் இன் த மார்க்கெட் இஸ் சேஃப். பர்சனலாக பார்க்குறேன்னா, நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் வரலன்னா, யூ அசியூம் தட் இட் இஸ் ஓகே ஃபார் யூ. பட் ஐ ஹவ் சீன் மெனி பேஷண்ட்ஸ் கம்மிங் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன் வித் ஆல் சார்ட் ஆஃப் காஜல்ஸ் ஆர் ஐலைனர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அலர்ஜி இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட்ல அலர்ஜி இருந்தால் யூ கேன் ஸ்டாப் இட் அண்ட் கோ ஃபார் அனதர் கம்பெனி இஃப் யூ வாண்ட்.
0: ஓகே ஓகே டாக்டர், நம்ம வந்து கேட்ராக்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓகே, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி.
4: சொல்லுங்க மேடம்.
0: வணக்கம் சார், இப்போ டாக்டர் இருக்காங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
4: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க சார்.
4: யூஷுவலா ஐ டெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாங்க மேடம்?
0: ஓகே டாக்டர், அவர் என்ன கேக்குறாங்கன்னா, யூஷுவலா ஐ டெஸ்ட் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற போது எந்த கேப்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு.
1: இப்போ கண்ணாடிக்குன்னா நீங்கள் குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணி ஆகணுங்க. ஏன்னா கிளாஸ் பவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆஸ் வி க்ரோ தி ஷேப் ஆஃப் த ஐ ஆல்சோ சேஞ்சஸ். ஸோ அட்லீஸ்ட் 1 இயருக்கு ஒரு தடவை பண்ணி ஆகணும் கண்ணாடிக்குன்னா. இப்போ மற்ற விதமாக இந்த சர்க்கரை வியாதி அந்த மாதிரி ஏதாவது அதுக்காக பார்க்கணுன்னா, அது அதுக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்ஸ் a year பண்ணி ஆகணும். பட் ரெட்டினாவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னா அது குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்ரி 9 months or 6 months, சம்டைம்ஸ் எவ்ரி 3 months கூட பார்க்க வேண்டியிருக்கும். அது வந்து நீங்கள் கண் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் அசஸ் பண்ணிட்டு ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்லுவார் எவ்வளோ ஆஃபனாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
4: சரிங்க சார்.
1: அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னா அகெயின் இட் வேரிஸ். இப்போ 4 வயசு, 3 வயசு, 4 வயசு குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறோன்னா அவங்களுக்கு கண்ணாடி போடுற வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மாதத்துலேயே மாறும். அதனால 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க வேண்டியிருக்கும்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். டாக்டர், நம்ம கேட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு தான் வந்து இந்த கேட்ராக்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு 3rd standard, 4th standard படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து கேட்ராக்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து அந்த திரை அப்படிங்கறது ஏன் விழருது அப்படின்னா, முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கண் வந்து ரொம்ப வருஷமா உழைச்சிட்டே இருந்ததுனால அவங்க அவ்வளவு நேரம் ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால அந்த பார்வை மங்கி போறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி கேட்ராக்ட் பிரச்சனை வருது?
1: நீங்கள் கேட்டது கரெக்டாக கேட்டீங்க. ஆனால் ஒரே ஒன்று அந்த கேள்வியில் என்னதுன்னா, முன்னாடி வந்து வயசானவங்களுக்கு மட்டும் வந்தது, குழந்தைங்களுக்கு வரல, இப்போ மட்டும் குழந்தைங்களுக்கு வருதுன்னு கேட்டிருந்தீங்க. அது கேள்வி அப்படி இல்லை, முன்னாடி பழைய காலத்துலேயும் குழந்தைங்களுக்கு இருந்தது. பட் நம்மளுக்கு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்து இப்போ பெட்டராக இருக்கிறதுனால வி ஹவ் அண்டர்ஸ்டுட் லாட் அண்ட் வி ஆர் ஐடென்டிஃபைங் கேட்ராக்ட் இன் கிட்ஸ் ஏர்லி. ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி குழந்தைங்களுக்கு புறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா கூட அதுக்கு ஒன்றும் பெருசாக வைத்தியம் பண்ணுற மாதிரி இல்லை அந்த காலத்தில். இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால, மெடிக்கல் டெக்னாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால நம்ம குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஏன் ஜென்ரலாக வந்து கேட்ராக்ட் வர்றது வந்து வயசானவங்களுக்கு தான் வர்றது. கண்ணில் அந்த லென்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து டீநேச்சரைசேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்னால ஆகி ஒப்பேக்கான அது பேர் போகிறோன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக 40 இயர்ஸ் 50 இயர்ஸுக்கு மேலே தான் அது வரும். வெரி ரேர்லி குழந்தைங்களுக்கும் வரும். குழந்தைங்களுக்கு வர்றதுக்குன்னா அதுக்கு சில நோய்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வர்றதுக்கு இருக்கு. அப்படி குழந்தைங்களுக்கு புறை இருக்குதான்னா கண் மருத்துவர் பார்த்தா தான் தெரியும். அப்படி கண் மருத்துவர் பார்த்து அப்படி புறை இருந்துச்சுன்னா, குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு சில டெஸ்ட்லாம் பிளட்

0: டெஸ்ட்லாம் பண்ணி ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த காரணத்தையும் வைத்தியம்.
1: ஓகே ஓகே ஓகே சரி ஓகே ஓகே டாக்டர். இப்போ நம்ம கேட்ராக்ட் பற்றி பேசும்போது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறுகண் அப்படிங்கறதும் கூட குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு பரவலா காணப்படுற ஒரு நோய் மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கறது கூட இன்னும் யாருக்கும் தெரியல. ஒரு சில பேருக்கு பிறக்கும் போதே மாறுகண் இருந்தது, ஒரு சில பேருக்கு என்ன பண்றாங்க அவங்க நார்மலா பிறக்கும் போது நல்லா தான் இருக்காங்க, அது என்ன வருஷங்கள் ஆக ஆக ஒரு 8 வயசு 9 வயசுல இருந்து அப்படியே லைட்டா அந்த மாறுகண் வர ஆரம்பிச்சிடுது. ஏன் இந்த மாதிரி மாறுகண் அப்படிங்கறது வருது டாக்டர்?
0: மாறுகண் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒன் பர்டிகுலர் ரீசன் சொல்ல முடியாது. பட் நீங்கள் கேட்குற பர்டிகுலர் சுச்சுவேஷன் அப்புறம் 8 வயசு 9 வயசில் மாறுகண்
1: அவங்க நல்லா பார்க்குறாங்க. பட் அதுக்கப்புறமா மாறுகண்
0: அதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ராக்ட் வேறர், அதாவது இந்த கண்ணாடி போட்டால் தான் பார்வை அவங்களுக்கு நல்லா தெரியும்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கண்ணாடி வேணுங்கும் போது அவங்க கண்ணாடி போடாமல் இருந்தால் அந்த கண் வந்து சரியாக பார்க்காது. அந்த கண்ணு சரியா பாக்கல உடனே அந்த கண்ணு வந்து உபயோகப்படுத்தாதனால அட்ஜஸ்ட் ஆகல, அந்த கண்ணு வந்து சோம்பேறி ஆயிடுது. இங்கிலீஷ்ல லேசி ஆயின் சொல்லுவோம். சோம்பேறி ஆன உடனே அந்த கண்ணு நேரா இல்லாம என்ன யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு கோஸ் அவே.
1: ஓகே ஓகே ஓகே டாக்டர். நம்ம பேசிட்டே இருக்கும் போது நேர் இருக்காங்க லைன்ல. வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நம்ம மாறுகண் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த இது இந்த காரணங்களால மட்டும்தான் வந்து மாறுகண்,
0: இந்த காரணங்களால இல்லை, மற்ற பல காரணங்கள் இருக்கு. பட் மாறுகண் வந்து நம்ம குழந்தைங்களே பார்த்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கண்ணை திருப்பி நேராக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு.
1: இப்போ
0: நான் சொன்ன காரணத்தினால கண்ணாடி போடாம இருந்ததுனால வர மாறுகண்ணா இருந்தால் கண்ணாடி போட்டு வைத்தியம் பண்ணால் கண்ணு திருப்பி நேராயிடும்.
1: ஓகே ஓகே, சோ வைத்தியம் பண்ணி மாறுகண் மாற்றிருக்கு. என்ன மாதிரி கேசஸ்ல மாறுகண் மாற்றமே பண்ண முடியாது அப்படின்றது ஏதாவது கேசஸ் இருக்கு?
0: இதே மாதிரி கண்ணாடி போட்டு இருந்து கண்ணாடியே போடாம கண்டாக்டே போகாம நீங்க கண்ணாடியே போடாம இருந்தா ஒரு கண்ணுல பார்வையே இருக்காது, ஒரு கண்ணுல மட்டும் பார்வை இருக்கும். அந்த பார்க்காத கண் வந்து அப்படியே லேசி ஆகி இட் வில் டர்ன் அவுட் ஆர் டர்ன் இன். ஒரு 20 வயசுல வர்றீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, இட் இஸ் டேர்ன் அவுட். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை நேராக்கலாம். அது வந்து பியூர்லி ஃபார் காஸ்மெட்டிக்.
3: டாக்டர், இன்னொரு ரொம்ப காமனான ஐ ப்ராப்ளம் வந்து மெட்ராஸ் ஐ கன்ஜக்டிவைட்டிஸ். அது வந்து எல்லாருக்கும் ஆக்சுவலா ரொம்ப ஆஃபனா வருது. பட் அது ஆக்சுவலா என்ன, ஐ மீன் பேசிக்கலி அது வாட் இஸ் மெட்ராஸ் ஐ?
1: ஓகே, அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேர் இருக்காங்க லைன்ல. வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி, டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி.
0: ஹலோ,
4: வணக்கம்.
1: வணக்கம் மேம், டாக்டர் இருக்காங்க உங்களோட கேள்வி கேட்கலாம்.
4: சரிங்க மேடம்,
1: உங்க கேள்வி சொல்லுங்க மேம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நாங்க ஐநாவுக்கு வந்து பேசுறோம்.
1: ஓகே,
4: உங்க பேர் கமலா?
1: கமலாவா, சொல்லுங்க கமலா.
4: மேடம், எனக்கு இந்த கண் பார்வை பத்தி இப்போ விளக்கம் அளிக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப நன்றி மேடம். ஆனா எனக்கு வயசு 53.
1: டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க.
4: ஒரு முறை செக்அப் பண்ண சொன்னாங்க, ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த லெப்ட் கண்ணு மட்டும் ரொம்ப சரியான பார்வை தெரிய மாட்டேங்குது, மங்களாவே இருக்கு. அது என்ன, ஆனா வலது பக்கம் வந்து கியூரா இருக்கு.
0: சரிங்க,
4: அதுக்கு என்ன காரணம் டாக்டர், எதனால அப்படி இருக்கு? ஒரு கண் பார்வை சரியா இருக்கு, ஒரு கண் பார்வை சரியில்லை.
0: கொஞ்ச நாளா தான் பார்வை சரியில்லைன்னு சொல்றீங்க.
4: ஆமா ஆமா டாக்டர்.
0: பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 2-3 கேள்வி கேட்க வேண்டியிருக்கோம்.
4: கேளுங்க சார்.
0: முதல் கேள்வி ரேடியோலயே கேக்குறேன், உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது?
4: 53 வயசு ஆகுது சார்.
0: 53 வயசு ஆகுது. நீங்க சக்கரை வியாதி இருக்குங்களா?
4: இல்ல சார்.
0: இல்ல,
4: கிட்னி டொனேட் பண்ணிருக்கேன் சார்.
0: சரி, அதாவது இந்த வயசு ரேஞ்ச்ல காமனஸ்ட் ரீசன் வந்து கேட்ராக்ட் புறன்னு சொல்லுவோம், அதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த புறனாலேயே கூட இந்த கண்ணாடி பவர்லாம் மாறி இருக்கும், அதனால வேற கண்ணாடி போட வேண்டியதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் காமனஸ்ட் ரீசன் இப்பத்திக்கு நீங்க சொல்றது.
4: கட்டாயமா
0: சொல்ல முடியாதுங்க.
4: நான் வந்து இங்க சங்கரன் எங்களுக்கு ஃப்ரீ செக்அப்காக டாக்டர் அகர்வால் கிட்ட போய் செக் பண்ணோம் சார்.
0: சரிங்க.
4: அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி தான் கேட்ராக்ட் இருக்கு, 35,000 ரூபாய் ஆகுனாங்க, எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல.
0: சரிங்க
4: அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு பிரைவேட்டா எங்க வீட்டாண்டி அயனாவரத்துல சிவகுமாரன் பாக்குறாரு, சுகுமாரன் அவர்கிட்ட பார்த்தோம்.
0: சரிங்க.
4: அவர் அப்படிலாம் ஒன்னும் இல்லமா, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாடி எழுதி கொடுத்தாரு. ஒரு 6 மந்த் தான் ஆகுது. ஆனா எனக்கு ரொம்ப நைட் எல்லாம் ஒரு 7 மணி 8 மணி இந்த சைட்ல இந்த லெப்ட் ஹேண்ட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப வலி தெரியுது, மத்தபடி ஒண்ணும் இல்ல சார்.
0: இவர் நீங்க ரெண்டாவது பார்த்த டாக்டர் வந்து கண்ணாடி போட்டாலே கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதும் கரெக்ட் தான். நீங்க கண்ணாடி போட்டு கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ணலாமே தவிர லைஃப் லாங் இருக்க முடியாது. ஏன்னா புறங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஒரு சமயத்துல கண்ணாடி வேலை செய்யாது. அப்ப வந்து புற ஆபரேஷன் தான் பண்ணி ஆனோம். அவர் உங்ககிட்ட சொல்லிதான் கொடுத்துருப்பாரு, கண்ணாடி போட்டு கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ணுங்க, திருப்பி ஒரு 6 மாசத்துல வந்து பாருங்கன்னு சொல்லிதான் கொடுத்துருப்பாரு.
1: நீங்களும் நேயர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா டாக்டர் கிட்ட கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 651-213333 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். இப்ப நம்ம கூட இருக்காங்க டாக்டர் பி விஸ்வநாத், இவர் ஒரு ரெட்டினா கன்சல்டன்ட்.
3: சோ டாக்டர், நம்ம மெட்ராஸ் ஐ பத்தி பேசியிருந்தோம், அது ரொம்ப காமனான இது, எல்லாருக்கும் மெட்ராஸ் ஐ வருது, அது எப்படி வருது?
0: பேசிக்கலி மெட்ராஸ் என்னன்னா, மெட்ராஸ் என்னன்னா கன்ஜங்டவைட்டிஸ்னு நாங்கள் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். வைரல் இன்ஃபெக்ஷன் கண்ணில் வந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐயில் வந்துச்சுன்னா, தட் இஸ் கால்டு இந்த லோக்கலாக தான் மெட்ராஸ் ஐன்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் பாம்பேக்கு போனால் அது மெட்ராஸ் ஐன்னு சொல்கிறது இல்லை, பாம்பேல வந்து கன்ஜங்டவைட்டிஸ் தான் சொல்கிறோம். அந்த டேர்ம் வந்து இங்கே வந்ததுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, பட் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது பேசிக்கலி தட் இஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐ. யூஸ்வலி வந்து கொஞ்ச நாள் 3-4 டேஸ் இருக்கும். இட் இஸ் ரொம்ப பரவும் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு, கண்டேஜியஸ் டிசீஸ், ஈஸியாக தொத்திக்கும். அதனால வந்து வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கர்ச்சீஃபை ஷேர் பண்ணாமல், டவலை ஷேர் பண்ணாமல், பில்லோவை ஷேர் பண்ணாமல் இருக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இட் இஸ் ஹார்ம்லெஸ், இட் இஸ் அ நியூசன்ஸ். வந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு கண்ணேறியும், தண்ணியாக ஓடியும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது, பார்க்குறவங்களாம் பயப்படுவாங்க, அந்த மாதிரி அதுவாக யூஸ்வலாக சரியாக போயிடும் மருந்து போட்டிங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு தப்பான ஒரு அபிப்பிராயம் மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, மெட்ராஸை வந்துச்சுன்னா அடுத்தவங்க கண்ணை பார்த்தா நமக்கு மெட்ராஸை வந்துடும்ங்கிறது, அது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து பார்க்கறதுனால வராது, மற்றதுலேருந்து தொத்துறது தான், வேற இதில் பாடி காண்டாக்ட்ல இருந்து தான் வந்து ஒருத்தட்டு வந்து.
1: ஓகே ஓகே. சோ கண்ணால பார்த்தா மெட்ராஸை பரவாது.
0: கட்டாயமா பரவாது.
1: ஓகே டாக்டர். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் எம்ஓபி சமுதாய வானொலி. வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க, நான் சென்னை அயனாவரத்துல இருந்து வேல்முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் கேளுங்க.
2: சார், வந்து நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸா கண்ணாடி போடுறேன் சார்.
0: சரிங்க.
2: என்னோட ஏஜ் 30 ஆகுது.
0: சரி.
2: ஒரு 4-5 வருஷமா நான் கண்ணாடி போடுறேன். இப்போ வந்து நான் அதே கண்ணாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட பவர் மாறிட்டு இருக்குமா என்னோட அப்படின்றது எனக்கு தெரியணும் சார். நான் ஆனா எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்குது, ஆனா
0: ஒரு தடவை ரொம்ப மாற்றம் இருக்காது. ஆனா 4-5 வருஷத்துக்கு ஒரே கண்ணாடி போட்டிருக்குங்கிறது பிராக்டிகலி நாட் அட்வைசபிள், சிம்பிளி ஃபார் த ரீசன் ஃப்ரேம் எல்லாம் வளைஞ்சு போயிருக்கும், கண்ணாடியில ஸ்கிராச் விழுந்திருக்கும், சரிங்களா, அதுலயே உங்களுக்கு ரொம்ப மங்களா தெரியும். அது வேற இல்லாம நீங்க பவர் மாறி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அஞ்சு வருஷங்கும் போது நீங்க கட்டாம போய் காட்டிடுறது நல்லது. ஆமா
2: சரிங்க சார். ஒரே ஒரு சின்ன குறிப்பு வேண்டுகோள் சார்,
0: சொல்லுங்க.
2: இந்த ரேடியோல வந்து தமிழ்ல முழுக்க முழுக்க பேசினா நல்லா இருக்கும் சார். நான் வந்து வாகன ஓட்டுநர், டிரைவர் நானு. எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் கொஞ்சம்
1: தொடர்பு கொண்டு உங்க சந்தேகத்தை நீங்க தீர்த்துக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133651213333. ஓகே டாக்டர், இப்போ நம்ம மெட்ராஸை பத்தி பேசணும் இல்லையா. அடுத்தது இப்போ காலரே வந்து சொன்னாங்க கண்ணாடி பத்தி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு. இப்போ கண்ணாடி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் டாக்டர்?
0: கண்ணாடி எதுக்கு போடுறேன்னா பார்வை நல்லா தெரியுது, கண்ணாடி போடுறோம். ஒரு மெயின் ரீசன் அதுதான். இன்னொரு ரீசன் வந்து கூலிங் கிளாஸ் போடுறது, ஒன்னு வந்து இந்த பிரைட்னஸ்.
1: ஓகே ஓகே,
0: நம்ம அந்த சைடு பேசல, we are talking about the vision, visual point of இந்த தூர பார்வை கிட்ட பார்வை அந்த மாதிரி. இதுக்காக நம்ம கண்ணாடி போடுறது பத்தி கேக்குறீங்க. கண்ணாடி போடுறது நல்லதா, கான்டாக்ட் லென்ஸ் போடுறது நல்லதான்னா அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்
1: ஒன்று.
0: சில பவருங்களுக்கு பொறுத்ததுக்கு ஏற்ற மாதிரியும் கண்ணாடியா கான்டாக்ட் லென்ஸாக மாறும்.
1: ஓகே ஓகே டாக்டர், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
5: வணக்கம். வணக்கம், நான் சுமதி.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சொல்லுங்க டாக்டர், உங்க டாக்டர் கிட்ட உங்க சந்தேகம் கேளுங்க.
5: சார், என்னோட பையனோட ஹெச் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது.
0: அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுதா, இல்லை அவர் சொல்கிறாரா எனக்கு கண்ணில் தேங்கி?
5: அவர் சொல்லலை, பட் நம்ம பார்க்கும்போது பையன் ஏன் எப்போ பாரு அழறானா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும்.
0: கண்ணில் இருந்து தண்ணி வெளியில் வடியுது?
5: தண்ணி வடியெல்லாம் வடியாது, பட்
0: போக முடியாம கண்ணு வெளியில வழியாவே வந்துரும், வெளியில வடைஞ்சிரும். அதான் கண்ணுல கண்ணீர் தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கண் டாக்டர் பார்த்து அந்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அங்கிருந்து எடுத்துட்டு போகலாம். என்ன எப்படி வைத்தியம்
5: பண்றதுன்ட்டு
1: ரொம்ப நன்றி மாபு சமுதாயமானதை அழைச்சதுக்கு. ஓகே டாக்டர், நம்ம வந்து இந்த கான்டாக்ட் லென்ஸ் அண்ட் கண்ணாடி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ சொல்லுங்க, ஸோ கான்டாக்ட் லென்ஸ் போடுறது பெட்டரா கண்ணாடி போடுறது பெட்டரா?
0: கான்டாக்ட் லென்ஸ் பெட்டரா கண்ணாடி போடுறது பெட்டரானு இட்ஸ் நாட் ஒன் சிம்பிள் கொஸ்டின் டு ஆன்சர். அது வந்து பெட்டரும் இருக்கு, ப்ரோஸ் இருக்கு, கான்ஸ் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கண்ணாடி போடுறதுல என்ன நல்லதுன்னா வந்து ரொம்ப ஈஸி, விலை கம்மி, அழகழகாக கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம். கான்டாக்ட் லென்ஸில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா வந்து இன்ஃபெக்ஷன். அது வந்து ஹைஜீன் ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கான்டாக்ட் போடுறது, அதுதான் மெயின் ட்ராபேக். கண்ணுக்குள்ளே இருக்கிற லாங் ஹவர்ஸ் போட முடியாது கான்டாக்ட் லென்ஸ், போட முடியாது. நீங்கள் கிளாஸ்னால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிலேருந்து படுக்கிற வரைக்கும் 16 hours கூட போட்டுருக்கலாம். ஏன்னா இட் இஸ் நாட் லைங் ஆன் யுவர் ஐ, மூக்கு மேலே தான் உட்காந்து.
3: ஆனால் அது வந்து இந்த மார்க்ஸ்லாம் பண்ணி அந்த ஸ்கின்னை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுது.
0: அதெல்லாம் அது கொஞ்சம் ட்ராபேக். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் லென்ஸ் வாங்கலாம், ஃபைபர் கிளாஸ் போட்டுக்கலாம் வெயிட்டை குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு கிளாஸஸ்ல. கான்டாக்ட் லென்ஸ்லயும் வந்து சில சமயம் வந்து பவர் வந்து சில பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஷார்ட் சைட்டட் ஹைலைட்டட்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை பவர் போச்சுன்னா கண்ணாடி கொஞ்சம் திக் ஆகிடும். அந்த மாதிரி திக்கா இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா கண்ணாடி வந்து வெயிட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம். அவங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் போட்டா விஷனும் நல்லா இருக்கும் பார்வையும், ஏன்னா இந்த கண்ணாடி போட்டா அவங்களுக்கு சென்டர்ல மட்டும் தான் பார்க்க முடியும், பெரிஃபெரியெல்லாம் வந்து விஷன் அவ்வளவு கிளியரா சைட் வைஸ்ல பார்வை அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது. கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் விஷன் கிடைக்கும். அகைன் யூ ஹவ் வேதி கெட்டது நல்லதுன்னு பார்த்துட்டு தான் பண்ணும். கான்டாக்ட் லென்ஸ் போட்டா அந்த ரிஸ்க் இருக்கு, நீங்க ஹைஜீனை பாத்துக்கணும். அதோட டிஸ்அட்வான்டேஜ்
3: விழுந்துடும்.
0: விளைவுகள்ட்டர்லாங்க போறது கூட வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே ஓகே டாக்டர். நேயர் வந்திருக்காங்க லைன்ல. வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ.
6: ஆ வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்க சார்.
6: டாக்டர் இருக்கங்களா பக்கத்துல?
0: சொல்லுங்க சார்.
1: ஆ இருக்காங்க சார். உங்க பேர் சொல்லுங்க.
6: ஹலோ.
1: உங்க பேர் சொல்லுங்க.
6: ஆ நான் வெங்கடேசன் சொல்லிட்டு சேதாபட்டில இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார்.
6: ஆ சார் இருக்காருங்களா?
0: இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் வெங்கடேசன்.
6: சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வெங்கடேசன் சொல்லி சேதாபட்டில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
6: இதுல ஒரு சில இந்த ரெகுலரா இப்போ நான் 45 இயர்ஸ் ஆகுது எனக்கு.
0: சரிங்க.
6: இப்போ ஒரு முதல்ல ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஹீலிங் கிளாஸ் மட்டும் போடுத்துனாங்க அங்க தஞ்சாவூர்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டீங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த பவர் சேஞ்ச் ஆதான் என்ன பாக்கிறதுக்கு என்னால முடியல. நம்ம ஆப்டிகல்ஸ் போனோம்னு வச்சுங்களேன், அவங்களே ஒரு கண்ணாடியை கொடுத்து அவங்க ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கொடுத்து அதை படிக்க சொல்றாங்க.
0: சரி. அவங்க வந்து கண்ணாடி தான் உங்களுக்கு குடுக்கறாங்க. அவங்க வந்து
6: ரீடிங் கிளாஸ் மட்டும் குடுக்கறாங்க அவ்வளவுதான்.
0: அவங்க வந்து கண்ணை செக் பண்றது இல்ல. நீங்க கண்ணை செக் பண்ணா கண்டாக்டர் கிட்ட போய்
6: தான் அவங்க ஒரு டேபிள் மாதிரி லெட்டர், மீடியம் சைஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அது மாதிரி ஏதோ ஒரு வாக்கியம் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க.
0: இல்ல நீங்க சொல்றது புரியுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டாக்டர் பாக்கணும். நீங்க கண்ணாடி கடைக்கு போனா அவங்க கட்டாயமா கண்ணாடி கொடுப்பாங்க. பட் அவங்க கண்ணாடி தான் கொடுப்பாங்க. அவங்க உங்க கண்ணுல இருக்கிற நோய் பத்தி அவங்களுக்கு தெரியாது. உங்க கண்ணை எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கண்ணாடி கரெக்டான கண்ணாடி கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னதெல்லாம் நீங்க வந்து ரெகுலரா கண் டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிறது தான் கரெக்டான முறை.
1: ரொம்ப நன்றி சார். மோகி சந்தாய தொடர்பு கொண்டதுக்கு. நேர்களே நீங்களும் இவங்களை மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்மளோட நிலையத்துக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133336512133. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்ப நம்ம கூட இருக்காரு டாக்டர் பி விஸ்வநாதன். இவர் ஒரு ரெட்டினா கன்சல்டன்ட்.
3: டாக்டர் இப்ப வந்து புதுசா வந்து அந்த லேசர் ஐ கரெக்ஷன் நிறைய பேர் பண்றாங்க. அந்த பவர் கம்ப்ளீட்டா கெட்டிங் ரெட் ஆஃப் த பவர். அது வந்து எவ்வளவு பேருக்கு ஆக்சுவலா சஜஸ்ட் பண்ணலாம்? சில பேருக்கு பைஃபோக்கல் பவர் இருக்கு, ஷார்ட் சைட் இருக்கு, அவளுக்குலாம் வந்து லேசர் கரெக்ஷன் பண்ண முடியுமா?
0: மெயினா நீங்க சொல்ற லேசர் கரெக்ஷன் வந்து இந்த பார்வை, ரெண்டு பார்வைக்கு தான் மெயினா நாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து ஷார்ட் சைட்டட், மெஜாரிட்டி ஆஃப் தி பேஷண்ட் வந்து ஷார்ட் சைட்டட், அவங்களுக்கு தான் கரெக்ட் பண்றது. லாங் சைட்டட் இருக்கிறவங்க ஹைப்பர்மெட்ரோபியன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு சில ஓரளவுக்கு இருக்கிற பவர் கரெக்ட் பண்ண முடியும். இந்த பைஃபோக்கல்ங்கிறவங்க வந்து அவங்க ஏஜ் வந்து 40 இயர்ஸ், அவங்க தான் வந்து பைஃபோக்கல் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு லேசர் பவர்ல, ஏன்னா பைஃபோக்கலுக்கு வந்து ரெண்டு அந்த கண்ணாடியில் பேரே உங்களுக்கு தெரியுது பையன் வருது. ஸோ ரெண்டு பவர் இருக்கணும். லேசர்ல ஒரே சமயத்துல ரெண்டு பவர் கரெக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு பவர் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பவர் கரெக்ட் பண்ணாலும் 100 பவர் கண்ணாடி போட்டு தானே. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு லேசர் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகாது. பட் வி கேன் டூ இட். வி ஹவ் டு டிஸ்கஸ் வித் தி பேஷண்ட் அண்ட் தென் வி டூ இட். இட்ஸ் நாட் தட் பண்ணவே முடியாதுங்கிறது கிடையாது. அது பேசிட்டு
1: பண்ணலாம்.
0: ஆனா வந்து இந்த கிட்ட ஷார்ட் சைட்டட் இருக்கிறவங்களுக்கு இட் ஒர்க்ஸ் வெரி வெல். அந்த லேட்டஸ்டா இருக்கிற மிஷின்லாம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும்.
3: ஆனா அதுக்கப்புறம் பவர் கண்டிப்பா திருப்பி வராதா?
0: மாறாது, பவர் மாறுமா மாறாதான்னு நாங்க அசஸ் பண்ணிட்டு தான் வந்து லேசரே பண்றது.
1: ஓகே ஓகே டாக்டர். ஆனா வந்து ஒரு ஏதோ குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த லேசர் ஆபரேஷன் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. அது எஸ் அதே டாக்டர்.
0: பொதுவாவே 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்க பண்றது. ஏன்னா ஏஜ் வளர்ச்சி நின்னதுக்கு அப்புறம் தான்
1: பண்றது. கண்ணோட வளர்ச்சி,
0: ஆமா கண்ணோட வளர்ச்சி, உடலோட வளர்ச்சி எல்லாமே அப்பதான் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். பர்டிகுலர்லி ஐ பவர் வந்து ஸ்டெபிலைஸ் ஆற ஏஜ் வந்து அதுதான்.
1: ஓகே.
0: அதனாலதான் 18 ஒன்று எல்லாருக்கும் 18 பண்ண முடியாது. இந்த விஷன் பவர் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சாதான் 18 இயர்ஸ்க்கு அப்புறமும் பண்ண முடியும்.
3: அது சர்ஜரி எப்படி பண்றது டாக்டர்? பேசிக்கா அது ரெட்டினாவா இல்ல அந்த லேயர்,
0: இதுல நீங்க சொல்ற லேசர் சர்ஜரி வந்து இந்த கண்ணாடி

0: இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் எம்ஓபி சமுதாய வானொலி. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் ஜெயஸ்ரீ.
0: ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் கேளுங்க.
2: சொல்லுங்க மேடம்.
1: ஹலோ
2: சொல்லுங்க.
0: ஹலோ சொல்லுங்க
1: சார். என் பேர் ஜெயஸ்ரீ சார்.
2: சொல்லுங்க ஜெயந்தி.
1: ரிகார்டிங் மை ஹெல்த்
2: சொல்லுங்க.
0: ஹலோ
1: ஒன் செகண்ட் ஒன் செகண்ட்.
0: ஹலோ ஹலோ
1: சார், இப்போ என்னோட ஏஜ் 52 சார்.
2: சரிங்க.
1: எனக்கு அப்கோர்ஸ் ஐ அம் அப்ராக்சிம் ஐ அம் இன் அ பாஸ்.
2: சரிங்க.
1: வந்து இப்போ தலை கண்ணு தான், இப்போ கண்ணு போற மாதிரி தெரியல, பட் வந்து கண்ணு வந்து குட்டி சின்ன சின்ன எழுத்தெல்லாம் தெரியல.
2: சரிங்க. சின்ன எழுத்து எல்லாம் தெரியலன்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் கண்டாக்டர் போலன்னு சொல்றீங்க. முதல் சஜஷன் வந்து நீங்க கண்டாக்டர் போய் பாக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து நீங்க சொல்ற இத வச்சு பார்த்தா, தமிழ்ல சாலேஸ்வரன்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேல ஆனாலே நம்ம கிட்ட எழுத்து படிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எழுத்து சின்ன எழுத்து தெரியாது. உங்களுக்கு இப்ப 52 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இத்தனை நாள் எப்படியோ நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க கண்ணாடி இல்லாம.
1: இப்ப வந்து
2: ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க.
1: இப்ப
2: உங்களால மேனேஜ் பண்ணணும். அதனால சொல்லுங்க.
0: ஹலோ.
2: அதனால நீங்க வந்து கண்டக்டரை பார்த்து பொறை இருக்குதாங்கன்னு செக் பண்ணிட்டு மோஸ்ட் லைக்லி கண்ணாடி போட வேண்டியிருக்கும்.
1: சரி. ஓகே, தேங்க் யூ.
2: வெல்கம்.
0: தேங்க் யூ மா. ஓகே டாக்டர், நம்ம வந்து அந்த லேசர் கரெக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ லேசர் ஆபரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாசம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாம அப்படியே இருக்கலாம். அப்படிலாம்
2: கிடையாது. அதாவது லேசர் ஆபரேஷன் பண்றது எப்படின்னா, வலி இருக்காது. மரத்து போறதுக்கு ஊசி போடுறது இல்ல, சொட்டு மருந்து தான் போடுறது. சொட்டு மருந்து போட்டோடனே கண்ணு மரத்து போயிடும். கத்தி யூஸ் பண்றது இல்ல, லேசர் லைட் தான் யூஸ் பண்றோம். பண்றதுக்கு லிட்டரலி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரெண்டு கண்ணுக்குமே சேர்த்து 5-6 மினிட்ஸ் தான் ஆகும். பண்ணிட்டு பேட்ச் கூட நிறைய பேர் போடுறது இல்ல. இட் வேரிஸ் ஃப்ரம் பேட்ச் போடுறது. ஒரு கிளாஸ் மட்டும் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். பெட் ரெஸ்ட் கிடையாது. கட்டாயமா பெட் ரெஸ்ட் கிடையாது. ஒரு 2 டேஸ் வீட்டுக்குள்ள, ஒரு 5 டேஸ் மேக்ஸிமம் நீங்க வீட்டுல இருக்க வேண்டியிருக்கும். சிம்பிளி பிகாஸ் வெளியில போனீங்கன்னா கண்ணுல தூசி விழுந்துருங்கிறது. ஆஃப்டர் 5 டேஸ் யூ ஆர் பேக் டு நார்மல். ஸ்லோலி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஒரு மாசம் எல்லாம் வீட்டுல இருக்கணும், படுத்து இருக்கணும். லீவ் போடணும், காலேஜுக்கு லீவ் போடணும், ஆபீஸ்க்கு லீவ் போடணுங்கிறது கிடையாது.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி லேசர் ஆபரேஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கணும், மெஷர்ஸ் மாதிரி? இப்போ இந்த ஒரு வாரம் இல்லாததை விட்டுட்டு நார்மலா அவங்க என்ன ஐ மேக்கப் அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாமா?
2: புண்ணெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் யுவர் பேக் டு நார்மல் அப்சல்யூட்லி.
0: ஓகே, அதுக்கு
2: ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது.
0: ஓகே ஓகே. நார்மலா எவ்வளோ அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு நார்மலா எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்?
2: மேக்ஸிமம் நீங்க வந்து 4-6 வீக்கு சொட்டு மருந்து போட வேண்டியிருக்கும்.
0: ஓகே,
2: புண்ணு வந்து உடனே 2-3 நாள்ல ஆறிடும். 5 நாளுக்கு
0: பண்ணிட்டு
2: கிளியரா பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, வாட் கேன் தே எக்ஸ்பெக்ட், வாட் ஆர் வி கிவிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இட் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல்.
0: Okay.
2: Millions of people are having it all over the world.
3: And it's also ரொம்ப கன்வீனியன்ட் இல்ல, அதுக்கு அப்புறம் கிளாசஸ் தேவை இல்ல, அப்புறம் வந்து பிரச்சனை இல்ல.
0: ஓகே ஓகே டாக்டர். அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி சொட்டு மருந்து போடாம இருந்த நிலவில் என்ன ஆகும்? சப்போஸ் அந்த சொட்டு மருந்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாம லேசர் ஆபரேஷனுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்?
2: அப்படி
0: உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. இப்போ டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகம்

0: வணக்கம்,
1: திருப்பி கேளுங்க.
0: லென்ஸ் யூஸ் பண்றதுனால ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா டாக்டர்?
1: என்ன லென்ஸ்? காண்டாக்ட் லென்ஸ் கேக்குறீங்களா? காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றதுனால டிஃபெக்ட் இருக்கானா? அதை சொன்ன மாதிரி சரியா யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. இத்தனை மணி 8 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும், 12 hours தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சொன்ன டயத்துக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹைஜீன், கையை கழுவிட்டு தான் காண்டாக்ட் லென்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். மந்த்லி டிஸ்போசபிள் ஆர் டெய்லி டிஸ்போசபிள்னா, அது மந்த்லி டிஸ்போசபிள்னா 1 மாதம் தான் யூஸ் பண்ணணும், 2 மாதம் யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலராக காண்டாக்ட் லென்ஸை வந்து நீங்கள் லாங் இயர்லி டிஸ்போசபிள் காண்டாக்ட் லென்ஸ் அந்த மாதிரி லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 1 இயருக்கு ஒரு தடவை போய் பார்த்து ஐ டாக்டர் பார்த்து லென்ஸ் கரெக்டாக இருக்கா, உங்கள் பவர் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும்.
0: தேங்க்யூ சார்.
1: புண்ணு சரி ஆறாது, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மருத்துவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றது தான் கரெக்ட்.
2: அண்ட் ஓகே டாக்டர், இப்போ வந்து திவாலி டைம் போது சிலப்போ கிராக்கர்ஸ் டஸ்ட் ஏதாவது கண்ணுக்குள்ளே போயிருத்து, நீங்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் படி சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து ஃபயர் கிராக்கர்ஸ்னால் என்ன பண்ணுறது? தண்ணி தான் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி சொன்னீங்க, இப்போ வாஷ் பண்ண
1: வாஷ் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்ல, வாஷ் பண்ணுறதுனா நீங்கள் கிளீனாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். அது இன்னொன்று வாஷ் பண்ணுறது நீங்கள் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுவீங்கிறது தெரியாது. மெயினாக வந்து சொல்கிறது கண்ணை ரப் பண்ணக்கூடாது, அழுத்தி தேக்கக்கூடாது. நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்கன்னா ஏற்கனவே ஏதாவது கண்ணில் ஏதாவது அடிக்கடி பட்டுருது, சிறுசாக கிழிஞ்சு போயிருந்தா அது பெருசாகிடும். அதனால் வந்து லேசாக நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது தான் வந்து சிறந்த முறை.
2: அண்ட் டாக்டர், சிலப்போ வந்து இந்த ஐலாஷ்லாம் கண்ணுக்குள்ளே போயிடுது தூங்கிட்டு இருக்கிறச்சு, இல்லாட்டி டஸ்ட்னால், அதை எப்படி ஆக்சுவலாக எடுக்கிறது?
1: அது ஒன்றும் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதுவே வெளியில் வந்துடலாம்.
2: அந்த இல்லை, சிலப்போ இது வந்து கண்ணுக்குள்ளே மாட்டின்றது, வெள்ளை வரத்துக்கு கொஞ்சம் கையை போட்டு எடுக்கணும், இஸ் தட் ஓகே?
1: கையை போட்டு எப்படி எடுக்க முடியும்? உங்களை போட்டோன்னு
2: கண்ணு நான் எடுத்திருக்கேன், அதனால கேட்டேன்.
1: அந்த மாதிரி எடுக்கிறத விட இந்த தண்ணியை போட்டு ஸ்பிளாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுலேயே வந்துடும் டேப் வாட்டரில்.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து கண் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, நார்மலாக பிளட் ப்ரெஷர் மாதிரி கண் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணாங்க? அது கண் ப்ரெஷர்னா என்ன?
1: கண் ப்ரெஷர்னா அதாவது பிளட் ப்ரெஷர் மாதிரியே கண் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு சரிங்களா. அது வந்து நார்மல் ப்ரெஷர்ல இருந்தால் தான் அதுக்கு கண்ணுக்கு கரெக்டான ரத்த ஓட்டம் போகும், கண்ணில் நரம்புலாம் வேலை செய்யும். பிளட் ப்ரெஷருக்கும் கண்ணில் இருக்கிற ப்ரெஷருக்கும் சம்மந்தம் கிடையாது. கண்ணில் இருக்கிற ஐ ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா அதுக்கு பேர் கிளாக்கோமா அப்படிங்கிற ஒரு நோய். அப்படி ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா வந்து பலூனுக்குள்ளே நிறையா தண்ணி ஊற்றி ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி, ப்ரெஷர் அதிகமாக கண் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா பிளட் சப்ளை குறையும், நரம்புலாம் கம்ப்ரஸ் ஆகும், ஸோ விஷன் அஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் ரெகுலராக ப்ரெஷர் நீங்கள் கான்ட்ராக்டர் பார்த்தாலும் அவங்க பண்ணுற டெஸ்ட்டில் வந்து ஐ ப்ரெஷரும் இருக்கும், ஐ ப்ரெஷர் வந்து நார்மல் லிமிட்ஸில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சில பல டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை வந்து பிளட் ப்ரெஷருக்கும் சர்க்கரை வியாதிக்கும் மருந்து சாப்பிட்ற மாதிரி, கடைசி காலம் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி கிளாக்கோமா இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கும் நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் சொட்டு மருந்து போட வேண்டியிருக்கும்.
0: ஓகே, ஸோ இந்த மாதிரி கண் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா நமக்கு எப்படி விஷுவல் சேஞ்சஸ் தெரியும்?
1: அதாவது ரெண்டு விதமாக இருக்குது. சில சமயம் ப்ரெஷர் வந்து நம்மளை அறியாமையே நமக்கு ஒன்றுமே தெரியாது, ப்ரெஷர் வந்து மெதுவாக ரைஸ் ஆகும்.
0: ஓகே ஓகே, நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: மோகனாங்க.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க மேம், டாக்டர் இருக்காங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
3: சரிங்க. ஹலோ,
1: சொல்லுங்க மோகனா.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: நான் ஏற்கனவே கண்ணாடி போட்டிருந்தேன் சார் ஒரு 2 வருஷம்.
1: சரிங்க.
3: இப்போ கொஞ்சம் ரொம்ப மங்கலா இருக்கு கண்ணு.
1: சரிங்க.
3: கண்ணாடி போடுறதை விட்டுட்டேன் நானு, தலைவலி நைட்ல போட்டிருந்தேன் நானு.
1: ஓகே.
3: ரொம்ப கண்ணு மங்கலா இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்கு, எழுதும் போதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு.
1: ஓகே, எவ்வளவு வயசு ஆகுதுங்க உங்களுக்கு?
3: 42
1: ஆகுது.
3: ஏற்கனவே
1: பேசின ஒரு காலருக்கு சொன்ன அதே மாதிரி தான் தெரியுது. இந்த சாலேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க, 40 வயசு ஆச்சுன்னா கிட்ட பார்வைக்கு கண்ணாடி தேவைப்படும், படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அந்த மாதிரி கிட்ட வேலை செய்யும் போது கண்ணாடி தேவைப்படும், அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்க அதுக்கு அந்த கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போட வேண்டியிருக்கும், கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போட வேண்டியிருக்கும். நீங்க வந்து கண்டாக்டரை பார்த்துட்டு என்ன போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏற்கனவே கண்ணாடி வேற கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஏற்கனவே கண்ணாடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, நீங்க ஆனா சரியா போடுறது இல்லைன்னு சொல்றீங்க. அதனால கண்டாக்டரை பார்த்துட்டு வேற ஒரு கண்ணாடி வாங்கி போடுறது போட்டு அந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறேன்.
0: ஒரு
1: இதுல வந்து பிரஷர் வந்து சடனா ரைஸ் ஆயிடும், ரொம்ப அதிகமாச்சுன்னா அப்ப வந்து கண்ணு சிகப்பாயிடும், வலி வந்துடும், பார்வை சடனா குறைஞ்சிரும், தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து வாந்திலாம் வரும். அது வந்து யாரும் மிஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி கண்ணு ரெட் ஆயிடுச்சு, வாந்தி வருது, வலி வருதுன்னா உடனே நீங்க கண்டாக்டர்கிட்ட வந்துருவீங்க. அது ரொம்ப ரிஸ்க், அதுல அப்படி வந்துச்சுன்னா பார்வை அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து பிரஷர் வந்து ரொம்ப மெதுவா தான் ரைஸ் ஆகும், அது வந்து உங்களுக்கு தெரியாது, பேஷண்ட்டுக்கு தெரியாது, அத கண்டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும். அதனாலதான் வந்து தெரியவே எப்படி தெரியுங்கிறது தெரியாது, அதனாலதான் ரெகுலரா வந்து நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டாக்டர் போய் பார்க்கணும்னு சொல்றது. அப்படி ஸ்கிரீன் பண்ணும்போது பிரஷர் ரைஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம வந்து வைத்தியம் பண்ணி அதை கட்டுப்படுத்திடலாம்.
2: டாக்டர், நைட் பிளைண்ட்னஸ்னா ஆக்சுவலா என்ன?
1: மாலை கண் நோய்னு சொல்லிட்டு சொல்றது தமிழ்ல. நைட் பிளைண்ட்னா அதுக்கு ரெண்டு மூணு ரீசன் இருக்கு, பட் காமன் ரீசன் வந்து விட்டமின் ஏ சத்து குறைஞ்சிருந்ததுன்னா மாலை கண்ணு, சாயந்தரமான மாலை சாயந்தரம் இல்ல, வெளிச்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்வை சரியா தெரியாது. அதனால சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா சூரிய கீழே போச்சுன்னா இருட்டாறதுனால அது பேர் மாலை கண்ணு நோய்னு
0: வந்துடும். வணக்கம், ஹலோ,
1: சொல்லுங்க
0: சொல்லுங்கப்பா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ
4: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: பேர் ஷாங்கி மேடம்.
0: ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் கேளுங்க.
1: சொல்லுங்க மேடம்.
0: ஹலோ
4: ஹலோ,
0: டாக்டர் கிட்ட உங்க சந்தேகம் கேளுங்க.
4: அவங்க சாலினின்றவங்க பேசுறாங்கண்ணா, அவங்க மாமியார் பேசு. என்னமா உங்க மாமியார் இருக்கு? நான் பேசு.
0: ஹலோ,
1: சொல்லுங்க நீங்க.
4: எங்க மாமியாருக்கு வயசு 55 இருக்கு சார்.
1: சரிங்க, சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. சொல்லுங்க.
0: ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ, ஓகே, ஹலோ
4: ஹலோ,
0: சந்தேகம் தெளிவா கேளுங்கவா.
4: அவங்க மாமியாருக்கு சரியான பார்வை, 55 வயசு ஆகுதா? அவங்க தமிழ் வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா இப்ப சரியான கண் பார்வை இல்ல, கண்ணாடி போடாம இருக்கிறாங்க. கண்ணாடி போறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன
1: பண்ணுறாங்க? அவங்க வயசு வந்து 55 இந்த வயசுல வந்து இன்னும் கண்ணாடி போடாம இருக்கிறதுனா அவங்க கண்டாக்டர் போயிருக்க மாட்டாங்க.
4: கண்ணாடி
1: போடுறதுக்கு பயப்பட தேவையில்ல, பட் எனிவே நீங்க உங்க பிரச்சனைக்கு என்ன பண்ணா, நீங்க கண்டாக்டர் தான் போய் பாக்கணுங்க. பாத்துட்டு கண்ணாடி போட வேண்டி இருக்கும். அப்படி கண்ணாடி போடலாம், உங்களுக்கு போற கேட்ராக்ட் கூட இருக்கலாம், சரிங்களா? இந்த வயசுல அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி போடுறதுல பயப்படவே தேவையில்லையே, அது ஒன்றும் ஆப்ரேஷன் கிடையாது, போட்டுட்டா உங்களுக்கு பார்வை நல்லா தெரியும். சரிங்க, வெல்கம்.
0: ரொம்ப நன்றிமா. நேர்கள் அவங்களோட கேள்வியை ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், நம்ம வந்து இப்போது அந்த அந்த கண் ப்ரெஷர் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு, ஓகே ஃபைன், நம்ம வந்து நைட் பிளைண்ட்னஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து க்யூர் பண்ண முடியுமா?
1: நைட் பிளைண்ட்னஸ் வந்து அதான் சொல்லுங்கள், விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி ட்ரீட்மெண்ட் பண்ண அவன் நைட் பிளைண்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நைட் பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நோய்களும் இருக்கு, அது மரபணு சம்பந்தப்பட்ட நோய்கள். அதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பரம்பரையாக வர்றது மரபணு சம்பந்தப்பட்ட நோய்கள். அதுக்கு பேர் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வைத்தியம் வரலை, நிறையா ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா வி ஆர் லாட் பெட்டர் ஃபார்வர்டு கம்பேர்ட் டு 20 இயர்ஸ் அகோ. ஸோ ஃபியூச்சரில் டெஃபினட் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ்ட் க்யூர்னு ஒன்றும் இல்லை.
5: எனக்கு அடிக்கடி இந்த தலை பின்னந்தலை ரொம்ப வலிக்கிறது. பின்ன மண்டை வலிக்குது. அந்த அந்த அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த ஐப்ரோஸ் அந்த கண்ணு கிட்ட எல்லாம் செம்ம வலி வருது, ரொம்ப பெயின் இருக்கு.
1: சரிங்க,
5: அது எதனால வருது சார்?
1: பார்வையில இந்த பிரச்சனை இல்லைங்களா?
5: பார்வையில எதுவும் இல்ல, பட் நான் ஸ்பெக்ஸ் டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டிருந்துக்கும் போது அதுல என்ன சொன்னாங்க, அந்த இது வந்துருச்சு சொல்லிட்டு சின்ன வெள்ளெழுத்து வந்துட்டு வெள்ளெழுத்தும் அந்த ஹெட்ஏக்குக்கும் சேர்த்து ஒரே ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க.
1: சரிங்க,
5: பட் அதை வச்சு என்னால அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி கிளாரிங்கா இருக்கிறது. சோ நான் வந்து எனக்கு அந்த ஸ்பெக்ஸ் இல்லாத பாக்குறதே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட நாலேஜ் இல்லாதே நான் ஸ்பெக்ஸ கைட்டி வச்சுட்டு வித்தவங்க பிளைன் ஐஸ் வழியா தான் நான் என்னால ஒர்க் பண்றேன். நான்
1: முன்னாடியே புடிக்கலன்னு சொல்லி கழட்டி வச்சிடுறீங்க, அதுதான் பிரச்சனை. அது வந்து ரொம்ப காமன், முக்காவாசி பேர் அதான் பண்றாங்க. கண்ணாடி கொடுத்த உடனே எந்த கண்ணாடி போட்டாலும் பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீங்க கண்ணாடி இல்லாம உத்து பாக்குறதுனாலதான் அந்த ஸ்ட்ரெயின் ஐ ஸ்ட்ரெயின் வந்து தலைவலி வந்துருது. அது வேற இல்லாம இந்த காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருந்தா கூட தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
5: இப்ப வந்து கொஞ்சம் டென்ஸ் ஆயிட்டாலும் இல்ல வந்து சூப்பம் சரியா இல்ல, சூப்பம் இல்லாதனால தலைவலிங்கிறது ஓகே, அது நார்மலா எல்லாருக்கும் வராதுதான் ஐ ஃபீல். பட் அந்த கொஞ்சம் டென்ஷன் ஆனா கூட அந்த அந்த தலை வந்து ரொம்ப பெயினா இருக்கு, ஒரு மாதிரி
1: கண்ணாடி போடாம இருக்கிறதுனால தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. பட் இந்த டென்ஷனான தலைவலி வர்றதெல்லாம் இந்த டென்ஷன் ஹெட் ஏக்னு சொல்லுவாங்க, மைக்ரேன் சொல்றது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்க
0: ஹலோ சொல்லுங்க.
5: ஹலோ,
1: அந்த தலைவலி தொடர்ந்து இருந்து கேக்குறீங்களா?
5: சொல்லுங்க சார்.
1: அந்த கண்ணாடி போட்டு பாருங்க, கண்ணாடி போட்டு அந்த தலைவலி போகலைன்னா நீங்க ஒரு நியூரோலஜிஸ்டோ நியூரோ சர்ஜனோ இல்லாட்டி இஎன்டி டாக்டரும் ஒரு அதுக்கு ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிடுங்க. ஹெட்ஏக் வர டென்ஷன் ஹெட்ஏக் வர மாதிரி சொல்றீங்க, அது கண்ணுனால தலைவலி வர மாதிரி தெரியல. ஆனா முதல்ல கண்ணாடி போட்டு பாருங்க, நீங்க கண்ணாடி போடாம இருந்தீங்கன்னா தலைவலி வரும். ஏன்னா கிட்ட பாருங்க கண்ணாடி கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்யூட்டர் எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா கண்ணாடி எல்லாம் ஒர்க் பண்ணா கட்டாயம் ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். வெல்கம்.
0: ரொம்ப நன்றிவா. இவங்களை மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா எங்களோட நிலையத்துக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 651-2133 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்ப நம்ம கூட இருக்காரு டாக்டர் பி விஸ்வநாதன், இவர் ஒரு ரெட்டினா கன்சல்டன்ட்.
2: ஓகே டாக்டர், இப்ப வந்து நிறைய பேர் வந்து நிறைய மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பண்றாங்க, அது வந்து ஐடியலா எவ்வளவு ஹவர்ஸ் பண்ணா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாம ஒர்க் பண்ணலாம்? ஏன்னா அப்டர் 1.5 hours 2 hoursனா கண்ணு ரெட் ஆறுது, ஸ்ட்ரெயின் ஆகுது, தலைவலி வருது. எது வந்து அகார்டிங் டு டாக்டர் விச் இஸ் prescribed time நீங்க கண்டினியூஸா வர்க் பண்ணணும்?
1: அப்படி பர்టిక్యులர் prescribed டைமிங் கிடையாது. இதுல என்ன ஆதுன்னா இந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் சிண்ட்ரோம் னே ஒன்னு இருக்கு. வீடியோ மானிட்டரிங் ரொம்ப நேரமா பாக்குறதுனால அதுல ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கு. எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே ஏர் கண்டிஷன் ரூம், சோ ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மி, ட்ரை ஏர், கண்ணு சிமிண்டை மறந்துடுவோம். நம்ம மெய் மறந்து நம்ம பண்ற வேலையவே பார்த்துட்டு இருக்கோம், கண்ணு சிமிண்டது குறைஞ்சு போயிடும், மறக்கிறதுல குறைஞ்சு போயிடும். பொதுவா 16 தடவை கிட்ட நம்ம சிமிண்டுவோம் கண்ணா ஒரு நிமிஷத்துக்கு. கம்ப்யூட்டரை முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி தான் சிமெண்ட்றது. அதனால சிமெண்ட்னா தான் வந்து இந்த கண்ணீர் வந்து கண்ணில் ஸ்ப்ரெட் ஆகும், ட்ரைனஸை தவிர்க்கும். கண்ணை சிமெண்டாமே இருந்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆகிடுது, போதாததுக்கு ஏர் கண்டிஷன் ரூமு ரூம் எதுவும் ட்ரையாக இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து குறு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டரில் தான் இருக்கும் முகத்துலேருந்து. ஸோ கிட்டக்கே பார்த்துட்டு இருக்கிறது, வேறு கழுத்து வேறு குனிஞ்சு கிட்டக்கே பார்த்துட்டு இருக்கிறோம், அதனால அந்த பிரச்சனையும் வருது. இந்த கம்ப்யூட்டரில் ரொம்ப லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை கழுத்தை அப்படி மேலே தூக்கிட்டு தூரக்க எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த அக்காமடேஷன் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மானிட்டரை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரூம்ல வந்து நீங்க ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாம், பக்கத்துல பவுல் ஆஃப் வாட்டர் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஏர் ஆறு இந்த ஏர் கண்டிஷன் ப்ளோவர் வந்து டைரக்டா ஃபேஸ்ல ப்ளோ பண்ணாம வேற இடத்துல உட்காந்துக்கலாம், இல்லாட்டி இந்த ப்ளோவர் டைரக்ஷனை டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப தொந்தரவு வந்துன்னா கண் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க சில சொட்டு மருந்துகள் கொடுப்பாங்க, அதை போட்டால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்.
2: அண்ட் அப்புறம் டாக்டர், இப்போ வந்து சின்ன வயசுலேயே, தட் இஸ் 4 வயசு 3.5 வயசுலேயே நிறைய பேர் இப்போ கண்ணாடி போட ஆரம்பிச்சுட்டாங்க, அது ரொம்ப பேட் ஆக்சுவலாக. அது வந்து எப்படி தவிர்க்கலாம்? ஐ மீன் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே கண்ணாடி போட்டாங்கன்னா அது வந்து இதை ரொம்ப டிவி பார்க்குறாங்க இல்லாட்டி கம்ப்யூட்டர், அதை எப்படி தவிர்க்கலாம்?
1: இல்லையா, நீங்க கேக்குற கேள்வி அது என் 3 வயசு 4 வயசுல கண்ணாடி போட்டா ரொம்ப பேடுங்கிறீங்க, அது தப்பு. அது 3 வயசுல 4 வயசுல எதுக்கு கண்ணாடி போடுறாங்கன்னா பார்வை தெரியாம இருக்கிறதுக்கு தான் கண்ணாடி போடுறாங்க, அது வந்து அதுதான் வைத்தியம்,
5: போய் ஐ டெஸ்ட் பண்ணேன்.
1: சரிங்க.
5: ஹலோ. அப்ப வந்து மைல்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
1: என்னது மைல்டா
5: இருக்குன்னு? செக்ஸ் அவசியம் இல்ல அப்படினு சொன்னாங்க.
1: என்னது இருக்குன்னு சொன்னாங்க? என்னது இருக்குன்னு சொன்னாங்க?
5: மைனஸ்
1: பவர்,
5: மைனஸ்ல ஸ்லைட்டா தான் இருக்கு, பட் ஸ்பெக்ஸ் அவசியம் இல்ல அப்படினு சொன்னாங்க.
1: சரிங்க.
5: சோ நான் வந்து அதனால வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் தப்பு தப்பா எழுதினதுனால நாங்க நார்மல் செக்அப் போனோம். செக்அப் போனிருச்சு, அவர் வந்து நார்மலா இருக்காரு, ஆனா வந்து ஒரு சும்மா ஸ்லைட்டா தான் இருக்கு, இது வந்து நான் இது கிடையாது, அவசியம் கிடையாது, போட வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு வந்து அது ஜாஸ்தியா இருக்கிறதுனால பயந்துன்னு நாங்க என்ன போனோம், இல்ல நாங்க ஸ்பெக்ஸ் வந்து அவசியம்னா உங்களுக்கு வில்லிங் தான் போட்டுக்கோங்கன்னு சொன்னதுனால நாங்க போட்டுட்டோம். இப்ப ஒரு 3 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இப்ப வந்து திருப்பி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 100 தடவை வேற ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும் போது, அவங்க ஸ்கூல்ல இருந்து கேம்ப் வந்திருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது அவங்க வந்து நாட் நெசசரி, இந்த ஸ்பெக்ஸே போடாதீங்க, அவர் நார்மலா தான் இருக்காரு, அவர் வெறுமையே இருக்கட்டும், ஏன்னா அவருக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும், சோ திஸ் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: அப்படின்னு
5: அந்த கண்ணாடி எடுக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா
1: சார்? பையனுக்கு எவ்வளவு வயசு ஆகுது?
5: 11 இயர்ஸ்
1: ஆகுது. கண்ணாடி எடுக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்காது, கண்டாக்டர் செக் பண்ணிட்டு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லிட்டா கண்ணாடி தேவை இருக்காது. அதாவது ஏன் மாறிடுச்சுன்னா 3 வருஷம் 2 வருஷம் முன்னாடி அவருக்கு கண்ணு இந்த வளர்ச்சியில வந்து கண்ணு ஷேப் மாறும்போது பவர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல தடவை போகும்போது அவருக்கு பவர் இருந்திருக்கும், மைனஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு போனதுல அந்த கண்ணு வளர்ச்சியில அந்த பவர் குறைஞ்சு போயிருக்கும், இப்போ பவர் இல்லாமையா இருக்கு. அதனால தான் கண்ணாடி இல்லாமே அவருக்கு பவர் நல்லா இருக்கிறதுனால அவங்க கண்ணாடி வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்ணாடி வேண்டாம்னு சொன்னால் போட தேவையில்லை, அதனால திருப்பி பவர் வந்துடும் நீங்க பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்க திருப்பி ஒரு 1 வருஷம் கழிச்சு திருப்பி செக் பண்ணிக்கோங்க.
5: ஹலோ
1: சொல்லுங்க.
5: அது சப்போஸ் அது திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்கா சார்?
1: அது சொல்ல முடியாதுங்க, அது ஒரு ரஃப் கெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இப்போ வர்றதுக்கு உங்க பையனுக்குன்னு வரதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா முதலேருந்து குறைஞ்சிருச்சே, அதனால திருப்பி வராம.
5: எங்க வீட்ல நாங்க எல்லாருமே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றோம்.
1: அது வீட்ல எல்லாரும் போட்டுதா பசங்களுக்கு இருக்குங்கிறது கண்டிப்பு கிடையாது, இருந்தாலும் நீங்க வந்து 1 வருஷம் கழிச்சு போய் செக் பண்ணிக்கோங்க. பட் இப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க போட தேவையில்லை, அதனால ஒண்ணும் பாதிப்பு ஏற்படாது.
5: ஓகே சார், தேங்க் யூ,
1: வெல்கம்,
0: ரொம்ப நன்றி.
1: குழந்தைங்களுக்குமே இருக்கும், அதாவது முன்னாடி எல்லாம் நீங்க முதல்ல சொன்ன அதே இதுதான், பொறை ஆபரேஷன் ஏன் குழந்தைங்கள் எல்லாம் இப்ப பண்றோம்ட்டு. அந்த காலத்துல வந்து குழந்தைங்களுக்கு இருந்த கண்ணாடி பவரை கண்டுபிடிக்க முடியாது, இப்ப எல்லாம் நமக்கு அந்த இது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்ததுனால சின்ன குழந்தைங்களுக்கே டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கண்ணாடி வேணும்னா அவங்களுக்கும் கண்ணாடி, ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தை கூட கண்ணாடி கொடுக்குறோம்.
0: ஓகே ஓகே டாக்டர்,
1: சரிங்களா?
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து கண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் இல்லையா? ஸோ கண் வந்து நம்ம நல்லா பாதுகாத்துக்கணும்னா அதுக்கு நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா கண் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும்?

0: ஸ்பெசிஃபிக் பிடிச்சின்னா கலர்டு ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் லீவ்ஸ், கேரட் ஆர் பப்பாளி பழம், அந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கிறதுலாம் வந்து விட்டமின்ஸ் ஆர் மோர். ஸோ அந்த மாதிரி இந்த டொமேட்டோ, தக்காளி பழம் அதுலலாம் ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷு சாப்பிட்டா அதுலேயும் விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெட் மீட், நான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ரெட் மீட் இஸ் ஆல்சோ வெரி குட்.
1: ஓகே டாக்டர். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கீரைகள் நிறைய சாப்பிட்டா கட்டு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு தருவாங்க இல்லையா? ஸோ கீரை யாருக்கும் பிடிக்காது. குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி என்னென்ன காய்கறிகள், கேரட்ல எல்லாம் சாப்பிட்டா வந்து கட்டு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் மித்தா இல்ல நிஜமாலேயே இருக்காது?
0: அதுவும் மித்தே கிடையாது. கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுங்கிறது, அதுல தான் விட்டமின் ஏ சத்து இருக்கு.
1: ஓகே. ஸோ மாலைக்கண் நோய் வரும் அப்படின்ற அந்த விட்டமின் ஏ அதெல்லாம் சொல்லுவாங்க,
0: அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விட்டமின் சத்தா கொடுக்கணும்னு சொல்றது. ரொம்ப சீப் கீரைகள், கேரட் இதெல்லாம் வந்து விலை கம்மி ஆனா ரொம்ப நல்ல சத்து உள்ள.
1: மக்களுக்காக ஐ டொனேஷன் பத்தி ஒரு ரெண்டு கொஞ்சம் பேசுங்களா, ஐ டொனேஷன் பத்தி. ஏன்னா கண் தானம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ எல்லாருக்குமே வந்து தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லியிருக்காங்க, இப்போ கண் தானம்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ டொனேஷன் பற்றி நேயர்களுக்கு உங்களோட கருத்து ஒன்று சொல்லுங்க.
0: கண் தானம் வந்து ரொம்ப முக்கியம். அதை கண் தானம் பண்ணுறதுன்னா அந்த கருவிழி தான் மெயின். கண் தானம்னா நம்ம பேசுகிறது வந்து கருவிழி தானம். அந்த கண் எடுத்துட்டு அந்த கண்ணில் இருக்கிற கருவிழியை மற்றவங்களுக்கு மாற்றி வச்சு, அந்த கருவிழியில் நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த கருவிழியை எடுத்துட்டு இந்த தானம் பண்ண கருவிழியை வச்சு அவங்க பார்க்க வைக்கிறது. அது எல்லாருமே பண்ணலாம். நம்ம அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிபடி இஸ் எலிஜிபிள் ஃபார் தட். அது ஒரு பெரிய சேவை ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு. அட்லீஸ்ட் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட இது கண் வந்து இன்னொருத்தர் உதவியா இருக்குறது, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். அது
2: இந்த ஐ பேங்க்ஸ்ல எல்லாம் பிளேஜ் பண்ணலாம்ல,
0: ஐ பேங்க்ல பிளேஜ் பண்ணா நீங்க எந்த கண்டக்டர் கேட்டாலும் அவங்க எந்த கண்டக்டர் கேட்டாலும் அவங்க இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க, கொடுக்கணும். எல்லாம் நானும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், உங்களையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி நான் கேட்டேன்.
1: இட் வாஸ் வெரி சிம்பிள் ஃபார்ம், ரெண்டு விட்னஸ் கேட்டிருப்பாங்க, ஐ டொனேஷன் டன். ஸோ அதுக்கு வந்து ஐ டொனேஷன் அப்படிங்கிறது மண்ணுக்கு போற கண்ணை வந்து நம்ம மனிதர்களுக்கு கொடுத்தா அவங்க கண் பார்வை கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல மெசேஜோட உங்ககிட்ட இருந்து கிளம்புறது. நான் உங்க ஆட்சி அக்ஷயா.
2: நான் உங்க மதுமிதா.
1: ஓகே. இப்போ நம்ம கூட இருந்த டாக்டர் டாக்டர் பி விஸ்வநாதன், இவர் ஒரு ரெட்டினா கன்சல்டன்ட் ஃப்ரம் வாசன் ஐகர். ரொம்ப நன்றி டாக்டர்.
2: தேங்க்யூ டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: நேர்களே, நிகழ்ச்சி இதோட முடிவடைது. தொடர்ந்து கேட்டே இருங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டு குட், ஸ்டே குட்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: You are listening to MOP Vaishnav

0: tuned. Stay tuned. Stay tuned.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

birds can't walk. Wind does not make a sound until it blows against an object. The naming of a tropical storm and hurricane officially began in 1953. India has the most post office than any other country. There are over lakhs. India is the home for over 200 million cows. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

The Taj Mahal in India is made entirely out of marble. Bali has the world's largest variety of flora. Bill Gates began programming computers at the age of 13. Every single possible 3characters.com domain has been registered. The word uncopyrightable is the only 15-letter word that can be spelled without repeating any letter. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அத பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல. வாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: ஏலே ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you, keep smiling, that's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.
3: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள், அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: Hi, this is Playback Singer M.M. Manasi. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நோக்கிடும், ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம்போ.

0: ஏ, அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புறம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.

0: சாமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி, பாத்தீங்களா, இதுக்கு தான் இந்த பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
3: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: உடம்புக்கே நல்லது இல்லங்க. இந்த கடைகள்லாம் சீப்பா விக்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
5: அப்படியா?
6: வணக்கம் நேயர்களே, இப்ப நடந்த கதையை கேட்டீங்களா? இவங்களுக்கும் இவங்க சாப்பிடுற பழங்கள்ல என்ன கலக்குறாங்கன்னு தெரியல. நம்ம

0: ஆடு மாடு போன்ற விலங்குகள் பம்கின், வாட்டர்மெலன், பிரிஞ்சால் அண்ட் கியூகம்பர் போன்ற காய் பழங்களையும் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜெக்ஷன் பேரு தான் ஆக்சிடோசின். இதுக்கு வேற வேற இடத்துல வேற வேற பேர் இருக்கு. காசின், பானி, தாவை மாதிரி. இதோட விலை வெறும் 50 பைசா தான் பிளாக் மார்க்கெட்ல. இது இவ்வளோ விலை மலிவா இருக்கிறதுனாலையும் பழம் சீக்கிரமா பழுக்கிறதுனாலையும் இதை நிறைய இப்போலாம் யூஸ் பண்றாங்க. இந்த மருந்தை பத்தி இப்போ ஒரு சின்ன நிஜமா நடந்த கதையை கேட்கலாம்.
1: நான் ஒரு பழ வியாபாரி. காசுக்காக என்னோட பழங்களை மருந்து கலந்து விற்பேன். ஒரு நாள் என் பழத்தை என் பையனே சாப்பிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மருந்து கலந்த விஷயம் தெரிஞ்சு நான் அவனை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் மற்றவங்களை நினச்சி பார்த்தேன். நிறைய குழந்தைங்களும் பெரியவங்களும் என்னோட பழத்தை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்களோ, அவங்களுக்கு இந்த மருந்து கலந்த விஷயம் தெரியாது. அவங்க உடம்புக்கு என்ன ஆயிருக்குமோ. அப்பத்துலேருந்து இந்த பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்திட்டேன். காசு போனாலும் பரவாயில்ல, இனிமேல் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். இதை கேட்டு மற்ற வியாபாரிகளும் பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம ஆசைக்காக நம்ம மற்றவங்கள பாதிக்கிறோம்.
0: கேட்டிங்களா, இவர் கதையை கேட்டு மற்றவங்களும் நிறுத்தணும்னு MOP சமுதாய வானொலியும் விரும்புகிறது. இப்போ நம்ம பொதுமக்கள் கிட்டையும் வியாபாரிகள் கிட்டையும் கேட்கலாம், அவங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் பத்தி என்ன தெரியும்.
2: I'm the busy streets of Pushpaka market. Let's see if people here are aware of oxytocin in vegetables. Hello ma'am.
3: Hello.
2: Do you buy vegetables regularly from here?
3: Yeah, I buy vegetables regularly.
2: So what did you buy today?
3: I got a bunch of juicy watermelons and brinjal.
2: Oh, so do you know that they put this oxytocin injection
3: I've heard about it from my friends, but I don't think so these people do it.
2: How are you so sure about it?
3: As I'm a regular customer here, so I don't think so they must have done all this.
2: Do you know how to find it out?
3: No.
2: So somebody in your family got affected by eating this type of food?
3: No one.
2: Okay, thank you. I'm here taking an interview of an organic shop owner. Hello sir, do you own this shop?
4: Yes, I own this organic shop.
2: So sir, what type of vegetables you keep here?
4: We keep organic vegetables here. We grow them on our farm. They grow naturally. We use manure to grow them. They are fresh and healthy.
2: Oh, that's really good. So are these vegetables costlier than what local vendors sell?
4: Yes, of course. These vegetables and fruits are little bit costly than local market because we use good quality of manure to grow them. And we have good farm. So vegetables and fruits are a bit costly. We have customers coming, but are very few.
2: Are you aware of injections in vegetables?
4: Yes, these local vendors inject chemicals in fruits to make them big and sweet, sweetful, but they are harmful for our body. We in our shop sell fresh organic fruits only.
2: Okay, thank you so much for your time, sir.
4: Thank you very much.
2: Do you buy vegetables from these local market?
5: No, not local market. I prefer particularly supermarkets which are specially for vegetables only.
2: So do you think supermarket vegetables are safer from the local market vendors?
5: Yeah, I think so, but they have a section properly for organic vegetable also, but organic vegetables are so expensive ki sometime we have to think about that ki whether we should go for it or not.
2: Oh, so you mean not everyone can buy organic vegetables?
5: I don't think every time it is possible to buy the organic vegetables only.
2: So how do you identify vegetables and fruits that they are good?
5: No, some veg.

0: Vegetables we can say are good, which are grown on the ground, but for some vegetables like spinach, cauliflower, you can't say ki where they grow, because spinach and cauliflower, they grow in the dirty waters. And if you will see the cauliflower, you will find some green insects inside. So it is, yeah, we can't say ki vegetables in these. We can't say ki vegetables are good.
1: Healthy.
0: Healthy, yeah.
1: So, what precautions do you take after going home? What do you do with these fruits and vegetables?
0: हाँ, yeah, we wash them properly, and for like spinach and all these, we put in the water for with salt, and so any insects or mud can remove properly. We put in those vegetable 2-3 times in the water, and we take care ki we should wash them properly.
1: So you think washing them is very necessary
0: Yeah,
1: every
0: yeah,
1: time?
0: yeah. Every time it is necessary. Whatever the vegetable, I prefer first to wash them properly. Then only I use them.
1: Okay, thank you so much for talking to us.
0: Yeah, thank you.
2: Farmers themselves are using chemicals to make the vegetables look fresh. Eating vegetables got budded, it is causing health problems now. Farmers use chemicals on vegetables, mainly oxytocin is being used. This was earlier given to pregnant women, but it is being used illegally now. This oxytocin is now available everywhere. It is then injected into the vegetable to look fresh and into the fruits to ripen them quickly. It is given to brinjals, pumpkin, and cucumber. Copper sulfate is also being used to bring about the artificial growth of fruits and vegetables. Calcium carbide is used for ripening of skin. This damages the lungs. Such dangerous chemicals should be banned from being used for the health of the people. Steps should be taken under the Prevention of Food Adulteration Act. The state government should be asked to conduct raids and stop using the chemical.
3: எனக்கு இந்த பழம் காய்கள்ல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறது, கெமிக்கல்ஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி காய்கறிகள் எல்லாம் செடிகளை வளர வைக்கிறத பத்தி ஓரளவுக்கு தெரியும். காய்கறிகள் வளர வைக்கிறதுக்கு செடிகளுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல் மேன்யூர்லாம் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி பேட் ஃபார் அவர் ஹெல்த்து. அதை சாப்பிட்ற மாடு அந்த மாதிரி அனிமல்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அது மூலமாகவும் பல வியாதிகள் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த பழங்களில் வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, ஆக்சிடோசின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பழங்களை நல்லா பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்கிற பழத்தை சாப்பிட்ற மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன். அதாவது, பழம் நல்லா பழுத்து மஞ்சள் ஒரே பிரைட் எல்லோவாக இருந்து திட்டா கிரீன் ஷேட்ஸ் அந்த மாதிரி மாம்பழத்தில் இருந்ததுன்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியலி ரைப்பண்டு. நேச்சுரலாக பழுத்த பழம்னா ஒரே சீரான எல்லோவாக இருக்கும், பிரைட் எல்லோவாக இருக்காது. இன்னொன்று, அதில் புளி புளியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பழுத்த பழம் தான் நேச்சுரலாக பழுத்த பழம். இதெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி புகைப்பாட்டு பழுக்க வச்ச பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனோட டேஸ்ட்டும் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். அது சீக்கிரம் நிறையவா பழுக்க வைக்கிறதுனால விலையும் ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்குங்கிறதுனால மக்கள் வந்து அதை நிறைய வாங்கிடுவாங்க. பட் அதில் டேஸ்ட்டும் கிடையாது, உடல் நலத்துக்கும் கெடுதல். இதாக மாதிரி இந்த அவேர்னஸை மக்களுக்கு நிறைய எல்லாரும் தெரியப்படுத்துறதுனால நல்லது நடக்கும்.
4: இந்த காலத்துலலாம் மாம்பழம்னாக்க வைக்கோலை போட்டு படுக்க வைப்பாங்க. மரத்திலேயே பழுத்து நல்ல கலரோட மாம்பழம் இருக்கும், நல்ல ருசியாக சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போல்லாம் வந்து வியாபாரம் கூட மாம்பழம் பறித்த உடனே அது பழுத்து வியாபாரம் செய்யணும்னு கார்பைட் கல் என்ற வேதியப் பொருளை வச்சு அதை செயற்கையாக பழுக்க வைக்கிறாங்க. அதில் என்ன ஆகிடுது, மாம்பழம் ஒரே மஞ்சள் கலரில் இருக்கும், அதில் மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம் அதுக்கு வராது. இதை சாப்பிட்றவங்க வயிற்றுப்போக்கு அது இது வேறு ஜீரண கோளாறு நிறைய நீண்ட நாள் உபாதைகளும் வருதா சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் கூட மக்களுடைய ஹெல்த்தை இது பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஒரு யுக்தி அடாப்ட் பண்ணுறாங்க. காய்கறிகள்லையும் நல்லா பலபலம் இருக்கணுன்றதுக்காக அது மேலே மெழுகு மாதிரி ஒரு பொருளை தடவி பச்சை காயெல்லாம் பச்சையாகவும் நல்ல எலும்பு க்ளாசியாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. அதுவும் உடம்புக்கு கீடு விளைவிக்கும். இது மாதிரியான வியாபாரம் கூட நம்ம வியாபாரம் இந்த காய்கறிகளையும் கனிகளையும் பயன்படுத்தி மனதனுக்கு தீங்கு விளைவிப்பதை மக்கள் தவிர்க்க, அந்த மாதிரி காய்கறிகளும் பழங்களை மக்கள் தவிர்க்கணும். எப்பயும் வியாபாரம்னா கூட வியாபாரிகளும் பொதுநோக்குடன் கொஞ்சம் சிந்தனையோட செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.
1: And what about fruits?
0: I don't think these days nothing is safe, because in fruits also they are injecting a sweetener or something. Okay, so the fruits, fruit is more sweeter, like papaya and watermelon. They put lot of sweetener in that. So
1: to make them look colorful.
0: Colorful and right. Sweet, yeah.
1: And milk? Milk products.
0: Milk be, I don't prefer to buy from the local people. Mostly I prefer to buy the milk from dairy only. Dairy which is be only owned by the government. Because in if you will go for local, if you will buy from the local people, they add the water from dirty hand, they use, they take out the milk. So mostly I prefer from the dairy only.
5: அதுதான், அது வாங்கினா அது பழம் வாங்குவதே கண்டுபிடிச்சிடும், தெரியாம வாங்கிட்டா கூட அது என்ன சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும். அது மெயினா
1: தான்
5: பாதிப்பு இருக்கு, வயிற்று எனக்கே வந்தது அந்த மாதிரி எனக்கே ஆச்சு. அதான் எனக்கு நானே தெரியாத வாங்கிட்டேன் ஒருவாட்டி, அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றேன். கொஞ்ச நேரம் பார்த்து ஸ்டமக் பெயின் வந்துச்சு எனக்கு.
1: அதுக்கப்புறம்
5: ஆமா டாக்டர் போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி, அதான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன என்ன சாப்பிட்டீங்களா கேட்டார். ஆமாம் இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னா. சரி என்ன ஃப்ரூட் எப்படி இது பார்த்தீங்களா கேட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருந்தது, கருப்பு கருப்பாக இருந்தது, அந்த மாதிரி பழம்லாம் வாங்காதீங்க, அந்த கல்லில் கார்பெண்டர் கல்லில் வந்து பழுக்க வச்சு பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக போய் பெரிய கடையில் வாங்க சொன்னார். இந்த மாதிரி லோக்கல் யார்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னா அன்றில நாங்கள் அது வாங்குறதே விட்டுட்டோம்.
6: சடனாக லூஸ் மோஷன், வாமிட், உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்து சேர்த்தோம். அப்போது டாக்டர் கேட்டாங்க என்ன என்ன சாப்பிட்டு என்ன என்ன என்ன சாப்பிட்ட என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரியாக பழம் சாப்பிட்டேன், அந்த பழம் சாப்பிட்ட பிறகு வாமிட்டு வந்தது. அது அப்புறமா குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனாங்க, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதனால் டாக்டருங்கள்லாம் என்ன சொன்னதுன்னா கெட்டுப்போன பழமெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறமா அவன் ஒரு 15 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டியூட்டிக்கு போனோம்.
1: சரி, அது என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்?
6: மயிலாப்பூர் பாசாதி கோயில் வந்து இருக்கோம். ஆனால் மயிலாப்பூர் பாசாதி கோயில் வந்து ஓகே, ஆனால் ஹாஸ்பிட்டல் பேர் என்ன மறந்துட்டேன்.
1: சரி ஓகே,
7: நம்ம மக்கள் சொன்னதை கேட்டிங்களா?
1: ஸ்டே டியூன்ட் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
8: உடம்புக்கே நல்லது இல்லங்க. இந்த கடைகள்லாம் சீப்பா விக்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
1: அப்படியா?
7: இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்ட பேசலாம் இந்த மருந்தை பத்தி.
1: நாங்க இப்போ ஹரிணிங்கிற டீச்சர் கூட இருக்கோம். முதல்ல உங்ககிட்ட எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
9: ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா ரொம்பவே நல்லது. அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தும் அதில் போட்டு பண்ண மாட்டாங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து விளைய வைக்கிறது உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மேன்யூஸை வச்சு தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸ் எப்போவுமே நம்ம வாக் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அதால் வந்து நான் என்ன ஆகும்னாக்கா இப்போ சரியாக வாஷ் பண்ணாமல் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணோம். அது வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆர்கானிக் ஃபுட்ஸ்.
1: இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஃபுட் குரூப்ஸ் இருக்குன்னு தெரியும், இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
10: அண்ட் நம்மள வந்து இப்போ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணுங்கிறத பத்தி கேட்கலாம்.
9: இப்போ வந்து பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ், இப்போ நியூட்ரிஷன் சத்துணவியல், நியூட்ரிஷன் அப்படின்னாலே சத்துணவியல்னு அர்த்தம். இதில் வந்து எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட வெயிட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் என்ன சாப்பிட்ணும்னு தெரியல, நான் சாப்பிட்றது வந்து கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல் என்னன்னாக்கா பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் டயட்டை வந்து நீங்கள் யார் வேணால் பேலன்ஸ் டயட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ்னால் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரியல்ஸ் வரும். சீரியல்ஸ்னால் தானியங்கள், உங்களுக்கு ராகி, ஜோவு, அதுக்கப்புறம் ரைஸு, வீட்டு, எல்லாமே வந்து பிரெட், எல்லாமே வந்து சீரியல்ஸில் வந்துடும். செகண்ட் வந்து பல்சஸ், பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள், ரெட் கிராம் தால், கிரீன் கிராம், அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பல்சஸில் வரும். தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மில்க்கு, சீஸு, பன்னீர், யோகர்ட்டு, ஸ்கிம்டு மில்க்கு, அது எல்லாமே வந்து மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸில் வரும் உங்களுக்கு. மீட் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ், எக்கு, அதெல்லாமும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லும் பொழுது நீங்கள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஒரு ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தென் ஃபிஃப்த் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ். ஸோ ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. பட்டர், கீ, அந்த மாதிரி பட்டர் கம்பேர் பண்ணும்போது கீ, ஆக்சுவலாக கீ, தென் ஆர்கன் மீட்ஸ். ஆர்கன் மீட்ஸ்னா உங்களுக்கு வந்து லிவர், கிட்னி, அந்த மாதிரியான சாச்சுரேட்டட் ஃபேட்டு கம்மி பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது பூஃபா அப்படி சொல்லுவாங்க, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், லினோலெனிக், ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், அதுக்கப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில், அந்த மாதிரி இருக்கு. ஸோ சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேராமல் இருக்கும். ரெண்டாவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அனிமல் ஃபுட்ஸில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளான்ட் ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. அந்த பாயிண்ட்டையும் வந்து எல்லாருமே கவனம் வச்சுக்கணும். ஸோ இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸை நீங்கள் கரெக்டாக உங்களோட ஒவ்வொரு மீல்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் பார்த்தீங்கனாக்கா வென் கம்பேர்ட் டு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸில் உங்களுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகுனாக்கா, எஸ்பெஷல் இப்போ டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சாலிபிள் ஃபைபருக்கு போவாங்க. தென் இப்போ இன்சாலிபிள் ஃபைபர் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா, எஸ்பெஷலி ஃபார் கான்ஸ்டிபேஷன், காலன் கேன்சர், அதுக்கெலாம் வந்து இன்சாலிபிள் ஃபைபர் எடுத்துக்கலாம். ஸோ சீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்துட்டு, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஆல்வேஸ் உங்களுக்கு எல்லாமே ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பிரான் இல்லாமல், மேல் தோல் இல்லாமல் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம், அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கோ ஃபார் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். பிரானோட ஃபார் எக்ஸாம்பிள் ராகி தோசை பண்ணி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து வீட் ரவா உப்மா பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸில் நிறைய கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். ஹோல் ஃப்ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும், அது ஜூஸ் பண்ணி எடுக்கிறத விட நீங்கள் வந்து ஹோல் ஃப்ரூட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சீரியல்ஸில் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய நார் சத்து, ஃபைபர் எடுத்துக்கோங்க. பல்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் ஆஃப்டர் ஜெர்மினேஷன் உங்களுக்கு மொளை கட்டின பிறகு என்ன ஆகுதுனாக்கா விட்டமின் சி கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பல்சஸில் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் ஜெர்மினேஷன், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், பொரியல், சுண்டல், அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். தென் இது ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து கம்மி பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட், உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபிஷ் ஆயிலில் கிடைக்குது நிறைய, வந்து ஃபிஷ்ல வந்து உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் லைக் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் இப்போதைக்கு வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியான்னு சொல்லுவோம், அது அந்த ப்ராப்ளம் இருக்கு நிறைய பேருக்கு. ஹெச்டிஎல் லெவல் எனக்கு இம்ப்ரூவ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஹெச்டிஎல் லெவல் இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் வித் வெஜிடேரியன் டயட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெச்டிஎல் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ் ஏன்னா நம்ம ரொம்ப கோவப்பட்டோம்னாக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம்னாக்கா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸால் நம்ம உடம்புக்கு நிறையவே வந்து இன்ஃப்ளமேட்ரி இன்ஃப்ளமேஷன் ஆகி உங்களுக்கு வந்து நிறைய டிசீசஸ் டீஜெனரேட் டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணோம்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம எப்பவுமே கற்றுக்கணும். தென் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும். அது எந்த எக்ஸசைஸ் ஆனால் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங்காக இருக்கலாம், யோகா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது பண்ணணும். அப்படின்னு இருந்தாலே நம்ம வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு வித் பேலன்ஸ் டயட் சாப்பிட்டோம்னாலே நிறைய டிசீஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதெல்லாம் முக்கியம்.
10: கெமிக்கல்ஸ் போட்டிருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கலாம்.
9: நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய ஆர்கன்ஸ், அதாவது நம்ம பெப்டிக் அல்சஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல பெப்டிக் அல்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து அதோட ஆயுட்காலத்தை லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்பவே வந்து நம்ம குறைக்கிறோம். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுக்கறதால நிறைய ஓவர்லோட் கொடுக்குறோம். கிட்னிக்கு என்ன பண்றோம்னாக்கா ஓவர்லோடு, நிறைய வேலை பலு ஜாஸ்தி ஆக்குறதுனால சீக்கிரமாவே வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஸோ நம்ம இந்த டாக்ஸிக் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ டயட் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நம்மளுக்கு நிறைய லைஃப் ஸ்பேன், அதோட டேஸை வந்து நம்ம நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம பாடியை வந்து இன்னுமே நல்லா உங்களுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஜின் நல்லா இருந்தால் தான் கார் நல்லா உங்களுக்கு வந்து ரன் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் போட்டாதான் அந்த இன்ஜின் வந்து ரொம்ப நீண்ட நாள் வந்து உழைக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு, நல்ல மேன்யூர், இயற்கை உரங்களால் செய்யப்பட்ட க்ராப்ஸ், அந்த மாதிரியான க்ராப்ஸ்லேருந்து நம்ம உணவு எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வர்றது வந்து ஸ்டாப் பண்ணலாம். எல்லா உள்ள இருக்கிற எல்லா இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸும் வந்து நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா ஒர்க் ஆகும்.
10: இப்போ நம்ம வந்து மிஸ்ஸஸ் ஹரிணி கூட பேசணும், லேடி சிவசுவாமி ஸ்கூல்லேருந்து. அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் எங்களோட ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ மேடம். இப்போ நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி பேர் உணர்வே மருந்து. இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு நிறைய தெரிய வந்திருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அடுத்த வாட்டி நீங்கள் பழம் காயெல்லாம் வாங்க போகும்போது பார்த்து வாங்குவீங்கன்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ உங்ககிட்டேருந்து விடை பெறுவது பிரியங்கா, யுக்தா, சிம்ரன் மற்றும் சௌந்தர்யா. அடுத்த வாட்டி இன்னொரு நல்ல டாப்பிக்கோட உங்க கூட வந்து பேசுறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
11: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
12: You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடா உன் பின்னாடி போறா? அவளை பார்க்காமே நீ மகா தான் தெரிஞ்சுட்டா ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் இப்ப பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூல் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.

0: Chennai. You're tuned into MOP CRS 107.8 FM, where the signal is strong and the filters are off. This is Unfiltered Frequencies, the show where we scroll less, think more, and say the things we usually don't. Tonight we're talking likes, lives, double taps, and the question nobody asks out loud. Are we being ourselves online or just playing a version that gets more views? Four mics, zero filters, and two interesting conversations. From perfect feeds to real feelings, this is Unfiltered Frequencies, where your offline thoughts finally get some airtime. Plug in, stay real, and let's get into it. Alright, it's time for our first session. Today, it is a true welcome home moment today as we host one of our very own. Joining us is Miss Nishita, a content specialist whose expertise reflects on photography, videography, branding and global advertising. From crafting visual identities for top-tier international brands to being recognized for excellence in young entrepreneurship, her career is a masterclass in modern storytelling. Beyond her professional accolades, she is a proud alumna of this institution, returning today to share the insights that she took from these halls to the global stage. Alongside that, she is also a costume stylist, working with identity, not just through images, but through how people choose to present themselves. We are really excited to have her join us on Unfiltered Frequencies to talk about identity, reality, and much more. Welcome to the show, Ms. Nishita. A few words to start off.
1: Hello, hi, good to be back here in college. How are you all?
0: We're doing great. We'd like to know more about you.
1: Okay, so I did a visual communication here in MOP and I graduated in 2020. So after like 6 years of work experience in media and corporate, it's really good to be back here with for a show here.
0: Yeah, and we love having you here. All right, so let's kickstart the session then. We got our guest ready to give us her inputs and thoughts, so why delay? We're looking at identity through the lens, quite literally now. In a time where image travels faster than words, photography and styling don't capture just how someone looks, but now they shape how people see themselves and how they want others to see them. With social media turning every image into a statement, the line between self-expression and self-presentation can start to blur. From your experience as a photographer and a costume stylist, how do you see visuals influencing a person's sense of identity, and where do you think authenticity fits into all of this?
1: In terms of social media, I think everyone has access to it, and you can present yourself in a way that you wish to present yourself and not your real self. So I think it's within the individual whether it's their take on how to, you know, put their self out. They have a choice, and we have people who really don't take the good choice. And authenticity, it has to come within self, and it's more not more about the social media or any other platform. It depends on the individual and their personal choice of how to take it forward.
2: Great. So I think from what you said, you're just asking people to be more responsible when they are outside in the world.
1: Yes.
2: There.
1: Yeah.
2: So social media today is so visual. What we wear, how we pose, the kind of moments we choose to put out there. Slowly, those images start becoming how people know us online, and sometimes even how we start seeing ourselves. Since you work so closely with portrait styling and visual storytelling, how do you feel this image-driven culture affects a person's identity? And do you think it's getting harder to stay real when everything is so constantly on display?
1: Yes, that's true, because when you talk about presenting someone, it takes a lot of shapes, right? So it's first how you put yourself forward, and it's how others perceive you. And when it comes to social media, I think there's so much of validation that you want with likes and comments, and it's not about what you do or what, you know, how you feel. It's about how others feel. So when it comes to photography, or when it comes to styling, or when it comes to influencing also, there's a lot of there's a lot of things that you have to take in mind when you put yourself into social media or when you even consume the content. So there's so much of influencers putting something that's like they endorse it so much that it might not even be that great. But we people fall for it anyway. So how traditional marketing worked, but it's even more riskier in social media and in today's generation because everyone is influencing now and everyone is falling for the same.
2: Okay, so now that you actually click people and you see these people behind the screen or behind the camera, do you think they actually lead a life that has a lot of pressure but they are too happy in front of the screen and all? Is that true? And do you have any examples or experiences that you have actually seen?
1: Yeah, that's kind of true because let's talk about beauty standards here, because you have to, all influencers follow a certain beauty standards and there are people who doesn't follow it, but they actually, there are very few who doesn't follow beauty standards but actually are promoting that they don't follow beauty standards. So that's something there, okay. And yeah, they have to put a fake self, not fake self, but kind of, you know, no matter what goes through in their life, like how actors are. So influencers are actors, right? So it's the same. They have to put a good self in front no matter what goes through behind their life. I've not seen anything personally because I mean, I'm not really that close with all my clients or anything. And mostly with photography, it's all like a 2-3 hour job. But during weddings, probably that's there. You have a, so that's kind of a good example, right? So when there's so much happening behind, you will still be in the moment. You'll enjoy the moment and all that. But that's again personal. But yeah, there's so much that someone who's facing in front of the camera has to take there. So much of weight in them.
2: I have another question. So do you think Instagram aesthetics is creating sameness instead of individuality?
1: Right, yes, because you have an algorithm, you have a pattern. So when something is trending, everyone follows the trend and there has to be someone to break it. And then again, that again follows the trend. So there's always trends that all of us are adapting to it.
2: Okay, that was a great conversation. We'll get back to you, Ms. Nishita.
3: இந்த செக்மெண்ட்ல நம்ம கொஞ்சம் கேஷுவலாக தான் போக போறோம். அன்ஃபில்டர்ட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு இப்போ நம்ம கூட இருக்கிறது வேர்ட்ஸை விட மூமெண்ட்ல பேசுற ஒரு கிரியேட்டர். ஆர் கெஸ்ட் டுடே இஸ் மிஸ்டர் யாலசேரன், அ டான்ஸ் கிரியேட்டர் அண்ட் கொரியோகிராஃபர். ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பிரஷன், இமோஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்கும் அவரோட டான்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல இருந்தாலும் சரி, அவரோட மூமெண்ட்ஸ்ல ஒரு ஆனஸ்டி இருக்கு. இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்ல டான்ஸ் கண்டென்ட் ஒரு ஐடென்டிட்டி மாற டைம்ல அவரோட ஜர்னி கிவ்ஸ் அஸ் அ வெரி ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் எக்ஸ்பிரஷன், ப்ரெஷர் அண்ட் ஸ்டேயிங் ரியல். வெல்கம் டு அன்ஃபில்டர்ட் ஃப்ரீக்வன்சிஸ் மிஸ்டர் யால். ஐ ஹோப் நான் உங்களை பத்தி ஒரு கரெக்டான இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் வுட் யூ லைக் டு டெல் அஸ் எ லிட்டில் அபௌட் யுவர்செல்ஃப்?
4: எஸ் எஸ், வணக்கம் வந்தனம், வாய்ப்புக்கு நன்றி, தமிழுக்கு நன்றி. ஸோ ஐ எம் யாலிஸ் ராயன், ரெப்ரசன்டிங் ஸ்டெபெக்ஸ் டான்ஸ் குரூப் ஃப்ரம் சென்னை. ஸோ ஐ எம் அ டான்ஸ் கிரியேட்டர், டான்ஸ் காம்படிட்டர் அண்ட் அ கோரியோகிராஃபர், ரெப்ரசன்ட் சென்னை இன் வேரியஸ் நேஷனல் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ். டான்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அது போக டான்ஸ் தவிர இசை, நட்பு, காதல், அன்பு இதெல்லாம் பிடிக்கும்.
3: ஓகே, யா, just wanted an intro about yourself and I think you gave a very great intro, thank you.
5: இப்போ டான்ஸ்னா ஜஸ்ட் ஆர்ட் இல்லை, அது கண்டென்ட்டும் ஆயிடுச்சு. ஒரு மூவ் வைரல் ஆச்சுன்னா அதே மூவ் நம்ம மேலே ஒரு ஐடென்டிட்டி லேபிளாக ஆகுது. லைக்ஸ், வியூஸ், ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்பேஸில் சம்டைம்ஸ் டான்ஸ் கிரியேட் பண்ணுறதை விட பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறது தான் முக்கியமாகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆஸ் அ டான்ஸ் கிரியேட்டர் அண்ட் கோரியோகிராஃபர் நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவில் டான்சர்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
4: ஆக்சுவலி தட் இஸ் அ நைஸ் கொஸ்டின் டு ஸ்டார்ட் வித். ஹானஸ்ட்லி இப்போ டான்ஸ் வந்து ஜஸ்ட் ஆர்ட் ஃபார்மாக இப்போ பார்க்குறது இல்லை. இப்போ வந்து டான்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டாக மாறிடுச்சு, ஒரு கரன்சியாக பார்க்குறோம், பிராண்டிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது போக வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட டான்ஸர்ஸ் செய்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி ப்ரொமோட் பண்ணுறோன்னா ஹூக் கிரியேட் பண்ணணும். இப்போ மியூசிஷியன்ஸ்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம், ஹூக் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணி தாங்க, ஹூக் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டாங்க. ஸோ டான்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது போக ஏர்லியர் வந்து ஒரு டான்ஸோட ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க எவ்வளோ வருஷம் ஆடி இருக்காங்க, இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங், அவங்க இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், அவங்களோட ஃப்ரீ ஸ்டைலிங் எபிலிட்டி, கொரியோகிராஃபிங் எபிலிட்டி, அவங்க எவ்வளோ எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, சென்னையாக இருக்கட்டும், இந்தியா இருக்க, எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெக்னிக்காலிட்டியாக இருக்கட்டும், அவங்க எப்படி ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருக்குது, அவங்க வெர்சட்டாலிட்டி. இப்போ ஒரு டான்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இவங்க இந்த ரீல் பண்ணியிருக்காங்க, ஒரு இந்த ஹுக் ஸ்டெப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. இது வந்து எங்கள் எங்கே வந்து யார் கொண்டு இதாகணும், இது ரெண்டு ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக பார்க்கலாம், ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டாக பார்க்கலாம். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு நான் சொல்ல வரல. கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இருக்கிறது விச் இஸ் குட். அதனால நீங்கள் ப்ரொஃபஷனலாக மூவ் பண்ணுறவங்களுக்கு இப்போ எது சொல்கிறேன்னா, இப்போ சோஷியல் மீடியா வந்து ஃபோக்கஸும் லைட்டாக ஷிஃப்ட் ஆகுது. இப்போ ப்ராசஸ்லேருந்து ப்ராடக்டாக மாட்டுது. இப்போ ப்ராசஸ் எது சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒர்க் ஷாப் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே வர இவங்க எல்லா ஆடியன்ஸு எல்லா ஆடியன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இடம் நோக்கி வருவாங்கன்னா, ஓகே நம்ம இன்னைக்கு நல்லா ஆடிடணும், இன்றைக்கே வீடியோ எடுத்து போட்டுனோ ரீல் பண்ணிடணும். அது இல்லை, ஒரு ப்ராசஸ் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் டெக்னிக்கலாக ஒரு கோரியர் பண்ணுறேன், இப்போ நான் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன், டெக்னிக்கலாக ஒரு கோரியர் பண்ணுறேன், பண்ணிட்டு அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் கஷ்டமான, இப்போ நீ ஒரு நாளில் வராது, ரெண்டு நாளில் வராது, மூணு நாள் நாளெலாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். ஓகே, அந்த ப்ராசஸ் இது எதிர்பார்க்கல அவங்க. அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் தான் எதிர்பார்க்குறாங்க, நான் இன்றைக்கே நல்லா ஆடிடணும், இன்றைக்கே இது செஞ்சிடணும். இப்போ வந்து இப்போ நான் டெக்னிக்கலாக பண்ணால் அவங்களுக்கு புரியாது, புரியாத இடத்துல என்ன கிரியேட் ஆகாது, இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலாம் அவங்களுக்கு பிடிக்காது. நம்மளுக்கே மேக்ஸ் பிடிக்காது, ஏன்னா மேக்ஸ் புரியாது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அது வரல. ஸோ நம்மளுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு ஒன்று புரியலனா பிடிக்காது, பிடிக்காதனால நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். நீ ப்ரொமோட் பண்ணலனா இங்கே என்னால் சர்வே பண்ண முடியாது. ஸோ சர்வே நான் சர்வேவில் தேடணும்னா நான் உங்களுக்கு அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆகும்போது என்ன ஆகுனா, என்னோட க்ரியேட்டிவிட்டி, என்னோட டெக்னிக்காலிட்டி அங்கேயே இருக்கும், என்கிட்டயே இருக்கும், உங்களுக்கு ஷேர் ஆகாது. உங்களுக்கு ஷேர் ஆகுனா இதுக்கு அடுத்து ஷேர் ஆகாது. ஓகே, அப்படியே டான்ஸர்ஸ் ஹோலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அவங்க வந்து இந்த ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஃபாரின் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம நார்த் சைடில் அது சொல்ல மாட்டேன். நார்த் சைடில் வந்து இந்த பேலன்ஸ் ஒன்று இருக்குல்ல, கமர்ஷியல் நான் சொன்னேன், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட், இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில விஷயம் கமர்ஷியலாக இருக்கணும், சில விஷயம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். காம்படிஷனில் இப்போ நான் வந்து நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு ஜட்ஜிங் போவேன். நான் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கும் போது ஸ்கூல் கேட்டகரி ரொம்ப காம்படிஷன் இருக்கும், காலேஜ் கேட்டகரி ரொம்ப காம்படிஷன் இருக்கும். நான் இப்போ போகிறேன், அந்த காம்படிஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ பண்ணுற ஹூக் ஸ்டெப்பாக இருக்கட்டும், அது ஈஸியாக சிம்பிளான தேவை, நம்ம சிம்பிளை தேடி தான் போகிறோம். சிம்பிளாக எது சிம்பிளாக இருக்கோ அது நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடும், அதை தேடி போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸ்பிரஷனை விட எங்கேஜ்மெண்ட் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ரீல் போட்டேன்னா நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இவங்க எவ்வளோ லைக் போட்டிருக்காங்க. நான் இது லைவ் எக்ஸாம்பிள் தான் சொன்னால், இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் போட்டிருந்தேன், நான் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஆர்டிஸ்ட், நான் ரீலில் வந்து நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவேன். 5 o'clock போஸ்ட் பண்ணி நான் 6 o'clock எங்கள் ப்ராக்டிஸ் போகிறேன், எங்கள் டீம் ப்ராக்டிஸ் போகிறேன். எங்கள் டீம்மேட் ஒரு அண்ணாவை வந்து பார்த்து, ஏ என்னடா ஒன்னவில் இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சுரு, அதுக்கப்புறம் அவர் பார்க்குறேன், இது சூப்பராக இருக்கிற, அதுக்கப்புறம் பார்க்குறாரு. ஸோ நான் இது ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன், நானும் வந்து என்னோட ஃபீல் நிறைய டான்ஸ் ஃபீல்ஸாக வருமா, நானும் என்ன ஃபீடஸ் லுக் நான் பார்க்கும்போது நானும் ஃபஸ்ட் எங்கே போடுவேன், என் கண்ணுக்கு லைக்ஸ்லாம் போகுது, என் கண்ணில் எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் போகிறது. ஒரு ஆர்டிஸ்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு அல்காரிதம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த சாங்க்கு தான் ஜஸ்டிஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நான் யோசிக்கிறத விட, இது எப்படி ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இடத்துல நான் ஐம் ஹாப்பி டாட் நான் இந்த சைடில் இருக்கேன். நான் வந்துட்டு ஓகே ட்ரெண்ட் எடுவானா இருக்கட்டும், நான் வந்து எனக்கு என்ன பிடிக்கிறோ, எனக்கு என்ன டான்ஸில் என்ன பிடிக்கிறோ அது மட்டும், நான் இப்போ என்ன ட்ரெண்டிங் ஸ்டெப்ஸ் என்ன ட்ரெண்டிங் இதுவும் போகிறோமா, ட்ரெண்டிங் ஆடியோ நான் யூஸ் கூட பண்ண மாட்டேன், ரீல்ஸாக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும். ஆஸ் வெல் அஸ் இந்த ஹூக் ஸ்டெப் மட்டும் செஞ்சாங்கன்னா நான் வந்து ஒரு ரீல் போடுவேன், அது வந்து அதுக்கு கூட ப்ரொமோஷன் எதுவுமே பண்ண மாட்டேன், ஏதோ பேமெண்ட் வரதா இது செய்ய அந்த ஒரு அது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக வச்சிருக்கேன். ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டாக இப்போ நான் வந்து நிறைய மியூசிக் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் வெல் அஸ் ஆனால் நாங்கள் கன்சிக்யூட்டிவாக நாங்கள் வந்து சென்னை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய ஸ்டேஜஸில் ஏறிட்டுருக்கோம். இப்போ கூட ரெட்புல்காக நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு இப்போ துபாயில் போயிட்டு நாங்கள் சென்னை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இதுவும் பேலன்ஸ் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எனக்கு ரீசெண்டாக தான் எனக்கு வந்துச்சு, எனக்கு ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் ரொம்ப நாளாக லாங் டைம் கோலாக இருந்துருக்கு.
3: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வீடியோ போட்டிங்க, 1 hour இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ இந்த லைக்ஸ் வியூஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் உங்கள் கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணுதா, லைக் future la neenga post pandrathu all of that does it affect you in that way, do you tend to stick to one kind of dance style or something because adu viral aayirche appdinte or
4: idu nadandirukku actually unmaya solla pona nadandirukku na epa start panumbodhu la enoda pattern originate panumbodhu I'm also known as a new style originator enga style la naanga matra aadiittu irukkom chennai zone la irukkom tamil nadu zone la irukkom south zone la naanga aadiittu irukkom appdi irukkumbodhu enak idu affect aayichu என்னடா நம்ம இவ்வளோ டெக்னிக்கலாக போட்டோம் இதாகலை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஈஸியாக ஒன்று ஆடி போகிறான் அப்படின்னு தக்கு டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு, தக்கு டக்குன்னு அவங்க பிராண்ட் டீல்ஸ் வருது, பிராண்ட் கொலாப்ஸ் வருது, அவனுக்கு மார்க்கெட்டிங்காக நிறைய இது ரன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது அஃபெக்ட் ஆயிடுச்சு. பட் அது எனக்கு லாங் டேர்மாக யோசிக்கும் போது எது சஸ்டெயின் ஆகும்னு பார்த்தா நம்ம ஆர்ட்டுக்கு ட்ரூவாக இருக்கும்போது சஸ்டெயின் ஆகும் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. இப்போ வந்து ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், நான் வந்து லைக்ஸ்க்காக நான் கொடுக்குற விஷயத்த கிளியராக கொடுத்துணும் ரீல்ஸில், ஏன்னா ஒரு தடவை அது பண்ண போகிறேன் அது பண்ணது கிளியராக கொடுத்துடணும். அந்த இதில் அது வந்து பூனாகும்
3: எனக்கு
5: மிஸ்டர் யால், நீங்கள் சொன்னது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. எனக்கு இன்னொன்று ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது மற்ற க்ரியேட்டர்ஸோட கண்டென்ட் பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா? அந்த கம்பேரிசன் டியூ திங்க் இட்ஸ் ஹெல்த்தி ஆர் டாக்ஸிக் சைக்கிளாக மாறுதா அப்படின்ட்டு?
4: இது என்னன்னா கம்பேரிசன் இருக்கணும். ஏன்னா நான் ஆஸ் அ காம்படிட்டிவ் ஆர்டிஸ்ட் நான் வந்து கம்பேர் பண்ணுவோம். என்ன நான் வந்து கம்பேர் பண்ணி என்ன நான் வந்து என்னோட இங்கே எடுத்துட்டு போங்க தவிர என் ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போக பிரெயினுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. பிரெயினுக்கு எடுத்துட்டு போனால் அது எப்படி மாறும்னு தெரியும் எனக்கு. ஓகே, இப்போ வந்து லைக்ஸ் இல்லை வந்து நான் டோப்பமைனாலாம் பார்ப்பேன். டோப்பமைன் அது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டோப்பமைனாலாம் பார்ப்பேன். அது போக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது எங்களுக்கு வேறு மாதிரி டோப்பமைன் தரும். ஸோ இது வந்து கம்பேரிசன் வந்து எதுக்கு செய்வேன்னா நான் டான்ஸ் ஓரியன்ட் மட்டும் தான் பார்ப்பேன். டான்ஸ் ஒரு கிரியேட் பண்ணுறாங்களா, க்ரியேட்டிவிட்டி இருக்கா, க்ரியேட்டிவிட்டி டெக்னிக்காலிட்டி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுறாங்க அந்த விதத்தில் கம்பேர் பண்ணுவேன். இந்த ஆடியன்ஸ் ரீச் அந்த விதத்தில் நானும் கம்பேர் பண்ணுறதுல ஆஸ் அகெயின் எங்கள் டீம்மேட்ஸ் யாருமே அப்படி கம்பேர் பண்ணுறல. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ட்ரெயின் பண்ணுவேன். கம்பேரிசன் வந்து இதில் வச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க, ட்ரெண்ட் ஃபேட் ஆகிடும், இதுவும் சேஞ்ச் ஆகிடும், லேபிள்ஸும் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் என்ன இங்கே யோசிக்கிறீங்களோ, என்ன நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அது வந்து லாங் டைம் சஸ்டெயின் ஆகும்னு சொல்கிறேன்.
3: சோஷியல் மீடியாவில் இப்போ டான்ஸ் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரீலில் நம்ம போடுற மூவ்மெண்ட் இல்லை ஸ்டைல் இல்லை ஒரு ஸ்டெப்பை வச்சு நம்மளோட ஒரு இமேஜே டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது ஸ்லோவாக டான்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சர்டன் இமேஜை மெயின்டைன் பண்ணுற ஒரு இது, ஒரு ப்ரெஷர் வந்துடுது நம்ம மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஆஸ் அ டான்ஸ் கிரியேட்டர் சோஷியல் மீடியா டான்ஸர்ஸோட ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸில் ஹவு important do you think it is to like put your real self out there rather than just maintaining that image which people assume of you?
4: Okay, idu vandu culture oriented ah, idu vandu hip hop nor culture, hip hop nor style or genre kadaiyadu. Hip hop or culture la 8 rule vandu be real, be you, பிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. பிஎஸ்னா ஹிப்ஹாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பி ரியல், அது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன்ல, ஒரு ரீல் வந்துட்டு உங்கள் ஐடென்டிட்டியாக மாறுது. ஓகே, அது மேபி உங்களை பேட்டர்னாக இருக்கலாம், பேட்டர்ன் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அது வந்து உங்களுக்கு வராத விஷயமா இருக்கலாம். அது வந்து இப்படி ஆனோன்னே நான் என்னோட ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, மறுபடியும் இப்படி தான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னாங்க, என்னோட ரியல்னஸ், என்னோட ரியல் பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்படியே ஃபேட் ஆகுது. நான் வந்து இன்னொருத்தங்களாக இருக்கணும்னு பார்க்குறேன். நான் அது வந்து ரியல்னஸ் ஃபேட் ஆகும்போது இது வந்து என்னோட க்ரியேட்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும், என்னோட டெக்னிக்காலிட்டி அஃபெக்ட் ஆகும், என்னோட பேட்டர்ன் ஒரிஜினேட் பண்ணுற இதுவே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான டூ. ஆனால் இந்த எப்படி வேணால் நம்ம ஒருத்தங்களை காமிக்கலாம், எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒருத்தங்களாம், இப்போ நான் ஒரு இமேஜ், நான் இப்போ வந்து ஒரு இதில் ட்ரெண்ட் ஆகிட்டேன், வைரல் ஆகிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் வைரல் ஆகிட்டேன். நான் அதேதான் என் ஆடியன்ஸ் அதே தான் எதிர்பார்ப்பாங்க. நான் அதே தான் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட செல்ஃபை காமிச்சேன்னா இவங்களுக்கு அது பிடிக்காடோ, எனக்கு ஒரு க்வெஸ்டின் வரும், எனக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டி, இவங்களுக்கு எனக்கு பிடிக்காடோ இல்லைனா இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே ஆடியன்ஸ், இல்லைனா இது பண்ணனால எனக்கு லைக்ஸ் வராடோ ஃபாலோவர்ஸ் வராடோ, அதில் வந்து நான் மாட்டிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இது ஓகே ட்ரெண்ட் பண்ணுறீங்கன்னா, நான் எதுவுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். ட்ரெண்ட் பண்ணுறீங்களா அடியே, நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருக்கணும், ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டும் இருக்கணும். என்னன்னா நான் என்ன சொல்றேன், கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற தப்புன்னு சொல்கிறேன். ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ல நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்கணும், அது வந்து மார்க்கெட்டிங்காக பார்க்குறீங்கன்னா அது ஒரு லிமிட் இருக்கு. ஒரு ஆர்ட் நீங்கள் இது என்ன எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இந்த ஆர்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். அதே நான் இந்த ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகும் நமக்குள்ள. இதே நம்ம உண்மையாக இருந்தோன்னா லாங் டேர்மாக போய் பார்த்தோன்னா நம்ம வந்து எவால்வ் ஆகுனா நம்மளுக்கு ரூம் நிறையா கிடைக்கும், நம்ம இம்ப்ரூவ் ஆகுனா நம்மளுக்கு நிறைய ரூம் ஸ்பேஸ் கிடைக்கும். இதே நம்ம இதுவாக நம்ம இன்னொருத்தங்க இமேஜை நம்ம முன்னாடி வச்சுருந்தோம்னா நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுலே நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வேஸ்ட் ஆகும், நம்மளோட மைண்ட் எல்லாமே அதிலே வேஸ்ட் ஆகிடும். அதான் நம்மளையாக காமிச்சிட்டு அதுக்குன்னு நான் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண சொல்ல, நம்ம நான் இதுதான் அதான் சொல்லி போஸ்ட் பண்ண சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் எல்லார்தான் போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாரத ஒன்று போஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்காக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி இம்பர்சனேட் பண்ணாதீங்க. அதுதான்
3: That's actually very right. And இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அட் எனி பாயிண்ட் இன் யோர் 10 years ஆஃப் டான்ஸ் ஜேர்னி டிட் யூ எவர் ஃபீல் தட் இன்செக்யூரிட்டி இன் யோர் செல்ஃப் இஃப் யுவர்
4: என்னன்னா இது எப்போனா எப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்னு ஒரு ஃபீச்சர் வந்துச்சு தெரியுமா, 2021 எப்போ அந்த டிக்டாக் பேன் பண்ணுவாங்க ரீல்னு ஒரு ஃபீச்சர் வந்துச்சு. நான் ஃபீச்சர் வந்தோடனே நான் வந்து ஒரு 1 year ரீல் போடவே இல்லை. நாங்கள் எங்கள் டீமில் வந்து ரீல் வந்து நாங்கள் ஒரு இதுவே பார்க்கல. நாங்கள் எங்களோட மெயின் இது என்னன்னா ஸ்டேஜ் ஏறணும். நாங்கள் ஸ்டேஜ் ஏன்னா 1000 பேர் தெரியும் எங்களை. நான் அதே நான் ரீல் போட்டேன்னா 100,000 பேருக்கு எனக்கு தெரியும். ஓகே, இதான் வித்தியாசம். நம்ம சோஷியல் மீடியா எவ்வளோ பவர்ஃபுல் சொல்கிறோன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச காரணமும் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எல்லாரும் நீங்கள் நேரில் என்ன பார்த்துலாம் இருக்கலாம். நேரில் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு அங்கே போயிருக்கலாம். பட் நீங்கள் வந்து மறுபடியும் நான் அகைன் ரீலில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சென்னை சர்க்கிள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரீலில் என்ன பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதாகும். இன்செக்யூரிட்டி எப்போ இதாகிடுச்சுன்னா அப்படியே நான் காம்படிஷன் நான் இதில் ஆடிட்டு இருக்கும் போது நான் காம்படிஷன் நடிப்பு இது செஞ்சிட்ருப்பேன் நிறையா. ஆனால் என்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தவங்க, இது ரியல் இன்ஸ்டன்ட், என்கிட்ட கற்றுக்க வந்தவங்க ஒரு பையன், அவன் வந்து ரீல் போட்டு நல்லா இது செஞ்சுட்டு நல்லா ஒரு நல்ல ஃபேமில் வந்தோடனே எனக்கு என்ன சார், நானும் இப்படி ரீல் பண்ணியிருக்கலாமே, எனக்கு அந்த ஒரு இது வந்துச்சு, என்கிட்ட கற்றுக்கிட்ட பையன் ஆனால் இப்படி இதாகிடுச்சு. அப்புறம் எனக்கு புரிஞ்சுட்டு ஓகே இது அங்கே அப்படியே எப்போ அவன் ரீலில் வந்து அடாப்ட் ஃபுல்லாக, நான் ரீல் வந்து பண்ணக்கூடாது சொல்ல, பண்ணுங்கள் ஃபுல்லாக அடாப்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த இன்செக்யூரிட்டி வந்துச்சு அது ஆஸ் அ காமனாக. நான் வந்து நானும் அப்போ டீனேஜராக, ஸோ எனக்கு வந்து என்ன யோசிப்பாங்களோ நான் யோசித்தேன். பட் தென் எனக்கு கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு என் கூட ஒரு செட் ஆஃப் ரைட் பீப்புள் இருந்தாங்க. இதற்கு இதான் முக்கியம் அதான் முக்கியம் எனக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரைட் பீப்புள் இருந்தாங்க. அண்ட் நான் சொல்லும்போது கேட்டுக்கிட்டேன், சில பேர் கேட்காமல் இருந்துச்சுன்னா அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்கிறேன் சில பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே என் பெர்ஸ்பெக்டிவ் நான் இன்றைக்கி பேசுகிறேன், நான் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோண்டோ பண்ணுங்கள், பட் தென் எது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்லேயே பண்ணுங்கள்.
3: ஸோ பேசிக்லி மெயின்டைனிங் அ பேலன்ஸ் பிட்வீன் தட் கமர்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் இஸ் வாட் யூ ஹெட் மேஜர்லி டாக்ட் அபவுட். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஆல் ஷுட் டேக் இன் டு மைண்ட். வீவ் ஹர்ட் டூ பவர்ஃபுல் பர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒன் ஃப்ரம் பிஹைண்ட் த லென்ஸ் அண்ட் ஒன் த்ரூ மூவ்மெண்ட். ஸோ லெட்ஸ் பிரிங் தீஸ் வேர்ல்ட்ஸ் டுகெதர். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் அண்ட் ஓப்பன் கான்வர்சேஷன் பிட்வீன் மிஸ் நிஷிதா அண்ட் மிஸ் டயால், வேர் இமேஜ் மீட்ஸ் எக்ஸ்பிரஷன், விஷுவல்ஸ் மீட் மூவ்மெண்ட், அண்ட் டூ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் லாங்குவேஜஸ் கம் டுகெதர் டு டாக் அபவுட் ஐடென்டிட்டி இன் திஸ் digital space.
2: Okay, so I'm someone who loves dancing and I'm also so much interested in photography and all of that. So two different hobbies that I do passionately coming together is like super interesting for me. So let me start this off. So Mr. Yal, coming from the world of dance and choreography, how do you think photography and visual telling influence the way identity is created, perceived and even remembered on social media? Because you have to be so energetic, you have to cover up all of, I don't know, your other things happening behind in your life, and you must like, you know, do put on your best impression in front of the camera since you're a content creator as well, and you are like also recording Miss Nishita, so you must be knowing. So let me start off with Mr. Yal. Can you please let us know how do you get that together?
4: Photographing and visual undu romba important ena oru namba oru technique kaamikkrom namba oru idu vishayam kaamikkrom na adu eppadi convey aagrun namba seiyradhu undu oru photographer kitta oru dop kitta dhaan irukku. And visual communication edhukku romba important na ஒருத்தங்க நாடு இப்போ ஒரு மீடியம் ஆஃப் ஒரு மீடியமாக ஒரு ஆம்பிளிஃபை பண்ணுறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டே ஒரு வைட் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்டு. இப்போ நான் டான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சேன்னா ஸ்டேஜுக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஒரு எம்பி எடுக்கிறோம், ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நான் பண்ண மியூசிக் வீடியோ ஒர்க் பண்ணும்போது தீமாதிமான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம், நாங்கள் தீமாதிமான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு 8 days தொடர்ந்து ப்ரீவிஷுவல்ஸ் மட்டுமே போயிடுச்சு. ஏன்னா டேரக்டர்ஸ்க்கு வந்து விஷுவலாக நாங்கள் ஆடி காமிச்சிட்டோம், டாக்டர் விக்னேஷ்வன் சார் பண்ணியிருந்தார், ஆடி காமிச்சோம் அவருக்கு நல்ல ஐடியா இருந்துச்சு. பட் டிஓபி வென் ரவிவர்மா சார் கேம் இன், அவருக்கு வந்து அவரு இன்புட் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டே போயிடுச்சு, செகண்ட் டேலேருந்து இன்னும் ஐடியாஸ் வந்துச்சு, தேர்ட் டே போயிடுச்சு, தேர்ட் டேலேருந்து ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, 8 days வந்து ப்ரீவிஷுவல்ஸ்க்கு மட்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எனக்கு அப்புறம் ரியலைஸ் ஆயிடுச்சு, ஓகே ஒரு டிஓபியால் இருக்கிற விஷயத்தை இன்னும் அழகாக காமிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நான் வந்து இப்போ நான் எடுத்து ஒரு வீடியோ எடுத்தால் கூட நான் வந்து அதில் 50% ரிலே ஆயிருப்பேன், என்னோட கோரியோகிராஃபி என்னோட டான்ஸில் 50% ரிலே ஆயிருப்பேன். பேலன்ஸ் 50% நான் வந்து டிஓபி கிட்ட நான் கொடுப்பேன், இது எப்படி காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஐடியா கேட்கறதா இருக்கட்டும், அவங்க மேலே டோட்டலாக நான் ஒரு ட்ரஸ்ட் அவங்க மேலே வச்சேன்னா அவங்க கண்டிப்பாக அதை காப்பாற்றினா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னோட நான் இருக்கிறத இன்னும் அழகாக காமிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருக்கும் டிஓபி.
2: Right, that sounds like a beautiful bond. And Miss Nishita, your opinions on what Mr. Yal had just said.
1: Right, so Kandipa, what he said is absolutely right. DOP has a lot of power when it comes to showcasing something visually. பட் ரைட் நவ் தட்ஸ் ஆன் அ வெரி லார்ஜ் ஸ்கேல். இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தோன்னா, லெட்ஸ் சே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலே எடுத்தோன்னா, ஐ திங்க் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்றது தான் இப்போது அது வந்து இன்னும் நிறைய வெளியே வருது. ராதர் ஹவு இட்ஸ் ஷார்ட் ஒரு வேர் இட் ஷார்ட் எல்லாம் விட நல்லா பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஏதோ ஒன்று மேக்கப்பாக இருக்கட்டும் ஆர் சிங்கிங்காக இருக்கட்டும் டான்ஸிங்காக இருக்கட்டும், நிறைய பேர் சும்மா ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ in that way I think it's very good to know lot of people coming forward and without much of equipments and other stuffs, people helping them or anything, just with pure talent people coming forward is really great. So that's one good thing that's happening right now.
3: Yes, one such pure talent is here with us. So, yeah. Miss Nishita, a similar question to you. As someone who works with portrait, styling and visual storytelling, how do you see dance creators or these social media platforms having an effect on shaping identity as such?
1: So let's just take ippo oru song release aanalume there's so much of promotions that's going on, right? I think you must know better than anything. So abdi irukkum bodhu social media or anything in that way is taking a lot of weightage that has to go for the song or anything. Let's say anything that's going to get released, songs arkatum, movie arkatum, or let's say or a brand launch aadna kuda, social media is taking a very vast weightage there. Now munadi ella eppadi irukona or launch pandrangana, people irupanga, but it's more about word of mouth that's been there. Now it's all visual. So I think visually how you present something is what that ranges on how it sells. So ellame paathu vaangradhula dhaan irukku. Even influencing adhe dhaan, eppadi oruthanga how they put forward, let's say how they dress up, even that's there. And or maybe they're influencing something else, but we just take a look on how they are dressed or where they are, what they are wearing. Ellame, so everything adds up to how, you know, something sells.
3: Anything you'd like to add on to that, Mr. Yeah?
2: Yeah, overall, I think it's such a beautiful collaboration. I think artists and I think videographers or photographers come together and do. So I think it was so beautiful. I think we have a question.
3: I think I'll just put out this one question. Ippo, if social media didn't exist, how do you think your guys' sense of identity would be today? இப்போ சோஷியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ எப்படி இருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஐ ஃபீல் இட் வில் பி மச் பெட்டர் பிகாஸ் ஐ எம் நாட் சம்வன் ஹூ இஸ் லைக் ஃபுல்லி இன் டு சோஷியல் மீடியா ஆர் எனி திங். ஐ போஸ்ட் பிக்சர்ஸ், ஐ வாஸ் இன் டு இட், பட் தென் ஆஃப்டர் அ பாயிண்ட் இட் வாஸ் லைக் எனக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ண, நிறைய பிக்சர்ஸ் நான் போஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை நம்ம வந்து லெட்ஸ் சே என் வெட்டிங்கே நான் எடுக்கும் போது தேர் ஆர் சோ மெனி குட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பட் வித் ரியலி லெஸ் ஃபாலோவர்ஸ். நம்ம ஃபாலோவர்ஸ் வச்செல்லாம் போகவே முடியாது இப்போது. எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஒரு மாயம் மாதிரி தான் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஈவன் பிராண்ட்ஸ், தேர் ஆர் சோ மெனி குட் பிராண்ட்ஸ் பட் தட்ஸ் நாட் பீன் ரீச்சிங் இன் அ குட் வே. ஸோ ஐ திங்க் சோஷியல் மீடியா விட்டுட்டோன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்து வாங்க மாட்டோம், அந்த மாதிரி போக மாட்டோம். ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம நிஜமாலே அவங்க ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தான் போவோம். ஸோ இட் வில் பி ரியலி பெட்டர்.
4: எனக்கு சோஷியல் மீடியா இல்லைன்னா ஐ வுட் சே நிறையா விஷயம் லேர்ன் பண்ணியிருக்க ஸ்பேஸ் கிடச்சிருக்காரு, லேர்ன் பண்ணுற ஸ்பேஸ் கிடச்சிருக்காரு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்தாலும் லைக் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன் எடுப்போம். இன்ஸ்பிரேஷன் எடுத்தாராம், ஏன்னா ஒரு ஆர்ட்லேருந்து ஒரே ஆர்ட்ல நம்ம சர்ச்சின் ஆகுன்னா இதில் இருக்கு. எனக்கு முன்னே இருந்த ஆர்டிஸ்ட்லாம் நான் பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அது வந்து நான் இன்ஃப்ளூன்ஸ் ஆக மாட்டேன். இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறது வரை இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது வரை இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறது அந்த விஷயம் கற்றுக்கிட்டு நம்ம என்ன ஃப்ளோட் பண்ணுறோம் அது நம்மளோட ஐடென்டிட்டியாக சேஞ்ச் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ சோஷியல் மீடியா லேர்னிங் ஒரு கொஸ்டினபிளான் இருக்கும். பட் சோஷியல் மீடியா இல்லைன்னா இன்னொரு சைடு என்ன யோசிக்கிறேன்னா, ஓகே நம்ம இப்படி இன்ஃப்ளூன்ஸ் எடுக்காமலே நம்ம வேறு வச்சு உனக்கு பெருசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போமோ அப்படியே நான் யோசிக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டு சைடான தோண்டு. பட் அண்ட் சோஷியல் மீடியா இல்லைனா நிறைய கான்டெக்ட் பில்ட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ வந்துட்டு நிறையா கான்டெக்ட் பில்ட் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நிறையா இந்த ரிலேட்டடாக நிறையா வந்திருக்காரு, ஐ மீன் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக நிறையா தெரிஞ்சிருக்காரு. அண்ட் நிறைய அதான் நான் அரைங்க ஆகி நான் கான்டெக்ட் பில்ட் பண்ணுறதுனா அது மாதிரியும் மாதிரியான பாயிண்ட் வரேன். ஸோ கான்டெக்ட் பில்ட் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை, நிறைய லேர்ன் பண்ணிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சின்ன சர்க்கிளே இருந்திருப்போம், நம்ம இன்ஸ்பிரேஷன் தேடிட்டே இருந்திருப்போம் எங்கேயாச்சும்.
3: தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். ஸோ தெர் ஆர் லைக் டூ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் விச் வி ஜஸ்ட் காட். அண்ட் ஐ திங்க் ஐல் ஷூட் அவுட் திஸ் ஃபைனல் க்வெஸ்சன் அண்ட் வி கேன் ஃபினிஷ் ஆஃப் வித் திஸ். இப்போது உங்களோட ஆன்லைன் செல்ஃபுன்னு ஒன்று இருக்குது, ரியல் செல்ஃபுன்னு ஒன்று இருக்குது. Do you think there is a difference between both of that?
1: For me, it's not, because nana sonnella avlova potradilla online la la potalume it will be about where I go about my people. Ipo na vandu I had two accounts, one is professional, one is personal. Personal it's gone almost. Professionally I've tried to, you know, put everything, but I'm a little conscious on it because on what I post ஐ யூஸ்வலி ஒன்ட் போஸ்ட் வென் ஐம் தேர் அட் ஒன் பிளேஸ் ஆஃப்டர் கம்மிங் பேக் ஹோம் ஒன்லி ஐ போஸ்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இட்ஸ் ஆல் ட்ரூ டு நோ வாட் ஐ டூ. யூ கான்ட் ஐ திங்க் யாருமே அவ்வளோவா அப்படி ஃபேக் செல்ஃபாக போடுறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். அன்லெஸ் இட்ஸ் சம் ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்ஸ், ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆர் ஆக்சுவலி போஸ்டிங் வாட் தேர் அப் டு.
4: எனக்கு வந்து டிஃப்ரென்சேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன நிறைய பேர் நேரில் என்ன மீட் பண்ணுறவங்கன்ட்டு ப்ரோ நீங்கள் இதில் அப்படி பார்த்து நிறைய பேச மாட்டீங்கன்னு தோணும். பட் அண்ட் நேரில் பார்த்தா என் சைடாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன், எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் ஹேங் அவுட் பண்ணிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் டீம்மேட்ஸாக இருக்கட்டும், நிறையா பேசிகிட்டே இருப்போம், நிறையா நாலேஜபிளாக பேசிட்டுருப்போம். எங்கள் விஷயத்தில் டீம்மேட்ஸ் கூட இருந்தால் டான்ஸ் பற்றி பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் சினிமா பற்றி பேசுவோம், வேறு சீரில் பற்றி பேசிகிட்டே இருப்போம், இல்லை நிற்க மாட்டோம். ஆனால் பட் அண்ட் இன்ஸ்டாவில் என்ன பார்க்குற பீப்பிள்லாம் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நினைப்போம் ப்ரோ, அதெல்லாம் இருப்பாங்க. அண்ட் நான் நிறையா ரொம்ப சோஷியலிஸ்ட் ஆக மாட்டேன்னு நினைப்பாங்க. இந்த நிறைய டிஃப்ரென்சேஷன் ப்ரோ, உங்களை எப்படி யோசிச்சேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அண்ட் நான் இதில் பார்க்க ஆன் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க நான் வேறமாக இருப்பேன், நேரில் பார்க்க வேறமாக இருப்பேன், அதுவும் சொல்லுவாங்க. ப்ரோ உங்களை ஃபோட்டோவில் பார்த்து வேறமாக இருக்கு, இப்போ வேறமாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அது இன்டென்ஷன் கிடையாது, அப்படி இருக்கணும்னு காமிக்கணும் இன்டென்ஷன் கிடையாது. பட் நான் அப்படி போய் அது
3: இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட், தட்ஸ் ஹவு இட்ஸ் பீங் போர்ட்ரேட். ஸோ யா, ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் செஷன் நவ் வி ஹேட் வித் போத் ஆஃப் யூ. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் இன்டராக்ஷன்.
6: As we wrap up today's episode of Unfiltered Frequencies, one thing is very clear. Identity in the digital space is not just about what we post, but how and why we post it. From Ms. Nishita, we heard how images, styling and the lens can shape how people see themselves and are seen online. And from Mr. Yal, we understood how movement, performance and dance become a powerful tool

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வானொலியின் சமுதாய நவராத்திரி

0: ஹலோ மக்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே யுவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் நவராத்திரி கொலு பொம்மையெல்லாம் விட்டுட்ருக்காங்க. இந்த சந்துக்குள்ளே தான் இப்போ இருக்கும். நம்ம இந்த சந்துக்குள்ளே போய் இந்த கொலு பொம்மைகளை பற்றி சில விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
1: என் பேர் கீதா. நான் பேர் கொலு பொம்மை விற்க வந்திருக்குறோம். இங்கே எங்கள் ஊர் வந்து சென்னை தான். வந்து சூளையிலேருந்து தட்டாங்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளேருந்து நாங்கள் வந்து இங்கே பொம்மை விற்க வந்திருக்குறோம்.

0: இது வெளியூர்லேருந்து ஒரு 10 பொம்மை செலெக்ஷன் பண்ணி எடுத்து வந்து விற்போம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே
1: நவராத்திரி கொலு பொம்மைகள் விற்பனை எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முதல் முதல்ல இந்த விற்பனையோட அறிமுகம் எப்படி கிடச்சிது?
0: எங்கள் அதான் ஆயா காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். இது 4வது தலைமுறை. இது முதல் ஆயா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் அக்காவுங்க விற்றாங்க. இப்போ மருமக விற்கிது. 4வது தலைமுறை இது.
1: நீங்கள் சொன்னீங்க 4வது தலைமுறையாக நவராத்திரி கொலு பொம்மைகளை விற்பனை பண்ணிட்டு வரீங்கன்னு. ஒவ்வொரு வருடமும் புது புது பொம்மைகளை அறிமுகப்படுத்துவீங்க, அந்த வகையில் இந்த வருஷம் எந்த பொம்மையை நீங்கள் ஸ்பெஷலாக அறிமுகப்படுத்துறீங்க?
0: அதான் வந்து இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து இந்த இது கண்ணப்பனோட இது பொம்மை கேட்டிருக்கிறாங்க. அவங்க தான் நிறைய பேர் நிறைய கேட்டாங்க. இந்த வருஷம் எங்களால் முடியல, 3 தான் இந்த வருஷம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. அதுதான் இதோட இது அடுத்த வருஷம்தான் சொல்லியிருக்கிறோம் ஜனத்துங்களுக்கு.
1: மக்களோட ரசனையை வருட வருடம் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த வகையில் மக்களோட ரசனைகள் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் என்ன பொம்மை வருதுன்னு கேட்குறாங்கம்மா. எங்களுக்கு வந்து கிடச்ச பொம்மையை நாங்கள் சொல்லுவோம், அப்படி இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இதான் விருப்பம் பரவாயில்ல வாங்கிக்கலாம். அவங்க வீட்டில் இல்லாத பொம்மையும் கேட்பாங்க, இருக்குது இல்லாத பொம்மையை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதேமாதிரி பார்த்துட்டு வாங்கிப்பாங்க.
1: ஓகே ஆண்டி, பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் விற்கிற அதே பொம்மைகளை தான் விற்கிறாங்க, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்கிறாங்க. நீங்களாம் மக்களுக்கு வந்து இதை ரொம்ப கம்மியாக தரீங்க, அதுக்கான காரணம் என்ன? எப்படி உங்களால் இது முடியுது?
0: அம்மா நாங்கள் வந்து வெளியே விற்கிறோம், கொஞ்சம் கம்மி விலையில எங்களுக்கு கொடுப்பாங்க. ஷாப்லலாம் வந்து விலைய அந்த ஏசி லைட்டு அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி வாங்குவாங்க. அதனால் அவங்க வந்து அதுக்கெல்லாம் வரி போட்டு பணம் போட்டு வாங்குற வசதி அவங்களுக்கு அதிகமான விலையாக கொடுப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரோட்டு கடையிற வசதி கொஞ்சம் கம்மி விலையாக கொடுப்பாங்க.
1: ஓகே ஆண்டி, தேங்க்யூ. இதே நம்ம அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் அஜய் மாலின் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது நவராத்திரி ஸ்பெஷல்னு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கிட்ட நான் வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்க கொலு பொம்மை ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பொம்மைகளாக இருக்குங்க மக்களே. ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஒரு வியாபாரிக்கிட்ட தான் நம்ம போய் பேச போகிறோம். வாங்க மக்களே, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களை பற்றினா ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
3: என் பேர் தேவிமா, நாங்கள் புதுப்பரங்கத்துலேருந்து வரோம்.
2: ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய கொலு பொம்மைகளை வச்சுருக்கீங்க. ஸோ இந்த நவராத்திரி கொலு பொம்மைகள் விற்பனை எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? எப்படி உங்களுக்கு அறிமுகம் கிடச்சிது?
3: நாங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு பாட்டி காலத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க. 40-50 வருஷமாக விற்கிறாங்க பொம்மை. வருஷம் விற்றுனோம். தலைமுறை 4 இப்போ நாங்கள் 4வது தலைமுறை.
2: ஓ, ரொம்பவே நல்லதுங்க. 4வது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 4வது தரமுறையாக நீங்கள் வந்துட்டு விற்பனை பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ஒரு வருஷமாக ஒரு ஒரு புது பொம்மைகளை கொண்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெஷலான பொம்மையை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க?
3: திருநாச்சியார் குளம் வந்தது, அப்புறம் வந்து இந்திரஜித் செட்டு வந்தது, ராமர் சமபந்தி செட்டு வந்தது.
2: ஓ, இப்படி 3 வகையான செட் வந்திருக்கு, ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களோட ரசனைகளை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. வருஷம் வருஷம் ஒரு ஒரு ரசனைகள் மாறும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: கேட்டாங்க எந்த செட்டு புதுசாகுதுன்னு கேட்டாங்க. நிறையா திருநாச்சியார் குளம் சேல்ஸ் ஆயிடுச்சு.
2: ஓ ஓகே, திருநாச்சியார் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வச்சுருக்க அதே பொம்மைகள் தான் பெரிய பெரிய கடைகளில் அதிக விலையில் விற்பனை பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆனால் மக்களுக்கு எப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி உங்களால் முடியுது? அதுக்கான காரணம் என்ன?
3: எங்களுக்கு ஒரு செட்டுக்கு 100-200 கிடச்சா போதும். கடையில் வந்து அப்படி இது பண்ண மாட்டாங்களே. அங்கெல்லாம் வந்து பில் எழுதி ஓட்டிடுவாங்க, ஜனங்கள் போய் அங்கே வாங்கி வந்துடுவாங்க. இங்கே வந்து பேரம் பேசுவாங்க நம்மக்கிட்ட. நாங்கள் 100-200 கிடச்சா போதும், நாங்கள் கொடுத்துருவோம் அவ்வளோதான்.
2: ஓ சரி, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நன்றி. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா நவராத்திரி ஸ்பெஷல் தான். ஸோ இதே மாதிரி அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம்.
4: என் பேர் புவனேஸ்வரி, நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன்.
2: ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நவராத்திரி கொலு பொம்மையை விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க?
4: கொஞ்சபட்சம் ஒரு 15-20 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேன்.
2: ஓகே, நீங்கள் கொஞ்சபட்சம் 20 அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எத்தனை வருஷமாக நீங்கள் நிறைய பொம்மையை வச்சுருப்பீங்க, அதே அந்த வகையில் இந்த வருஷம் நீங்கள் என்ன மாதிரியான புது பொம்மைகளை கொண்டு வந்திருக்கீங்க?
4: வருஷம் வருஷம் ஒரு ஒரு வெரைட்டி புதுசாக எடுத்துன்னு வரோம். மக்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த வாட்டி என்ன வந்திருக்குன்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துன்னு வருவோம். இந்த வாட்டி நான் சொல்லணுமா? இந்த வாட்டி வந்து கடவுள் விவசாயம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதனால குழந்தை டெலிவரி செட்டு, அப்புறமேட்டு பாப்பா தொட்டிலில் போகிற செட்டு, அதுமாரி நிறைய செட் ஐட்டம்லாம் வந்துருக்குது.
2: ஓ, இவ்வளோ செட்டு வந்திருக்கா, ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வருஷம் வருஷம் மக்களோட ரசனைகளை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க, அந்த வகையில் மக்களோட ரசனைகள்லாம் எந்த அளவுக்கு மாறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: மக்கள் கட் பண்ணு மக்கள் வந்து இப்போ வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ வந்து சாப்பாடு செட்டு நாளை தரப்போ பாரு அவங்களுக்கு கட்ட இல்ல காசு
1: போயிடு.
4: காலேஜ் பசங்க மாறுது எதிர்பார்த்திருந்தாங்க. கிச்சன் செட்டு, ஆப்ப கடை, இட்லி கடை, அப்படி இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனா பானிபுரி கடை எல்லாம் வந்துச்சு செட்டு, பஞ்சு மிட்டாய், ஐஸ் வண்டிலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனா சிக்கன் ரைஸ் கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை எல்லாம் கூட வந்துடும் பழகுது. அந்த மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா கேக்குறாங்க. அதனால நாங்களும் வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு எடுத்துட்டு வந்து விற்கிறோம்.
2: ஓ, ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பொம்மைகள் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் விற்கிற அதே பொம்மை தான் பெரிய பெரிய கடைகளில் அதிக விலையில் விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த இதே பொம்மைகளை மக்களுக்கு விலை கம்மியாக கொடுக்குறீங்க, இதுக்கான காரணம் என்ன, எப்படி உங்களால் முடியுது?
4: இது வந்து நாங்களே ஓனாக செய்கிறதுனால எங்களால் அது கம்மி விலைக்கு ஜனங்களுக்கு கொடுக்க முடியுது. இப்போ வந்து நாங்கள் கடை எடுத்துருந்தோன்னா அது கரண்ட் பில் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், வேலை செய்கிறவங்களும் சம்பளம் கொடுக்கணும். இது வந்து எங்களோட சொந்த உழைப்பு. வருஷம் ஃபுல்லாக நாங்கள் உழைக்கிறதுனால இந்த ஒரு மாதம் சேல்ஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்.
2: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மண் பொம்மைகள், பிளாஸ்டர் ஃபாரஸ், அப்புறமா பேப்பர் மெஷ், இந்த மாதிரிலாம் நிறைய பொம்மைகள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த பொம்மைகளில் எந்த பொம்மைகள் வாங்கினா நீண்ட கால் உழைக்கும், எது நல்லதுன்னு நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்க?
4: எந்த பொம்மை நம்ம வாங்கினாலும் நம்ம வச்சுருக்கிற அந்த பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குது. பேப்பர் மெஷ்ஷோ, மண்ணோ, தரகொட்டை ஐட்டமோ எதுனாலும் அதை நல்லபடியாக கொலு முஞ்சா அதுக்கான அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சா அதுக்கான கால் எவ்வளோ நாளாக அது வரும். இப்போ நாங்கள் கூட பொம்மை விற்கிறோன்னா அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுனால தான் ஜனங்களுக்கு நல்லா டிஸ்போஸ் பண்ண முடியுது. அதை பாதுகாக்காத வச்சுருந்தோம்னா அது வேஸ்ட்டு தானே.
2: உங்ககிட்ட பேசினா ரொம்பவே சந்தோஷம், நன்றி. வணக்கம் அங்கிள், உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக
5: சொல்லுங்க. என் பேர் செந்தில்குமார், அர்ஜுன் கண்ணகுலு டான்ஸ் நம்ம கம்பெனி பேர். நாங்கள் சென்னையில் வந்து மூணு தலைமுறையாக வியாபாரம் பண்ணுறோம். மயில் நார்த்து மாடல் ஸ்ட்ரீட் மயிலாப்பூரில் தான் வியாபாரம் பண்ணுவோம். மூணு தலைமுறையாக வியாபாரம் பண்ணுறோமா நாங்கள்?
2: ஓகே அங்கிள், நீங்கள் வந்துட்டு இப்போது மூணு தலைமுறையாக இந்த வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வருஷம் வருஷம் நீங்கள் வந்துட்டு நிறைய புது பொம்மைகளை கொண்டு வருவீங்க. இந்த வருஷம் என்ன புதுசாக பொம்மை கொண்டு வந்திருக்கீங்க?
5: இந்த வருஷம் டாக்டர் செட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் பரதநாட்டிய செட்லி நவரா செட்டு செட்டுன்னு ஒன்று வந்தது, அப்புறம் நிறைய புது செட்லாம் வந்ததுமா, எல்லாமே ஸ்டார்டிங்கில் காலேஜி, இப்போ அந்தளவுக்கு இல்லை.
2: ஓகே அங்கிள், ஸோ மக்களோட ரசனையை நீங்கள் வருஷம் வருஷம் நோட் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்களா? ஸோ இந்த வருஷம் அவங்களோட ரசனைகளை எந்த அளவுக்கு மாறி இருக்கு?
5: கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் மாறி இருக்கு. அவங்களாம் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வைப்பாங்க, இப்போ ஒரு பெரிய தீம் மாரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ராமாயணம் இல்லை மகாபாரதம் அந்த மாதிரி எதனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க.
2: ஸோ அங்கிள், நீங்கள் வச்சுருக்க அதே பொம்மை தான் பெரிய பெரிய கடைகளே வச்சுருக்காங்க, ஆனால் அவங்கள விலை கூட வச்சு விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் மக்கள் கொடுக்குறீங்க, அதுக்கான காரணம் என்ன, நீங்கள் எப்படி உங்களால் இது முடியுது?
5: ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்னல, அவங்களுக்கு மூணு தலைமுறையாக வியாபாரம் பண்ணுறோம்ல, இவங்களாம் இப்போ தான் வந்து ஜென்ரேஷன், புது ஜென்ரேஷனு. எங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் போடுவாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் போடுவாங்க. நாங்கள் அதிகமாக லாபத்தை வச்சுக்க மாட்டோம், ஸ்டோர் ரூம்காரங்க அதிகமாக லாபத்தை வச்சு வைப்பாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் கம்மியாக கிடைக்கும், நம்மளுக்கு சும்மா ஜாலியாக ஒரு மாதம் டைமுக்காக தான் வியாபாரம் பண்ணுறது. மற்றபடி எல்லாருக்கும் வேறு ஒரு மாதத்தில் வேறு வேறு வியாபாரம் பண்ணுவாங்க.
2: ஓ சரிங்க அங்கிள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பொம்மையை பார்த்துருக்கோம். ஸோ மண் பொம்மைகள் இருக்குது, பிளாஸ்டர் ஃபாரஸ் இருக்குது, பேப்பர் மஷ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பொம்மையை வாங்கலாம்னு நீங்கள் மக்களுக்கு அறிவுரை பண்ணுவீங்க?
5: எங்களை பொறுத்தரும் பொதுவாக உழைக்கிறதும் சரி, அதிகமாக நம்மளோட ஐதீகமும் சரி, பஞ்சபூதத்தில் செஞ்ச நம்ம களிமண் பொம்மை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம வாங்கி வைக்கணும் நவராத்திரிக்கு. ஏன்னா டெரகோட்டால விலைக்காது, வாட்டர் பெயிண்ட் பொம்மை, பேப்பர் மிஷன் நம்மளுக்கு பஞ்சபூதத்தில் செஞ்ச மாதிரி இருக்காது. மண் பொம்மையில் செய்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பஞ்சபூதத்தில் செய்கிற மாதிரி இருக்கும். நில நீர் காற்றுன்னு சொல்கிற மாதிரி அந்த பஞ்சபூதத்தில் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே தேங்க்யூ.
2: வணக்கம் ஆண்டி, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்.
6: வணக்கம்மா, நான் வந்து சாமுண்டீஸ்வரி பேசுகிறேன், மயிலாப்பூரில் பொம்மை கடை போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் ஒரு பத்து வருஷமாக எங்கள் அம்மா அப்பாலாம் விற்றுருந்தாங்க, வியாபாரம் பண்ணிணாங்க. இப்போ நாங்கள் ஒரு பத்து வருஷமாக தான் நான் கடையை நடத்துகிறோம். நாங்கள் இந்த பொம்மைங்க போட்டு ஒரு மாதத்துக்கு வியாபாரம் பண்ணுவோம், அடுத்த வருஷம் தான் அதோட போடுவோம். உங்களுக்கு என்ன இது சொல்லுங்கள், சொல்லுங்கள் வேறு என்ன உங்களுக்கு கேட்கணுன்றீங்க?
2: நீங்கள் சொன்னீங்க பத்து வருஷமாக நவராத்திரி கோலு பொம்மைகள் விற்பனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது பொம்மைகள் அறிமுகப்படுத்துவீங்க, அந்த வகையில் இந்த வருஷம் எந்த பொம்மையை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க?
6: இந்த வருஷம் பொம்மை வந்து ஆப்ப கடை, டீ கடை, கடவுள் விவசாயம், அப்புறம் வந்து வேறு சீனிவாச செட்டு, டெலிவரி செட்டு, இதெல்லாம் நிறைய அதிகமான செட்டுங்கள்லாம் நிறைய இருக்குது. பிரம்மலோகம் நிறைய, சத்த நதி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது, தசாவதாரம், இதெல்லாம் நாங்கள் யூஸ்
2: பண்ணுவோம். ஓகே ஆண்டி, இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, மக்களோட ரசனையை வந்து ஒவ்வொரு வருடமும் நோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வகையில் மக்களோட ரசனைகள் எவ்வளோலாம் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: ஒவ்வொருட மாற்றி மாற்றி அவங்கவுங்க எதை ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் எது தேவைப்படுதோ அவங்கவுங்க விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம கட்டளை பண்ணுறது கிடையாது, இதுதான் வாங்கணுன்றது கிடையாது, அவங்க ரசனைக்கு அந்த மாதிரி நம்ம பொருளை கொடுக்குறோம்.
2: ஓகே ஆண்டி,
1: பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் விற்கிற அதே பொம்மை தான் விற்கிறாங்க, ஆனால் ரொம்ப அதிக விலையில் விற்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கம்மியான விலையில் விற்கிறீங்க, அது எப்படி உங்களால் தர முடியுது?
6: அதாவது எப்படின்னா, நாங்கள் வந்து ரோட்டில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறோம், அவங்க வந்து ஸ்டாலில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, சம்பளம் கொடுத்து ஏசி போட்டு இப்போ எல்லாம்னாலும் அவங்களுக்கு அதிகமாக விலை. நாங்கள் வந்து வந்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போகிறோம், எங்களுக்கு 10 ரூபாய் கட்சா போதும் அப்படின்ட்டு. இதுதான் எங்களோட.
1: இப்போ நீங்கள் வந்து கொலு பொம்மைகள் வந்து மண்பானையில் வைக்கிறாங்க, டெரக்கோட்டா, பேப்பர் மெஷ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வராங்க, எதில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க?
6: அவங்கவுங்க ஒரு விருப்பப்பட்டு மண்ணில் வைக்கினாலும் வச்சுக்கலாம், தரக்கோட்டால் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், அவங்களோட விருப்பு, அவங்களோட சைஸ், நம்மளோட இது இல்லை.
1: தேங்க்ஸ் ஆண்டி.
2: வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் அஜய் மோலின் பேசுகிறேன். ஸோ தனுஸ்ரீ சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, கொலு எக்ஸ்பர்ட் அதாவது எங்கள் மேம் விஜய் மேம் கூட தான் இருக்கோம். ஸோ உங்களுடைய இந்த கொலுவை பார்க்க எங்களை இன்வைட் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி மேம். ஸோ நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் MOPCR சார்பாக நம்ம மக்களுக்கு கொலு பற்றின சிறப்புகளை பற்றி சொல்ல போகிறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் மேம்?
7: தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு MOPCRSக்கு. போன வருஷம் கூட மகா வந்து கொலுவை பற்றி சொன்னப்போ, ஐயோ நான் மேம் மிஸ் பண்ணிட்டேனே மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் மகா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், மகா இந்த வாட்டி முன்னாடியே நான் உனக்கு சொல்கிறேன், கட்டாயம் நீ அனுப்பு பசங்களைன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி மகா அனுப்பிச்சிட்டான். தேங்க்யூ மகா, அண்ட் தேங்க்யூ MOP ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணுற காலேஜோடைய FM ரேடியோவுக்கு நானே பேட்டி கொடுக்குறேன்னா நிஜமாகவே ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நிறைய பேரை கூட்டின்னு வந்திருக்கேன், நிறைய பேருக்கு அந்த பேட்டி கொடுக்கறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஃபேக்கல்ட்டியை, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸை, இல்லைனா பெரிய ஒரு VIP-யை, அந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். பட் நானே இப்போ பேசுகிறேன்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
2: தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொலு நவராத்திரி பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா?
7: ஆ சரி சரி.
2: ஓகே மேம், ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரே நவராத்திரி ஸ்பெஷலாக தான் போயிட்டுருக்கு, எங்கே பார்த்தாலும் ஒரு ஆஃபர்ஸ், பொம்மைகள், ட்ரெஸ்ஸுன்னு ஒரே செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கதை நம்ம பார்க்குறோம். ஸோ நவராத்திரினா என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக்காக என்னன்னு தெரியும், ஆனால் இதை பற்றின டீட்டெயிலாக எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நவராத்திரினா என்ன, அதோட ஸ்பெஷல் என்ன, அது எதுக்காக நம்ம இவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுறோம் மேம்?
7: இப்போ நவராத்திரி அப்படின்னா அது வந்து ஒரு அம்பாளுக்கு உகந்த நாள். ஸோ ஒரு 9 ராத்திரி, ஸோ 9 ராத்திரின்னா 9 ராத்திரியில் 9 நாட்கள். ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூணு பேருக்குரிய மூணு பெரும் தேவியருடைய தேவியரை குறித்து நம்ம வேண்டிட்டு செலிப்ரேட் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய அதாவது நம்மளுடைய பொம்மைகள், அவங்கள பொம்மை வடிவமாக வடிவமைத்து அவங்கள வந்து அழகா தாத்பரியம் படி ட்ரெடிஷ்னல் சொல்வோம் அந்த மாதிரி கொலுப்படி அமைச்சு அதில் வந்து அவங்கள வந்து உட்கார வச்சு 9 நாட்கள் பூஜை பண்ணி எல்லா ஐஸ்வர்யமும் எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அது எண்டு பண்ணுற நாள் பேர் விஜயதசமி. விஜயதசமினா அன்னைக்கு நம்ம என்ன பூஜை பண்ணினாலும், சுவாமியை நினச்சி என்ன பண்ணினாலும் அது நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும் அப்படின்றது தான் அதனுடைய தாத்பரியம். சரஸ்வதி பூஜைன்றது நிஜமாகவே நம்ம கல்விக்குரிய தெய்வம் சரஸ்வதி. அன்னைக்கு அந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம அந்த தெய்வத்துக்கு இத்த பரிமூரன்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டா டெஃபினட்டாக எல்லாமே எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாமே நல்ல வளங்கள், எல்லாமே நல்லா கல்வி செல்வமும் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த தேவியை வழிபடுறச்ச நம்ம மட்டும் வழிபட மாட்டோம், நம்மளை சார்ந்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நாங்கள் குலு நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பொம்மை வைத்திருக்கும் அந்த அழகை காமிச்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்கள வெறும் கையோடு அனுப்பாமல் அவங்களுக்கு ஒரு தாம்பூலம். தாம்பூலம்ன்றது என்ன? வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம், மஞ்சள், வளையல், சுமங்கலிக்குரிய என்னெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாம், குங்குமம், எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் திருப்தி அடைஞ்சு அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறது. நிஜமாகவே இந்த மாதிரி பண்ணினோன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் நம்ம மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை நம்ம எப்படி குஷிப்படுத்துறது? குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கதை சொல்லணும்னு, உங்களுக்கே கிளாஸ் எடுத்தோன்னா அப்படியே தூங்குறீங்க. ஸோ அதை வந்து வேறு விதமாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது குழந்தைங்களுக்கு எப்படி எடுக்கிறது? இந்த பொம்மைகளில் விதவிதமான கதைகளை பொம்மை வடிவமாக்கி அவங்களுக்கு அந்த கதைகளை பொம்மை மூலமாக சொல்லி அவங்க அந்த பொம்மை மூலமாக அந்த கதையை பார்க்கறச்சு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக குஷியாக அந்த கதையை கேட்டு அவங்களும் அந்த குழந்தைங்களும் அந்த மழலை சொல்ல மற்றவங்களுக்கு சொல்லி அவ்வளோ அழகாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியத்துவம். அது இல்லாமல் வரவங்களுக்கு எல்லாருக்கும் 9 நாளும் நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணும். அது என்னது சத்துள்ள ஆகாரம்? ப்ரோட்டீன்ஸ், சுண்டல், ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சுண்டல். அது இல்லாமல் நம்மளும் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறோம். எப்படி? அழகழகாக உடை அணிந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி காலேஜுக்கு போகிறதோ ஆஃபீஸ்க்கு போகிறதோ இல்லை வரவங்களை வரவேற்கிறத நல்லா அழகாக சந்தோஷமாக உடை அணிந்து வரவேற்றோன்னா பார்க்குறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவோம், கவலைகளெல்லாம் மறந்து சந்தோஷமாக எல்லோரோடையும் இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதானே வராது.
8: நீங்கள் இதை பற்றி ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கீங்க மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பொம்மை தான் ரொம்ப பிடிக்கும், அது மூலிமா நவராத்திரி கதையே சொல்கிறோம் நீங்கள். ஸோ நவராத்திரி அப்படின்னாலே கொலு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அது விற்கிறதுக்கான காரணங்க என்ன மேம்? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
7: காரணம்னா கதை, கதையாக வேணுமா?
8: கொலு விற்கிறோம் நவராத்திரி அப்படின்னாலே இந்த மாதிரி பொம்மைகளை அழகாக வரிசைப்படுத்தி அடுக்கி அது எதுக்காக அப்படி பண்ணுறோம் மேம்? அதில் என்ன வழக்கம் இருக்குது?
7: வழக்கம்னு இல்லை, வழி வழியாக நம்ம மூதாதையர் பண்ணிட்டு வந்த வழக்கம்தான். இப்போ அந்த ஒரு பொம்மைன்னு எடுத்துக்கிட்டா பழங்காலத்தில் ஒரு நம்மளோட பாட்டியோ இல்லைன்னா யாரோ வச்ச பொம்மையெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வழி வழியாக அவங்க வச்சுக்கிட்டே வராங்க. அப்போது அந்த பழங்காலத்து பொம்மையெல்லாம் நமக்கு கொடுத்து நம்ம வந்து அதை வைக்கிற மாதிரி நமக்கு வடிவமை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பொம்மை எடுத்துனா 150 வருஷம் அப்படின்னு. அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்லை, நீங்களும் நானும் பிறக்கலை. நம்ம இந்த பொம்மை வடிவத்தில் அவங்கள பார்க்குறோம், ஒரு பாட்டியை தாத்தாவை எல்லாரையும் பார்க்குறோம். அது இல்லாமல் அவங்களும் நவராத்திரி கொலு வைக்கிறாங்க, பூஜை பண்ணுறது. நவராத்திரின்றது கொலு வைக்கிறது இல்லை, அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது தான் முக்கியமானது. அம்பாளுக்கு லலிதா சாஸ்திரநாமம் சொல்கிறதோ உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்கிறதோ இல்லை அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ணி அந்த அம்பாளோட அனுகிரகத்தை எடுத்துக்கிறது வா, அதுதான் முக்கியம் அந்த நவராத்திரின்றதுக்கு. ஸோ அந்த நவராத்திரி இதும்போது நம்ம நல்ல பூஜை பண்ணி நல்லா எல்லா அம்பாளுக்கு எல்லாமே சமர்ப்பணம் பண்ணி பண்ணுறது தான் நவராத்திரின்றது. பொம்மை வைக்கிறதுன்றது அதோடு சேர்ந்து நம்மளும் அந்த பொம்மை ரூபமாக, அதாவது அந்த ட்ரெடிஷ்னலாக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறமா வந்து செடியிலேருந்து ஆரம்பித்து மனிதர்கள், மகான்கள், அதுக்கப்புறம் சுவாமியோட அவதாரம், அப்புறம் எல்லாம் ஒன்று, எல்லாரும் ஒன்றுன்றத காட்டுறோம். துர்கா அவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் ஒரு உலகத்தை உருவாக்குறது, அப்புறம் கெட்டதை அழிக்கிறது நல்லதை உருவாக்குறது எல்லாமே அந்த முப்பெரும் தேவியர் தான் பண்ணுறாங்க. அந்த முப்பெரும் தேவியருக்கு நம்ம மரியாதை எப்படி கொடுக்குறோம்? இந்த நவராத்திரி மூலமாக மரியாதை கொடுக்குறோம், அதுதான் முக்கியம். தீபாவளின்னா நரகாசுரனை கொல்றதுன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இன்னொன்று சொல்லுவாங்க, தீபாவளின்னா நார்த் சைட் போனீங்கன்னா ராமர் வந்து ராவணனை கொண்டப்போ அதுதான் தீபாவளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இதில் கெட்டதை அழித்து நல்லதை உருவாக்குறது அந்த முப்பெரும் தேவியர், படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, சிவா, அவருடைய அவங்களுடைய தேவியர்கள் முப்பெரும் தேவியர்கள் தான் எல்லாத்தையும். ராஜராஜேஸ்வரி அந்த அம்பாள் தான் எல்லாத்தையும் உருவாக்குறவ. அவளுக்கு நம்ம எப்படி மரியாதை செய்ய செலுத்துகிறோம்? நவராத்திரி மூலமாக பூஜை பண்ணி நவரா சொல்கிறது, பூஜையோடு மட்டும் இல்லாமல் பொம்மையெல்லாம் அலங்காரம் பண்ணி வைக்கிறது.
8: ரொம்பவே கொலு பற்றியும் அந்த கொலுவோட பொம்மைகளுக்கான அர்த்தங்களையும் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. ஸோ மேம் இப்போ பார்த்தீங்கன்னா கொலுக்கு ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நவராத்திரிகளுக்கும் அந்த 9 நாள் இருக்கு இல்லையா, அது 30 தேவிகளை கொண்டாடுற நாளுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா?
7: ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னா எங்களோட கொலுவோட தீமே அதை பேஸ் பண்ணி தான் அதை நான் வந்து சொல்கிறதுக்கு நான் முக்கியமாக என்னோட கணவர் திரு சைலபதி அவர்களை நான் வந்து இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அவர் இன்னும் நல்லா உங்களுக்கு அழகாக சொல்லுவார். ஸோ அவரை நான் கூப்பிடுறேன், அவர் உங்களுக்கு சொல்லுவார்.
8: வணக்கம் சார். ஸோ மேம் சொன்ன மாதிரி அந்த கொலுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு படிகளுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நவராத்திரினா அந்த 9 நாட்களுக்கும் ஒவ்வொரு ஒரு அர்த்தம், அந்த 30 தேவிகளை கொண்டாடுறோம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்களா?
9: நவராத்திரின்றது மொத்தம் முதல்ல ஒரு நவராத்திரின்னு கிடையாது. பொம்மைகளை வச்சு கொண்டாடுற புரட்டாசி மாதம் வர நவராத்திரி மாதிரி, சித்திரையில் ஒரு நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்னு நம்மளோட கலாச்சாரத்தில் அந்த பல நவராத்திரிகள் இருக்குது. இந்த நவராத்திரின்றது வந்து அறுவடை முறிஞ்சி இப்போ பிள்ளையாருக்கு வந்து பச்சை களிமண்ணை வச்சுட்டு பண்ணுறதில்ல, அதுக்கெல்லாம் காஞ்ச களிமண் வச்சு பொம்மை பண்ணுறத வச்சு ஒரு வியாபார நிமித்தமாகவும் வந்த ஒரு சம்பிரதாயம்தான் பொம்மைகள் குழு வச்சு வைக்கிற குழு. இது வணிக ரீதியாக என்ன நம் கலாச்சாரத்தையும் போற்ற ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழக்கம், ஒரு கொண்டாட்டம்னு இருக்கணும். என்ன அது வந்து ஒரு காரணம் நிமித்தம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணம்ன்றது அந்த காலத்தில் தேவி வந்து அரக்க சக்திகளை வென்றதற்கு நம்ம கொண்டாடுறோம். அதை இந்த அந்த சமயத்தில் இருக்கிறது பொம்மைகளை வச்சு நம்ம பண்ணுறோம். உங்கள் காலேஜில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சு உனது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பொம்மைகளை வச்சு நம்ம கொண்டாடுறோம். அதுதான் பொம்மை நவராத்திரியில் பொம்மைகளை வச்சு நம்ம செய்கிற தாத்பரியம். அந்த அதற்கு சில கோட்பாடுகளை வச்சு அமைச்சிருக்காங்க எப்படி பண்ணணுன்றதுக்கு. அதாவது 9 படிகள்னா 9 படிகள்னு அர்த்தம் கிடையாது. 9 நாட்களுக்காக 9 படிகள், ஒரு படியிலையும் பண்ணலாம், 3 படியிலையும் பண்ணலாம், 5 படி ஒத்த படியில எதுல வேணா பண்ணலாம். ஆனா பண்ணணும். ஒரு படியில வந்து அப்படின்னா ஒரு கலசம்னு ஒன்று இருக்கிற படி நிச்சயமா இருக்கணும். அதுல பஞ்சபூதங்களுக்கோட இது உயிர் சக்திக்கு இது அந்த கலசத்துலதான் உயிர் சக்தி இருக்கு, அதுலதான் அம்பாலும் இருக்கான்ற மாதிரி எல்லாமே அதில் அடங்கிடும். அப்புறம் என்ன எத்தனை படி வைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட என்ன ஒரு உலகத்தை நியதியை வந்து ஒரு ஒரு படியாக உயர்த்தி காட்டிகிட்டே போகணும். அதாவது ஒரு உயிர் தாவரம், இரண்டு அறிவு, ஒரு அறிவு, இரண்டு அறிவு, மூணு அறிவு, அப்புறம் மனிதர்கள், மகான்கள். மகான்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே அறிவு தான், ஆனால் அது பயன்படுத்துகிற விதம். மகான்கள் அதை அறிவை நல்லா பயன்படுத்துவாங்க, மனிதர்கள் அது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அறிவை அப்படின்னு ஒரு எடுத்து போய் கடவுளுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரியாது, ஆனா அவர் தான் அனந்தம், எல்லா அறிவுக்கும் அவர் தான் மூல காரணம்ன்றதுனால அவங்க உயர்ந்து வச்சிருக்கும். புரியுதுங்களா? அதுதான் ஒரு படியோட தாத்பரியம்.
10: அந்த நாட்கள் முப்பெரும் தேவிகள் பத்தி,
9: முப்பெரும் தேவின்னா அது அதான் அந்த இந்த வெற்றி நடந்தது ஒரு அசுர சக்தி எதிர்த்து நடந்த போர்ல வந்து முதல் 3 நாள் வந்து தேவி வந்து லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 நாள் பார்வதியாகவும், அதுக்கு அடுத்து கடைசியில 3 நாள் சரஸ்வதியாகவும். அந்த சரஸ்வதின்றவ தான் கடைசியில வெற்றி அடைய ஞான சக்தி தான் வின் பண்ணிது. என்ன அதனால அதாவது நீங்க டாக்டிக்கலா ஒரு மூளை யூஸ் பண்ணி தான் ஒரு அரக்க சக்தியை வழிக்க முடியுன்றதுக்கு சொல்ற ஒரு தாத்பரியம் தான் 3 நாள் போய் கடைசியில சரஸ்வதி பூஜையில முடியுது. என்ன வெறும் கோர சக்தியால ஒண்டி முடியாது. என்ன உங்களுக்கும் டாக்டிக்கலா மதிவையும் உபயோகிச்சு வின் பண்ணணும்ன்றத சொல்றதுக்கு தான் முதல் 3 நாள் இந்த ஸ்வரூபம் இந்த தத்துவத்துல நடந்த போர், அடுத்த 3 நாள் அந்த தத்துவத்துல நடந்த போர், கடைசி 3 நாள் டாக்டிக்கலா மூளையும் யூஸ் பண்ணி நடந்த போர் அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து யுத்தகத்துல இருக்கிற ஒரு டாக்டிக்க சொல்றதுதான் இப்போ வந்து ராமர்ன்ற ஒரு மனுஷன் சர்வ வல்லமை பிடிச்ச ராவணன் தான் எப்படி, அதாவது வனத்துல வந்து ஒண்ணுமே இல்லாத இருக்கிறவர் எப்படி போய் ஜெயிக்கிறார் அப்படின்னா அதுக்கு சொல்றது தான் ராமாயணம். குறைந்த சக்தி இருக்கிற ஒரு பாண்டவர்கள் சாம்ராஜ்யத்தையே வச்சிருக்கிற அவர்களோட எப்படி போரிட்டு வேணும் அப்படின்றது தான் மகாபாரதம். என்ன ஒரு வெற்றியை அடையணும்னா எப்படி செயல்படணும்ன்றதுக்காக இங்கேயும் அதுல அந்த தாத்பரியம் இருக்கு.
10: தேங்க்யூ சார், ரொம்ப அழகாவே இதை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க.
2: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொலு பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமாக வராங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்டா. ஸோ இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் தாம்பூலம் இதெல்லாம் எதுக்காக மேம் கொடுக்குறோம், என்ன காரணம் மேம் அதுக்கு பின்னாடி?
7: இப்போ தாம்பூலம் கொடுக்குறோம், மஞ்சள் வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஐதீகமாக கொடுக்கறது, அது ஒரு சுமங்கலிக்கு கொடுத்தா இன்னொருத்தங்க நல்லது சொல்கிறோம். ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து அடுத்த முறை நான் ஒரு கொலுவை பார்க்கறதுக்கு நீங்கள் அடுத்த முறை என்னை பார்க்க வருவீங்கன்னா நான் வெறும் உங்களை வெறும் கையோட அமிச்சா எதுவும் இது இல்லை, அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து அங்கேருந்து வராங்க, அப்போ அவங்கள திருப்திப்படுத்தணும். அது இல்லாமல் நிச்சயமாக ஒரு பொருளை கொடுக்கறது மூலமாக ஒரு என்னவாக இருந்தாலும் அது கொடுக்குறோன்னா அதை கையில் வாங்கி பார்த்துட்டு இது எங்கே வாங்கினீங்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அடுத்த முறை அவங்களும் போய் அந்த கடையில் வாங்குவாங்க. அது ஒன் வே ஆஃப் ப்ரமோட்டிங் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் அ பர்டிகுலர் வாட் எவர் யூ கோயிங் டு கிவ், அதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு வழி. இன்னொன்று அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஏய் இவங்க எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் திருப்தி அடைவாங்க. குட்டி குழந்தைங்கன்னா டெஃபினட்டாக வரைச்சேன், பொம்மையெல்லாம் பார்த்துட்டு போறேன். ஒரு எந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போறோம்னா கையில ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட்டோ வாங்கிட்டு போக மாட்டோமா? அந்த மாதிரி அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வரைச்சேன், நம்ம பொம்மையை பார்த்துட்டு போறேன், அதுக்கு கையில ஏதாவது ஒரு கொடுக்க மாட்டோம்மா? ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று கொடுக்க மாட்டோம். அதை பார்த்துட்டு அது ஆஹா நமக்கு இந்த ஆண்டி இது கொடுத்துருக்காங்க, நம்ம சந்தோஷமா அதை ஹாப்பியா போவோம். அப்போ அதை எடுத்துட்டு போறேன், மனசு திருப்தியா போவோம். மனசு திருப்தி ஒண்ணு, இன்னொன்னு ப்ரமோஷன், ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றது, ரெண்டு விதமாவும்
11: சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகாவே அதை பத்தி சொன்னீங்க. ஸோ மேம், இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கொலுக்காக நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி கொலு வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, என்ன மாதிரியான அவார்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க மேம்?
7: நாங்கள் கொலு நிறைய வருஷமாக வச்சுக்கிட்டு வரோம். ஒரு கொலுன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்தே வச்சுக்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. அது வழி வழியாக வந்துட்டுருக்கு கொலு. ஒரு 60-70 வருஷமாக எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நான் இப்போது வச்சுட்டு வரோம். இப்போ நான் கொலு வைக்கிறதுன்றச்ச அவார்டு வாங்குறதுன்றத ஒரு வாட்டி மயிலாப்பூர் டைம்ஸில் பெஸ்ட் குலு அவார்டு வாங்கியிருக்கோம், திருமயிலை ஸ்டார்ஸில் பெஸ்ட் குலு அவார்டு வாங்கியிருக்கோம், ஹிந்துவில் பெஸ்ட் குலு அவார்டு, தினகரன் பேப்பரில் பெஸ்ட் குலு அவார்டு, அப்புறமா நம்ம பண்டிட்டுன்னு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பெஸ்ட் குலு அவார்டு, அதே மாதிரி நிறைய அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே 3-4 இதில் பெஸ்ட் குலு அவார்டு வாங்கியிருக்கோம். அண்ட் மயிலாப்பூர் டைம்ஸில் கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 தடவையாக வாங்கிட்டு வரோம். திருமயிலை ஸ்டார்ஸ் போன வருஷத்துலேருந்து ஆரம்பித்தாங்க, போன வருஷம் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஓவரால் மயிலாப்பூர் ஏரியாவுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. இந்து டவுன் டவுன்லேயும் போன வாட்டி எங்களுக்கு முதல் பரிசு கிடச்சிது. அதே மாதிரி தினமலரில் அப்ரிசியேஷன் கிடச்சிது, சன் லைஃப் சேனலில் அப்ரிசியேஷன் கிடச்சிது, வின் டிவியில் எங்களை குழு அப்ரிஷியேட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ராஜ் டிவியில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மண்டே அன்னைக்கு வர திங்கக்கிழமை 6:30 to 7 PM ராஜ் டிவியில் வருது. அது மாதிரி எல்லாமே எல்லா வீடியோலும் சன் லைஃப்பில் எங்களுக்கு பெஸ்ட் குழு அவார்டு பட்டுப்படவை கிடச்சிது. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒரு எல்லாமே அவார்ட்ஸ் வரும், சர்டிஃபிகேட்ஸோ இல்லைனா கிஃப்ட்ஸ், நிறைய கிஃப்ட்ஸ். ஹிந்து டவுன் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிஃப்ட்டு, ஹாம்பர்ஸு, கிஃப்ட்ஸு எல்லாமே கொடுத்தாங்க. அண்டு ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் ஒரு பெருமையாக இருந்தது. ஹிந்துவில் கிடைக்குதுன்னா அது சாமானியமாக கிடைக்காது, அது கிடைக்கிறதுனா. அப்புறம் IFBன்னு ஒரு கம்பெனி கொலு இது நடத்தினாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் பெஸ்ட் கொலு அவார்டு வாங்கினோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். அப்படி நிறையா இது மூலமாக நிறைய இடத்துல வாங்கியிருக்கோம் ப்ரைஸஸ். அண்ட் எவ்ரி இயர் வாங்கிட்டு வரோம். இப்போது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே வாங்கிட்டு வரோம். பட் அவங்க சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க நீங்கள் வந்துருங்கன்னு. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பேக்கிங்கில் இருப்போம், குலு பேக்கிங்கில். அப்புறமா வந்து பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கச்ச வீட்டுக்கே வந்து அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 தடவை நடந்திருக்கு. வீட்டுக்கே எல்லாரும் வந்தாங்க, எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. வீட்டுக்கு வந்து கிஃப்டை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போனாங்க. அது மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் பெஸ்ட் குலு அவார்டு வந்தது, அது மாதிரி நிறைய இதில் வந்தது.
11: மேம், நீங்கள் இவ்வளோ அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கடந்த 70-80 கொலு வச்சுட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்கள் வீட்டுக்கு கொலு வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் இப்படியான ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் வாங்குற அளவுக்கு உங்கள் வீட்டில் என்ன மேம் அந்த கொலுவில் ஒரு ஸ்பெஷல், எது மேம் எல்லா வீட்டை விட உங்கள் கொலு ஒரு தனித்துவமாக இருக்குது?
7: தனித்துவம்ன்றது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு திங் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என்னென்னா பொம்மையை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் மக்களுக்கு அது முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த இடத்துல நான் வந்து என்னோட டாட்டரை தான் அப்ரிஷியேட் பண்ணோம். மெயினாக வந்து என்னோட பொண்ணு வந்து ரொம்ப அழகாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைப்பாள், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பொண்ணு எல்லாருமே நல்லா வைப்பாங்க. அது இல்லாமல் ரெண்டாவது என்னன்னா மக்களை வரவேற்கிறது. எப்போவுமே எப்போ போனாலும் அவங்க வீட்டில் வந்து எந்த டைமில் போனாலும் எப்போவுமே வந்து கொலு பார்க்க முடியும், அது ஒரு இது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைகள், பாரம்பரிய பொம்மைகள் இருக்குது, அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அவங்க வந்து பார்க்கறச்சா அவங்கள இருக்கிற தன்மை அதுவாகவும் இருக்கலாம்.
11: ரொம்பவே சந்தோஷம் மேம். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்னு சொல்கிறாங்க மேம். ஸோ இப்போ எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பர்சனல் லைஃப்பும் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி கொலுஸ், அவார்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு கடைப்பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க, நீங்கள் அதை மெயின்டெயினும் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி மேம் நீங்கள் உங்களால் உங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை மெயின்டைன் பண்ண முடியுது? நீங்கள் இவ்வளோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கான உங்கள் சக்ஸஸ் என்ன மேம்? நீங்கள் இவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான உங்கள் பின்னாடி இருக்க சக்ஸஸ் என்ன மேம்?
7: ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும், இங்கேயும் நம்ம வீட்லேயும் இருக்கணும். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒர்க் பண்ணுறது, ஆர்வத்துடன் வேலை செய்கிறது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் மூன்று முக்கியமான காரணம். அதனால தான் பேலன்ஸ் பண்ண முடியுது. அது இல்லாமல் என்னோடய ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியுது. அங்கேயும் அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. கரெக்டாக என்னோடய கிளாஸஸ் முடிஞ்ச உடனே என்னோடய என்ன டைமோ அந்த டைம் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு வர முடியறது, என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா முடியாது. ஸோ அங்கேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, இங்கே வீட்டில் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் ரீசன். ஸோ அதனால தான் முடியுது.
11: ஸோ மக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, மேம் சொன்ன மாதிரி எல்லோரும் தனித்தனியாக பண்ணால் இது ரொம்பவே கஷ்டமாக தான் தெரியும். ஸோ மேமோட சீக்ரெட் எப்படின்னா, நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த வழியும் கஷ்டமாக இருக்காது. ஸோ ஓகே மேம், இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொலுவை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக வராங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு கொலு எக்ஸ்பர்ட்னா எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொலு பற்றி எங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்கள் MOPCRS சார்பாக இப்போ நிறைய பேர் கொலுவெலாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க?
7: கல்யாணி, ரொம்ப டிப்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப என்னை உயர்த்திட்டேன், பட் ஸ்டில் சொல்கிறேன். கொலு அப்படின்றச்ச எனக்கு என்னால் கொலுவே நான் வைக்கலை, இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னா ஆரம்பிக்கலாம். நீ என்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு நீ ஆரம்பிக்கலாம். ஆனால் நீ ஆரம்பிச்சுட்டு ஐயோ என்கிட்ட என்ன ஒரு நாலு பொம்மை தான் இருக்குது, நான் அதை வச்சு தான் கொலு வச்சுருக்கேன், உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கொலு இருக்கே அப்படிலாம் நினச்சிக்காத, அப்படிலாம் கம்பேரே பண்ணாத. நீ வந்து சந்தோஷமா அந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையாம, நானும் எங்கள் வீட்டில் கொலு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு 10 பேரை கூப்பிடு. அவங்களும் சந்தோஷமா வந்து உன் பொம்மையை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போவாங்க. அப்புறம் எப்பவுமே அந்த ஆர்வம் குறையக்கூடாது. நீ அந்த அந்த ஆர்வத்தோடு அவங்கள கூப்பிட்டு வெத்தலைப்பா கொடுக்குறச்ச. நீ அடுத்து விஜயதசமிக்கு போய், ஆஹா நம்ம கிட்ட இந்த பொம்மை இல்லை, நம்ம இன்னொரு 4 பொம்மை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நீ வாங்குவ. அதுக்கு அடுத்த வருஷம் வாங்குவ. இப்படியே உன் பொம்மையும் கூடும். அது இல்லாமல் உனக்கும் வீட்டில் செல்வம் செழிப்பு எல்லாமே கூடும். உனக்கு நிச்சயமாக ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். அண்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவீங்க. அந்த சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணுறதை மாத்திரம் கைவிடக்கூடாது. எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாரோட சம்மதத்தோடையும் எல்லாரோட சப்போர்ட்டோடையும் நிச்சயமாக கொலு வச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 4 பொம்மை கூட 4000 பொம்மையாக உன் கண்ணுக்கு தெரியும். சந்தோஷமாக நீ கொலு வைப்ப, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவ. ஸோ அந்த அதை மாத்திரம் மறந்துடாம அந்த டிப்ஸை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.
11: தேங்க்யூ மேம், நீங்கள் நிஜமாகவே சொன்ன எல்லா விஷயமே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொலு பற்றி சொல்லியிருக்கீங்க, நவராத்திரி பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கும் சரி, எப்படி லைஃபை பேலன்ஸ் பண்ணலாம் ஒற்றுமையாக, அப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்காக. அதுக்காகவே ரொம்பவே தேங்க்யூ மேம். நீங்கள் நிறைய எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். ஸோ மக்களே, மேம் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் எந்த வேலையும் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேம் சொன்ன டிப்ஸையும் மறக்காதீங்க, இருக்கிற பொம்மையை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஸோ ஹாப்பி நவராத்திரி மக்களே. தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்கள் CRS சார்பாக எங்கள் மக்களுக்கு ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனான திங்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
12: தேங்க்யூ, தேங்க்யூ கல்யாணி. MOP வானொலியின் சமுதாய நவராத்திரி, இது உங்களோட

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi listeners, நாங்க மியூசிக் டைரக்டர் ராஜ். You're listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.

அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்பவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லையும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறதை நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லையோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை. 107.8

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வார வாரம் வெவ்வேறு துறையில இருக்கிற தொழில் முனைவோர், பெண் தொழில் முனைவோரை நம்ம வந்து கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற தொழில் வாய்ப்புகளையும் அந்த துறையில இருக்கிற பல்வேறு பயிற்சிகள் பற்றியும் அதை பத்திலாம் நம்ம நிறைய தெரிஞ்சிட்டு வரோம். ஸோ இதை கேட்கிட்ட உடனே நிறைய வந்து போன் கால்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு, அந்தந்த துறையில வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஒரு லேடி வந்து எங்களுக்கு வந்து போன் பண்ணப்போ அவங்க கேட்டாங்க, அவங்க வீட்லயே வந்து கெமிக்கல்ஸ் இல்லாம சோப் எல்லாம் வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெளியில வாங்காம அந்த சத்து மாவு, அந்த கஞ்சி அதெல்லாம் இது பண்றதுக்கு தானே வீட்டுல வந்து கஞ்சி மாவு பண்றதுக்காக சத்து உணவுகள் எல்லாம் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி சந்தைப்படுத்துறது, இது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாங்க அவங்க, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பல்வேறு நேர்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில ஆர்கானிக் உணவுகளையும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸையும் விற்பனை பண்றதுக்காக வாய்ப்பு குறித்து நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த துறையில இருக்கிற வாய்ப்புகள், என்னென்ன தொழில் முயற்சிகள்லாம் என்னென்ன வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு அவங்க கிட்ட நம்ம இப்ப பேச போறோம். வணக்கம் மேடம். சங்கீதா மேடம், நீங்க வந்து சொல்லுங்க, இந்த ஆர்கானிக்னா என்ன? முதல்ல
1: இயற்கையா, அதாவது ஆர்கானிக்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. பட் உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா இப்போ பரவலா எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாம, அதாவது கெமிக்கல் ரெண்டு வகையில யூஸ் பண்ணலாம் உணவு உற்பத்தியில. ஒன்னு வந்து ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, அதெல்லாம் வந்து ரசாயனமா யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து உணவு உற்பத்தி செய், அதாவது உணவு பொருட்கள் தயாரிக்கிறதுல. இப்போ வெல்லம் கடையில வாங்குறது பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும், அது வந்து சல்ஃபர் யூஸ் பண்றாங்க. அப்புறம் எண்ணெய் தயாரிக்கிறது, அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ்ல நிறைய கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேஜ்லயுமே கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா இயற்கையான முறையில மாட்டுச்சாணம் போட்டு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள், மற்றபடி ப்ராசஸிங்லேயும் எந்த வித கெமிக்கல் ரசாயனம் இல்லாமல் உற்பத்தி செய்கிற உணவு வந்து ஆர்கானிக் உணவுன்னு சொல்கிறோம்.
0: இது வந்து சாத்தியமா, அதாவது அதிக அளவில் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இது சாத்தியமா?
1: இது கண்டிப்பா சாத்தியம். இப்போ ஆக்சுவலா ஒரு போன மாசம் கூட யூஎன்ல ஒரு ரிப்போர்ட்டே இது பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப்பிரிக்கால ஒரு ஸ்டடி பண்ணி. அதாவது இனிமே போக போக நம்ம ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்றோம், அதாவது உணவுக்கு உத்தரவாதம், அது வந்து இயற்கையா நம்ம விவசாயம் பண்ணினா மாத்திரம்தான் முடியும் அப்படின்னே அவங்க வந்து ரிசர்ச் ஸ்டடி இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய விவசாயிங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஒரு ஒரு லீடிங் இதை வந்துட்டு இருக்கு. இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இதை ப்ரூவ் பண்றாங்க. அவங்களோட ஈல்டெல்லாம் வந்து கெமிக்கல் ஃபார்மிங்கோட எக்கச்சக்கமா யூனோ ஜாஸ்தியாகிற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய இயற்கையான தொழில்நுட்பங்கள், இப்போ பஞ்சகவ்யம்னு ஒன்று இருக்கு, இது வந்து மாட்டு சாணம், மூத்திரம், அப்புறம் பால், தயிர், நெய், இது வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்கு. அதை வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வராங்க, அது போட்டாக்கா பயிர் இது உற்பத்தி விளைச்சல் ஜாஸ்தியாகுது. இந்த மாதிரி நிறைய இயற்கை தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, இதனால விளைச்சலும் வந்து பெருகிக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ வளர்ந்து கொண்டே போற மக்கள் தொகைக்கு வந்து இயற்கை விவசாயம் உணவளிக்குமா அப்படின்னா இயற்கை விவசாயம் தான் உணவளிக்க முடியும்.
0: இப்ப இந்த மாதிரி ஆர்கானிக் உணவுகள் எல்லாம் வந்து தயாரிக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் பண்றீங்க, எப்படி வந்து அந்த என்டர்பிரினர்ஸ்க்கு எப்படி நீங்க உதவி பண்றீங்க?
1: முதல்ல எங்க ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லிடுறோம். எங்க ஆர்கனைசேஷன் வந்து ரெஸ்டோர் அப்படின்னு, ரெஸ்டோர் அப்படின்னா மீட்டு எடுக்கிறதுங்கிறது பொருள். எங்களோட பைலைன் வந்து நேச்சர், லைவ்லிஹுட்ஸ், ஹெல்த். அதாவது இன்னைக்கு பரவலாக பார்த்தீங்கன்னா இயற்கை, வாழ்வாதாரங்கள், நம்மளோட ஆரோக்கியம், மூணுமே வந்து ரொம்ப வேகமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இது வந்து எதனால அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம இன்னைக்கு வாழற விதம், அது வந்து அதனால வர பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதுக்கு வந்து இதை பற்றியான டீட்டெயில்ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இப்போ வெளியே வந்துட்டுருக்கு, நிறைய பேருக்கு விழிப்புணர்வும் வந்துட்டுருக்கு. ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ. நாங்கள் வந்து ஒரு 10 பேர் ஒரு கோர் குரூப்பில் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இதை தவிர நிறைய கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்து எங்களோட வாலண்டியராக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஆர்கனைசேஷனோட குறிக்கோள் என்னென்னா, இயற்கையை பாதிக்காத முறையில் சிறு விவசாயிகள், சிறு இந்த வியாபாரிகள், கைத்தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி வாழ்வாதாரங்களை எப்படி மீட்டெடுக்கிறது, எப்படி நிறைய பேருக்கு லைவ்லிஹுட்ஸ் பெற்றுத்தர்றது, அதுவும் இந்த மாதிரி வாழ்வாதாரங்கள் உருவாக்கும் போது அவங்க வந்து எப்படி நம்ம ஹெல்த் ரெஸ்டோர் பண்ற மாதிரி, அதாவது நம்ம ஆரோக்கியத்தை மறுபடியும் நல்ல இதுக்கு கொண்டு வர மாதிரியான பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது, அதை வந்து நம்ம எப்படி நுகர்வோருக்கு கொண்டு எடுத்து கொண்டு போறது, இந்த ப்ராசஸ் மூலமா எப்படி நம்ம நுகர்வோருக்கு இதை பத்தியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, இதுதான் எங்களோட குறிக்கோள். அதாவது முழுக்க முழுக்க லைஃப் ஸ்டைல் பத்தி, அதுல உணவும் இருக்கு, நம்ம போடுற உடையும் இருக்கு, நம்ம குடிக்கிற தண்ணீர், நம்ம உபயோகப்பட வீட்டுல உபயோகப்படுத்துற பொருட்களும் இருக்கு, எல்லாமே அடங்கும் இதுல. இதுல உணவு பத்தி பேசுறதுக்கு என்னுடைய நண்பர் அனந்த் கிட்ட கொடுக்கறேன்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம். உணவுன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சர் இப்ப கேட்டாங்கன்னா, பால் எங்கேருந்து வருது, அவர் முட்டை எங்கேருந்து வருதுன்னா ஸ்பென்சர்ஸ்லேருந்து வருது என்று சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க பசங்க எல்லாம். ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்களும் சேர்த்து அவங்களோட அப்பா மக்களையும் சேர்த்துங்கிறாங்களோ, இப்போ எங்கேருந்து வருதுன்னா இப்போ ஒரு நெல்னா எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி நிலம் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி நீர் நிலைகள் வேணும், அதே மாதிரி இந்த ஒரு அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸிங் எப்படி இருக்கு
0: தெரியல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல.
3: ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அரிசி வேணும்னா நியரஸ்ட் ஷாப் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அது எங்கேருந்து வருது, ஸோ நம்ம வந்து அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கீதா சொன்ன மாதிரி இப்போ ஒரு எண்ணெய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன கெமிக்கல் வருது. ஒரு வெள்ளம்னு எடுத்தோம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கரும்புலேருந்து சாரை புழிஞ்சு அதை வந்து காய்ச்சி நம்மளுக்கு வெள்ளம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உள்ள வந்து கால்சியம் போடுறோம், சல்ஃபர் வரும், இது வரும் அப்படின்னும் போது கிடைக்குமா, அது ரொம்ப முக்கியம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் உற்பத்தி பண்ணுறவன் நேர்த்தியாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் நாங்கள் உதவி செய்கிற மாதிரி, இங்கே நுகர்வோர் இருக்காங்களே அவங்க வாங்கிறது நேர்த்தியான பொருட்களாக இருக்கணும், அதுவும் முக்கியம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிள். ஸோ இதில் மீதி எல்லா பெரிஃபரல்ஸும் இருக்குது, அது எல்லாமே வந்து எவ்வளவு நேர்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக, நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்த்தியாக ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த உலகத்தோட ஆரோக்கியமும் அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு போக போகிறீங்க, 10 சோமோ 2 பங்களா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தண்ணியே இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, 2050 அது வந்து ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது, அரிசியே கிடையாது. எங்கேயோ அமெரிக்காவில் ஒரு இடத்துல இருக்கா ஒரு மிஷின்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்களான்னு வந்து சாப்பிட்றத விட, நம்ம 1000 வருஷங்களாக நம்ம வந்து உலகத்துக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்த மாதிரி இப்போ திருப்பி அவங்கள மீட்டு எப்படி வரணும், இயற்கைக்கு தோதா உற்பத்தியும் செய்து எப்படி நம்ம எல்லாருமே வாழ முடியும், நல்லாவும் வாழ முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், இயற்கையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபுட் ப்ராசஸிங்னே பார்த்தீங்கன்னா இப்போது எங்களோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் அந்த ஃபார்மர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதேமாதிரி கஸ்டமரையும் இவங்களையும் சேர்க்கறது. ஒன்று வந்து இந்த பக்கம் விவசாயியை வந்து ஒரு உதவி, எங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸ், நியாயமான விலை அவனுக்கு கொடுத்து நடுத்தரகர்கள் இல்லாமல் எங்களுக்கு வரா மாதிரி, அதே மாதிரி கஸ்டமருக்கு அதனால் நடுவில் ஒரு 4-5 பேர் இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் நல்ல பொருட்களாக கிடைக்கும்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேணும்னு அதுக்கு நினைக்கிறோமோ அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறோமோ, அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த அந்த விவசாயி நேர்த்தியான முறையில் ஒரு இயற்கைக்கு தீங்கு இல்லாத விதமாகவும், முடிஞ்ச வரைக்கும் ரசாயனங்கள் எல்லாம் இல்லாமல், முடிஞ்ச வரைக்கும் இல்லை அது தப்பான வார்த்தை, ரசாயனங்களே இல்லாமல் அவன் எவ்வளோ உற்பத்தி செய்ய முடியுமோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணி அவங்களையும் இயற்கையான இதுக்கு மூவ் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு ஃபுல் எண்ட் டு எண்ட் ஸ்பெக்ட்ரம்ல ஹெல்ப் பண்ற மாதிரி, அது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ரெஸ்டோர்ல.
0: இதுல என்னென்ன சார் செய்ய முடியும், இந்த ஆர்கானிக் இதுல வந்து என்னென்ன தயாரிக்கலாம், யார் யார் தயாரிக்கலாம், இப்ப வந்து விவசாயிகள்னு சொல்றீங்க, அப்ப வந்து ஒரு சின்ன நிலம் வச்சிருச்சவங்க மட்டும்தானா, இல்ல வந்து வீட்டுல வந்து மாடியில வந்து மொட்டை மாடியில வந்து தொட்டியில வந்து செம்பருத்தி பூ வச்சுட்டு கூட அதுல வந்து ஷாம்பு பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இயற்கை ஷாம்பு எல்லாம் பண்றவங்க, இதெல்லாம் கூட ஒரு வகையில ஆர்கானிக் ஆர்கானிக் தானே. ஸோ அப்போ வந்து துளசி வச்சு இது பண்ணுறாங்க, அந்த மருந்து ஏதோ தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட வந்து ஏன்னா விவசாயிங்கன்னா ஒரு அரை சென்ட் நிலம் அப்படி இல்லாமல் வேற எந்தெந்த வகையில் விவசாயிங்களா உங்க கண்ணோட்டத்தில் நீங்க பாக்குறீங்க?
3: இது சொல்றதுக்கு முன்னாடி, இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இது மாதிரி ஒரு விவசாயியை போய் பார்க்குறோம், என்ன அங்கே அங்கே வந்து அவங்கள்ட்ட என்னென்ன விளையுதுன்னு பார்க்கும்போது இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது, ஓஹோ வெண்டைக்காரன் என்ன அவ்வளோ 60 நாள் வந்துருமா, இதுன்னு என்ன 4 வாரத்தில் வந்துருமா அப்படின்னு தெரிஞ்சு, அப்போ நான் ஏன் மொட்டை மாடியிலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே இருக்கிற சிறிய நிலத்திலையோ இல்லைன்னா மொட்டை மாடியிலையோ வீட்டுக்குள்ளேயே கூட அந்த ஒரு தொட்டியில் மண் தொட்டியில் பண்ணுறவங்க கூட அதை விட ஆர்கானிக்காக வேறு எதுவுமே கிடைக்க முடியாது. ஏன்னா அது வந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட நகராமல் 5 மீட்டர்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கலை, உங்கள் கண்ணுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருமே எதுவுமே கலக்கலை. அதுதான் இருக்கிறதுலையே உகந்த உயர்ந்த இயற்கையான பொருளாக இருக்க முடியும். இந்த உணவுப் பொருட்கள் உபயோகப்படும், ஐ மீன் இந்த உற்பத்தி செய்கிற இடம் இருக்கு இல்லையா,
0: அதில் ஆர்கானிக்ல உணவுன்னா அரிசி காய்கறிகள்.
3: எப்படி அரிசி தான் அப்படின்னு ஆயிடுச்சோ, இப்போ நீங்களே சொல்கிற போது கூட அரிசின்னு சொல்கிறீங்களே, அரிசி மட்டும் இல்லை நம்மள்கிட்ட சிறுதானியங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு கம்பு கேவரு தவிர சிறுதானியங்கள் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற பல தானியங்கள் இருந்தது முன்னாடி வழக்கத்தில். இப்போ அதெல்லாம் வழக்கொழிந்ததுனால தான் இப்போ இந்த டயபெட்டிஸ் பிபி போன்ற பல நோய்களும் வரத்துக்கும் உண்டாரத்துக்கும் இன்சூரன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் நோய்கள் வரத்துக்கு மெயின் ரீசன். அதாவது நாட்டுச்சோளம், அப்புறம் வந்து வரகு, சாமை, திணை, இப்படிலாம் தேனும் திணைமாவும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கேயும் கேள்விப்பட்டிருப்போம். அதோட சரி, அதுக்கப்புறம் எப்போ அது சினிமாவில் கினிமாவில் பார்க்க முடியுமான்னு கூட தெரியாது. ஸோ அதெல்லாம் இப்போ திருப்பி வழக்கத்துக்கு வந்துச்சுன்னா அதுலலாம் இருக்கிற நிறைய நியூட்ரிஷன், அதெல்லாம் வந்து த ஹோல்சம் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் தட்டில் இருக்கிற எல்லா கலரும் இருக்கணும், எல்லாமே வந்து நிறைவான பொருட்களாக இருக்கணும். இந்த அரிசி என்ன பண்ணும், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சீவி சீவி சீவி நடுவில் வந்து சத்தே இல்லாத ஒரு அரிசியாக தான் வந்து சேருது நம்மளுக்கு. அது உள்ளே எக்கச்சக்க கெமிக்கல் அதை விளைவிக்கிறதுக்கும் சரி, அது வந்து நிறைய நாள் மார்க்கெட்டில் இருக்கணும், பூச்சி அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஜ்லையும் அதில் கெமிக்கல் வரதுனால தான். ஸோ அந்த கெமிக்கல்ஸோட எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு அந்த அரிசியோட எஃபெக்டை விட. ஸோ அதனால தான் இப்போ நம்ம தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா கம்மியான இது
0: நோய்கள்
3: கம்மியாக இருக்கு. நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த 30-40 வந்து எல்லாமே நம்ம கேள்விப்படுறதுக்கு காரணமே அதுதான். சத்தான பொருட்கள் என்னென்னு திருப்பி நம்ம யோசிச்சு, நம்ம வழக்கத்தில் என்னென்ன இருந்தது, நம்ம ஊர்களில் நம்ம பக்கத்தில் என்னென்ன இருந்துச்சுன்னு காய்கறிகளே அதுதான் நல்லது. திருப்பி நம்ம வந்து எங்கேயோ பார்த்தோம் எக்ஸாட்டிக்காக இந்த காய்கறி அந்த காய்கறின்னு விளைவிச்சு ரெட் கலராக ரோஸ் கலராக ஏதோ ஒரு கேபேஜை கொண்டு வந்து அதுக்கு ஒரு மருந்து போடணும், அது வந்து ஏதோ 10 டிகிரியில் விளைவிக்கிறத வந்து நம்ம இங்கே விளைவிச்சு அதை மெட்ராஸில் 40 டிகிரி கொண்டு வந்து அது 4 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு இடத்துல தங்கி உங்கள் வீட்டுக்கு வந்து அது சத்துலாம் என்ன இருக்கும், அது செத்து தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத, ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த படிப்பினை வேணும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அந்த ஃபுட் என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அது, அது அடுத்தது அது எப்படி நம்மளுக்கு வருது, அதோட ப்ராசஸிங் எப்படி இருக்குது என்ன. ஸோ இப்போது உங்கள் கேள்விக்கு இந்த அரிசி காய்கறிகள் இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக தயாரிக்கிற பொருட்களாக இருக்கணும். அது நுகர்வோருக்கு எப்படி வரணுன்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ ஒரு சந்தை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 2 இடத்துல சென்னையில் இப்போது சின்ன
0: ஸ்டோர் மாதிரி
3: அது வந்து வாலண்டியர்ஸ் முதலே சொன்னாங்க இல்லையா சங்கீதா, அதனால அது வந்து எங்களோட
0: நேரத்துக்கு
3: உழவர் சந்தை மாதிரி தான். உழவர் சந்தையில வந்து உழவர்கள் வருவாங்க, இங்க வந்து உழவர்கள் இல்லை நடுத்தரகர்களும் இல்லை, நாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. உழவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 கிலோ ஒரு 50 கிலோவோ கொண்டு வந்து இங்க வித்துட்டு போனான்னா அவனுக்கு வந்து பெட்ரோலுக்கே ஆயிரும். அதனால நாம எல்லாத்தையும் கூட்டி வாங்கி கொண்டு வந்து இங்க வந்து நல்ல விலைக்கு நுகர்வோர்கள் கிடைக்கிற மாதிரி செய்யறோம். இதை நீங்க பல இடத்துல கிடைக்க செய்யலாம். அது வந்து ஒரு தொழில் வாய்ப்பு.
0: உதாரணத்துக்கு நீங்க வந்து இது எந்த இடத்துல இருக்கு சார்?
3: மயிலாடுதுறையில இருக்கு. எங்களது வந்து இப்போ அடையார்ல இருக்கு, பெசன் நகர்ல இருக்கு,
0: 2 இடத்துல இருக்கு. இப்ப இதே வந்து இப்ப அண்ணா நகர்லயோ செட்பட்லயோ எக்மோர்லயோ இருக்கிற அங்க இருக்கிற பகுதியில வாங்குறதுக்காக இதே மாதிரி ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை நீங்க சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன வழி நடத்துறீங்க?
3: இப்போ நாங்கள் வந்து ரிலையன்ஸ் இல்லை, அதனால எங்களுக்கு வந்து 128 பிரான்ச் இந்த நாளைக்குள்ளே வரணும், நாங்கள் எல்லா இடத்துலையுமே போய் ஆக்கிரமிக்கணுன்றது எங்களோட ஐடியா இல்லை. அதனால இப்போ வளசரவாக்கம் எங்கே இருந்து வேணால் அவங்க யாராவது இருக்காங்க ஒரு குழுமமாக இருக்கும், நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு கடை வைக்க முடியும், எங்களிடம் இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, எங்கள் கூட கொஞ்ச நாள் வாலண்டியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னு தெரியும். இப்போ இந்த ஆர்கானிக்னா என்னென்னு புரியும், எங்கேருந்து வருது, எப்படி வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அவங்க இடத்துலேருந்தே எங்கள் மூலமாகவும் செய்யலாம், இல்லைன்னா நாங்கள் எங்கெங்கேருந்து வர வைக்கிறோன்னு தெரிஞ்சு அங்கேருந்தே அவங்களும் வர வச்சு அவங்களே கூட அந்த ஏரியாவில் விற்று கொள்ளலாம். அது ஒரு 10 குடியிருப்பு இருக்கிற இடமா இருக்கலாம், ஆனால் அந்த ஊர் பூராவும் இருக்கலாம். இந்த மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க, இப்போ இன்னும் மெட்ராஸ் பெங்களூர் பல இடத்துலையும் இருக்காங்க, மெட்ராஸ்லேயே கூட ஒரு 2-3 இடத்துலையும் இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவங்களே கடையை போட்டு அதான் நம்ம இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சோம்ல, உணவு எங்க இருந்து வருது, எப்படி வருது, சரி ஆர்கானிக் அப்படின்னு எங்க வீட்டு பக்கத்துல ஆர்கானிக் ஷாப் இருக்கா? அதான் எங்களுடைய நோக்கம், நீங்க எங்க கிட்டதான் வந்து வாங்கணும்ன்றதெல்லாம் கிடையாது.
0: ஒரு சின்ன இதுனா, எப்பவுமே ஆர்கானிக் உணவுகள் எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கு. சோ இதனால வந்து நடுத்து, அதாவது வந்து அதுக்கு வாங்குற கெப்பாசிட்டி வந்து ஒன்லி அப்பர் சொசைட்டி பீப்புள் மட்டும்தான் வாங்க முடியும், நடுத்தர மக்கள் வந்து இது வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அது உண்மையா?
3: அது ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து இன்னைக்கு தேதிக்கு அது வந்து ஆர்கானிக்ன்றது இப்போதானே கொஞ்சம் கொஞ்சமா புரிதலும் வந்து அதோட தெளிதல் வந்து கொஞ்சம், அதனால சில ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எங்கிருந்தோ வரணும் இந்த வால்யூம் நம்ம அதில் ஒரு நாளைக்கு இவ்வளவு கிலோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு பொட்டி கடையோ இல்லைன்னா அந்த ஒரு பெரிய ஃபுட் வேர்ல்டு மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரோ எவ்வளவு விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால இப்ப பண்ண முடியாதுன்றதுனால எவ்வளவு கொண்டு வரோம், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா காஸ்ட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு.
0: இவன் வந்து ஃபுட் வேர்ல்டு ஸ்பென்சர் மாதிரி பெரிய கடைகளில் கூட சாதாரண காய்கறியும் ஆர்கானிக்ல விளைஞ்ச காய்கறியும் போட்டு விற்கிறாங்க, பட் அதோட ரேட் நீங்க சொன்ன மாதிரி ஜாஸ்தியா இருக்கு.
3: அதுக்கு டிமாண்ட் இருக்கு, சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து இந்த ரெண்டு சைடுலயும் அதுல ஒர்க் பண்ணணும்னு சொல்றோம். சப்ளையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ அந்த டிமாண்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரணும். அப்போ தான் அது வந்து ஒரு இப்போதானே இட் இஸ் அ வெரி நேசன்ட் மார்க்கெட். ஒரு விஷயம் சங்கீதாட்ட கொடுக்குங்க.
1: இது இவர் அனந்தோ சொன்னது ஒரு முக்கியமான காரணம், அதாவது வால்யூம் வந்து கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. பட் இன்னொரு காரணமும் இருக்கு, அதாவது ஃபார்மர்ஸ் தரப்புலையும் பாத்தீங்கன்னாலும், இங்க ட்ரேடர்ஸ் கடை வைக்கிறவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னாலும், இந்த ஆர்கானிக்னா அதான் விலை கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்களே, நம்ம நிறைய விலை விற்போம் அப்படின்னு சொல்லி கடை வைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆர்கானிக் வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும், ஏன்னா நீங்க வந்து கடையில இருந்து கெமிக்கல்ஸ் எதுவும் வாங்க போறதில்ல, உங்ககிட்ட இருக்கிற நேச்சுரல் இதை தான் நீங்க யூஸ் பண்றீங்க, அதனால உங்களோட இன்புட் காஸ்ட் கம்மியாகும். அதாவது உங்களோட இன்புட் உங்க அவுட்புட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா லாபம் தான் கூடும். பட் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன், ஃபார்மர்ஸும் இருக்காங்க இந்த மாதிரி ஏன் எனக்கு வந்து இவ்வளோ கொடுங்க விலை அப்படின்னு கொஞ்சம் அன்ரீசனபிளா ஏத்தி கேட்கறவங்களும் இருக்காங்க. அதான் ஆர்கானிக்கா கொடுக்கறேன்னு, அதான் எனக்கு இவ்வளோ கொடுங்க. சோ இந்த ரெண்டுமே உண்மைதான். இது வந்து
0: ஒரு வார்த்தையை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு தோற்றம் உருவாயிருக்கு,
1: அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. இப்ப நாங்க வந்து இதுல பெரிய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கறது எங்க நோக்கம் கிடையாது. இது எல்லாமே நாங்க வாலண்டியர்ஸ் தான் பண்றோம், எங்களோட ஓவர் ஹெட்ஸும் கம்மி. ஆனாலும் நாங்கள் வந்து கொஞ்சமாக வால்யூம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ எங்களுக்கே தெரியுது எங்களோட காஸ்ட் எதனால அரிசி இவ்வளோ விலைக்கு. இல்லை சிலது வந்து கம்மியாக இருக்குது கடையில் கிடைக்கிறதோட, சிலது எங்களது கம்மியாக இருக்குது, சிலது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சிலது ஒரே ரேட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வருது, அங்கேருந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ, இது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸை பொறுத்து இருக்குது. நிறைய பேர் இங்கே கடைக்கு வரவங்க வந்து இது இவ்வளோ இவ்வளோ சீப்பாக இருக்கே உங்கள் கடையிலன்னு சொல்லுவாங்க, சிலது வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது நாங்களும் வந்து அவங்களோட இது ஃபீட்பேக் வச்சு இது எப்படி இம்ப்ரூவ் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபார்மர்ஸுக்கும், அதாவது ரொம்ப அவங்க அன்ரீசனபிளா கேட்கவும் கூடாது, அதுக்குன்னு அவங்களுக்கு தகுந்த விலையும் கொடுக்கணும். இப்படி ரெண்டு தரப்புலயும் எது ஒரு நியாயமான விலை அப்படிங்கறது நாங்க எப்பவும் அது
0: யூஸ் பண்ணிட்டு இந்த உணவு தவிர, இந்த மாதிரி இந்த ரா ஃபுட்டை தவிர, இந்த அரிசி காய்கறிகள் இல்லாம வேற வகையில வந்து தயாரிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நேர்களை நீங்க உதாரணத்துக்கு மாதிரி அவங்க இந்த சத்து மாவு பண்றோம், ஏன்னா வெளியில கடையில வாங்கினா அது நிச்சயமா அது வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டுருப்பாங்க, நான் வீட்லயே செய்யறேன், அப்கோர்ஸ் அது அவங்களுடைய பார்வையில அது ஆர்கானிக் தான், அதுவும் உண்மைதான். அந்த மாதிரி உணவு பண்றது, இந்த கஞ்சி மாவு பண்றது, இந்த ராகி உணவுகள் பண்றது, அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் அதுக்குன்ன வாய்ப்பு எப்படி இருக்கு? அது ஏதாவது நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? உங்க கிட்ட யாராவது மாதிரி கொடுக்குறாங்களா?
1: இப்போதைக்கு நாங்கள் இன்னும் அதில் இறங்கலை, பட் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இன்னும் போக போக இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது மூலப்பொருள் வந்து நாங்கள் கொடுத்து இது தயாரிக்கிற முறை தெரிஞ்சவங்க, இந்த ஸ்கில் இருக்கிறவங்க வந்து எங்களோட இணைஞ்சு
0: என்ன தயாரிக்கணும், என்ன
1: இது மாதிரி நீங்க சொன்னது எல்லாமே, சத்து மாவு இல்ல கடலை உருண்டை இருக்கலாம். இப்போ நாங்க திணை வந்து நாங்க அந்த தானியமா விக்கிறோம், விற்பனை செய்யறோம், அதுல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் திணையில பொறி கூட செய்யறாங்க, ஸ்நாக்ஸ் சீரியல்ஸ் மாதிரி சாப்பிடறதுக்கு, இல்ல திணை வந்து உருண்டை லட்டு இந்த மாதிரி எத்தனையோ
0: ரெசிபிஸ் இருக்கு,
1: அத வந்து ட்ரெடிஷ்னலா நல்லா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல தரமான இயற்கையான மூலப்பொருள் கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு செஞ்சு தர மாதிரி இருந்து அதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு,
0: வரவேற்பு கொடுக்கறீங்க
1: கண்டிப்பா.
0: இப்ப அந்த மாதிரி ரெசிபிஸ் தயாரிக்கிறது ஒண்ணு, தானே வந்து செய்து கொடுக்கறது வந்து நீங்க சொன்னீங்க, இந்த கடலை மாவுக்கெல்லாம் நீங்க வந்து இது கொடுத்துறீங்க, மூலப்பொருட்கள் நீங்க கொடுத்துறீங்க அப்படின்னு. அப்புறம் வேற என்ன மேடம் வாய்ப்பு இருக்கு உங்க இதுல, இந்த மாதிரி வந்து சில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட விக்கிறீங்களா உங்க ஸ்டோர்ல, தயாரிக்கிறாங்களா ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம்?
1: கண்டிப்பா,
0: சோப் ஹேர் ஆயில் இருக்கு,
1: சோப் விக்கிறோம். ஆக்சுவலா எங்க கடையில நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இப்போ சோப் வந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில ஒரு ஒரு சின்ன யூனிட்ல வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம கையால செய்யற சோப்பு, அதனால ஒரு சில பேருக்கு வேலை
0: வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு அங்க இருக்கு. அது செய்யற முறைய அவங்க சொல்லி கொடுப்பாங்களா பப்ளிக்கு? உங்க உங்க குழுல யார் யார் என்னன்னு செய்யறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில?
1: இப்போ இது கூட இப்போ நாங்க நேச்சுரல் டிட்டர்ஜென்ட் இல்ல வந்து வீட்டுல உபயோகப்படுத்துற கிளீனிங் யூஸ் பண்ற சாமான்.
0: அப்படி நேச்சுரல் டிட்டர்ஜென்ட் எப்படி, அதாவது கெமிக்கல்லே இல்லாம இயற்கையில டிட்டர்ஜென்ட் பண்ணி அதை வந்து அது அழுக்கெல்லாம் போகுதா? கிருமிகள் போகணுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் யூஸ்
1: பண்ணலாம். பயோடிகிரேடபிள் அதாவது கெமிக்கல்ஸ் தான் இருக்கும், கெமிக்கல்ஸ் தான் இருக்கும், ஆனாக்கா அவங்களுக்கு வந்து இயற்கைக்கு தீங்கு விளைக்காது, அதாவது அது உடனே வந்து அது டீக்ரேட் ஆயிடும், அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு சோப் அந்த மாதிரி விஷயங்கள்ல உபயோகப்படுத்தலாம்.
0: இப்ப சொல்றது பார்த்தேன்னு ஞாபகம், அந்த காலத்துல வந்து நம்ம வந்து கறி வச்சு தேங்காய் மட்டை வச்சு ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, அதனால கையில வந்து எந்த ப்ராப்ளமும் யாருக்கும் வராது. எவ்வளவு பெரிய அழுக்கு பாத்திரம், பெரிய பெரிய சமையல் பாத்திரங்கள்லாம் கூட வந்து அந்த கறியில
1: சாம்பல் வச்சு
0: அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உடம்புக்கு வந்து அந்த ஸ்க்ரப்னு ஒண்ணு, அந்த ஊருமட்டை நாரு சொல்லுவாங்க, நாரை வச்சு அந்த பீர்க்கனார் கரெக்ட் அந்த அந்த அதை ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணாங்க. பட் அதெல்லாம் இங்க சென்னையில கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் மூலமா இப்ப அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்த பீர்க்கனார் வந்து வெளியூர்ல இருந்து அந்த வியாபாரிகளும் சரி அதை விற்பனை பண்றதுக்கும் அது ஒரு தொழில் வாய்ப்பு நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் நம்ம. டிட்டர்ஜென்ட் நீங்க சொன்னீங்க, அப்புறம்
1: ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடு பெருக்கிறதுக்கு தொடப்போம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஹேண்டில் வருது, அது நம்மளுக்கு ஆக்சுவலா தேவையே இல்ல. அதே வந்து இப்போ கிராமப்புறங்கள் சில இடத்துல பாத்தீங்கன்னா அதே வந்து அந்த புல்லுலயே பின்னி
0: விப்பாங்க.
1: சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லு, பிளஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நேச்சுரல் மெட்டீரியல். சோ இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது வீட்டுல உபயோகப்படுத்த தினசரி உபயோகப்படுத்துற பொருட்கள் வந்து எத்தனை எவ்வளவு நேச்சுரலா இருக்க முடியும், பனை ஓலையில செஞ்சது அந்த மாதிரி கைவினை பொருட்கள் இது எல்லாமே ப்ரமோட் பண்ணுங்கிறது
0: உணவுல இருந்து உங்க கைவினை பொருட்களும் நீங்க வந்து தயாரிக்கிறவங்கள ஊக்குவிக்கிறீங்க. என்ன மாதிரியான கைவினை பொருட்கள், எதை வச்சு தயாரிக்கிறது?
1: இப்போ நான் சொன்ன மாதிரி பனை ஓலை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் வந்துருச்சு, இப்போ எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. சிலதுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கன்வீனியன்டா இருக்கிறது வந்து மறுக்க முடியாது. இப்போ நிறைய விஷயம் வந்து இந்த டப்பா எல்லாம் யூஸ் பண்றோம், அது வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து நிறைய பொல்யூஷன் கிரியேட் பண்ணி பிளாஸ்டிக்ல உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது, அதை நம்ம யூஸ் பண்ணி அதுல வர கேடுகள்லாம் இருக்கு. அது இல்லாம இப்போ ஒரு ஒரு சிறு ஒரு ஒரு வில்லேஜ்ல அவங்க லோக்கலா அவங்க ட்ரீஸ்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ற இந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஒரு வெள்ளூர்ல ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம் வந்து இதை வந்து பெரிய அளவுல ஊக்கப்படுத்துறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமும் நம்ம கொடுக்க முடியும், அவங்க ஸ்கில்லும் அதில் ப்ரொமோட் பண்ண முடியும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணினா நம்மளுக்கும் சேஃபான மெட்டீரியல், ப்ளஸ் வந்து இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு ஒரு பொருள்.
0: அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? அந்த அதாவது
1: இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கில்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குற நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எங்க நெட்ஒர்க்ல இருப்பாங்க. ஸோ யாருக்காவது ட்ரைனிங் வேணும்னாக்க அவங்களோட லிங்க் பண்ணி விடுவோம். எல்லாமே நாங்க வந்து ரெஸ்டோர் தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, நாங்க வந்து ஒரு நெட்ஒர்க். எங்களுக்கு இப்போ ஒரு விவசாயி தெரியறாருன்னா தெரிஞ்சிருக்காருன்னா அவரோட வந்து வேற யாரும் லிங்க் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பேரை லிங்க் பண்ணி விடுறது, கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்றது,
0: அது வாய்ப்புகளை வந்து பெருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப உதவுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இன்னொரு வகையில வந்து இந்த உணவுப் பொருட்கள், உணவுப் பொருள் தயாரிக்கிறப்போ வந்து பெரிய பெரிய மாஸ் லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மிஷின்ஸ் அதிக அளவுக்கு இது பண்றோம். இப்ப அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த உரல் அது இதெல்லாம், இப்ப நீங்க சொல்றீங்க ஆர்கானிக், அப்ப அது வந்து எப்படி சாத்தியமாகுது? கையிலேயே வச்சு பண்ண முடியுமா? அதெல்லாம் இப்ப அரிசியே நீங்க கைக்குத்தல் அரிசி
3: கைக்குத்தல் அரிசின்றது இப்ப வழக்கு ஒழிஞ்சு போச்சு இல்லையா? அது ஏன்னா ஒண்ணு வந்து அதுக்கு வேண்டிய லேபர் கிடைக்கிறது இல்லைன்றது ஒண்ணு, இன்னொன்னு அதுக்கு
0: வேண்டிய
3: நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. இப்ப வந்து கைக்குத்தல் அரிசி
0: அரிசியோட அரிசி புடைக்கிறதே நிறைய வீட்டுல வந்து இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா?
3: நீங்க அந்த அந்த கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. நாங்களும் அதுக்கு நிறைய பாத்துட்டு தான் இருக்கோம். எப்படின்னா இப்ப ஒரு குழுமம் இருக்காங்க, எங்களால வந்து இந்த மாதிரி இனவேட்டிவா ஏதாவது பண்ணி ஒரு மெஷின் கொடுக்க முடியும். உங்களுக்கு கைக்குத்துறதுக்கே வந்து ஒரு ரப்பர் பெலட்ஸ் போட்டு எங்களால் அதை இடி அந்த கைக்குத்தலோட எஃபெக்ட். கைக்குத்தல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அரிசியில அதோட மேல் தோலுக்கும் அதோட அந்த உள்ள இருக்கிற அரிசிக்கும் அந்த நெல்லோட தோல் நடுவில் தான் மோஸ்ட் மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மெஷினில் போட்டு அதெல்லாம் சீவி எடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு வர்றது வந்து நல்ல சுகமான சுத்தமான கார்போஹைட்ரேட் வந்து சேருது நம்மளுக்கு, அந்த மாவுச்சத்து தான். மீதி அதில் இருக்கக்கூடிய நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த கைக்குத்தல் என்ன, நம்ம கையால குத்துறதுனால அது வந்து ஃபுல்லா அது மேல இடிச்சு இடிச்சு அது மேல இருக்கிற நியூட்ரியன்ஸ் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரைஸ். சோ அதனால அந்த கைக்குத்தல் அரிசிக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹெல்த் ஃபேக்டர் வேற எந்த அரிசிக்கும் இருக்க முடியாது. அதனால அது வந்து முன்னாடி எல்லாம் எப்படின்னா அவங்க அவங்க வீட்டுல நெல்லா வாங்கிதான் அடுக்கி வைப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுப்பாங்க இன்னைக்கு காலையில நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு இடிச்சு எடுத்திருப்பாங்க. அதுதான் அவ்வளவு சத்தம் அப்படி அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதை வந்து தயாரிச்சுதான் கொடுக்கணும்ன்ற பட்சத்துல பெரிய பெரிய மெஷின் வந்து அப்படி போயிடுச்சு. இப்பவும் கைக்குத்தலுக்கு யாராவது ஒரு சிறு சின்ன சின்ன சின்ன மெஷின்கள் அவங்களால இனோவேட் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. எங்கள்கிட்ட மட்டும் இல்ல, நாங்க நிச்சயமா அதை ஊக்குவிப்போம், அவங்கள்ட்ட இருந்தே வாங்கிப்போம், இல்லைன்னா அவங்கள்ட்ட விவசாயியை காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட இந்த கைக்குத்தலா கொண்டு வரலாம். அதை தவிர பல இடங்களுக்கு அந்த மெஷின் போய் சேர முடியும். அங்கங்க சின்ன சின்ன பாக்கெட்ல எங்கெங்கயும் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு மெஷின் இவங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அது மாதிரி பல இடத்துல விற்க முடியும். நிறைய சின்ன சின்ன மெஷின் அவங்களுக்கு இப்போ விவசாயிக்கு விவசாயத்துக்கு உபயோகிக்கக்கூடிய சிறு சிறு மெஷின்ஸ் கூட யூஸ் ஆகலாம். இன்னைக்கு டிராக்டர் போட்டு உழுது ஒரு டிராக்டர் வச்சு ஒரு டில்லர் வச்சு ஒரு ஹார்வெஸ்டர் வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு நிறைய விவசாயிகள் கிடையாது. அது பெரு விவசாயிகள் ஏக்கர் கணக்கில் இருக்கிறவங்க மட்டும்தான். இப்போ இது மீதி சிறு விவசாயிகளால நிறைய மெஷின்கள் உபயோகிக்க முடியாது, அவங்களுக்கும் லேபர் கிடைக்கிறது இல்லைன்றது ஒரு பிரச்சனை தான். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு களை எடுக்கிறதுக்கு ஆறு விதைக்கிறதுக்கு இல்லை ரொம்ப சின்னதாக அப்படி கையாலேயே அழகாக இழுத்துட்டு போற மாதிரிலாம் விதைக்கிற மெஷின் என்னென்னோ நிறையா வந்துடுச்சு. இன்னைக்கு அது வந்து ஒரு சின்ன மெக்கானிக்கல் தான், அது வந்து டீசல் போட்டுலாம் திருப்பி இந்த இயற்கையை மாசுபடுத்தி எல்லாம் பண்ண வேண்டாத நிலையில இருக்கிற சிறு சிறு இது நிறைய மிஷின்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி மிஷின் சில குடும்பங்களால பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸே ப்ராஜெக்ட்ஸா எடுத்து பண்ண முடிஞ்சா அதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், நிறைய மார்க்கெட்டும் இருக்கு இன்னைக்கு. அதுக்கு
0: இது கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் வந்து இந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி ஒரு யோசனை வந்து அவங்க இந்த மாதிரி மிஷின் தயாரிக்கிறவங்க சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வந்து இந்த தேவை உணர்ந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் உருவாக்கினாங்கன்னா இது நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப உதவும். அவங்களுக்கும் அது வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் வந்து சின்ன வயசுல படிக்கிறப்பயே யூஸ் ஆகும். படிக்கிறவங்க மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணா இந்த மாதிரி எந்த வயசுல வேணா இது பண்ணலாம். இந்த தகவல் வந்து உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான தகவல், உதவியான தகவலா இருக்கு. ரொம்ப நன்றி சார். இப்ப இந்த மிஷின்ஸ் சொன்னீங்க, உணவுகள் சொன்னீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் பொருட்கள் சொன்னீங்க, இந்த ட்ரைனிங்கும் நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த இதை வந்து இந்த கான்செப்ட் வந்து எப்படி நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் பரப்புறதுக்கு எப்படி என்னென்ன முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? யார் யாரை வந்து யார் எப்படி வந்து அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பணம் கட்டி வாலண்டியரா சேரணுமா? எப்படி உங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன முறைகள் இருக்கா? எப்படி உங்களை இது பண்றது? என்ன பண்றீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் பண்றீங்க நீங்க? சார், இப்போ அவங்க மேடம் சொன்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. புதுசா வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்கான என்ன ப்ரொசி, எப்படி நீங்க அவங்களுக்கு கைட் பண்றீங்க?
3: நாங்கள் முதலே சொன்ன மாதிரி எங்களோடது வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன், எல்லாரும் அவங்களாம் முன் வந்து செய்யறது தான். ஸோ இதுக்கு நுழைவு கட்டணமோ அவங்க வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ, இது விருப்பம் இருக்கோ, சமுதாய அக்கறை இருக்கோ, அவங்க யார் வேணாலும் வரலாம். வந்து எங்க கூட இப்ப வந்து எங்க கூட இன்னில இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: சமுதாய அக்கறையோட அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்றதுக்கும் அதுல ஒரு
3: வந்து இங்க எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் வந்து எல்லா இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப எப்படி இருக்கு, இவங்களோட நுகர்வோர் அந்த கடை வைக்கிறாங்கன்னு எப்படி இருக்கு, சரி எப்படி பண்டங்களை எப்படி கொண்டு வராங்க, சரி வேற என்னென்ன இருக்கு, கிராஃப்ட்ஸ் இது இருக்கா அது இருக்கா. ஸோ ஒரு ட்ரைனிங் சென்டரா கூட சில பேர் வைக்கலாம், இது வந்து பார்த்துட்டு அப்படியா இது வாழை நாரில் செஞ்சதா அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டு போறவங்க இருக்காங்க. அது எங்க இருந்துன்னு, ஸோ அவங்க அதையே பெரிய லெவல்ல பண்ணலாம். இப்ப வேற ஒருத்தர் இருக்காரு, அந்த வாழை நாரை வந்து பிரிச்சு எப்படி கொடு, வாழை மட்டை வாழை மரத்துல எல்லாத்தையும் உபயோகிச்சுட்டு அந்த வாழை நார் இருக்கே அதை மட்டுமே தனியா, அது ஒரு மெஷின் கண்டுபிடிச்சு அதுல இருந்து அது ஃபைபர் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒருத்தர் பண்ணிருக்காரு. அந்த மெஷினே இப்ப வித்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த வாழை நாருல இருந்து பண்ண பேக்ஸ் எல்லாம் நாங்க விற்கிறோம். அதுக்கு வந்து நிறைய கிராமங்கள்ல இருக்கிற பெண்கள் ஒரு குழுமமா எஸ்எஜி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க பண்ணி கொடுக்குற இதுதான் அது. அப்படி இருக்கிற ஒரு என்ஜிஓ கூட எங்களுக்கு கூட்டு இருக்கு. ஸோ அவங்களோட அந்த பை ஃபோல்டர்ஸ் சின்ன
0: சின்ன
3: வாழை நாரில் பண்ண மொத்தமா வாழை நாரிலேயே செஞ்ச பைகள் இருக்கிற எங்களிடத்து ஃபைல் ஃபோல்டர் எல்லாம் இருக்கு. அத மாதிரி நிறைய நிறைய பொருட்கள்
0: பிளாஸ்டிக்கு மாற்றா இருக்கு, அந்த கேரி பேக்ஸ்க்கு மாற்றா இருக்கிற பேக்ஸ் எல்லாம் இருக்கு.
3: சோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல
0: அந்த தொழில் தெரிஞ்சவங்களும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி அவங்களும் ட்ரைனிங் கொடுக்கலாம். அவங்க மூலமா பல பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் நீங்க ஏற்பாடு பண்றீங்க, அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த மூலமா.
3: ஆமா, அதை தவிர இப்ப ரொம்ப சிம்பிளா ஒரு அவுட்லெட் மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த அரிசி பருப்பு எல்லாம் எப்படி வருது, எப்படி பேக்கேஜிங் பண்றாங்க, எங்க இருந்து வருது, அதை எப்படி பண்ணலான்றதையும் அவங்க வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும், எங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் வைக்கலாம், அது எப்படி நம்ம அங்கிருந்து எப்படி முன்னுக்கு கொண்டு செல்லணும்ன்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் பார்த்தாதான் ஒருத்தர் பார்த்து

0: பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. ஆனா வெறும் நியூஸ் பேப்பர்ல பொட்டலம் கட்டினா அதுல இருக்கிற லெட் கூட உணவு பொருள்ல சேர்ற வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அது உள்ள வந்து பட்டர் பேப்பர் ஒரு லைனிங் கொடுத்து நாங்க இப்போ அதுலதான்
1: கிடையாது பட்டர் பேப்பர் ஒண்ணு கிடையாது
0: இல்ல அது உங்களுக்கு இங்க் இங்க் இருந்தா அது உங்களுக்கு உணவுல போய் சேரும். சோ அதுல பேக்கெட் பண்ணி தான் நாங்க எங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறோம்.
1: சோ கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த பாக்குறப்பே அவங்க வாங்குறப்பே ஏ இது என்ன வித்தியாசமா பண்ணிருக்காங்க அப்படிங்கறப்போ ஒரு பத்துல மூணு பேர் வந்து அதை பத்தி யோசிச்சா
0: நிறைய பேர் கேக்குறாங்க வரவே இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நாங்க எண்ணெய் விக்கிறது கூட அவங்களே வந்து கஸ்டமர்ஸே தூக்க எடுத்துட்டு வர சொல்றோம். இந்த மாதிரி முன்ன இருந்த பிராக்டிசஸ் எல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். இப்போ கடையில நாங்க வந்து பிளாஸ்டிக் பேக் எங்கேயும் குடுக்கறது இல்ல. சோ புதுசா வரவங்க பை எடுத்துக்க வரவங்க எல்லாம் இப்போ ரெகுலரா வரவங்க பையோட பை இல்லாம வரமாட்டாங்க. பை மறந்துட்டு வரவங்களுக்கு வந்து நாங்க துணி பை அவங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி. சோ அது வந்து ஒரு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து சோர்ஸ் பண்றோம்
1: துணி பைகள்.
0: ஆமா இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இந்த உணவுன்னு மாத்திரம் இல்ல, இந்த இதுல இறங்கிட்டோம்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்ப இந்த உணவு பத்தி நம்ம தயாரிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த உணவு சமைக்கிறதுல கூட நம்ம வந்து இந்த பாத்திரங்கள் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து இப்ப கூட வந்து இந்த பெரிய பெரிய குக்கர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கூட மண்பானை சமையலுக்கு ஈடான குக்கர் அப்படின்னு விளம்பரப்படுத்துறத நம்ம பாக்குறோம். மண்பானை சமையல் நம்ம குக்கர்ல பானா அந்த டேஸ்ட் இருக்கும். அந்த மண்பானை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. அப்படி வந்து அந்த மண்பானைக்கு ஏதாவது வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கா, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா?
2: நாங்க இது வரைக்கும்
1: கேள்விப்பட்டதில்லை.
2: மண்பானையில நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க அதை விற்பனைக்கு கொண்டு வரல. நாங்க இப்ப இந்த ஃபார்ம் விசிட்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம் இல்லையா, இப்ப வந்து விவசாய நிலத்துக்கு மக்களை கூட்டிட்டு போய் ஒரு நுகர்வாரம் வந்து ஒரு நிலத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். அங்க வந்து அவங்க அன்னைக்கு சாப்பாடு அவங்களுக்கு அந்த மண்பானையில சமைச்சதாதான் இருக்கும். சோ அவங்க திருப்பி அதை பாக்குறாங்க. இப்போ ஒரு களிமண்ல செஞ்ச ஒரு அடுப்புல விறகு அடுப்புல சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அந்த விழிப்புணர்வு வேணா வருது. நாங்க இன்னும் அதை வந்து ஒரு வியாபார நோக்கோட இன்னும் அணுகல. அதை திருப்பி கொண்டு வந்து மண்பானை விற்கணும்னு இன்னும் ட்ரை பண்ண, பானை வரணும் விற்கணும்ன்றது எங்களுக்கு ஆசை.
1: நிறைய இடங்கள்ல இந்த தண்ணி வந்து திருப்பி அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கு. அந்த தண்ணியை வந்து அந்த காலத்துல மணல் போட்டு குடி தண்ணீரை வந்து சில்னஸ்க்காக வைப்பாங்க இல்லையா. இப்ப வந்து ரோட்ல வந்து சம்மர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணியை மண் தண்ணீர் பந்தல்ல அது போன வருஷம் எல்லாம் அது விழிப்புணர்வு இருக்கு அப்படிம்பாங்க. இப்ப நிறைய வந்து அந்த மண்பானை கலைஞர்களுக்கு வந்து அது வந்து ஒரு தொழில் வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும். அது வந்து மக்கள் வந்து அப்ப டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் பொங்கல் அன்னைக்காவது ஒரு திருநாள் அன்னைக்கு நம்ம வந்து அந்த மண்பானை சமையல் வந்து பண்ணா அது நிறைய பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு நம்புறோம்.
2: ஆமா அந்த கலையே இப்ப வழக்கொழிஞ்சிடுமோ. இப்ப வந்து ஒரு 15 கிராமத்துல தேடினீங்கன்னா ஒருத்தர் கிடைக்கலாம் அவங்களுக்கு ஒரு பானை செய்யக்கூடிய கலையை தெரிஞ்சவர். இப்போ முன்னாடிலாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இப்ப நீங்க அந்த மண்பானை இதெல்லாம் திருப்பி வழக்கத்துக்கு கொண்டு வந்தா அவங்களோட வாழ்க்கை தரமும்
1: ஒரு பொழுதுபோக்க ஒரு ஹாபி மாதிரி அவங்க அதை கத்துக்கலாம். மண்ல செய்த பொம்மைகள் அந்த கலை பொருட்கள் எல்லாம் கூட நீங்க விக்கிறீங்களா? கலை மண் பொம்மைகள் எல்லாம் கூட பிளாஸ்டிக் பொம்மைகள் இல்லாம மண்ணாலான
2: செய்த பொருட்களுக்கு
1: அதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு?
0: மண் பொருட்களுக்கு இப்போ வரவேற்பு இருக்கு நிறைய. அது ஒரு ஃபேஷனபிளா கூட இப்ப ஆயிருக்கு. இப்போ நாங்க தான் ப்ரொமோட் பண்ணணும்னு இல்லை. இப்போ நிறைய இப்போ இந்த கோடம்பாக்கம் பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய பாட்டர்ஸ் வந்து விக்கிறாங்க. சோ அது வந்து இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. அது சோ அது
1: இருக்கு
0: இருக்கு ஏற்கனவே. சோ அது வந்து ப்ரொமோட் பண்றோம் நாங்க. ஆனா அது எங்க நாங்க தான் செய்யணும்னு இல்ல,
1: ஏற்கனவே அந்த அவேர்னஸ்
0: இருக்கு. அதுக்கான அதை செய்யறவங்களும் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டும்
1: விளக்குகள் எல்லாம் கூட வந்து மண்
0: விளக்குகள்
1: உரம் அந்த வீட்டுல வந்து நர்சரி வச்சிருப்பாங்க. நர்சரி தொழில ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டிலேயே செய்த உரங்கள் எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பு கூட இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் எங்க நுகர்வோரே வந்து எங்க வீட்டுல வீட்லயே மாடியில இடம் இருக்கு, பால்கனியில இடம் இருக்கு, எனக்கு தோட்டம் போடுறதுக்கு உதவுவீங்களான்னு கேக்குறாங்க. சோ அதுக்கும் கண்டிப்பா நாங்க

0: இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இயற்கையான விதைகள், காய்கறி விதைகள், கீரை விதைகள், அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ற இயற்கையான பூச்சி விரட்டிகள், இது எல்லாமே வந்து நாங்க வந்து ப்ரமோட் பண்றோம். அதே மாதிரி கம்போஸ்ட், அதாவது இடுபொருட்கள், இதெல்லாமே இந்த நீங்க சொன்ன மாதிரி இயற்கையான எரு, மண்புழு உரம், அது எல்லாமே நாங்க வந்து ப்ரமோட் பண்றோம்.
1: அந்த மாதிரி உரம், இயற்கை பொருட்கள் வச்சிருக்கவங்க கூட அது மாதிரி செய்து கூட உங்ககிட்ட விற்பனைக்கு கொடுக்கலாம் வீட்டுல இருந்தே, அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் வந்து நேயர்களுக்கு வந்து இயற்கை பொருட்கள்ல வந்து என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ரொம்ப டீடைல்டா சொன்னீங்க. இதுல வந்து தொழில் வாய்ப்பு அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம என்ன வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான அந்த அக்கறையும் இதுல இருக்கு, ஹெல்த் கான்சியஸ்னஸும் அதுல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து அந்த கை குத்தல் அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டா அவங்க வந்து பண்ணலாம், எடுத்து பண்ண அது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஒரு தனியா ஒரு மார்க்கெட், ஒரு தொழில் மார்க்கெட் வந்து அது வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நேர்களுக்கு இது வந்து நிச்சயமா வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நம்ம வாசகு நம்ம நேர் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்கு வந்து ரொம்ப அழகா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், எப்படி விற்பனை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா நேயர்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த தொழில் வாய்ப்புகள். ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். நேயர்களை நீங்க கேட்டிருந்த அந்த தகவல்கள் அவங்களுக்கு நிச்சயமா பயனடையதா இருக்கும் நம்புறோம். அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் முனைவோர்கிட்ட வேற ஒரு வாய்ப்பு உள்ளோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: Put your hands up, for we are here.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியில நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் நிகழ்ச்சியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சாதனை பெண்கள் நிகழ்ச்சி. பொதுவாவே நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே வந்து நம்ம ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம நிறையவே மதிப்போம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அப்படின்னா நாட்டோட கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பெண்கள் வந்து நிறைய சாதனைகள் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்றதுக்கு வந்து அளவே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல முன்னுக்கு வராங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலயும் வந்து பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா துறையிலயுமே வந்து பெண்கள் இருக்காங்க. அப்படி வந்து ஒரு சாதனை படைத்த நம்ம சென்னையில இருக்கிற ஒரு பெண்மணி கிட்டதான் நம்ம இப்ப பேச போறோம். வணக்கம் அம்மா, உங்க பேர்?
2: வணக்கம், என் பேர் புஷ்பம் அமல்ராஜ். நான் வந்து திருவெற்றியூர்ல வசிக்கிறேன். திருவெற்றியூர்ல இருந்து இங்க வந்து நான் உங்களோட பேசுறதுக்காக ஆசையோட வந்திருக்கேம்மா.
1: ஸோ நேரில் இப்போ வந்து அவங்க வந்து அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு. அவங்க என்ன சாதனை படைச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம போக போக உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பாஸ் பற்றி நம்ம வந்து இப்போ கேட்க போகிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி நிஜமாவே உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமையும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க நேர்களே கேட்கலாம். சொல்லுங்க பாட்டி, உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம், நீ என்னை பாட்டின்னு கூப்பிட்டதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எனக்கும் வயசு 73 ஆகுது. இந்த 73 வயதில் என்னை பாட்டின்னு கூப்பிடுற எல்லாருமே என்னோட பேத்திகளும் பேரன்களும் தான். ஆகவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிரா, இப்போ வந்து நான் என்னோட சின்ன வயதில் என்னுடைய வாழ்க்கை வந்து மிகவும் வறுமையான ஒரு நிலையில் இருந்த வாழ்க்கை. அந்த வறுமையை எப்படி நம்ம ஜெயிச்சு வரணும்னு, எங்களுடைய சுற்றமும் சூழ்நிலை எல்லாமே இதோட எங்களோட இது அத்தியாயம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச காலகட்டம் அது. ஆனால் அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம மீண்டு வரணும், எப்படியாவது ஒரு வேர் கிடச்சா போதும், பிடிச்சி முன்னேறி வந்துடணுங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு படித்தேன். என்னால் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்க முடியல வீட்டின் வறுமை காரணமாக. ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் நல்ல இதுவாக இருந்ததுனால, உற்சாகமாக இருந்ததுனால நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து சென்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். சென்ட் ஜோசப்ஸ் மதுரையில் இருக்குது. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த பிரின்ஸிபல் எல்லாருமே சொன்னாங்க, நீ மேலே படின்னு. ஆனால் எனக்கு அப்போ படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஸ்கூல்லே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த மதர் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என்னோட நடவடிக்கைகள், என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி, இப்போ நீ இப்போ ஒரு வாரம் கழித்து நான் சொல்லி அனுப்புகிறேன்னாங்க. அதை நான் மறந்துட்டேன். ஆனால் அவங்க மறக்காமல் ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு ஆள் விட்டு அனுப்பி கூப்பிட்டாங்க. நான் திரும்ப வந்தப்போ எனக்கு முதல் வகுப்பு எனக்கு கொடுத்தாங்க. அந்த முதல் வகுப்பில் நான் ஒரு ஆசிரியராக போய் சேர்ந்தேன். குறைந்த வருமானம் என்றாலும் கூட மிக நிறைவான எனக்கு மனசில் அதில் இருந்தது. எங்களுடைய வீட்டின் ஒரு சின்ன பகுதி வறுமையை அது போக்குறதுக்கு மிக எளிதான காரியமாக இருந்தது அந்த பணம் வரும்போது. அப்போ நான் ஆசிரியராக இருக்கும்போது என்னுடைய மாணவர்கள் வந்து அந்த வயசில், அப்போ எனக்கு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். அப்போவே நான் ஆசிரியராக போனதுனால அந்த பணி மேலே எனக்கு மிகுந்த ஈடுபாடும் ஈர்ப்பும் இருந்தது. அதை தொடர்ந்து நான் வந்து மறுபடி திருமணம் ஆகிவிட்டது. திருமணமான பிறகு 23 வயதில் எனக்கு திருமணம் ஆனது. திருமணம் ஆன பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க முடியாது, திருமணம் ஆனவர்கள் அங்கே இல்லை. அதனால் அங்கிருந்து நாங்கள் சென்னைக்கும் வந்துட்டோம். சென்னைக்கு வந்த பிறகு என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சுற்றம், இதுக்குள்ளேயே என்னுடைய இது எல்லாமே சுற்றி கொண்டு வந்தது. அப்படி சுற்றி வர்ற அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது இதுதான் என்னோட முக்கியமான வேலை. அவங்க அப்பா வந்து, என்னோட வீட்டுக்காரர் வந்து வெளியூருக்கு வேலைக்கு சென்றுறதுனால நானும் என் பிள்ளைகளும் தான் என்னோட வீட்டில். அப்போ அந்த பிள்ளைகளோட நிறைய நேரம் எனக்கு உறவாட, அவங்களோட நல்ல உரையாட எல்லாத்துக்குமே நேரம் இருந்தது. அப்படி நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு அந்த பிள்ளைங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு நாங்கள் படுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நாடகத்தை நடித்து காமிக்க சொல்வேன், ஒரு கவிதையை சொல்லி பாருங்கன்னு சொல்வேன். இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கோம் எனக்கு. ஆக என்னுடைய ஆசிரிய பணிங்கிறது பள்ளிக்கூடத்தில் மட்டும் நிற்காமல் வீட்லேயும் அந்த பணி தொடர்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்தேன். அது அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்னோட மூத்த பையன், எனக்கு மூணு பிள்ளைங்க, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, அவங்க வந்து இந்த குட்டி பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட பள்ளிக்கூடம் தூரமாக இருந்ததுனால நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால ரெண்டு பேரும் பேகையும் சின்னவன் வந்து முதுகில் வச்சுக்கிட்டு இவ்வளோ முதுகில் தூக்கிட்டு போவான் பெரியவன். அப்படி போகும்போது அவங்களுக்கும் கடிப்பாக இருக்கும். வந்த உடனே பாப்பா நடக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அது மாதிரி சொல்லும்போது நான் வந்து அவங்க கூடவே இருக்கிறதுனால இதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு உணர முடிஞ்சிச்சு. இருந்தாலும் புதியதாக வந்த இடத்துல வந்து எனக்கு உடனே போய், ஏன்னா நான் ஒரு ட்ரைனிங் படிக்காமல் இருந்ததுனால எனக்கு உடனே ஒரு ஸ்கூலில் போய் வேலை கேட்கறதுக்கு தயக்கமாக இருந்தது. அப்போ ஒரு பாதிரியார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டில் முயல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம். அவர் வந்தப்போ எனக்கு இந்த ரெண்டு முயலை கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி அடுத்த நாள் பிள்ளைகிட்ட இந்த முயலை போட்டு கொடுத்து விட்டேன். அந்த முயலை கொடுத்து விட்டேன்னா அவர் சொன்னார், அவர் கிச்சன் பாயை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு சொன்னார், இந்த வந்து இந்த முயலை இன்றைக்கி சமைச்சிருன்னு. உடனே என் பெரிய பையன் அவரோட கையை போய் பிடிச்சிக்கிட்டானா, பிடிச்சிக்கிட்டு ஃபாதர் இதை வெட்டாதீங்க இன்னைக்கு அப்படின்னு. அதுக்கு தாண்டா உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் சிரிச்சுக்கிட்டே எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு வேலை கேட்குறேன்னு சொன்னப்போ, எங்கள் பாப்பா நடக்க மாட்டா, அம்மா வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவர் நடந்து வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தினம் இவங்களுக்கு இது ஒரு வாடிக்கையாக போச்சு. சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்ட உடனே அவர் ரூமுக்கு போய், எங்கள் அம்மாவுக்கு எப்போ வேலை கொடுப்பீங்க, எப்போ வேலை கொடுப்பீங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவருக்கே ஒரு நாள் வெறுத்து போய், சரிடா நாளைக்கு உங்கள் அம்மா வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அடுத்த நாள் வந்து சந்தோஷமாக வாங்கம்மா போகலான்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் நான் ஃபாதரை பார்க்கும்போது ஃபாதர் சொன்னார், அம்மா நான் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸை பார்த்துருக்கேங்க, நான் பேரண்ட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குற பிள்ளைய இப்போ தான் பார்த்துருக்கேன், தினம் வந்து ஒரே தொந்தரவுமா, எங்கள் அம்மாவுக்கு வேலை கொடுங்க. அப்போ அவர் மறுபடியும் என்னை பற்றி கேட்டார். நான் வந்து சென்ட் ஜோசப்ஸில் வேலை பார்த்ததை பற்றி சொன்னப்போ, சந்தோஷமாக நீங்கள் நாளைக்கு வந்து மூன்றாம் வகுப்பு எடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் அதே மாதிரி மூன்றாம் வகுப்பு எடுக்கிறதுக்காக போனேன். இதுதான் நாம் அடுத்ததாக ஒரு வேலையில் சேர்ந்ததோட கதை. இதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த பிள்ளைங்க பெரிய வேலையில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, நல்ல வசதியோடு இருக்காங்க. அன்னைக்கு எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது என் பிள்ளைய தான். அதை பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதுக்கப்புறம் அதே பள்ளிக்கூடத்தில் 13 ஆண்டுகள் நான் வேலை பார்த்துருக்கேன். தலைமை ஆசிரியராகவும் அங்கே வேலை பார்த்தேன். 13 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக இருந்தேன். நான் போகும்போது 365 பிள்ளைங்க இருந்தாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த பணியை விட்டுட்டு வெளியே வரும்போது 1100 பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க. அதனால் அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி, அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே என்னோட தொடர்பு, இதெல்லாம் மிக அதிகமான அளவில் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நானே தனியாக ரோசரி பள்ளின்னு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதில் நிறைய பிள்ளைகளை சேர்த்து அந்த பிள்ளைகளுக்காக நிறைய செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே எனக்கு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியராக இருந்து பணிபுரிகிறேன் அப்படின்னு நான், எனக்கு என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்.
1: இப்போ வந்து எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு ஒன்ற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்து, அதாவது நீங்கள் சொன்னீங்க வறுமையிலேருந்து வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு, ஒரு பெண்ணாக இருந்து அந்த முன்னேற்றம் வந்து எப்படி ஒரு தன்னம்பிக்கையோட வர முடியும்னு நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பாம்மா, மனசில் ஒரு அனல் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம மனசில் எப்போ ஒரு குறிக்கோளை நோக்கி இருக்கணும். எங்கள் சுற்றம் எல்லாமே நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம்னு நினச்சி அந்த வேளையில் நாம் எழுந்திருக்கணும், ஒரு சின்ன கயிறு கிடைச்சாலும் ஒரு சின்ன வேர் கிடைச்சாலும் பிடிச்சு எழுந்திருக்கணுங்கிற அந்த குறிக்கோள் இருக்கு பத்தியா, அது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் என்னாலையும் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிச்சு. நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் அதில் பிள்ளைகளும் ஈடுபட்டு இருக்காங்க. என்னோட பிள்ளைகள் நான் என்ன சொல்றேனோ அதையே செஞ்சாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ். என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் என்னை சுற்றி இருக்கிற சொந்தம் எல்லாமே என்னை இருக பற்றி கொண்டதுனால நானும் அவர்களை பற்றி கொண்டு மேலே எழுந்து வர இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சது.
1: அப்போ வந்து நீங்கள் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மகளாக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் மனைவியா, தாயா, இப்போ வந்து ஒரு பாட்டியாக இருந்திருக்கீங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு ரோல் வந்து எந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான
2: பெண்ணினுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டமுமே மிக அவசியமான கட்டம். இப்போ இன்னைக்கு நீ மனைவியாக இருக்க, ஒரு மகளாக இருக்க, உனக்கு இந்த சூழ்நிலை வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே நீ இது வந்து உனக்கு துள்ளி தெரிகிற காலம். அந்த காலத்தில் என்னால் இப்படி துள்ளி தெரிய முடியல. ஏன்னா பல வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. வறுமையை போக்க என்ன செய்யலான்னு பால் விற்றுருக்கேன், கடைகளுக்கு எல்லாம் பால் கொண்டு போய் போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் நிறைய உங்களை மாதிரி துள்ளி தெரியுற அந்த பருவம் எனக்கு கிட்டவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மிக சின்ன வயசில் நான் மிக சந்தோஷமாக இருந்திருக்கேன். ஒரு நாவல் மரம் எங்கள் வீட்டு பக்கம் இருக்கும், மிக உயரமான மரம், பெரிய மரம், படர்ந்து இருக்கும். அந்த மரத்தில் கூட ஏறி உட்கார்ந்து உச்சி கடையில் இருந்து விளையாடுவேன். அவ்வளோ சந்தோஷமான ஒரு பருவமாக இருந்தது. ஆனால் வயது கொஞ்சம் ஆக ஆக இந்த வறுமையின் பிடி, நம்முடைய குடும்பம் இப்படி இருக்கே, அதை வந்து மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? நிறைய நிறைய சமயங்களில் நிறைய நான் பாலை விற்று மற்றபடி வயலுக்கு ஒரு வைக்கோல் வாங்க போகணுன்னா கூட அதுக்காக நான் காசு செலவழிக்க மாட்டேன். நானே அதை எடுத்துகிட்டு வருவேன், நானே தலையில் தூக்கிட்டு வருவேன். இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்ட காலங்கள் ஒன்று இருந்திருக்கு. அது வந்து உங்களை போன்ற இருந்த அந்த காலம். இப்போ நீங்கள் பள்ளி பருவம், உங்களுக்கு கல்லூரி பருவம், துள்ளி தெரிகின்ற பருவம், எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை மாதிரி இருக்கிறவங்களை பார்க்கும்போது இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான பருவம். இதுதான் உங்களுடைய குறிக்கோள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு பருவம். இதுல நீங்க சரியான வழியில உங்க குறிக்கோளை கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களை மிக உயரத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு பருவம். இதுவும் ஒரு சந்தோஷம். இதை அடுத்து உங்களுக்கு ஒரு பருவம், ஒரு மனைவி ஆகிற பக்குவம் வரும்போது அது உங்களுக்கு நடக்கும். அப்படி வரும்போது ஒரு குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஒரு தலைவியாக இருக்கின்ற பருவம். தலைவிங்கிறது வந்து ஒரு பெரிய சேனைகளுக்கு மட்டும் தலைவியை தலைவின்னு சொல்றது இல்லை. இந்த குடும்பம் என்பது தான் ஒரு பெரிய எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமைகிறது. இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவியா, நல்ல தலைவியா, குடும்பத்தை சிக்கனமாக நடத்துகின்ற தலைவியா, குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களை பேணி காக்கின்ற ஒரு தலைவியா இருக்கிற பருவம் பத்தியா, அது மிக மிக அருமையான பருவம். அந்த அருமையான பருவத்தில் ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்தை அடையும் போது அது வந்து அந்த தாய்க்குரிய அந்த பூரிப்பும் பெருமையும் எப்பொழுதும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நாம் எவ்வளவு தூரம் பாடுபடுறோம், அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்குறோம், எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனையிலேயே இருக்கும். நம்ம அந்த குழந்தையை எப்படி கொண்டு வந்தால் அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு சிந்திச்சு வளர்ப்போம் பாரு. அந்த பருவம் அதுதான் தாய்மைங்கிற பருவம் வந்து மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்குது. இதுக்கு அடுத்து நாம் எல்லா வேலையும் நம்முடைய நிறைவாக முடிச்சிட்டோங்கிற ஒரு முதுமை பருவம், அந்த பருவத்துலேயும் நமக்கு ரொம்ப முக்கியமான பருவம் தான். ஏன்னு கேட்டால் பேரம் பேத்தி ஒன்ன மாதிரி இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் போற்றி காத்து அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. அவங்கள வச்சுட்டு நம்ம பேரம் பேத்தி எப்படியெல்லாம் அவங்க வெளியில் இருந்து வரும்போது எப்படி அரவணைக்கணும், அவங்க வெளியே போகும்போது என்னென்ன பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேசத்தோடையும் பாசத்தோடையும் செய்கிற பருவம் இருக்கு பாரு. கடவுள் கொடுத்த அந்த பருவங்களிலேயே இந்த முதுமை தான் மிக இனிமையானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா.
1: சரி பாட்டி, ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு பெண்ணோட ரோல்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க, நிஜமாவே நல்ல விஷயந்தான். நிறைய பேர் வந்து தெரியாமல் ஒருத்தங்க சொல்கிறதுக்கு இல்லாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க என்ன மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ எங்களுக்கெலாம் நிஜமாவே நீங்கள் சொன்னது பெரிய விஷயம்தான். ஸோ நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சி சாதனை பெண் நிகழ்ச்சி வழங்கிட்டுருக்கிறது நான் உங்கள் தோழி ஆதிரா. இன்றைக்கி நம்ம கூட திருமதி புஷ்பம் அமல்ராஜ் பாட்டி அவர்கள் இருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட 73வது வயதுல வந்து இவங்க சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சாதனை படைச்சாங்க அப்படிங்கறது வந்து அவங்க மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: பாட்டி பெருமையா நினைக்கிற விஷயம்
1: பெருமையா நினைக்கிறது இந்த ஜனவரி மாசம் 6ஆம் தேதி என்னுடைய புத்தகம் ஒன்று வெளிவந்தது. சிறகுகளை வெறி சிகரங்களை தொடு, அதுதான் அந்த புத்தகத்தோட முழுமையான பெயர். அது பாட்டியும் பேத்தியும் உரைநடையாக, அதாவது கடிதம் மூலமாக பேசிக்கொள்வது மாதிரி கடிதம், அதாவது லெட்டர் பேட்டர்னில் அந்த இதை நான் எழுதியிருக்கேன். தினம் பேத்திக்கு ஒரு கடிதம் போடுவேன், அவங்கிட்ட இருந்து பதில் வரும், அதுக்கு நான் மறுபடியும் கடிதம் போடுவேன். எங்களுடைய கடிதம் வந்து நலம் மட்டும் விசாரிப்பதாக இல்லாமல் சமுதாயத்தில் பிள்ளைகளுக்குரிய கடமை பற்றி சொல்கிறதாக, பிள்ளைகளுக்குரிய பாசத்தை பற்றி சொல்வதாக, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஒழுக்கங்களையும் பற்றி சொல்வதாக எழுதியிருக்கேன். இதை எழுதுனது தான் நான் ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேம்மா.
0: ஸோ நேர்லி அவங்க மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க வந்து இந்த வயதில் படித்த சாதனை என்ன அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம் பாட்டி. அதாவது இந்த காலத்தில் வந்து இந்த கலை அந்த இதுக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து இந்த வயதில் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் பேத்திக்கு எழுதின கடிதங்களாக இருக்கலாம், அந்த கடிதங்களை வந்து ஒரு புத்தகமாக மாற்றணும், இந்த சமுதாயத்துக்கு அது எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைச்சீங்க?
1: நான் நினச்சது வந்து, அதாவது எனக்கு ஒரு பழக்கம், வறுமையில் இருக்கிற காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை அடுத்தவங்களோட நம்ம பேசவே முடியாது. ஏன்னா பேசுனா அது வந்து அடுத்தவர்கள் நம்மளை ஏளனப்படுத்துவதற்கு ஒரு விளக்காக அமையுமோ என்ற தயக்கம் வேற ஒரு காரணம். அப்படி இருக்கிற சமயத்தில் நான் எல்லாத்தையும் என்னோட டைரியில் எழுதி வைப்பேன். என்னோட டைரி வந்து ஒரு கலை களஞ்சிய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் என் பையன், பெரிய பையன் சொல்லுவான், அம்மாவோட எதுவுமே எனக்கு வேணாம், அம்மாவோட டைரியெல்லாம் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு விஷயம், நான் பிறந்தது 1940 பிறந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 15-16 வயசு இருக்கும்போது இருந்தே என்னோட அந்த பழக்கம் தொடர்ந்து வந்துச்சு. டைரியா இல்லாமல் என்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு வடிகாலாக அது அமைஞ்சது. அப்படி அந்த வடிகாலாக அமைஞ்ச அந்த எழுத்துக்கள் இன்னைக்கு வாசிக்கும் போது பெரிய பொக்கிஷமாக தெரியுது. எனக்கே கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அந்த காலத்தில் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வுங்கிறது இல்லாமல், இத்தனை கஷ்டம் நம்ம பட்டோமா, இப்போ நம்ம இவ்வளவு வசதியாக இருக்கோமே அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது இது கடவுள் நமக்கு கொடுத்த வரான்னு கூட நமக்கு நினைக்க தோணுதுமா. இதுதான் நான் வந்து கதை எழுதுறதுக்கான முக்கியமான ஒரு மெயின் பாயிண்ட்டாக அமைஞ்சது வந்து என்னுடைய டைரிஸ் தான். இதெல்லாம் பார்த்து என்னோட மருமக ஒரு நாள் சொன்னா, இவ்வளோ எழுதி வச்சுருக்கீங்க, இவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கீங்க, எல்லாம் எழுதியிருக்கீங்களே, ஏன் இதை வந்து ஒரு பத்திரிக்கையில் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான், அவங்க பள்ளிக்கூடத்திலேயே வேலை பார்த்து திரு ஞானசேகர், எம் ஞானசேகர் என்ற ஆசிரியர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சா, அவர் ஒரு வைட்டல் ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வந்தார். அந்த பத்திரிக்கையில் கண்மணிக்கு கடிதம் அப்படின்னு பேத்திகளுக்கு தான் கடிதம் எழுத ஆரம்பித்தேன். அதை வந்து எழுதும்போது பேத்திகள்கிட்ட வெறும் நலம் மட்டும் விசாரிக்காமல் ஏன் இதை வந்து ஒரு ஆளுமை திறன் படைத்த ஒரு கடிதமாக எழுதக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இந்த கடிதத்தை, முதல் கடிதத்தை எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கும்போது தோல்வி கூட வெற்றிக்கு அடிக்கல்லே என்பது தான் என்னுடைய முதல் கடிதம். இந்த கடிதங்கள் வந்து படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு கடிதம்னு மொத்தம் 49 கடிதங்கள் எழுதினேன். இந்த 49 கடிதங்களில் ஒரு கடிதத்தில் நான் எழுதியிருப்பேன், சிறகை வெறி சிகரம் தொடலாம் அப்படின்னு. அதை வந்து கவிதா பப்ளிகேஷன்ஸ், நான் இதை வந்து ஒரு நாள் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் தான் புத்தகமாக வெளியிட முடியுமா. இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் என்னுடைய கணவர். என்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் முதல் ரசிகராக இருந்து ரசித்தோரே அவர் தான். அவங்க தான் வந்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. இந்த எழுதுமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவுமே. அவங்களுடைய ஊக்கமும் அவங்க எனக்கு கொடுத்த ஒரு உற்சாகமும் தான் என்னை மேலும் மேலும் 49 மாதங்கள் என்னை எழுத வச்சுது. அவங்க கடைசியாக அவங்க உடம்பு சுகமில்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு போகும்போது கூட என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதம் நீ எழுதுறத எழுதி போட்டுட்டியா அப்படின்னு. இன்னும் எழுதலை அப்படின்னு சொன்னப்போ, இல்லைம்மா நீ எழுதி போட்டுட்டு வா அப்படின்னு அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில் கூட அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு உற்சாகம் வந்து எனக்கு, நான் உடனே அதை எழுதி போட்டு கொரியர் அனுப்பிட்டு அப்புறம்தான் நான் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். இன்றைக்கி அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய இழப்பு. நான் இழந்ததுலேயே என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் இழக்கக்கூடாத ஒரு இழப்புனா என்னுடைய கணவர் மட்டும்தான். அதை தான் நான் இழந்ததை ஒரு பெரிய துக்கமாக நினைக்கிறேன். ஆனால் அந்த துக்கத்துலேயும் அவங்க எனக்கு வந்து ஊட்டிய அந்த தைரியமும் அந்த உற்சாகமும் ஊக்கமும் எனக்கு இன்னும் மனசுலேயே இருக்கிறதுனால இதை தொடர்ந்து இதை எழுதிட்டு தான் இருக்கணும். அப்போ அவங்க ஆன்மாவுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி நமக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தொடர்ந்து எழுதணும்னு தான் இருக்கேன். எனக்கு மிக முக்கியமாக உங்களை மாதிரி இளைஞர்கள்ட்ட பேசுறது, உங்களோட பழகிறது, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பேத்திகளுக்குன்னு எழுதுறேன், மகனுக்குன்னு எழுதலை. மகன்லாம் இன்னைக்கு மகள் இருக்காங்க அவங்களுக்கு, அதனால நான் மகனை நினைக்கல. மகனை விட அதிகபட்சமாக நம்ம நேசிக்கிறது பேத்திகளை தான், பேரன் பேத்திகளை. அதனால தான் உங்களை மாதிரி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, இளைஞர்களுக்காக எழுதணும்னு நினச்சி நான் இதை எழுதிட்டு இருந்தேன். அதை வந்து கவிதா பப்ளிகேஷன்ஸ் ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய மிக மனப்பூர்வமான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஞானசேகருக்கு நான் இவ்வளோ தூரம் நான் கடமைப்பட்டிருக்கணும், அதே மாதிரி கவிதா பப்ளிகேஷன்ஸுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்.
0: ஸோ நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, உங்கள் பேத்திக்கு எழுதின கடிதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த புத்தகத்தினால உங்கள் பேத்தியோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு, மாற்றங்கள் வந்திருக்குன்னு
1: நினைக்கிறேன்? என்னோடய பேத்தியோட வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவளுடைய தடுமாற்றங்களையும் சில வேளைகளில் அவள் கல்லூரியில் ஏற்படுற சில நிகழ்ச்சிகளையும் எனக்கு என்னோட பகிர்ந்துக்கிறான். அப்படி பகிர்ந்துக்கிற போது அவளுடைய மனநிலை எனக்கு நல்லா புரியுது. அதாவது பேத்திங்கிறது என்னோட அந்த ஒரு பேத்தி மாத்திரம் அல்ல, அதே வயது ஒத்த எல்லா பேத்திகளுக்குமே அது பொருந்துங்கிறது என்னோட மனநிலை. அப்போ அதனால நான் அவளுக்கு பதில் சொல்லும்போது அவளுக்கு ஒரு தெளிவு பிறக்குது, மனசில் ஒரு தெளிவு. அந்த தெளிவு தான் அவள் வந்து அடுத்த கட்டத்துக்கு, அடுத்தபடியாக அவள் செய்ய போகிற காரியத்துக்கு போகிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்குதுன்னு அவளுடைய கடிதம் வாயிலாகவே எனக்கு சொல்லியிருக்கா. அதில் எனக்கு பெரிய சந்தோஷம்தான்.
0: ஸோ நிறைய

0: இளைஞர்கள் வந்து இந்த புத்தகத்தை படிச்சு அவங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளாவே வந்து அந்த புத்தகத்துல வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. எனக்கும் பர்சனலா அப்படிதான் இருந்தது. என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் அந்த புத்தகத்துல இருந்த மாதிரி இருந்தது. சோ இந்த காலத்து இளைஞர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இந்த காலத்து இளைஞர்கள் மாதிரி அந்த காலத்து இளைஞர் கூட இல்லைன்னு தான் சொல்லுவோம். சாதாரணமா பெண்களை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, முறத்தால புலியை அடைச்சா அந்த காலத்துல தமிழ் பெண் அப்படின்வாங்க. இந்த நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அந்த காலத்துல புலியை மட்டும்தான் அடைச்சா. ஆனா இந்த காலத்து இளைஞர்கள், இந்த காலத்து பெண்கள் வந்து ஓடுற பஸ்ல, பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல, அல்லது கல்லூரியில எத்தனையோ அதை மாதிரி மிருகம் மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர்த்த இருந்து அவங்க தப்பிச்சு வர்றாங்கம்மா, பத்திரமா தாயிட்ட வந்து சேர்றாங்கன்னா அது அவங்களுடைய மன வலிமையை தான் காட்டுது. இதை நான் உண்மையிலேயே உணர்றேன். அதனால இளைஞர்கள் எல்லாம் மனசுல ஒரு நெருப்போட தான் இருக்கிறாங்களே தவிர அவங்கள பத்தி குறைச்சே பேச முடியாது. அந்த உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கு.
0: நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இளைஞர்கள் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து பொறுப்பே கிடையாது, அவங்க வந்து இஷ்டத்துக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற ஒரு லட்சியம் இல்லை அப்படின்னு. ஸோ உங்கள் கருத்து நிஜமாவே அதோட வேறுபடுதில்ல இல்லைங்களா?
1: கண்டிப்பாக இது வந்து அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் எதிர்மாறான ஒரு பாட்டி தான். ஏன்னா இப்போ வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்போட இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிற ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க ஒரு சரியான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சில தடுமாற்றங்கள் வரும்போது அவங்களாவே அதை சமாளிச்சுக்கிறதுக்குரிய தகுதியும் பெற்றிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி சில நிகழ்வுகள் நடக்குது. இப்போ ஓடுற பஸ்ஸில் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து அந்த பொண்ணால் தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம். அது வந்து காந்தி சொன்னார், அன்னைக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டா ஒரு பெண்ணு ராத்திரி 12 மணிக்கு கூட தனியாக ஒரு இடத்துல போய் சேரணும், அப்போ தான் அந்த நம்ம இந்தியா சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா அப்படின்னு நான் யோசித்தா எனக்கு அதுக்கு பதிலே தெரியல. சில இளைஞர்களுடைய அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பெண்ணால் தப்பிச்சு வர முடியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் வரும், நல்ல நிலை வரும்ங்கிற நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கணும். அதுக்காக நம்பிக்கை தளர்ந்து போகக்கூடாது. அந்த நம்முடைய இக்கால பெண்கள் வந்து அதுக்கெல்லாம் தயாராகத்தான் இருக்கிறாங்க. அதனால பெண்களை பற்றி நான் குறைவாக என்றைக்குமே இட போடலை. பெண்களை மாத்திரம் இல்லைம்மா, பிள்ளைகளும் சரி. அவங்களுடைய குறிக்கோள் அன்னைக்கு வந்து அப்பா சொத்து இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சிகரெட்டை ஊதிக்கிட்டு போன பையன்லாம் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உழைக்கிறான், கடுமையாக உழைக்கிறான். அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணுங்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அதனால் இளைஞர்கள் இன்று விழிப்போடு இருக்காங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தணல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல பிரகாசமான நெருப்பாக தான் இருக்கும். அது வந்து வேற எந்த நெருப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆக அந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு தைரியம், இப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் எல்லாம் வந்திருக்குன்னும் போது நம்முடைய இந்தியா சீக்கிரம் முன்னேறும். கலாம் சொன்ன மாதிரி 2020 நம் நாடு வல்லரசாக மாறும்னு சொன்னார். அந்த நினைவு ஒவ்வொரு இந்தியனுடைய இளைஞனுடைய கனவுலையும் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தாத்தா சொல்கிறாரு, பேரனை பார்த்து நான் அந்த காலத்தில் நான் வந்து எவ்வளோ சுகமாக இருந்தேன், அந்த காலத்து கனவுகளை எல்லாம் நான் இப்போ நினச்சி பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது கம்மங்காட்டுக்குள்ளே போய் கருது எடுத்து ஊதி தின்னும்போது கண்ணில் பட்டுருச்சுன்னு அத்தை மகள் வந்து கண்ணை ஊதி விடுவா, அந்த சுகமெல்லாம் இன்றைக்கி உனக்கு கிடையாது. அப்பாவும் அம்மாவும் காலையில் போகிறாங்க, நீ அங்கேருந்து வரும்போது அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, நீ இங்கேருந்து போகும்போது அவங்க அவசர அவசரமாக புறப்பட்டுருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்க. நாங்கள் அந்த காலத்தில் கம்மாவில் குதிச்சு ஆடி பாடி விளையாண்ட அந்த சந்தோஷம்லாம் உனக்கு இல்லை அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், அந்த இளைஞன் சொல்றான், ஆமா தாத்தா, நீங்க நடந்ததை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க, நாங்க எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கோம். அதனால எதிர்கால கனவுகளை நாம் அடைகிறது தான் எங்களுடைய லட்சியம். அந்த பையனுடைய பதில் என் மனசை ரொம்ப தொட்டுது. அந்த தொட்ட அந்த பதில் வந்து நிச்சயமா ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் இருக்குதுங்கிற நம்பிக்கையோட தான் உன்கிட்ட இப்ப நான் பேசிட்டு.
0: ஸோ பாட்டி, நீங்கள் வந்து உங்கள் புத்தகம் மூலமாக சொன்ன விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துருக்கீங்க, இளைஞர்களை பற்றின உங்களோட கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு அவங்களோட கண்கள் திறந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து இருட்டில் பயணம் செஞ்சவங்க இப்போ வந்து அவங்க வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். இளைஞர்களாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ பாட்டி, நீங்கள் வந்து ஒரு சாதனை பெண் தான் நிஜமாவே. இந்த வயதுலேயும் வந்து உங்களோட முதல் புத்தகமே, இன்னும் நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வயதுலேயும் வந்து நீங்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நிஜமாவே ஒரு சாதனை பெண் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு ஆள் தான் நீங்கள். ஸோ உங்கள் அனுபவ பாடம், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது நான் எண்ணங்களை பகிர்ந்தால் அது கல்வி, வண்ணங்களை பகிர்ந்தால் அது ஓவியம், எழுச்சிகளை பகிர்ந்தால் அது புரட்சி, நெழ்ச்சிகளை பகிர்ந்தால் அது நட்பு, வாழ்க்கையை பகிர்ந்தால் அது இல்லறம், தாழ்வை பகிர்ந்தால் அது துறவரம், அறிவை பகிர்ந்தால் அது கல்வி, உறவை பகிர்ந்தால் அது சுற்றம், நீ பகிரப்போகும் உனது எது எதுவானாலும் பகிர்தலே பண்பாடு, அந்த பண்பாட்டை பாலமாக்கி புன்னகையும் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் பாலமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கண்மணி. வளமான எதிர்காலம் வசந்தம் வீசி காத்து கொண்டிருக்கிறது. மேலும் ஆசியுடன் வாழ்த்துக்கள். இதுதான் என்னுடைய வாழ்த்தாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வாழ்த்து என்றைக்கும் உங்களுக்கு போய் சேரும். எப்பவும் பகிர்ந்து வாழுங்கள். பகிர்ந்து வாழும்போது உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். இந்த நிறைவு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுத்தரும். நிறைவான வாழ்க்கை வாழ்வதை விட வேறு சிறந்தது எதுவுமே இல்லை. ஆகவே என் செல்ல பேத்திகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது எல்லாமே பகிர்ந்து வாழுங்கள். பகிர்ந்து வாழும்போது உங்களுக்குள் நிறைவு இருக்கும். அந்த நிறைவு உங்களை என்றும் ஆசீர்வதிக்கும் என்பது தான். அடுத்தபடி நாம் பேசும்போது இன்னும் நிறைய பேசலாம்.
0: ஸோ ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனுபவம் பற்றி பேசியிருக்கீங்க, உங்களோட புத்தகம் பற்றி பேசியிருக்கீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட கஷ்டங்கள் அவங்களோட சந்தோஷங்கள் எதுவுமே பகிர்ந்துக்க ஒரு சரியான ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளே நிறைய தோழிகள் தோழர்கள் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம வந்து அவங்க யார் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. இப்போது உங்கள் பேத்திக்கு வந்து நீங்கள் உங்கள் பாட்டியாக இருக்கீங்க. இப்போது எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்குன்னு அப்படி யாரும் இல்லை. அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கும் யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே போட்டு வைக்கிறதா இந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். கடிதங்கள் நிஜமாவே ஒரு நல்ல சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் நிஜமாவே ஒரு சாதனை பெண் தான். அதாவது சாதனைகளுக்கும் கலைக்கும் வயதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதல்ல எடுத்து சொன்ன மாதிரி இந்த பாட்டி வந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் கத்துருப்பீங்க. அதாவது எப்போ வேணா நம்ம நினைச்சா நம்மளால ஒரு சக்சஸ் அடைய முடியும் அப்படின்னு வந்து நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நல்ல பாடம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி கிட்டே இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எம்ஓபி சமுதாய வானொலி வந்து திருமதி புஷ்பமாமல்ராஜ் பாட்டி அவர்கள் கிட்டே இருந்து வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக எடுத்து சொல்ல போகிறோம். இவங்க வந்து இவங்களோட புத்தகம் சிறகுகளை விரி சிகரத்தை தொடு அப்படிங்கிற இந்த புத்தகத்திலேருந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தொடர் மாதிரி கண்மணிகளுக்கு அன்புடன் பாட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து கொஞ்ச நாளில் நீங்கள் கேட்க போகிறீங்க. நிஜமாகவே வந்து நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக ஒரு அட்வைஸ் ஒரு வெல்விஷர் அப்படின்னு யாருமே கொடுக்கல அப்படின்னா கூட வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் வந்து நிஜமாகவே மோட்டிவேட் ஆவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைச்ச பாட்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாட்டி எங்கள் வானொலி நிலையத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி பாட்டி.
1: ரொம்ப நன்றி ஆதிரே. எனக்கு ஆயிரக்கணக்கான பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்ச பாட்டின்றத நான் முழுசாக உணர்றேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்துக்காக நான் வர்றேன், உங்களோட பேசுகிறேன். உங்களுக்கு எப்போ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அப்படி பகிரும்போது நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன கதைகள் கூட இருக்கும், அந்த கதைகள் வழியாகவும் நான் அவங்களோட பேசுகிற அந்த அறிவுரை வழியாகவும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மனம் விட்டு பேசி, மனம் விட்டு பேசினாலே நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. சிரித்தா மட்டும் இல்லை, பேசினா கூட மனசில் இருக்கிற இறுக்கம் குறைஞ்சிரும். அந்த இறுக்கம் குறையிறதுக்காகவாது நீங்கள் வந்து என்னோட பேசி என்னோட சந்தோஷமாக இருந்து எனக்கும் ஒரு சந்தோஷம், உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் அது மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
0: நேர்களே, ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்கள் உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எம்ஓபி சமுதாய வானொலிக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட உங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 651-213-333. நீங்கள் கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சாதனை பெண் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பாட்டி புஷ்பம் அமல்ராஜ் அவர்கள் கூட இருந்தோம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேளுங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி ஆதிரா. நன்றி, வணக்கம்.

0: 97.8.
1: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம், நான் லவ் குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்லன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும்? பழி வாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்ல, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: யூரோப்பியன் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா, என் கூட இருக்கிறது
1: நான் உங்க தொகுப்பாளர் வைஷ்ணவி.
0: வைஷ்ணவி, இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்துலேயே வந்து நம்ம போடுற சில பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட், நம்ம நிறைய தேவையில்லாமல் தூக்கி போடுற பொருட்கள்லாம் மிருகங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறது. அதாவது இப்போ நம்ம வாழைப்பழ தோலை போட்டாலும் அது ஒரு ஆடு மாடு சாப்பிடுது, இதே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டாலும் அது ஒரு ஆடு மாடு சாப்பிடுது. இதனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணி 2 கிலோ பிளாஸ்டிக் அந்த மாட்டோட வயித்துல இருந்து எடுத்திருக்காங்க.
1: என்னது, 2 கிலோ பிளாஸ்டிக்கா?
0: ஆமா,
1: அது கறக்கிற பாலை குடிச்சு நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுமே நினைச்சாலே பயமா இல்ல கீர்த்தனா?
0: ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி கேர்லெஸ், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் மாடுகள் வந்து அதை சாப்பிடுது. அண்ட் கடைசியா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் அது கேடா விளைவிக்குது. பிகாஸ் நம்ம மாட்டு பாலை தான் டெய்லி
1: பாதிப்பனோ நமக்கு தான் அப்படின்றத யோசிக்க மாட்டேங்கணும் நிறைய பேர்.
0: இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளுக்காக சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வி சி தங்கராஜ் அவர்கள் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, அவர் கூட நான் கொஞ்ச நேரம் பேசினதுலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் கூட நானும் அவரும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவர் நம்மளுக்காக சொல்ல போகிறாரு. ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்.
2: சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமக்களோட கடமைன்னு சொன்னா அது தப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுடைய பாதிப்புனால பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இன்னும் பல கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பூமியை நம்ம காப்பாத்தணும். அந்த வகையில எம்ஓபி சமுதாய வானொலி சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்காக பல நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பிளாஸ்டிக் பேக்ஸ் நம்ம 1 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம கடை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பேக் வாங்கி அப்படியே தூக்கி போட்டுடுறோம். தெரியாம அதை வந்து பசு புல்லு சாப்பிட வேண்டிய பசு வந்து இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக் பேகை சாப்பிட்டுட்டு அதோடைய வயித்துல வந்து பல கெடுதல்கள் அது உருவாக்கி அது தர்ற பாலும் நிறைய வந்து அதுல கலப்படமாகி அதை சாப்பிடுற மனிதர்களுக்கு பலவிதமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ தயவு செய்து பிளாஸ்டிக் பேன் பண்ணுங்க. ஒரு மனிதருக்கு மட்டும் இல்ல, அது பூமிக்கு மட்டும் இல்ல, பாவம் வாயில்லாத ஜீவனான அந்த பசுவுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணுது அப்படிங்கறத தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் திரு தங்கராஜு விளக்கமா சொல்றாரு, கேளுங்க.
3: வணக்கம் நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலி இந்த குளோபல் வார்மிங், அதாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது சம்பந்தமா பல நிகழ்ச்சிகள் நம்ம வந்து ஒலிபரப்பிட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த குளோபல் வார்மிங், அதாவது வந்து நம்ம சுற்றுப்புற சூழல வந்து கண்ட இடத்துல குப்பை போடுறது, குறிப்பா வந்து இந்த பிளாஸ்டிக்ல வந்து போடுறதுனால பல வந்து கெடுதல்கள் நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. பூமி சூடாகிறது மட்டும் இல்லாம பல என்னென்னமோ வந்து கெடுதல்களை வந்து பல அறிஞர்கள் பல அறிவியலாளர்கள் வந்து நமக்கு வந்து அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலதான் பல அமைப்புகள் வந்து மரம் நடுங்க, பிளாஸ்டிக் வந்து தூக்கி தூக்கி போடாதீங்க கண்ட இடத்துல, மக்கும் குப்பை மக்காத குப்பை, இதை பத்தின நிறைய விழிப்புணர்வுகள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த அடிப்படையில எம்ஓபி சமுதாய வானொலி நேர்களுக்கு அந்த விழிப்புணர்வை தினசரி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ சமீபத்துல பிளாஸ்டிக் பேப்பரை போடுறதுனால நம்மளுடைய பூமி மட்டும் வந்து கெடுதலா, பூமிக்கு மட்டும் அது கெடுதலா போய் சேரல, அந்த பிளாஸ்டிக்க வந்து சாப்பிடுற பசுவுக்கு எவ்வளோ கெடுதல் நடக்குது, அதனால அதோடைய பால் எவ்வளவு கலப்படமாகுது, அதை சாப்பிடுற மனிதர்களுக்கு எத்தகைய தீங்குகள்லாம் வருது அப்படிங்கறத தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் திரு தங்கராஜு, இப்ப நமக்கு இந்த இந்த பிளாஸ்டிக்னால பசு மட்டும் வந்து கெடுதல், பசுக்கு மட்டும் கெடுதல் இல்லைங்க, அது நமக்கும் அது மிகப்பெரிய கெடுதலா தான் அது போய் முடியும். அது அவங்க சொல்ற விஷயத்தை கேளுங்க, அதுக்கப்புறமாவது தயவு செய்து பிளாஸ்டிக்க கண்ட இடத்துல போடாதீங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருங்கறத கேட்கலாமா?
4: இப்ப இதுல கால்நடையில பாத்தீங்கன்னா இந்த கறவை மாடுகள் பசு போன்ற மாடுகளுக்கு வயல்ல 4 வகையான அறைகள் இருக்குங்க. அந்த மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகும்போது மேய்ச்சல்ல வந்து புல்லு அதுல என்னென்ன இருக்கும் அதை எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுடும். ஏன்னா மாடுகளுக்கு வந்து அதை வந்து தரம் பிரித்து சாப்பிடுற ஒரு இது கிடையாதுங்க, அதுக்கு அந்த இன்டிஸ்கிரிமினேட் பண்ற ஒரு பவர் வந்து அது கிடையாதுங்க. அதனால புல்லோட இப்ப ஒரு ஆணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து சாப்பிட்டுறோம். அதே மாதிரி அந்த புல்லுக்கு மத்தியில இருக்கிற இந்த மாதிரி பேப்பரு பிளாஸ்டிக் போன்றவைகளை எல்லாம் அது சாப்பிடும் போது அவசரவசமா சாப்பிட்டுட்டு பிறகு ஒரு இடத்துல போய் பார்த்து அது அசை போடும். மாடு பாத்தீங்கன்னா அசை போட்டுட்டே இருக்கு. முதல்ல உன்ன புல்லெல்லாம் வயிற்றுல ரூமனு கொண்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் வாங்கி கொண்டு வந்து அசை போட்டு அரைச்சு உள்ள தள்ளுங்க. இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி மேய்ச்சல் நிலத்துல இல்லாத இப்ப சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா மேய்ச்சல் கிடையாது இல்ல மாடுகளுக்கு. அது எங்கெங்க அந்த மார்க்கெட் பகுதியில டஸ்ட்பின்ல போடுற புல்லு ஆணி அதுல உள்ள பிளாஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி வெளியில திரியும் போதோ இல்ல வேற கிராமப்புறங்கள்ல மேயும் போதோ இந்த பிளாஸ்டிக் நம்ம எல்லாம் வெளியே போட்டுறோம்ல, அதையும் சேர்த்து சாப்பிடுறது. அந்த மாதிரி சாப்பிடும் போது இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷமோ ஆறு மாசத்துலயோ என்னாகும், அந்த வயிறு ரூம்ங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த நான்கு அறையில முதல் அறை, அதுல அந்த முதல் அறையில சாப்பிடறத எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும்.
2: ஓகே,
4: ஸ்டோர் பண்ணிட்டு தான் பிறகு வந்து அதை கொண்டு வந்து அசை போட்டு உள்ள தள்ளலாம். அப்படி பண்ணும் போது அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அதுல சேர்ந்து சேர்ந்து என்டையர் 40 அதனோட கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டருங்க.
2: ஓகே,
4: அந்த 40 லிட்டர் கெப்பாசிட்டி ஃபுல்லாகி இந்த மாதிரி வயிறு உப்பி போய் மாடு தீனு திங்காம அசை போட முடியாம எங்களுக்கு வரும் ஆஸ்பத்திரிங்க. அப்ப வரும்போதுதான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அத அவங்களுக்கு அறிவுறுத்த வேண்டுங்க.
2: ஓகே, சரி சார்.
4: அதனால அதுல வந்து வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பார்க்கும் போது இதுக்கு பண்ணும்போது அதுல அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லா லேயர் லேயர் லேயரா சேர்ந்து வயிறு பூரா அடைச்சிடும்.
2: ஓகே,
4: அந்த மாதிரி வர அனிமலுக்கு ஆபரேஷன் பண்ணி அதை பூரா ரிமூவ் பண்ணாதான் மறுபடியும் அந்த மாட்டை காப்பாற்ற முடியும்.
2: ஓகே,
4: சோ அந்த மாதிரி ஒரு மாட்டு எங்களுக்கு வந்து அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணும் போதுதான் ஒரு 54 கிலோ பிளாஸ்டிக் ஃபுல்லா அதுல இருந்து எடுத்தாங்க.
2: அப்பா,
4: ஆபரேட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி கண்ட பக்கத்துல போடுறத விட அதை வந்து ஒரு பக்கமா எடுத்து அந்த ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையில அவங்க பாதுகாத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க.
2: ஓகே, இந்த அடிப்படையில தான் நீங்க வந்து அந்த விழிப்புணர்வு முகாம் ஒண்ணு நடத்திருந்தீங்க இல்லையா சார், பசுக்களை வந்து அந்த பிளாஸ்டிக் இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக உங்களுடைய யூனிவர்சிட்டி சார்பாக. ஓகே, சோ மக்கள் அதுல நல்லா ஆர்வமா கலந்துட்டாங்களா சார், மக்கள் ஆர்வமா
4: கலந்துட்டாங்க?
2: இப்ப இந்த சிட்டில பெரும்பாலும் பல மாடுகள் வந்து பிளாஸ்டிக் சாப்பிடுது அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்குறோம். அதனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறதையும் நீங்க அதுல விவரமா எடுத்துரைச்சிருந்தீங்க இல்லையா. இப்ப அந்த பசு அப்படி அப்படி பிளாஸ்டிக் சாப்பிடுறப்போ அதோடைய பால்
4: பிளாஸ்டிக்ல வந்து வெறும் பிளைன் பிளாஸ்டிக் இருக்கும் போது ஒண்ணும் தெரியாது, ஆனா பிரிண்டட் பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு இல்லைங்க.
2: ஆமா,
4: அந்த பிரிண்டட் பிளாஸ்டிக்ல ஹெவி மெட்டல வச்சுதான் அவங்க கலர் எல்லாம் போட்டு டை போட்டு பிரிண்ட் பண்றாங்க.
2: ஓகே சார்,
4: அந்த டையோட சாப்பிடும் போது அந்த டை எல்லாம் வயிறுல அது ஜீரணிக்கிற இதுல என்சைம்ல அது உருவி இது டைலூட் ஆகி அது இட் மே கோ இன் டு தர் பாடி ஆஸ் வெல் அஸ் இட் கோ இன் டு தி மில்க் ஆல்சோ.
2: ஆமா, ஓகே,
4: மில்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய சாப்பிடும் போது அந்த மில்க்லயும் தேர் வில் பி கண்டாமினேஷன் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் இந்த மாதிரி கலருடைய டை எல்லாம் அதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அதான் அதனால நம்ம மாடுகளை இந்த பிளாஸ்டிக்ல இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி மனிதர்களுக்கும் அந்த பால்ல வர்ற ஹெவி மெட்டலோ இல்ல வேற எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில பிளாஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட்டா அப்ரூவ்படுத்த வேண்டும். அத வந்து மாடுகள் மேயும் பொழுது அது இல்லாம இருக்கிறதுக்கு கண்ட பக்கமா நம்ம பிளாஸ்டிக்கே போடக்கூடாது.
2: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
4: ஆமாங்க, சோ அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் நம்ம நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி கால்நடைகளையும் நம்ம அதுல நோய்வாயி மற்ற உபாதைகள் இருந்து காப்பாற்றுவதற்கு அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்குங்க.
2: ஆமா சார், நான் கறந்த பாலை போல தூய்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இப்ப அந்த பாலே வந்து அந்த பிளாஸ்டிக்னால தூய்மை இல்லாம அது அந்த மாட்டுக்கும் கெடுதல் பண்றதோட அது சாப்பிடுற மனிதர்களுக்கும் அது வந்து நிச்சயமா அது கெடுதல் பண்ணும். சோ அப்ப அது வந்து அதை வந்து நம்ம தான் அந்த செய்யறோம், அந்த மாட்டுக்கு தெரியாது இல்லையா,
4: மக்களே தான் உருவாக்கிறோம், நம்மளுடைய கெடுதலை நம்மளே தான்
2: உருவாக்கிக்கிறோம். சோ
4: அதனால சுற்றுப்புற சூழ்நிலை பூரா நம்ம கெடுக்கும் போது அந்த கெடுதல் வந்து நமக்கே அதுக்கு பின்னாடி வந்து சேரும்.
2: ஓகே, ஓகே,
4: அதை வந்து மக்கள் உணர வேண்டும்.
2: கண்டிப்பா சார்,
4: அதை உணர்ந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஒரு ஒரு கழிப்பிடத்திலயோ இல்ல ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்திலயோ அதை வச்சு அதை ஒரு ப்ராப்பரா முறையில அதை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் போராட்டத்துல எல்லாம் நம்ம பாக்கெட்டை வாங்கி தூக்கி விசிட்டு போறதுனால அது நம்ம அந்த கெடுதல் வந்து நமக்கே வந்து சேருங்கிறது இதனுடைய பாடம்.
3: ஓகே சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படிங்கறதுனாலதான் தமிழ்நாடு கால்நடை யூனிவர்சிட்டி வந்து பல்கலைக்கழகம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பசுக்களை வந்து பிளாஸ்டிக்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒண்ணு நடத்தினாங்க. அது எவ்வளவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறது வந்து திரு தங்கராஜ் சார் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நேர்கள் சார்பா எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் வந்து பசுவையும் காப்பாத்துங்க, பூமியை காப்பாத்துங்க, அப்பதான் நம்ம ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியோட இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.
0: என்ன நேர்களே, தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வி சி தங்கராஜ் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம கொஞ்சம் பொறுப்பில்லாம செய்யற சில விஷயங்கள் நம்மளுக்கே தீமையா திருப்பி வருது அப்படின்னு. அதாவது பழைய பழமொழி ஒன்று இருக்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு. வைஷ்ணவி, நான் நினைக்கிறேன் இந்த பழமொழி வந்து நம்ம இப்போ கேட்ட நிகழ்ச்சிக்கு ரொம்பவே நல்லா பொருந்திருக்கு அப்படின்னு.
1: ஆமாம், ரொம்ப பொருத்தமான ஒரு பழமொழியை தான் சொல்லியிருக்கீங்க கீர்த்தனா.
0: சோ நேர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா நீங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6512133333. நீங்களா உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு இமெயில் மூலமாவும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மெயில் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் mopcrs@vsnl.net.

0: 97.8.
1: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
2: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
3: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
4: நான் அவர் தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
5: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
6: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
7: Presenting

0: வணக்கம் நேயர்களே, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே. ஆனா இந்த நாளிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ள தள்ளப்படுறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கிறது, ஸ்கூல், காலேஜ் மற்றும் பல பொது இடங்கள். ஆனா இதை எல்லாம் தாண்டி ஒரு சமமா இருக்கிற இடம்னா வொர்க் பிளேஸ் தான். ஆனா அங்கேயும் பெண்கள் இந்த மாதிரி தொல்லைக்கு ஆளாகிறாங்க. ஏன் இப்படி நடக்குது? இப்படி நடந்தா நம்ம வாழ்க்கையோட எண்டா? தட்டி கேட்க முடியாதா? திருப்பியும் சமையல் அறைய தானா? இன்னைக்கு MOBCRS 107.8 FM உங்களுக்காகவே ஹர் ஸ்டோரி என்ற நிகழ்ச்சி வழங்குறோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட இங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ், அவதார் ஐவனோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் இருக்காங்க. அவதார் ஐவன் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற ஒரு ஆர்கனைசேஷன். உங்க கஷ்டங்கள் எல்லாம் மனசுல வச்சுண்டு உங்களுக்காகவே வேலை பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்.
2: ஹலோ மேம்.
3: ஹலோ மா.
2: இப்போ அவதார் ஐவனோட குறிக்கோள் என்ன?
3: அவதார் ஐவன் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வீஸ் வந்து 2005 ஆரம்பிச்சது. அப்ப நாங்க என்ன ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா, யாரு வந்து எந்த பெண்கள் வந்து ஒரு குடும்ப காரணத்தினாலயோ இல்ல குழந்தை பிறப்பு காரணத்தினாலயோ வேலையில வந்து ஒரு பிரேக் ஏற்படும் இல்லையா, அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு கெரியரை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளா முன்னாடி இருந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 5-6 நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரேக் எடுத்த பெண்கள் மட்டும் இல்லாம யாரு தொடர்ந்து வேலையில இருக்காங்களோ, ஒரு ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்குமே அதிக அளவுல சப்போர்ட் அப்படிங்கறது தேவைப்படுதுங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவதார் ஐவின் அப்படிங்கிற இந்த ஒரு சேவை, இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிலையான கெரியரை, அதாவது சஸ்டைனபிள் கெரியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க கூடியதுதான் எங்களுடைய குறிக்கோள்மா.
2: உங்களோட ஒபீனியன்ல பெண்கள் வேலை பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்ன?
3: இப்போ பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 100% இருக்கக்கூடிய பெண்கள்ல 26.5% பெண்கள் தான் வேலைக்கே போறாங்க. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, இப்போ 70%+ பெண்கள் வந்து வேலைக்கு போறது இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கெரியர்ல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கிறது இல்ல. போனாலுமே கூட 30 உட்பட்ட கிட்டத்தட்ட 48% பெண்கள் வந்து அந்த வேலையை வந்து நிறுத்திட்டு அவங்க வீட்டோட இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நாங்க வந்து எங்களுடைய நெட்வொர்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 36,000 பெண்கள் இருக்காங்க இந்த நெட்வொர்க்ல. சோ அவங்க கிட்ட போய் இந்த கேள்வியை நாங்களும் கேட்டோம், நீங்க ஏன் வந்து நிலையான ஒரு கெரியர்ல இருக்க மாட்டீங்க, ஏன் வேலையை விட்டுடுறீங்க, ஏன் நீங்க வந்து வேலைக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கனாக்க, 3-4 விதமான பதில்கள் சொல்றாங்க. ஒண்ணு, இந்த ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற அந்த வேலை செய்யக்கூடிய இடம் அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இல்லங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணும்னா அவளுக்கு பல விதமான சப்போர்ட் தேவை, அதாவது தன்னுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் தேவை, முக்கியமா கணவனுடைய ஒரு ஒத்துழைப்பு தேவை. அவ வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட்டு குடும்பத்துல இருந்தான்னாக்கா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அங்கத்தினருடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் அவளுக்கு தேவை. அது போல அந்த குடும்ப சப்போர்ட்ங்கிறது முக்கியமா தேவை. சோ அது இல்லாத பெண்கள் கண்டிப்பா வேலையில ரொம்ப நாள் இருக்க முடியறதில்ல, விட்டுறாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து தன்னுடைய படிப்பு படிச்சுட்டு, நல்ல ஒரு படிப்பு படிச்சுட்டு மேல வரணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு

0: எண்ணத்துல அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அந்த குடும்ப பொறுப்புன்றது, அதாவது ஒரு தாயா ஆகக்கூடிய அந்த பொறுப்புன்றது வந்து அவங்களுக்கு நடுவில் வந்துடுறது. அப்போ வந்து நம்மளுடைய சொசைட்டி சமூகமானது வந்து அந்த பொறுப்பையும் சேர்ந்து அதையும் கூட அவங்க வந்து அந்த வேலையும் நல்லபடியா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் காரணம் ஒரு பெண் வந்து கண்டினியூஸா வேலைக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் தான் மெயின் காரணம்.
1: இப்போமா கார்பரேட் வேர்ல்டுன்னு சொல்றது இல்ல, அதுல ஆண்களுக்கு பெண்களோட இன்னும் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா?
0: நல்ல கேள்விமா இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் வேர்ல்டுன்னு நீங்க சொன்னீங்களே, அதுல வந்து ஆண்கள் தான் அதிகம், அதாவது கிட்டத்தட்ட 80% மேல ஆண்கள் தான் அந்த கார்பரேட் வேர்ல்டுல இருக்காங்க. அதனால அந்த உலகமே கிட்டத்தட்ட அவங்களால ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உலகம் ஆயிடுச்சு. சோ எதெல்லாம் வந்து ஆண்களுக்கு சுலபமா வரக்கூடிய ஒரு ஒரு குணங்கள் இருக்குமோ அந்த குணங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமான தேவைகளா இருக்கு. அதுல பல குணங்கள் பெண்கள் கிட்ட இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங், அக்ரெசிவ்னஸ், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப நேச்சுரலா வரக்கூடிய சில குணங்கள், பெண்களுக்கு அது அவ்வளவு நேச்சுரலா வராது. அவங்க அதை பழகிக்கணும், அவங்க பழகிக்கிட்டாதான் அவங்களால வந்து அதை நல்ல விதத்துல செய்ய முடியும். அதனால பல விதமான வேலைகளே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஷாப் ஃபுளோர் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. இது போல பல வேலைகள் வந்து ஆண்களால மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளா இன்னைக்கு இருக்குது. சோ அதனால வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த நிலை இப்போ மாறிட்டு வருது. இப்ப ஒரு 3 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே அதாவது ட்ரெடிஷனலா ஆண்களே செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட இப்ப வந்து பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு பெண் கேண்டிடேட்ஸ் கொடுங்க, எங்களுக்கு இதுக்கு பெண்களை நாங்க வந்து தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை கூட செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப பெரிய அளவுல வருதா, நிறைய பெண்கள் அதனால வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சு உள்ள வராங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா கண்டிப்பா அந்த நிலை மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணுமா.
1: ஆனா இப்ப பெண்களுக்கு வேலை செய்வது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
0: அகைன் ரொம்ப நல்ல கேள்விமா இது. பெண்கள் வந்து இப்ப நீங்க நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சொல்றது 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, பெண்களும் ஆண்களும் ஒரே நிலையில சமமா இருந்தவங்க தான். நீங்க எந்த ஒரு அதாவது நமக்கு வேதிக் ஏஜஸ்னு சொல்லுவாங்க, அந்த வேதிக் ஏஜஸ்ல இருந்து எடுத்து பெண்கள் எப்பயுமே வந்து ஆண்களுக்கு எந்த விதத்திலும் குறைவா இருந்ததே இல்லை. எதெல்லாம் ஒரு ஆணால செய்ய முடியுமோ அது அத்தனையும் ஒரு பெண்ணால செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இருந்தது நம்மளுடைய இந்த நாட்டுல, இந்திய நாட்டுல. அதே போல அவங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி முடிவு பண்ணிருந்தாங்கன்னா, அந்த பெண்களுக்கு எதெல்லாம் இன்னும் நல்லா வருமோ, எந்த மாதிரி வேலைகள், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களால ரொம்ப நல்ல விதமா செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பெண்களே செய்யட்டும், எதெல்லாம் ஆண்களால நல்லா செய்ய முடியுமோ அதெல்லாம் ஆண்கள் செய்யட்டும்ங்கிற அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருந்தது. போக போக என்னாச்சுனாக்க, நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு கத்து கொடுத்தாக்க அவங்களாலயும் அது செய்ய முடியும், அதே போல ஆண்களுக்கு சொல்லி கொடுத்தாக்க அவங்களாலயும் செய்ய முடியும் ஒரு எண்ணம் வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 40-50 வருஷமா பெண்களுக்கு வந்து அந்த இகனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதார சுதந்திரம், அதாவது நான் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் அப்படிங்கறத வச்சு நான் எந்த அளவுக்கு என்னால செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாச்சு. ஒரு சமீபத்துல கூட ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு பெண் சம்பாதிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 80% அவ சம்பாதிக்கிற அந்த பொருள், அந்த பணத்தினால தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விதமான பேருக்கும் அவ ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனா அதே வந்து ஒரு ஆணுக்கு சொல்ல முடியாது நம்மளால. அதனால அந்த ஒரு பெண் வேலைக்கு போக போக, அந்த பெண் வந்து வேலை செய்ய, அந்த பெண் வந்து பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்க என்ன ஆக்சுவலா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த நாடே சமூகமே வளர ஆரம்பிக்குது. இப்ப நீங்க வந்து நம்மள வந்து இந்தியாவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு தான் நம்மள சொல்றாங்க, அதாவது இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க கூடிய ஒரு நாடுன்னு தான் நம்மள சொல்றாங்க. ஆனா இதே இங்கிலாந்தையோ இல்ல அமெரிக்காவையோ யூரோப்பையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டெவலப்ட் நேஷன் அப்படின்றாங்க, அதாவது வளர்ச்சி அடைந்து முடிந்த ஒரு நாடுன்னு சொல்றாங்க. அங்க முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு நாட்டுல பெண்ணுக்கு உரிமைகள் ஆணுக்கு சமமாக இருக்குதோ, எந்த ஒரு நாட்டுல பெண்கள் வந்து அதிக அளவுல வேலை பாக்குறாங்களோ, எந்த அளவுல பெண்கள் வந்து சமமான பங்கு அவங்களுக்கு வந்து அந்த வேலை நிறுவனத்துல கூட இருக்குதோ, அந்த நாட்டை தான் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு ஆக்சுவலா சொல்றாங்க. சோ இந்த பல காரணங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம இந்தியாவிலயும் இப்ப இருக்கிறத விட ரொம்ப அதிக அளவுல அந்த வேலை செய்து அதுல அவங்க பங்கேற்கணுங்கிறது என்னோட பெரிய ஒரு விருப்பம்மா என்னோடது.
1: இப்போ ஒரு ஒர்க்கிங் உமனால் ஒரு பெண்ணால் நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாகவும் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: ஏமா முடியாது, கண்டிப்பா முடியும்மா. ஒரு பெண்ணால நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாகவும் தன்னுடைய எல்லா கடமைகளையும் நல்ல சரிவர செய்து கொண்டும் நிச்சயமா ஒரு பெண்ணால இருக்க முடியும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஆணையும் விட ஒரு பெண்ணால இந்த பல அவதாரங்களை நல்லபடியா அவங்க செய்ய முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆதி காலத்திலிருந்தே அந்த நர்ச்சரிங் டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால அவங்க வந்து எல்லாரையுமே நம்ம ஒரு குடும்பம்னு இல்ல எல்லா ஒரு இடத்துலயுமே வேலை செய்யும் இடத்துல கூட அந்த அரவணைத்து போய் அது போல ஒரு ஒரு லீடர்ஷிப்பை காமிக்கக்கூடிய குணம் வந்து பெண்களுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில பெண்கள் நினைக்கலாம், ஐயோ நம்மளால வந்து வேலைக்கும் போய்கிட்டு குடும்பத்தையும் கவனிச்சுக்க முடியலையேன்னு. நான் என்ன தெரியுமா அதுக்கு சொல்லுவேன், டைம் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு மெயின். எந்த ஒரு பெண் சரிவர பிளான் பண்ணி தன்னுடைய நேரத்தை அழகாக ஒதுக்கி செய்யறாங்களோ அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுமா.
1: தேங்க்யூ மேம். ஏன்னா இப்போ ஒரு இளவயது பெண்ணுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இளவயது பெண்களுக்கு நிறைய சொல்ல விரும்புறேன், ஆனா உங்களுடைய இந்த MOP ரேடியோ மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசை கண்டிப்பா படுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடவே விடாதீங்க. அதுக்கு உங்களை நல்லா தயார்படுத்திக்கோங்க. பெண்கள் அப்படிங்கிற நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா தாய்மை. நம்மளாலதான் ஒரு தாய் ஆக முடியும். ஒரு ஒரு உயிரை வந்து படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட வந்து கடவுள் நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ அது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஆனா அதே நேரத்துல அதை காரணம் காமிச்சு உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை உங்களுடைய டேலண்ட்ஸ நீங்க செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய பல விஷயங்களை கைவிட்டுறாதீங்க. இன்னைக்கு வந்து பல பேர் உங்களை வந்து சப்போர்ட் பண்ண முன்னுக்கு வராங்க. இப்ப எங்களுடைய நிறுவனமே எடுத்துக்கோங்க, அவதார் ஐவினே வந்து பெண்களை வந்து ரொம்ப நல்ல விதத்துல அவங்க வேலை வாய்ப்புல அவங்கள முன்னுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமா தான் நாங்க இருக்கோம். சோ இது போல பல நிறுவனங்கள் பல விஷயங்கள்ல உங்களால எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியும். உங்களுடைய ஆசைகளை உயிரூட்டி எப்பவுமே நல்ல ஒரு விதத்துல வச்சுக்கோங்க. நல்ல கடுமையா உழைச்சு முன்னுக்கு வாங்க. நம்மளுடைய இந்தியாவில ஒரு 50-50% பெண்களுடைய ஒர்க் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற அந்த கனவை நினைவாக்குங்க. இதுதான் நான் வந்து இளம் வயது பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை. தேங்க்யூமா.
1: தேங்க்யூ மேம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமா பெண்கள் வேலை பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களிடம் விடை பெறுவது ஸ்ரத்தா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏய் மச்சான், செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரமா வாடி, லேட் ஆகுது.
2: ஏய் மச்சான், ரெண்டு பிகருடா, விளையாடலாமா?
3: தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: வேலை எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
1: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

0: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
1: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

0: I don't know where I went wrong. And so, எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: So you're saying that my choice is wrong?
0: அப்படி இல்ல சார், that's not what I meant.
1: இத பாருங்க, நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன். Who are you to advise me?
0: Sir, I just wanted to tell you that
1: Ashwin is the right person for the job. அவனை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்ப முடியும். உன்னை அனுப்ப முடியுமா? He'll handle pressure easily and he'll do whatever I want him to do. Whatever I want him to do.
0: But sir, I have been doing my best and I have proven myself.
1: Oh, அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையானு. You didn't seem like you would do anything for this job.
0: Sir, I would. I really want this.
1: How badly do you want this?
0: ये वार के इधर दान रख सो. वेर ऐडा च वारी रखा.
1: ओर वारी रखे.
0: So what are you doing, sir? येन्ना पान रिंग सो. ची.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. மச்சான் செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரமா வாடி, லேட் ஆகுது.
2: ஏ மச்சான், ரெண்டு பிகருடா, விளையாடலாமா?
3: தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: வேலை எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
1: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: பிரசன்டிங்

0: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ் பத்தி சுதா ராமலிங்கம் என்ற பிரபலமான ஒரு பெயரோட விமன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டோட ஜூனியர் அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார் BA BL ஓட பேச போறோம். அவரோட பேசி வேலை பார்க்கும் இடத்துலேருந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம தீர்வு காணலாங்கிறது பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ சார்.
1: ஹலோ.
0: சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்கிறது, அந்த மாதிரி தப்புகள் வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்க, எந்த ஒர்க் பிளேஸ் ஏரியால இருந்து உங்களுக்கு தெரியுது?
1: இந்த மாதிரி பெண்கள் மீது தவறான முறையில் நடந்துக்கிறது எல்லா இடத்திலும் நடக்கிறது. அது வந்து ஒர்க் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, எங்க பஸ் ஸ்டாண்டு ரோடு எங்க வேணுமோ நடக்கலாம். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல ஏன் இதுனா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குற பொண்ணும் இதில் பார்க்குற பொண்ணும் டெய்லி பார்க்க முடியாது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் அவங்கள திருப்பி திருப்பி பார்க்க போகிறீங்க, அண்ட் அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க திருப்பி திருப்பி இதை தவறான முறையில் ஈடுபட முயற்சிக்கிறாங்க. இதில் மெயினாக எங்கே பார்க்குறோன்னா, டாப்பில் இருக்க ஐடி ஆஃபீஸ்லேருந்து கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இது. ஆனால் கீழே இருக்கிற இடத்துல நிறைய நடக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், வீட்டு வேலைக்காரிகள், மற்றபடி அன்ஆர்கனைஸ்டான இதில் சேல்ஸ் கேர்ள்ஸ், இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் நடக்குது. ஏன்னா இவங்க தான் வல்னரபுளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கு. அண்ட் இது வந்து முக்காவாசி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்கில் இருக்கிற இல்லை அவங்களோட கொலீக்ஸாக இருக்க மாட்டான், அவங்களோட சுப்பீரியர்ஸ், அவங்களோட பாஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஏன்னா இதை இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு தைரியம் வேணும். தைரியம் என்பது அவங்களுக்கு ஒன்றும் அவங்கள அந்த ஆம்பளைங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்ற நம்பிக்கை. ஸோ அதை வந்து அவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் பண்ணுறது. அது மோஸ்ட்டாக அது பவர் அசர்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் பிளேஸோட இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு விசாகா கேஸ்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது ராஜஸ்தானில். வேற அங்கே வந்து 4 முறையான இது கொடுத்துருந்தாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்த வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் இருக்குது, சில கைட்லைன்ஸும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்றது, ரொம்ப நாள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அந்த கேஸுக்கு முன்னாடி வெறும் பொண்ணை போய் தப்பான முறையில் தொடர்றது இல்லை அவளை வந்து பலாத்காரம் செய்ய ட்ரை பண்ணுற முயற்சிக்கிறது, இது மட்டும்தான் ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து அந்த கேஸ் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை இது பண்ணுறது ஃபுல்லாக அந்த சுப்பீரியர்ஸ் அண்ட் இது ஆர்கனைசர்ஸ் அண்ட் அவங்க அந்த மேசன்ஸ் அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிட்ரெஸலுக்கு ஒரு ஃபோரமே, அவங்களுக்கு வந்து அதை சொல்கிறதுக்கு யாருக்கும் கிடையாது. அதுதான் மெயின் பிரச்சனை. விசாகா கைட்லைன்ஸில் அதையும் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஒரு அந்த மாதிரி ஒரு கமிட்டி செட்டப் பண்ணுறது
0: இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, விசாகாவோட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா அவள் இமீடியட்டாக என்ன பண்ணணும்?
1: அதான் நான் விசாகா இதில் சொன்னது என்னன்னா, விசாகா கைட்லைன்ஸ் படி எல்லா ஆர்கனைஸ் செக்டர் ஆஃபீஸஸ்லேயும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் விமென்ஸ் இதுக்குன்ட்டு. எப்படின்னா இந்த மாதிரி தவறான இது அங்கே உள்ளாலே ஒரு கமிட்டி ஃபார் விமென்ஸ் டு ப்ரொடெக்ட் விமென்ஸ் ரைட்ஸ், பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும் எல்லா ஒர்க் பிளேசஸ்லையும் இருக்கணும். இது மோஸ்ட். ஆனால் இதை ஃபாலோ பண்ணது எல்லாமே ஐடி ஆஃபீஸஸ் கவர்மெண்ட் செக்டர் இங்கே இந்த மாதிரி இடத்த எல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ லோவர் லெவலில் அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லேயே நடுவில் இருக்காது. டெஃபினட்டாக ஷாப்ஸில் வந்து சின்ன சின்ன கடைகள் 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க. அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கமிட்டி நீங்கள் வைக்க முடியாது. அவங்க எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ஸ், இப்போ ஷாப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அதுக்கு நடு உள்ள ஒரு கமிட்டி கொண்டு வரணும். நீங்கள் அந்த கமிட்டி வந்து வேறு எக்ஸ்பர்ட் பேனல் மெம்பர்ஸ்லாம் இருக்கலாம், அந்த கமிட்டிக்கு நீங்கள் ரிட்ரெஸல் கொடுக்கலாம். ஆனால் வெரி ஆஃபன் அங்கேயே போக விமென் அந்த கமிட்டி வந்து நான் டிஸ்க்ளோஷர் பாலிசி இருக்கணும். அந்த அவங்களே ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும், எல்லாம் இது பண்ணணும். இந்த மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனால் இந்த காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனால் நிறைய சமயத்தில் பெண்களுக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. அவங்க நினைக்க அதனால ஹராஸ்மெண்ட்டு அவங்க வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது, ரொம்ப அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குது. அது தெரியுது நம்மளுக்கே. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரிட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு. ஒரு சிம்பிள் கமிட்டி கிட்ட நீங்க போய் சொன்னா உங்களுக்கு உங்களை இது ஹெல்ப் பண்றதுக்கு ஒன்று இருக்குன்றது ரொம்ப குறைவான பெண்களுக்கு தெரியுது. அந்த கமிட்டியை பத்தி எல்லா பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அது பர்டிகுலரா இப்போ ஐடி ஆபீஸ்லயோ இதுலயோ எல்லாத்துலயும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. ஆனா இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அங்க இருக்க பெண்களுக்கு எல்லாம் தெரியறது. நிறைய பேர் கம்ப்ளைண்டும் பண்றாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் அதே மாதிரி. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்ஐசியா இருக்கட்டும், யூகோ பேங்கா இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இந்தியன் ரயில்வேஸா இருக்கட்டும், ஓஎன்ஜிசியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இருக்கு. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தெரியுது. ஆனா லோவஸ்ட் லெவல்ல அது கம்ப்ளைண்ட் பண்றது எப்படி, அவங்க எப்படி அதை ஆக்ஷன் எடுக்கலான்றது அவங்களுக்கு தான் அது மெயினா சொல்லி தரணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், வெண்டர்ஸ், இவங்க நடுவில் அது அந்த மாதிரி ஒரு கமிட்டிஸ் கொண்டு வரதுக்கு நம்ம இது எடுக்க இது நம்ம வந்து ஃபார்மலா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அதுக்கப்புறம் தான் அது ஒன்றும் நடக்காதுதான் நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் போறது.
0: நீங்க வந்து மென்ஷன் பண்ணதுல என்னன்னா நிறைய விமென்க்கு வந்து பயம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு, ஒரு தடையா இருக்கு அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுங்கிறது. நீங்க உங்க ஃபேஸ் பண்ண கேசஸ்ல அந்த மாதிரி விமன் இருக்கா, அந்த மாதிரி விமன் இருக்காங்களா, ரொம்ப வல்னரபிள், ரொம்ப பயம் சுபாவம்?
1: முக்காவாசி நான் வந்து சொல்றதுல 90% கேசஸ்ல பயம் தான் பிரச்சனையே. அந்த பயத்தை வச்சுதான் அந்த அந்த ஆம்பளை வந்து அதை திருப்பி திருப்பி பண்றான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு நாள்ல பண்றது இல்ல, திருப்பி திருப்பி பண்றது. இப்ப அதான் நான் சொன்னேன்ல, மோஸ்டா வந்து அவங்களோட இதுல இருக்கவன் பண்றது இல்ல, அவங்களுக்கு மேல இருக்கவன் தான் அதை பண்ணுவான். மேனேஜர் ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அங்க இருக்க பியூன் அவங்களை செக்ஷுவலி ஹராஸ் பண்ண மாட்டான், மேனேஜர் தான் பியூனை ஹராஸ் பண்ணுவான். சோ அந்த ஹையராக்கி இருக்கனால நிச்சயமா பயம் இருக்கு. அதனாலதான் அவங்கள வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல பிரெடேட்டர்னு சொல்றோம். பிரெடேட்டர்ன்றது பிரெடேட்டர் வந்து அது வந்து பயத்துலதான் அவங்க எல்லாம் ஆபரேட், அவங்க அவங்களோட வேலையை நடக்கிறதே பயமாலதான். பயமாலதான் இந்த பொம்பளைங்களை இது பண்றாங்க, பயமாலதான் இந்த அமுங்கி அவங்களும் அதை திருப்பி திருப்பி அந்த தவறுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பயத்தெல்லாம் இது பண்ணி இது பண்றதுதான் கமிட்டி, ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி. இண்டிபெண்டன்ட் கமிட்டி வந்து டாப்ல இருக்க அபிஷியல் இருந்து எல்லாரையுமே அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண பவர் இருக்கு, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அது நிறைய பெண்களுக்கு தெரியாது. அண்ட் இன்னொன்னு நான் பார்த்தேன்னா அந்த கமிட்டிஸ் வந்து ப்ராப்பரா இல்லை நிறைய இடத்துல, அதனால இது நடக்குது. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக சொல்லணும்னா, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் ஹோஸ்டஸஸ் நிறைய பேரை வந்து நிறைய இது பேர் அங்கே அவங்களோட இது பைலட்ஸ் இவங்கெல்லாம் மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ற நிறைய விஐபிஸ்லாம் அவங்கள தவறாக நடந்துக்க முயற்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து புதுசாக வந்திருக்காது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இது போக அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் மேலேயும் நிறைய இது நிறைய தவறுகள் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே தூக்குறவங்க, அங்கே ஸ்வீப் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்கும் இப்போ ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியில் வந்து எங்கள் சீனியர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்லேயே அவங்க இமீடியட்டாக ஒரு கமிஷன் போட்டு அவன் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு ஒரு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக சஸ்பென்ஷனில் போட்டுறாங்க. இது வந்து ஒரு குட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லையும் இருந்தால் தான் இதை தவிர்க்க முடியும். இல்லை என்றால் இது வந்து நீதி நடந்துகிட்டே தான் இருக்கும். விசாகா கைட்லைன்ஸ்ன்றது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு இதுலயும் ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும். அதுல கம்பல்சரி ஒரு உமன்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட் இல்ல லாயர் இருந்தே ஆகணும். நீங்களா இது பண்ண முடியாது இந்த கமிட்டியை. ஸோ இதை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற இதுதான் மெயின். இது
0: இப்போ வந்து நீங்க இமீடியட் ஸ்டெப்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ லீகலா இதை ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி நீங்க எடுப்பீங்க இந்த கேஸை?
1: இமீடியட் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான் கமிட்டி போடுறது. இது வந்து ஒரு லீகல் ஸ்டெப்பும் தான். கமிட்டிஸ் இது ஸ்பெண்டிங் தான். அவங்களுக்கு சஸ்பெண்ட், நான் சொன்னதில் சஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்களால. யாராவது நீங்கள் வந்து எந்த ஆம்பளை வந்து தப்பாக நடந்துக்கிட்டானோ அவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். இது போக வந்து எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணலாம் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துக்கிட்டவங்களுக்கு. எல்லா பெண்களுக்கும் ஆன்லைனில் எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த ஆன்லைன் எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணுறது ஒரு ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் வீட்டில் வேலை செய்யணுங்களுக்கும். அவங்க பாதி பேருக்கு எழுதி படிக்க தெரியாது. எழுதி படிக்க தெரியாதவங்கலாம் ஆன்லைன் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இன்டர்நெட் லிட்ரஸின்றது 7% தான். 7% இன்டர்நெட் லிட்ரஸி வச்சு இது ஒரு இது கிடையாது. ஆனால் ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் எப்பவுமே கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கலாம். அங்கே வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கலாம், அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு ப்ரோப் போடலாம் இந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய இடத்துல அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது செலக்டிவ் கேஸஸ் தெஃப்ட் இந்த மாதிரி இதுக்கு தான் ஒரு போலீஸால் சொல்ல முடியும். பெண்களின் இது பெண்களின் இந்த மாதிரி பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனைன்னு சொல்கிறது அந்த இதில் இமீடியட்டாக அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து தெரிஞ்சுன்னா இதுதான் விசாகா. அண்ட் ப்ளஸ் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஃபிசிக்கல் டச்சுக்கு தான் இது பண்ணுதுன்ட்டு. தொட்டால் மட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்றது விசாகா கைட்லைன்ஸ் படி ஒன்று வந்து அது வந்து தவறான முறையில் நீங்கள் பேசுறது, ஒரு பொம்பளை கிட்ட அசிங்கமாக பேசி அதில் அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து இது தவறான பிக்சர்ஸ் காமிக்கிறது இல்லை போனோகிராஃபி காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. போனோகிராஃபி காமிச்சா அவங்களோட இஷ்டம் இல்லாமல் அவங்க கிட்ட காமிச்சிங்கன்னா அதுவும் இது. மூணாவது அவங்க கிட்ட வந்து வேற எதுவும் இது பண்ணின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஒரு மேனேஜர் வந்து ஒரு லேடியை 1.5 இயர்ஸ் கிட்ட ஹராஸ் பண்ணிட்டு இருந்தான். எப்படின்னா

0: வருஷம் அதை தாங்கிட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் எங்ககிட்ட வந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் லாஜ் பண்ண வச்சு அந்த இதுவே ஒரு அந்த கம்பெனி மேலேயே இது போட்டு அந்த கம்பெனியை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வச்சோம். அந்த ஆனால் அதில் என்ன இதாச்சுன்னா அந்த கம்பெனியோட இது ஹெச்ஆர் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் அந்த கம்பெனி கடைசியில் அந்த ஹெச்ஆரை வந்து காரணம் இல்லாமல் தூக்கி விட்டுறது. இந்த இதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸும் இதுவாக இருக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். லீகல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இது மேக்ஸிமம் நடக்காது, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது இல்லை இம்ப்ராப்பராக சாக் பண்ணுறதுக்கு. ஆனால் ப்ரைவேட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா நிச்சயமாக டாப் மேனேஜ்மெண்ட்டு மேலே இருக்கிறவங்க சிஇஓலேருந்து எல்லாருமே இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் எங்கள் கூட. அப்படி இல்லைனா நாங்கள் லீகல் ஆக்ஷனும் எடுக்கலாம். நிச்சயமாக அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம், இது டிஸ்மிஸ் கூட பண்ண வைக்கலாம். பட் அவங்க அல்டிமேட்டாக அவங்க இந்த மாதிரி தவறுகளை உணரணும்னா கம்பெனி ஆக்ஷன் எடுத்தாதான் உண்டு. நாங்கள் மட்டும் இது பண்ணால் பத்தாது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேரண்டி பண்ணால் நம்மளே ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம். ஆனால் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே கமிட்டிஸை இண்டிபெண்ட்டாக விட்டால் தான் இதை தவிர்க்க முடியும்.
1: சில இடத்துல வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஜாதி மதம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா சில சில கோட்டாஸ்னு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விமென் அது பெண்களுக்கு இடங்கள் இருக்கா, வேலை இடத்துல ஒரு இடம் செப்பரேட்டா கோட்டான்னு இருக்கா?
0: நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கோட்டா இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட லா ஸ்கூல்ஸே பாத்தீங்கன்னா நல்சார்ன்ற காலேஜ்ல பெண்களுக்குன்ட்டு சீட்ஸே இருக்கிறது தனியாக. வேலை இடத்துல நிறைய கோட்டா இருக்கிறது அது நல்லது, பெண்களுக்குன்னு இடம் இருக்கிற ஒதுக்கீடு இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதை மட்டும் நம்பி பெண்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஈக்குவல் சொசைட்டியாக எல்லாரும் ஒன்றாக கம்பீட் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். ஸோ எல்லாரும் அந்த இதில் இருக்கிறது பெட்டர். பட் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு ஒதுக்கீடு இருந்து ஆகணும், ஏன்னா அப்போ தான் நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க என் கூட படித்த பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா யாரோட வீட்லேயும் அவங்க வேலை பார்க்க வேணான்னு ஆசைப்பட்றாங்க, ஏன்னா வேலைக்கு போகிற இடத்துல இந்த நடந்துடும் அந்த தப்பு நடந்துடும் இது அதுன்ட்டு. ஆனால் அது தவறு. வேலைக்கு எல்லா பொண்ணும் போகணும். ஒரு ஆணுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ உரிமை ஒரு பெண்ணுக்கும் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன் படி நம்ம சட்டத்துப்படி எந்த இதுலேயும் சொல்லலை பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டு. இல்லை எந்த மாதிரி வேலை அதர் தேன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதர் நம்மளோட இராணுவத்தை தவிர வேறு எல்லா இடத்துலும் பெண்கள் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கலாம் அதுன்றது. ஆனால் நிறைய வேலைகள் இன்னை வரைக்கும் ஆம்பளைங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேலைகளுக்கு பெண்கள் போகும்போது பிரச்சனை வருதுன்னு கூறுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்கிற வேலையிடம் இப்போ இது பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் நடுவில் எக்கச்சக்கமான ஹராஸ்மெண்ட் இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. ஆனால் அங்கே வந்து 85% கிட்ட லேடிஸ் தான் விமன் தான் இருக்காங்க. ஆனால் சுப்பீரியர்ஸ்லாம் மென்னாக இருக்காங்க. ஏன்னா அந்த விமனுக்கு வந்து அந்த சுப்பீரியர்ஸை ஹேண்டில் பண்ணுற அவங்க வந்து இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா எப்படி அதை இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இட ஒதுக்கீடு இருக்கிறது நல்லது தான். நான் என்றைக்கும் நான் என்றைக்குமே அது வந்து இது பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக பெண்களை அடைத்து வச்சு கிச்சனுக்குள்ளே மட்டும்தான் வேலை செய்ய வச்சாங்க. நம்ம இந்தியன் சொசைட்டி அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக இருந்து போச்சு. இந்தியன் சொசைட்டிலாம் முக்காவாசி உலகமே அந்த மாதிரி தான். பட் இப்போ வந்து அவங்க எல்லாரும் வெளியே வராங்க, எல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கோட்டா கொடுக்குறதும் நல்லது தான். ப்ரைவேட் இடம் நிறைய இடத்துல எங்கேயும் கிடையாது இது ஒதுக்கீடு, ஆனால் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது இது கிடையாது. இன்னொன்று என்னன்னா நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக வேலை செய்ய வச்சா இந்த மாதிரி பிரச்சனை குறையும்னு சொல்றாங்க. ஆனால் அதை நான் எதிர்க்கிறேன். ஒரு கேஸில் நாங்கள் வந்து இதை ஆர்கியூ பண்ணோம். நாங்கள் வந்து பெண்கள்கிட்ட ஆண்கள் தபாராக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ் போட்டதுக்கு ஃபேக்ட்ரியில், அந்த ஃபேக்ட்ரியில் பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக வேலை பார்க்க வச்சாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம் அது வந்து நாங்கள் கேட்ட இது அது கிடையாது. அந்த ஆண்கள் மீது அவங்க தவறாக நடந்துக்கிட்டவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒன்று நடந்துக்காமல் பார்த்துக்கிறது, தனித்தனியாக பிரிக்கிறது நாங்கள் கேட்ட ப்ரேயர் கிடையாது. ஏன்னா அது தப்பு. தனித்தனியாக இருக்கனாலும் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஆம்பளைங்க வந்து வெளியே வந்து இதை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியோ அந்த ஒர்க் பிளேஸ்குள்ளாலையும் அவங்க வழங்க முடியறதில்ல. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு அவங்க பெண்களுக்குன்னு ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் ப்ரொவைட் பண்ண மாதிரி விசாகா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதான் உங்களால் பெண்களால் ஃபுல்லாக ஒர்க் பிளேஸில் எக்ஸல் பண்ண முடியும். இதுவாக இருக்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இங்கே இருக்கும் எல்லா வேலை பார்க்குற எல்லா இடத்துலையும். நான் வேலை பார்க்குற ஹைகோர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு.

0: உங்களுக்கே தெரியும், லாக் எங்க வேலை பார்க்குற லா சுப்ரீம் கோர்ட்ல வேலை பார்த்த லாக்ல கூட அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கமிட்டி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருந்தாகணும். அது இருந்தால் தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். எதை ஒதுக்கீடு அதே மாதிரி இருந்தால் நல்லது.
1: இந்த மாதிரி தப்புகள் நடந்தவுடனே விமென் வந்து திருப்பி வேலைக்கு போகிற மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பாதி நேரம் இந்த விஷயங்கள்னால அவங்களுக்கு ஒரு பயமே பெரிய தடையாக நின்றுது.
0: இந்த இதை இது பண்ணணும்னா அந்த பெண்களுக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வார்த்தையை கொடுக்கணும். அவங்க தப்பு செஞ்சவங்க மேலே நாங்கள் சும்மா விட மாட்டோம். தவறுகள் செஞ்சால் அவர்களுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, தண்டனை இருக்கிறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஈவன் ஸ்மாலஸ்ட் இதில் உங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் சென்டென்ஸ், ஜெயில் சென்டென்ஸ் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் டிஸ்மிசல் ஆஃப் ஒர்க். கவர்மெண்ட் இதுலலாம் நீங்கள் ஒரு கலெக்டரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லா இதுவும் அவங்களோட எல்லா இதையும் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கூட இல்லாமல் அவங்கள 7 வருஷம் தண்டிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாஸ் இருக்குது. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது 3 பேர்கிட்ட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள நீங்கள் தண்டிச்சிங்கன்னா திருப்பி இன்னொருத்தர் இதை செய்கிறதுக்கு 100க்கு 1000 தடவை யோசித்தே தீருவாங்க. அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜெஃபர்சன் கிளின்டன், பில் கிளின்டன் ஒரு பிரசிடென்ட்டையே தண்டிக்கிற அவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸரையோ ஒரு சாதாரண இவர்களையோ தண்டிக்க நம்ம இது பண்ணல. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே கேஸ் வந்துச்சு. அவர் ஒரு பெண்ணும் அவரோட அம்மா 2 பேர்கிட்டையும் தவறாக நடந்திருக்காரு அவர். ஆனால் அந்த இதே மாதிரி நிறைய எக்கச்சக்க போலீஸ் கேஸ் இருக்குது. ஆனால் அது எதையுமே அது யாருக்குமே நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா போலீஸே அவங்களே அவங்க இதை வச்சு மிரட்டி பயத்தை உண்டாக்கி இந்த பெண்களை அடக்கி வச்சுட்டு கொண்டிருக்கார்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தா தான், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காதுன்னு நடந்துச்சுன்னா இவ்வளோ தண்டனை இருந்துச்சுன்னு காமிச்சா தான் பெண்களால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும்.
1: நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ், இப்போ 7 இயர் சென்டென்ஸ்லாம் சொன்னீங்க.
0: 7 இயர் சென்டென்ஸ் ஃபார் சிம்பிளஸ்ட் இது, ஃபார் மெனி இது அட்டெம்டட் ரேப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு.
1: அந்த மாதிரி இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் லாயர்ஸா ஆர் லா ப்ராக்டிஷனர்ஸா எப்படி நம்ம இருக்கிற பெண்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வருது? ஏன்னா பாதி பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமையே போயிடுது.
0: நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேம்ப் நடத்தணும். பேசிக்காக கீழே இருக்கிற பெண்களுக்கு மெயினாக அன்ஆர்கனைஸ் செக்டர் ப்ளஸ் அவங்களுக்கு கமிட்டிஸ் இண்டிபெண்ட்டாக ஃபார்ம் பண்ணணும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதுவே இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி கேசஸ் அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு ரிட்ரெசல் கமிட்டி, அவங்களுக்காக ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி தவறாக நடந்துக்குவாங்க எல்லாரையுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கிரிமினல் அண்ட் சிவில் லயபிலிட்டி இருக்கணும். அந்த இது அந்த இதை அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் கொண்டு வந்தால் தான் இதை நிறுத்த முடியும். இதுக்கான முடிவு தெரியும் நம்மளுக்காக. மெயினாக வந்து நடந்து நான் சொன்னதில் 90% இந்த ஃபேஸ் பண்ணுறவங்க எழுதி படிக்காத தெரியாத பெண்கள் எங்கேருந்தோ அவங்களோட வயத்து பொழப்புக்காக செய்கிறவங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வேலை போச்சுனாலும் பிரச்சனை, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் தெரியாது. அவங்களுக்கு நீ வந்து ஒரு இது கொடுக்கணும். நீ வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தவறாக நடந்துக்கிட்டானா அவனுக்கு எதிராக நீ ஏதாவது சொன்னனா அவனுக்கு உனக்கு உன் வேலை போகாது, உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும், உனக்கு காசு வரும், உன் குடும்ப பட்டினி கிடக்காது. அதே சமயத்தில் அவன் மேலே நாங்கள் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்போம், அவனை நாங்கள் தண்டிப்போம். அதே சமயத்தில் இதை தவறாக யூஸ் பண்ணுற நிறைய பெண்கள் இருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸ்ட அவங்களுக்கு இது கிடைக்கலன்னு அவங்க சுப்பீரியர்ஸ் மேலே ஏதாவது ஒரு இது எடுக்கணும்னு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கேசஸை வந்து நீங்கள் சீரியஸ் இது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கணும், ப்ளஸ் யூட்டிலைசேஷன் மேக்ஸிமமாக இருக்கணும்.
1: ஃபைனலி இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இப்போ போகிற பெண்களுக்கு நீங்கள் எந்த மைண்ட் செட்டோட போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க? ஒரு அட்வைஸாக கொடுக்குறது
0: வந்து ஒரு பிரேவ் மைண்ட் செட். வேலையில் போய் ஒரு ஆணால் எவ்வளோ சாதிக்க முடியுமோ அவ்வளோ சாதிக்க முடியும் அவங்களால. அவங்களுக்காக லாஸ் இருக்கு, இது இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெச்ஆர்ஸ் இங்க இது ரிசோர்ஸ் ட்ரைனர்ஸ் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லது. அந்த அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் வந்து கூடுறாங்க பெண்கள்கிடம் இந்த மாதிரி நடக்கிறது வந்து அவங்க தவறாக ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை இது காமிக்கிறதோ இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜோ அவங்க ஃபோனில் எப்படி பேசுறதோ கிடையாது. அது வந்து அவங்க வந்து இது எப்பவுமே அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங்னாலேயோ உங்கள் பாடி லாங்குவேஜ்னாலேயோ நீங்கள் ஃபோனில் பேசுகிறதுனாலேயோ இது நடக்கிறது இல்லை. இது ஒரு ஆம்பளையோட பர்வர்ஷன். அதனால தான் நடக்கிறது. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. நீங்கள் போய் அவன்கிட்ட எதுவும் தவறாக கூறாமல் அவனை கூப்பிடாத வரைக்கும் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி கூறி கூப்பிட்டா கூட நீங்கள் விடாத வரைக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதை வச்சுட்டு நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்குமே ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் டிக்னிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு முக்கியம். ஒர்க் வித் டிக்னிட்டி, இதுதான் மை ஸ்லோகன் ஃபார் ஆல் விமன். அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க இங்கே சீனியரில், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிக்னிட்டி உங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ நீங்கள் சண்டை போடணும். உங்கள் உரிமைக்காக நீங்கள் சண்டை போடணும். உங்கள் உரிமைக்காக சண்டை போ, உங்களுக்காக சண்டை போடுறவங்ககிட்ட நீங்கள் போய் இது பண்ணணும். அந்த மாதிரி எதிர்க்கிறவங்கள நீங்கள் எதிர்க்கணும். இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இது பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்கள நீங்கள் எதிர்த்தா தான் இது முடியும். ஆனால் தைரியத்துடன் வேலை செய்யணும், இதுவுடன் வேலை செய்யணும். அண்ட் இந்த மற்றபடி உள்ள எக்ஸ்கியூசஸ் ட்ரெஸ்ஸிங்கோ இதையோ அது எதுவுமே நீங்கள் கண்டுக்கூடாது. ட்ரெஸ்ஸிங்னாலே இதால் இட் இஸ் சிம்பிளி மேல் பர்வர்ஷன், நத்திங் பட் தட்.
1: சோ நேர்களே, இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துட்டோம். தேங்க்யூ டு மிஸ்டர் ரோஷன் ஜெயக்குமார், பிஏபிஎல், ஜூனியர் அட்வொகேட் ஆஃப் சுதா ராமலிங்கம். இன்றைக்கு கத்துட்ட நிறைய விஷயத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சது என்னன்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். அண்ட் நம்மளே நின்று சண்டை போடணும். ஏன்னா போராடுறங்கிறது அடுத்தவங்க கிட்ட போகக்கூடாது. நம்மளோட தைரியத்தை வச்சு நம்மளும் சாதிக்க முடியுங்கிறத நம்பி போனோம். சோ தேங்க்யூ சோ மச். சோ நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஹர் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. தைரியம், கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷனோட பெண்கள் இருக்கணும்னு சொன்னாரு அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார். ஒரு பொண்ணுக்கு வேலை என்பது இந்த காலத்துல முக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ். அண்ட் ஃபைனலி, தடைகள் இருக்க தான் செய்கிறது, ஆனா அதை தாண்டி வர அபிலிட்டி இந்த மந்த்ராவை ஃபாலோ பண்ணா முடியும். டெலிகேட், டிட்டர்மின், டெலிவர்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சவிதா குப்தா. இந்த விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நிலை தொடர்ந்ததுன்னா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கோங்க. கையில தற்காப்புக்காக சின்ன விஷயங்கள் such as pepper spray எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக, எப்பவுமே பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. இந்த நல்ல கருத்தோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வர்தினி. இந்த நிகழ்ச்சியை வழங்கினது செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த மிஸ் அனுஜா சோசன் பால், மிஸ் ஸ்ரத்தா ஆர், மிஸ் மரியம் கெட்டி அண்ட் மிஸ் வர்தினி சங்கர் நாராயண். இது MOP CRS 107.8 FM. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.
1: நன்றி, வணக்கம்.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
4: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
6: நான் அவர் தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
7: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
8: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
9: பிரசன்டிங்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி மற்றும் ஆர்ஜே அனுஜா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பூஞ்சோலை நிகழ்ச்சியில அசம்ஷன் ஸ்கூல் மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். இப்ப என் பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவகிட்ட நம்ம வந்து அவ பேரு கேட்போம்.
2: என் பேர் கே ஷாக்கிரா.
1: எங்க இருக்கேம்மா?
2: நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி சாலையில் இருக்கேன்.
1: உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்?
2: ரொம்ப பிடிச்ச விஷயம்னா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
2: என்ன டீச்சர் ஆகணும்னு ஆசை.
1: ஏன் டீச்சர் எடுக்கணும்னு ஆசை?
2: ஏன்னா அப்போதான் ஏழு பசங்களாம் ஸ்கூல் சொல்லித்தர முடியும், அவங்களுக்கு தெரியாது. நான் நல்லா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்.
1: சூப்பர். அடுத்து நம்ம வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்போம்.
3: என் பேர் ஏபிவுலா.
1: ஏபிவுலா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
3: நாங்கள் வந்து துறைப்பாக்கத்தில் கண்ணகி நகர்லேருந்து வரோம்.
1: உங்கள் மனசை பாதித்த விஷயம் அந்த மாதிரி?
3: தன் குழாயிலெல்லாம் தண்ணி குடிக்கும்போது நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிடிக்காது.
1: அதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. தண்ணி பஞ்சம் இருக்கிற நம்ம நாட்டில் தண்ணி என்னமோ பாதுகாக்கணும் இல்லையா? அடுத்து நம்ம நேயர் யாருன்னு கேட்போம். உங்கள் பேர்?
4: எஸ் ரம்யா.
1: ரம்யா அசம்ஷன் ஸ்கூல்லேருந்து தான் வரேன். ஓகே, எங்கே இருக்கீங்க ரம்யா?
4: தேனாம்பேட்.
1: தேனாம்பேட், ஓகே. உங்களோட ஹாபி இல்லை உங்களோட பொழுதுபோக்கு என்ன?
4: பாட்டு பாடு.
1: பாட்டு பாடுறது. எங்களுக்காக ஏதாவது பாட்டு பாடுறீங்களா?

0: சூப்பர் ரம்யா, ரொம்ப நல்லா பாடினீங்க. அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம். உங்கள் பேர்
1: பியூலா.
0: பியூலா, பியூலாவும் அசம்ஷன் ஸ்கூல்லேருந்தா இல்லையா? சரி பியூலா, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை பியூலா லைஃப்பில்?
1: ஐம் சயின்டிஸ்ட்.
0: சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இல்லையா? சரி, அப்போ ரொம்ப சயின்ஸ்லாம் நல்லா படிப்பீங்களோ?
1: படிப்பேன்.
0: சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யார்?
1: எனக்கு ப்ரைமரியில் சொல்லிக் கொடுத்த ஒரு மிஸ், அவங்க பேர் புஷ்பராணி.
0: புஷ்பராணி, புஷ்பராணி மேம் எதனால உங்களுக்கு பிடிக்கும்?
1: அவங்க எல்லாருக்கிட்டே ஜாலியாக பேசுவாங்க, நல்லா சொல்லி தருவாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே புரியும், அதனால எனக்கு பிடிக்கும்.
0: சூப்பர். இந்த ஸ்டூடியோ வந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா?
1: சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே, பார்ப்போம் பியூலா. அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம்.
1: ஐ காலிஃப்.
0: காலிஃப், எதனால உனக்கு காலிஃப்னு பேர் வச்சாங்க தெரியலையா? சரி ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, அதனால தான் கேட்டேன். சரி, உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? காலிஃப்,
1: எங்க அப்பா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறாரு, புஷ்வாகத்தில் ஓட்டுறாரு, எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செய்யலாம்.
0: அம்மா வீட்டு. உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா அப்பாவை ரொம்ப பிடிக்குமா?
1: அம்மா தான்.
0: அம்மா எதுனால? அம்மா
1: அம்மா எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அப்பாவும் வாங்கி தருவார், இருந்தாலும் எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும்.
0: சூப்பர். ஓகே, உனக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆகணும்னு? எங்கே? சூப்பர், ரொம்ப நல்லா. அப்போ ஜென்ரல் நாலேஜ்லாம் உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஜென்ரல் நாலேஜ்லாம் உனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? சரி, டெய்லி பேப்பர் படிப்பியா?
1: சில நேரத்தில்

0: நல்ல படிப்பேன். சரி ஓகே, அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம்.
1: என் பேர் எஸ் ஜஸ்டின் கிரண்குமார்.
0: பா ஜஸ்டின் வந்து எவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு பையனாக குட்டியாக இருந்துக்கிட்டேன். சரி ஓகே ஜஸ்டின், நீயும் அசம்ஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். சரி எங்கே இருக்க ஜஸ்டின் நீ?
1: நான் அஞ்சிக்கரையிலேருந்து வரேன்.
0: அஞ்சிக்கரையிலேருந்து வரேன். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க?
1: எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எங்கள் அப்பா வந்து குடோன் மேனேஜர்.
0: குடோன் மேனேஜர். ஓகே, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? லைக்
1: எனக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை.
0: சயின்டிஸ்ட் ஆகணும், எதனால ஜஸ்டின்?
1: ஏன்னா அப்போ தான் நல்லா புதுசு புதுசாக இன்வென்ட் பண்ணி நம்ம நாட்டை முன்னேற முடியும்.
0: சூப்பர். அப்போ உனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா?
1: ஆ,
0: புக்ஸ் எல்லாம் படிப்பியா?
1: சில டைம் நல்லா படிப்பேன்.
0: புக்ஸ் சில டைம் படிப்பேன். சரி, என்ன புக்ஸ் படிப்பேன் நீ?
1: காமிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, ஆட்டோபயோகிராஃபி அந்த மாதிரி புக் ஏதாச்சும் நல்லா படிப்பேன்.
0: ஆட்டோபயோகிராஃபியில் படிப்பேன். சரி, நீ இப்போ ரீசெண்டாக ஏதாவது பயோகிராஃபி புக்ஸ் படிச்சியா?
1: ரீசெண்டாக மகாத்மா காந்தி பயோகிராஃபி படித்தேன்.
0: சரி, அதில் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: அவர் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கோசம் த்ரூத்த நான் மனசே பின்பற்றினாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி.
0: சத்தியாகிரக வழியை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி ஜஸ்டின் பார்ப்போம். அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: என் பேர் ஆர் மணிகண்டன்.
0: ஆர் மணிகண்டன், நீயும் அசம்ஷன் ஸ்கூலில் படிக்கிற. எத்தனாவது வகுப்பு படிக்கிறேன்?
1: செவன்த்.
0: செவன்த். சரி, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறா மணிகண்டன்?
1: எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா ப்ரெஸ்ஸில் இருக்கிறார்.
0: ப்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரி, உனக்கு என்ன ஆனும்னு ஆசை?
1: எனக்கு சிவில் இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசை.
0: சிவில் இன்ஜினியரிங், சூப்பர். சிவில் இன்ஜினியரிங்னா என்னடா?
1: கட்டிட.
0: சூப்பர். அப்போ உனக்கு வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் உன்னோட ஆசை இல்லையா? சரி, அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம்.
2: யூ அபினேஷ்.
0: யூ அபினேஷ். ஓகே, அபினேஷ்க்கு வந்து என்ன ஆகணும்னு ஆசை லைஃப்ல?
2: ஐஏஎஸ்.
0: ஐஏஎஸ். ஓகே, எங்களுக்காக ஏதாவது ஒரு பாரதியார் பாட்டு பாடுறீங்களா நீங்களாம்?

0: சூப்பர் அபிலாஷ் இல்லையா, அபினேஷ். ஓகே சூப்பர் அபினேஷ். அடுத்து வந்து நம்ம இங்க யாராவது ஜோக் சொல்றீங்களா எங்களுக்காக? விடுகதையா? சரி சொல்ல விடுகதை.
1: சட்டையாவித்தால் கணத்தில் குதிப்பான் அவன் யார்?
0: யாரு?
2: வாழைப்பழம்.
0: சூப்பர். சரி வேற வேற என்ன?
1: பச்சை பெட்டிக்குள் பவள முத்துகள், அது என்ன?
3: வெண்டைக்காய்.
0: சூப்பர். அப்புறம்
1: அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா காசை எண்ண முடியாது, அது என்ன?
4: வானம் நட்சத்திரம்.
0: சூப்பர். சரி கேர்ள்ஸ் எங்களுக்காக ஏதாவது சொல்றீங்களா? ஆ பிடுகதை சொல்றீங்களா? சரி சார்.
3: ஊரெல்லாம் சுற்றி வருவான், நடுவில் வந்து கண் நின்று விடுவான், அவன்
4: யான்?
0: செருப்பா. சூப்பர். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு 10 க்வெஸ்சன் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸு எல்லாம் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்க்கலாம், யார் அதிக பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா
5: பாருங்கள்.

0: 97.8.
1: இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு 10 க்வெஸ்சன் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ் எல்லாம் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்க்கலாம், யார் அதிக பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரியா? புவி இருப்பு, கிராவிட்டி இல்லையா, இதனை கண்டுபிடித்தவர் யார்?
2: சார் ஐசக் நியூட்டன்.
1: சரி, மிக சரியா சொன்ன அபிலாஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு ஏதாவது?
2: மரத்து மேல கீழே உட்காந்தாரு, மரத்துல இருந்து ஆப்பிள் அது ஒன்று அதை கீழே விழுந்துச்சு, அது ஏன் மேலே போக மாட்டேது, அதை நிறைய வாட்டி மேலே டிக் டிக் போட்டு பார்த்தாரு, ஆனால் அது மேலே போகலை, கீழே தான் இருக்குது. அப்போ தான் கண்டுபிடிச்சாரு நம் பூமியிலும் புவியீர்ப்பு விசை இருக்குதுன்னு.
1: சூப்பராக சொன்னேன். அடுத்த கேள்வி கேட்போம். வாட்டர் மெலான் தர்பூசணின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தர்பூசணியோட இடையில 92% என்ன இருக்குது?
3: வாட்டர்,
1: தண்ணி இருக்கு. ரொம்ப கரெக்டான, அதனால தான் வந்து தர்பூசணியை வந்து நம்ம கோடை காலத்தில் நம்ம நிறையா சாப்பிட்றோம் இல்லையா. சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம ரம்யாட்ட கேட்போம். ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ரம்யா. திருக்குறளை இயற்றியது?
3: திருவள்ளுவர்.
1: திருவள்ளுவர். திருக்குறள் எவ்வளோ அதிகாரம்?
3: 100, 330.
1: ரெண்டு பதில் சொல்லியிருக்கேன், எது கரெக்ட்டுன்னு நினைக்கிறேன் ரம்யா?
3: 1330.
1: இல்லை ரம்யா, 1330 குறள் இருக்குது, 133 அதிகாரம் இருக்குது. சரியா? சரி, உனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் ஏதாவது ஒன்று சொல்கிறியா?
3: புரிந்துண்மை நீரான் அமையும், அகந்து உண்மை வாய்மையால் காணப்படும்.
1: ஓகே, விளக்கம்?
3: உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும்.
1: சூப்பர். சரி, அடுத்து நம்ம வந்து ஷக்கீராட்ட கேட்போம். சரி ஓகே, அந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது யாரு? ஷக்கீரா.
2: ரைட் பிரதர்ஸ்.
1: ரைட் பிரதர்ஸ். சரி ஓகே, ரொம்ப கரெக்டான விடை. அதுக்கப்புறம் வந்து இதுவும் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், தமிழ் க்வெஸ்சன் தான். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு?
3: இளங்கோவடிகள்.
1: இளங்கோவடிகள். சரி, சிலப்பதிகாரத்தில் மெயின் கேரக்டர் சொல்றது?
3: கண்ணகி.
1: கண்ணகி. கண்ணகியோட கார் சிலம்புனால தான் வந்து நமக்கு பெரிய ஒரு காப்பியம் கிடைச்சிது, சிலப்பதிகாரம். சரி ஓகே, அடுத்து நம்ம வந்து நம்ம பாய்ஸ் கிட்ட போவோம். காலிஃப் கிட்ட வந்து, தாவரங்களுக்கு உயிர் இருக்கா?
3: இருக்கு.
1: இருக்கு. எப்படி சொல்ற காலிஃப்?
3: ஒளி கதிர்கள் மூலம், சூரியன் இருக்கிற கதிர்கள் மூலம்.
1: ரொம்ப மிகச்சரியான விடை. அதாவது சூரியன்லேருந்து வர கதிர்களை வந்து இலைகள் உள்வாங்கி நமக்கு ஆக்சிஜனாக கொடுக்குது, அதோட உணவை தானே தயாரிச்சுக்கிறதுனால நம்ம வந்து செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறோம். சரி ஓகே, அடுத்து நம்ம ஜஸ்டின் கிட்ட கேட்போம். ஜஸ்டின், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விளையாட்டு செஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்தியாவில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த விளையாட்டை வந்து தமிழில் நம்ம என்னென்னு சொல்கிறோம்?
2: சதுரங்க போட்டி.
1: சதுரங்க போட்டி. ரொம்ப கரெக்டான விடை. இப்போ நம்ம சதுரங்க போட்டியில் இப்போ ரீசெண்டாக நம்மளோட விஸ்வநாதன் ஆனந்தும் இன்னொருத்தர் யார்?
2: மேக்னஸ் கால்சன்.
1: மேக்னஸ் கால்சனும் வந்து இப்போ போட்டிட்டாங்க, அதில் மேக்னஸ் கால்சன் ஜெயிச்சார் இல்லையா. ரொம்ப கரெக்டு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து இந்தியாவுக்கு 2 ஆஸ்கர் விருது வாங்கி கொடுத்த இசையமைப்பாளர் யார்?
2: ஏஆர் ரஹ்மான்.
1: ஏஆர் ரஹ்மான். சூப்பர். நீங்களும் இந்தியாவுக்கு ஆஸ்கர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
2: நினைக்கிறேன்.
1: சயின்டிஸ்ட் ஆனோன்னு சொன்னல
2: நீ? சிவில் இன்ஜினியர்.
1: சிவில் இன்ஜினியர். பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துக்கிறேன். ஓகே சரி, அடுத்து நம்ம வந்து அபிலாஷ்ட போவோம். பட்டாம்பூச்சிக்கு எத்தனை கால்கள்?
2: 6 கால்கள்.
1: 6 கால்கள். சூப்பர். சரி ஓகே, நம்ம வந்து நிறையா குவிஸ்லாம் பார்த்தோம், எல்லா பசங்களுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொன்னீங்க. சரி ஓகே, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தலைவர்களை பற்றி பேசணும்னு இருக்கா? சரி ஓகே, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்து நம்மளோட விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, அவரோட வந்து இயற்பெயர் வந்து நரேந்திரன். சரியா? அவர் வந்து பள்ளி காலம் உங்களை மாதிரி பசங்களாக இருந்தபோது அவங்க கிளாஸில் வந்து விவேகானந்தர்கிட்ட அவங்க டீச்சர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கேள்விக்கு விவேகானந்தர் பதில் சொன்னார், ஆனால் வந்து டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப தப்பாக சொல்கிற, இது இல்லை சரியான விடை அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா விவேகானந்தர் இல்லை நான் ரொம்ப கரெக்டாக தான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் சொல்லி டீச்சரோட ஆர்கியூ பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து டீச்சருக்கே வந்து சந்தேகம் வந்து டீச்சர் புக் எடுத்து பார்த்தாங்க. பார்த்தா விவேகானந்தர் சொன்ன விடை தான் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ அவரோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் கடைபிடிச்சு நீங்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, ஜவஹர்லால் நேரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்மளோட குழந்தைகளின் தலைவராக வந்து பாராட்டப்படுறார் அவர். ஜவஹர்லால் நேரு இதே மாதிரி பசங்களோட எல்லாரோடையும் விளையாடிட்டு இருக்கும்போது பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பந்து விளையாடும் போது பந்து மரபொந்துக்குள்ளே போய் விழுந்துருச்சு. பார்த்துட்டியா, பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு குட்டி பையன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சின்ன பையன் தான் ஜவஹர்லால் நேரு. அப்போ வந்து அவர் யோசித்து அந்த மரபொந்துக்குள்ளே தண்ணியை விட்டார். ரெண்டு பக்கெட் தண்ணி விட்ட உடனே பந்து தானாக வெளில வந்துருச்சு. அவரோட அந்த ஒரு புத்தி கூர்மை பாராட்டி அப்போவே அந்த சின்ன வயதுலேயே அவர் வந்து பெரிய தலைவராக வருவோன்னு ஒரு எண்ணம் இல்லையா, அது அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. இது ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம ரம்யா அவங்க வந்து நம்ம பப்ளிக் கிட்ட ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க.
3: திருக்குறளில் எந்த சொல் இடம்பெறவே இல்லை?
1: இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், 6512133. மறுபடியும் சொல்கிறேன், 6512133. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் பதில் சொல்லலாம். இந்த பதில் வந்து அடுத்த வாரம் இதே பூஞ்சோலை நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். நன்றி.

சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: நம்ம ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடகக்கலை. நாடகக்கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடகக்கலை அழிந்துகிட்டே வருது. அத புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடகக்கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: வணக்கம் சென்னை, நீங்க கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்ப உங்களிடம் பேசுவது ஆர் முகேஷ். இன்னைக்கு பூஞ்சோலை நிகழ்ச்சியில ஒரு டிராமா போட வந்திருக்கோம். நானும் என் நண்பர்களும் அசம்ஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து 8th படிக்கிறோம்.
2: டி ஷாம் பால்,
1: சூர்யா, ஆர் முகேஷ்,
3: ஏ ஆகாஷ்,
4: பி பிரவீன்.
1: நாங்க போடுற டிராமாவோட தலைப்பு எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இப்ப டிராமா கேக்கலாமா?
5: காட்சி ஒன்று. காட்சி நடைபெறும் இடம் சாலையோரம். கதாபாத்திரங்கள் முதியவராக சூர்யா, வேலை தேடும் இளைஞராக முகேஷ், திருடராக ஆகாஷ், பணக்காரராக பிரவீன்.

0: ஐயோ அம்மா, கை கால்லாம் வலிக்குதே. இந்த மூட்டை என்னால் தூக்க முடியுதே. ரொம்ப வெயிட்டா இருக்குதே. நான் என்ன பண்றது? ஐயோ என்ன அடிக்காத, எனக்கு ரொம்ப வலிக்குது. பணம் மூட்டையெல்லாம் திருடிட்டு போறானே, யாருன்னா காப்பாத்துங்க. ஐயோ தம்பி என்ன காப்பாத்துப்பா. ஐயோ
1: அடப்பாவமே, யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. ரத்தம் ஒழுக ஒழுக ரோட்ல கிடக்குறாரு. இன்டர்வியூக்கு வரணும், போகணும். வெள்ளை சட்டெல்லாம் போட்டிருக்கேன். இவரை தொட்டா என் சட்டெல்லாம் கரையாயிடும். யாராவது வந்து பாத்துருப்பாங்க. நான் கிளம்புறேன்.
0: தம்பி என்ன காப்பாத்துப்பா, எங்கப்பா போற?
1: ஐயோ இவர் வேற என்ன கூப்பிடுறாரு. ஐயோ ஓடணுமே. நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து.
0: ஐயோ கூப்பிடு கூப்பிட ஓடுறான் பாரு. தம்பி நீயாவது என்ன காப்பாத்துப்பா, பிளீஸ்பா. அதோ அங்க ஒரு கார்ல ஒருத்தர் வராரு. அவர் நல்லா பணக்காரர் மாதிரி தெரியுறாரு. அவராச்சும் நம்மளுக்கு உதவி செய்ய வர பாக்கலாம்.

பணக்காரனும் நம்மள கை விட்டுட்டாரே, நம்மள காப்பாத்து இனிமேல் யார்தான் வருவா? காட்சி இரண்டு. நல்ல சமாரியனாக தி ஷாம்பால், நல்ல சமாரியனின் வேலைக்காரராக சூர்யா, மருத்துவராக ஆகாஷ்.

0: ஐயோ என்னப்பா இவனுக்கு அடிபட்டு இருக்கே. தம்பி அந்த வண்டியில இருக்கும் தேனை எத்தனோப்பா?
1: எடுத்துட்டு வரையா
0: சரிப்பா அங்கே வண்டி எடுப்பா.
1: ஐயோ நீங்களாச்சும் என்ன காப்பாத்த வந்தீங்களே, ரொம்ப நன்றி ஐயா.
0: நல்ல வேலை மருத்துவமனையே வந்துடுச்சு. வா நம்ம போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம்.
2: வாங்க ஐயா நாம போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம். டாக்டரே நேரா வந்துட்டாரு.
1: என்னாச்சு என்னாச்சு
0: ஐயா? ஒருத்தர் அடிபட்டு வண்டியில கெடுக்கிறாரியா, அவருக்கு ரொம்ப ரத்த காயமா ஆபத்து நிலையில இருக்கிறாரு.
1: சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க.

0: ஐயா, இப்ப அவர் எப்படியா இருக்காரு?
1: ரொம்ப நல்லா இருக்காரு ஐயா. நீங்க ரொம்ப நல்லவரையா. அவருக்கு முதல் உதவி செஞ்சு எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு கூப்பிட்டு வரலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கோங்க ஐயா. சில பேரு நமக்கு என்னன்னு போறாங்க, சில பேரு தங்களோட வேலை பாதிக்கணும் போறாங்க. ஆனா நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆபத்துன்னு யாருன்னா கூப்பிட்டா உடனே உதவணும். இதுதான் மனுஷ தன்மை.
2: என்ன நேயர்களே, இந்த நாடகத்தை கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா?
1: இந்த நாடகத்தோட கருத்து என்னன்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒருவருக்கு உதவி செய்யணும்.
0: எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நன்றி என்ற மூன்று எழுத்துக்களை சொல்லி,
2: இந்த கேட்டு கொண்டிருந்த நேயர்களுக்கு வணக்கம் என்ற ஐந்து எழுத்துக்களை சொல்லி,
1: மீண்டும் அடுத்த பூஞ்சோலை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நீங்க காத்திருங்க.

0: ஹாய் வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
2: ஓகே, இன்னைக்கு நம்மளோட வந்து சினர்ஜி பேண்ட்லேருந்து ரெண்டு பேர் இருக்காங்க, மிஸ்டர் ஆதித்யா அண்ட் மிஸ்டர் சாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ மிஸ்டர் ஆதித்யா, வைஸ் யோர் பேண்ட் கால் சினர்ஜி? இஸ் இன் எனி பர்டிகுலர் ரீசன்?
3: ஆர் லைக் பேசிக்கலி தி மீனிங் ஆஃப் சினர்ஜி இஸ் யூ நோ வென் எ குரூப் ஆஃப் பீப்பிள் லைக் குரூப் ஆஃப் கிரேட் மைண்ட்ஸ் லைக் யூ நோ கம் டுகெதர், இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ சினர்ஜி. ஸோ யூ நோ இண்டிவிஜுவலி யூ மைட் நாட் ஷைன், பட் வென் யூ ஆர் எ குரூப் யூ ஷைன் அண்ட் அட் சினர்ஜி.
2: ஓகே, ஹவ் மெனி ஆஃப் யூ started this? Did you, was it your idea or
3: no? It wasn't my idea. Basically my drummer wanted to come up with a band, yeah, and he like, you know, recruited a lot of people, and then we later got Roshan and Sai to come and sing with us. So then we became Synergy the band. We used to be called E Minor the band, and we used to go to college cultures, and now we stopped that and we're doing like covers and like, you know, records and stuff.
2: Can you tell us more about your covers and your performances?
3: Yeah, we've so actually we have a Facebook page. It's called Synergy the band. You can like us on that, and for more updates, you know, we've just released a cover couple of months back, Mayanadi, the Kabali song. Yeah, we've released that, and we're going to release another cover in another week or so. We've just finished the shoot for that. It's called Taniye. I think we're releasing a cover for that, and we've like, you know, got a bunch of gigs coming up, like few in like our station and stuff. So yeah, that's how it's going right now.
2: Cool. So Sai, can you tell us about your performance, because he said you guys got roped in after.
4: So I just got into this band last month, so yeah. Me and Roshan, and so it feels great to be in this band, because as he said, I mean, this band has got a bunch of talents and everyone is unique. So, and if you take, I mean, the drummer Moisen, so he just started the band, as he said, and he plays the drums, I mean, in a great unique way, and you can just see them in the performance. And yeah, that's it. And I think it'll be great if I just be in this band forever and we just do shows and programs. That's it. Yeah,
2: it shows a lot of positive spirit.
3: Yeah. I really doesn't know what to say now.
4: Yeah.
2: That's okay. So if Aditya had his guitar, I would have asked him to play it, but
4: okay.
2: So he does not have it, unfortunately. Okay. We can't hear it here. So can we just have you sing something for us?
4: Sure.
5: Hey, yo, anandame.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வீட்ல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
2: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: பாட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குதே. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?
2: ஜூ லலலா.

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
3: அப்படி போடு போடு போடு ஹெல்மெட் போடு தலையில.

0: உயிரனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: காந்தி மகான் கதை கேட்க கேட்க அழுக்காதது இந்த கதை இல்லையா? நம்முடைய தேசத்துக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சு நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் உதாரணமா வாழ்ந்து காட்டிய நம்முடைய தேசத்தின் தந்தை காந்தி மகான பத்தின கதைய கொத்தமங்கலம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியா நடத்தி காமிச்சிருக்கார்.
2: அந்த ஔவையார் கையிலே வைத்திருந்தது ஒரு கிழ மூங்கில். அப்படி மூங்கில வைத்துக் கொண்டார், சுத்தி சுத்தி வந்தார், எல்லா இடத்தையும் பார்த்தார். பார்த்த பொழுது காங்கிரஸை பார்த்தார். காங்கிரஸ் நடக்கின்ற ஒரு வேகத்தை பார்த்தார். எப்படி இருக்கிறது என்று பார்த்து,
3: நாங்கள் எல்லாம் காங்கிரஸ் நாட்டை நல்லதாக்க

ஆன வழி என்னவென்றால் அது தெரியாதென்பா. லக்னோவிலே காங்கிரஸ் கூடியது சரோஜினி தேவி சொன்னார், இது லக்னோ என்றார். இப்பொழுது அதிர்ஷ்டம், என்ன அதிர்ஷ்டம் தெரியுமா? இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம், அதான் அதிர்ஷ்டம். பார்த்து கொண்டே இருந்தார், இது என்ன இப்படி இருக்கிறது? காங்கிரஸிலே காந்தி சேர்ந்தார். சேர்ந்த உடனே ஊரை கூட்டினார், எல்லோருக்கும் சொல்ல ஆரம்பித்தார்.

விரைவில் சுவராஜ்யம் என்று எண்ணி காந்தி மகான் விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக 1918 சம்பரான் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். அந்த சத்தியாகிரகத்திலே ராஜேன் பாபு, பட்டேல், கிருபளானி மூணு பேர் இருந்தார்கள். அவுரி தோட்ட சண்டையிலே அதிகார கட்சி தோத்துவிட கூலி வசதி தர இசைந்தார், கொஞ்சம் கொடுக்கவும் சம்மதித்தார். அது என்ன தெரியுமா, சம்பரான்னாக்க எவ்வளவு நாளி வேண்டாலும் வேலை பார்க்கலாம், ஏன் பார்த்தேன்னு கேட்க மாட்டான். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டான்னா ஏண்டா செத்து போனேன்னு கேட்க மாட்டான். அங்க வேலை பார்த்தா போயிட்டான். ஒன்றே ஒண்ணுதான், கூலி மாத்திரம் நிறைய கேட்கிறாரு. ஏன்னா நிறைய சாப்பிட்டான்னா உடம்புக்கு வந்துடும், உடம்பு கெட்டு போயிடும், ஆகையினால கூலி கொடுக்க மாட்டான். அதை எதிர்த்து போராடினார். செங்கோலுக்கு முன் போராடி சின்ன ஜெயங்கள் கண்டிடவே தேசத்து மக்கள் காந்திக்குள்ளே தெய்வம் இருப்பதை கண்டார்கள். இதை பார்த்த ஆங்கிலேய சர்க்கார் நோக்குகிற பக்கமெல்லாம் பார்க்கிறதோ காந்தி, நாட்டு வரும் பேச்சில் எல்லாம் நாட்டுடைய பேச்சு, சுத்த சுய ஆரோக்கியத்தை பெற்றுவிட வேண்டி சுறுசுறுப்பு கொண்டதும் விறுவிறுப்பும் கண்டு சட்டமது போட்டு தரை மட்டமது வாக்க திட்டமிட்டு வகுத்தார்கள் அப்பொழுது இந்த சர்க்கார்.

ரவு லட்டு சட்டம்னு பேரு. ராஜாஜி சொன்னார், இந்த ரவ லட்டு இனிக்காத லட்டுன்னு. நீங்க ரவ லட்டுன்னு பேர் வச்சிருக்க, இது இனிக்காத லட்டுங்க. ரெண்டு பேரும் பார்த்தார்கள், சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார்கள். என்ன செய்தார் என்றால், சாத்தினார் கடையை சத்தியம் செய்தார், வேத்தாள சட்டம் வேண்டாமே என்றார். சாத்தினார் கடையை சத்தியம் செய்தார், வேத்தாள சட்டம் வேண்டாமே என்றார். அப்படி சொல்லி அடக்குமுறை பிரயோகம் நடந்தது.

சத்யபால் கிச்சுலு என்ற இரண்டு தேசபக்தர்களை பஞ்சாபிலே கைது செய்து எங்கேயோ கொண்டு அடைத்தார்கள். எங்கே தலைவர்கள் என்று மக்கள் கொதித்து கிளம்பினார்கள். துப்பாக்கி பிரயோகம் நடந்தது. கேட்ட சொல்லுக்கு மாட்டுதே துப்பாக்கி, நாட்டாரை போட்டு வாட்டுதே குண்டு என்று ஜாலியன் வாலா பாக் என்ற இடத்திலே தங்கள் குறையை எடுத்து பேசுவதற்காக கூடினார்கள். நாலு பக்கம் மதிலுடைய ஜாலியன் வாலா பாக், நாலு பக்கம் மதிலுடைய ஜாலியன் வாலா பாக், நடுவினிலே தோட்டமங்க நல்ல ஜன கூட்டம், நடுவினிலே தோட்டமங்க நல்ல ஜன கூட்டம், எள்ளு போட இடம் இருக்கா ஏகஜன கூட்டம், எள்ளு போட இடம் இருக்கா ஏகஜன கூட்டம், கிள்ளு போத்து விட்டது போல் கிளுகிழுத்த கூட்டம், 500,000 ஜனம் இருக்கும் கொஞ்சமல்ல கூட்டம், 500,000 ஜனம் இருக்கும் கொஞ்சமல்ல கூட்டம், அத்தனைக்கும் போக வர மத்தியில்

போட்டதொரு சட்டமது பொல்லாததென்று போட்டதொரு சட்டமது பொல்லாததென்று கூட்டமது கூடி தங்கள் குறையெடுத்து பேச கார்கள் வந்ததுவாம். கடகடகடகடகடகடவென்றே கார்கள் வந்ததுவாம். படபடபடபடபடபடவென்றே பழுத்தா கேட்டதுவாம். வாசலை அடைச்சு வண்டியை நிறுத்தி வந்தே நின்னானாம். மண்டபிருத்த டயர் பாவி டயமும் சொன்னானாம். ஒரு நிமிஷத்திலே ஓடி போக வேணும், ஒரு நிமிஷத்திலே கூட்டம் கலைஞ்சு ஓட வேண்டும் என்றான். ஓடாவிட்டால் சுட்டு போடுவோம், உஷார் உஷார் தேக்கோ என்று சொல்லுகின்றான். திக்கு திசையும் புரியாமல் திகைக்கிறது அந்த கூட்டமெல்லாம். அந்த ஜனக மேலே திடும் திடும் என குண்டுகள் போட்டான், தீர்த்து கட்டிவிட்டான். கூகூவெனவே கத்துது ஐயா குஞ்சு முட்டை எல்லாம், குண்டுகள் போட்டு சுட்டான் ஐயா கொடுமை செய்து விட்டான். தோட்டத்து மண்மேல் செத்து விழுந்தவர் தொகை சொல்லி முடியாது. ஓட்டம் பிடிச்சு செத்தவரெல்லாம் ஒத்தை காலி நிற்க சப்பமிழந்து மூல நொறுங்கி தத்து

முன்னாச்சு, இந்து முஸ்லிம் சீக்கிய ரத்தம் எல்லாம் முன்னாச்சு, சிந்திய ரத்தம் தேசத்தாரின் சிந்தை கனலாச்சு. பஞ்சாப் படுகொலையை கண்டவுடனே கதறி போனார் காந்தி. டயரை தண்டிக்க வேண்டும் என்று எழுதினார். எந்த பதிலும் வரவில்லை. பாஞ்சாலத்திலே விழுந்த குண்டு பாரதம் முழுவதும் பற்றியது. சீமத்துணி கட்டுவான், சீம செலவை துணி கட்டுவான், சிலுக்கு பட்டிலே கைதுடப்பான், பூமிக்கு பெரிய சோக்காளி, புள்ள குட்டி ரொம்ப பெத்தவனாம், சிங்கம் ஜவஹரை பெத்தெடுத்து தேசத்துக்காக வளர்த்துவிட்ட சீமான் நேரு, மோதிலால் நேரு இதனை கேட்டு ஓடி வந்தார். பிச்சை எடுத்து பணம் சேர்த்து பிள்ளை எடுக்கவே பள்ளி கட்டி, பிள்ளை படிக்கவே பள்ளி கட்டி, லட்சமும் கோடியும் இந்நாட்டில் லட்சிய கல்வியை கத்துக்கவே காசியில் இந்து கலாசாலை கட்டிய வைத்தவர் மாளவியா, அவர் ஓடி வந்தார். இப்படி எல்லோரும் ஓடி வந்தார்கள். இந்த போராட்டத்திலே குதித்தார்கள். சர்க்கார் வேலையை விட்டு போட்டு சர்க்கார் சுத்துங்கோ ஒத்துழையாமை ஆரம்பித்தார்.

தாயை பாருங்கோ, தந்திரி வேலையை விட்டு போட்டு தாயை பாருங்கோ. கோட்டை நாடி போக வேண்டாம், ஓடெடுக்க வேண்டாம், கூட்டம் போட்டு பஞ்சாயத்தில் கூடி பேசுங்க. வெள்ளைக்காரன் சாமான் எதுவும் விற்க வாங்க வேண்டாம், வேட்டி தலப்பா கட்டிக்கிட்டு கோட்டுக்கு போக வேண்டாம். சத்தியமாக போரிட வேண்டும், சண்டை களரியிலே கத்திய குண்டை போட்டு விடாதீர், காரியம் கெட்டுவிடும் என்று காந்திஜி நாட்டு மக்களுக்கிடையே சொன்னார். ஆனால் சௌரி சௌரா என்ற ஒரு ஊரிலே தொண்டர்களில் ஒரு சிலர் வன்முறையில் ஈடுபட்டார்கள். காந்தி உடனே ஒத்துழையாமை நிறுத்திவிட்டார். காந்தியை பிடித்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவர் மேலே கேஸ் நடக்கிறது. அவரை கேட்குறாங்க, நீங்கள் யாரு சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் வந்து தான் செட்டிப்பிள்ளை என்று சொல்லவில்லை, சிவமதம் என்று சொல்லவில்லை, வட்டி தொழில் என்று சொல்லவில்லை, வைஷ்ணவம் என்று சொல்லவில்லை. கொட்டைகள் நூத்து பிழைக்கிறவன், கோடி துணிகளை நெய்கிறவன், சட்டை துணிகள் போட்டுவிட்டு ஜனங்கள் மானத்தை காக்கிறவன், நான் ஒரு நெசவாளி, ஐ எம் எ வீவர் என்று சொன்னார். 6 வருஷம் ஜெயில் சொன்னார். திலகரோடு சமமாக்கி உங்களுக்கு 6 வருஷம் சொல்லுகின்றேன் என்று ஜட்ஜ் ப்ரூம்ஃபீல்ட். ஆனால் அதற்குள்ளே விடுதலையாக நேர்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறினார். சிறையில் அவருக்கு குடலிலே கட்டி வந்தது கர்னல் மேடக்ஸ் என்ற வைத்தியர், வெள்ளைக்கார வைத்தியம் பண்ணினார், காப்பாற்றி விட்டார். அதிலே பிழைத்து வெளியிலே வந்தார். வந்த

நமக்கு இருந்த மோகம் இருக்கிறதே அந்நிய மோகம், புரத்தியான் கைபார்த்த பிழைப்பு, அவன் போனாலும் நம்மளுக்கு தட்டுதே மலைப்பு என்று காலையில எந்திருந்ததுலேருந்து காஃபி காஃபி பிரஷில பேஸ்ட் வச்சு எடுத்துக்கிட்டு கூட காஃபி. இந்த காப்பிக்கு வருகின்ற கோப்பை இருக்கே அது சீனாவிலிருந்து வரணும். காப்பியில முடிக்கியதே கண்ணு, பழைய கஞ்சியில விழுந்ததே மண்ணு.

ஆச்சு. இப்படி ஒன்றொன்றிலும் நாம் பிரத்தியானியை நம்பி வந்தோம். அதை மாற்ற வேண்டும் என்று ஆரம்பித்தார். பல போராட்டங்களை செய்தார். அந்த போராட்டங்களிலே ஒவ்வொரு போராட்டமும் நடத்தி நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குவதற்காக காந்தியடிகள் நடத்திய போராட்டம் எத்தனையோ.

கணக்கெடுத்தாங்கானும் என்று உப்புக்கு வரியை போட்டான். அந்த வரியை தகர்க்க வேண்டுவதற்காக கூப்பிட்டார், கிளம்பினார், உப்பு சத்தியாகிரகத்தை பண்ணினார். 1930 உப்பு சத்தியாகிரகம். ஏப்ரல் 6 அது ஐயா இந்திய நாட்டுக்கு இணையில்லாத சுதந்திர வாரம். இந்திய நாட்டுக்கு அதிகாலையிலே காந்தி மகாத்மா அழகு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்களும் ஜபமும் தபமும் அழகாக பண்ணி தொண்டர் கூட்டம் பஜனை பாடிக்கொண்டே பின்தொடர

தாராம், கொடுமைக்கு தாயாகிய சட்டம் தன்னை உடைத்தாராம், வந்தே மாதரம் என்று வணங்கி வாரினராம் உப்பை, ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெய் ஜெய் ஜெய காந்திக்கு, ஜே தேசம் புகழும் உத்தம தெய்வம் மகாத்மா காந்திக்கு, ஜே காந்திக்கு ஜெய் என்றே தொண்டர் கையில் உட்படுத்தார், சாந்தம் சத்தியம் ஜெயித்தது என்றே கையில் உட்படுத்தார், சுயராஜ்யத்தை வாங்குவோம் என்று சொந்த நாட்டு உப்பை தொட்டு பார்த்து வாயில போட்டு சத்தியம் செய்தார்கள், உப்பை எடுத்து வாயில போட்டால் உள்ளம் திதிக்குதையா. உப்பு சாப்பிட்டா திதிக்குமா? கண்டிப்பா பிளட் பிரஷர் காரர்கள் நிச்சயமா திதிக்கும். உப்பை எடுத்து வாயில போட்டால் உள்ளமும் திதிக்குதையா, உண்ணும் பொழுதும் ராமஜபம், உறங்கும் பொழுதும் ராமஜபம், எண்ணும் பொழுதும் ராமஜபம், எத்த

அத்தனை போராட்டங்களை செய்து வணங்கா முடியனாக இருந்த வெள்ளையனை பணிய வைத்து விட்டு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெள்ளையர்கள் ஆட்சி போதும் உள்ள மட்டும் நாட்டை விட்டு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. பிரித்தி கிளாரன்ஸ் வந்தான். கொடுத்துட்டு தான் போவோம் நாங்க, கொடுத்துட்டு தான் போவோம், கொடுத்துட்டு தான் போவோம் நாங்க, கொடுத்துட்டு தான் போவோம், எடுத்துக்காம சுதந்திரத்தை எரிஞ்சிட்டாலும் வீதியில் கொடுத்துட்டு தான் போவோம் என்று சுதந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அன்றைக்கு காந்தி டெல்லியில இல்லை, எங்கோ வங்கத்திலே வகுப்பு கலவரம், அதை அடக்க போயிருந்தார். தினந்தோறும் வருவார் பிரார்த்தனை மேடைக்கு, ஜனங்களை பார்ப்பார். இறக்க போகும் தந்தை மகனுக்கு சொல்லுகின்ற அறிவுரை போல சொல்லுவார், காந்தி இருக்கும் இடத்துல மட்டும் சாந்தம் இருக்குதென்றால் கல்லோ செம்போ சிலையோ நானும் காலமெல்லாம் வாழ என்று சொல்வார். உண்ணாவிரதம் எடுப்பார். நாமெல்லாம் போய் காலில் விழுந்த உடனே உண்ணாவிரதத்தை விடுவார். இப்படியெல்லாம் இருந்து பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் பெரியவராகிய காந்தி மகாத்மா பேச வரும் நேரம், ஆவா காந்தி தோளை தழுவி ஐயன் வரும்போது, ஆவா காந்தி தோளை ஒவ்வொரு நாளும் வருவார். வரும்பொழுது எப்படி இருக்கும், கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி பார்த்துக் கொள்வோம். தும்பை பூ போல் வெள்ளை நிறத்தில் தூயமுண்டு போர்த்தி தொங்கு கச்சம் கட்டி கம்பை எடுத்து வணங்கி வந்திடும் காட்சி கண்டிட்டால் கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கர்ம வினை போகும், கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கர்ம வினை போகும். மோகன புன்னகை தவழும் திருமுக மண்டல மீதினிலே யோக சாதனை தெரியும் காந்தியின் உத்தம நெற்றியிலே, யோக சாதனை தெரியும் காந்தியின் உத்தம நெற்றியிலே, கல்லாலின் கீழ் அமரும் மாதி கடவுள் இவர்தானோ, கடைத்தேறும் வழி காட்டும் கீதை கண்ணன் இவர்தானோ, சொல்லாலும் மனதாலும் அணுங்கும் சிவபிரம்மம் இவரோ, சுத்த ஜோதியாய் திகழும் வேத சுருதி பொருள் இதுவோ, அருளே உருவோ பொருளே உருவோ அமுதே உருவோ அன்பே உருவோ, அருளே ஒளியும் மனமே தெளியும் மருந்தே சிந்தை விருந்தே எங்கள் மனதே கோயில் கொண்ட மகாத்மா மன்னா என்றும் மரியா மணிய குருவே குருவே குகனே தெய்வ கொழுந்தே குமரா குருதே சிங்கனே திருவே எங்கள் செல்வமையான சீலா இந்திய செய்தவப்பை காந்தி மகாத்மா சாந்த மகாத்மா கருணை பொழியும் கேந்தல் மகாத்மா தோர்ந்தவர் உள்ளம் வாழும் மகாத்மா தொழிலே உருவாய் வந்த மகாத்மா அன்னை தந்தை ஐயன் மதலை உன்னை தவமே மோகன முனிவா உன்னை பணி உன்னை பணிவோம் உள்ள பகையே கொள்ளோம் கொள்ளோம் கத்தி எடுக்கோம் குத்திர மாட்டோம் கருணை வளர்ப்போம் மரணம் அஞ்சோம் சரணம் சரணம் குருவே சரணம் சாந்த ஆத்மா திருவடி சரணம் என்று பணிந்து வையகம் எல்லாம் இருந்து வரும் நாளில் இங்கிலீஷ் ஆண்டு ஜனவரி மாதம் 48 சுதந்திரம் வந்த 6 ஜோதி மறைஞ்சதையா, தூயவர் ஆகிய காந்தி மகாத்மா ஆவி பிரிஞ்சதையா, பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் பெரியவராகிய காந்தி மகாத்மா பேச வரும் நேரம், ஆவா காந்தி தோளை தழுவி ஐயன் வரும்போது, அருகிலிருந்து பாம்பு கிளம்பி அவர் பக்கம் வந்தான், புத்திலிருந்து பாம்பு கிளம்பி கொத்திய பாவனை போல் சத்திய ரூபனை கொல்ல காலன் சமயம் பார்த்து வந்தான், பாபுஜியே சரணம் என்று பாதத்தில் விழுந்தான், பதுக்கி இருந்த துப்பாக்கியை பற்றி கொண்டிருந்தான், வந்தனம் செய்த காந்தி மகாத்மா மார்பையிலே சுட்டான், வாழ வைத்தவர் காந்தி மகாத்மா வயிற்றிலே சுட்டான், குண்டு துளைத்தது காந்தி மகாத்மா கொலையும் துடித்திடவே, குண்டு துளைத்தது சத்தியம் அகிப்சை கொல்லாமை தண்ணிலே, குண்டு துளைத்தது ராம மந்திரம் கோவில் கொண்ட இடத்தில் ராமா ராமா ராமா என்று என்னை வீழ்ந்தார், ரெக்க வெட்டின ஜடாயு போல என்னை வீழ்ந்தார், தாரக நாமம் தன்னை உரைத்து சாந்தன் விழுந்தாராம், தாரக நாம பொருள் ஒன்றாய் சாயுஜ்யம் பெற்றார். உண்ணும் பொழுதும் ராமஜபம், உறங்கும் பொழுதும் ராமஜபம், எண்ணும் பொழுதும் ராமஜபம், எத்தத்தை செய்தாலும் ராமனுக்கே, உப்படுக்கும் போதும் ராமவென்றார், உயிரை விடும் போதும் ஹே

0: வணக்கம்
1: நேர்களே. நம்முடைய இதிகாசத்தினுடைய மிகப்பெரிய புராணங்களுடைய மிகப்பெரிய நூல்களுடைய கதாநாயகர்களை பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவர்கள் மக்களுடைய வாழ்ந்து மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே இறந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்படிதான் நம்முடைய காந்தி மகானும் நமக்காகவே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக இருந்து தன்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக உயிர்த்தவர் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் வழங்குற கட்டபொம்மு, மதுரை வீரன், இந்த மாதிரி கதைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் மக்களோடவே வாழ்ந்த வீரர்களாக தான் இருந்திருப்பாங்க. அதே போல நாட்டுப்புற வழக்கான இந்த வில்லுப்பாட்டிலையும் மகாத்மா காந்தியடிகள் கதாநாயகனா உலா வந்திருக்கார். நிச்சயமாகவே நாம் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் இல்லையா. எம்ஓ

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி பியாச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் விக்னேஷ் சந்திரசேகர் பேசுகிறேன். இந்தியாவில் நம்ம வந்து நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரைடை வந்து கீப்அப் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த ப்ரைட் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னென்னா, குப்பைகளை நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினில் மட்டும் போடுற ஒரு பாயிண்ட் இல்லாமல், அந்த டஸ்ட்பினை வந்து ரெகுலராக வெளில எடுத்துகிட்டு போய் சிட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி டஸ்ட்பின்ஸில் போடுறாங்களாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எனி சின்ன சின்ன இந்த பேப்பர் இல்லை அந்த மாதிரி ஷார்ப்னர்ஸ் அண்ட் வாட் எவர் வேஸ்ட் யூ ஹேவ், ட்ரை டு மேக் இட் அ பாயிண்ட் தட் யூ ஆல்வேஸ் கேரி இட் வித் யூ அண்ட் யூ டம்ப் இட் அவுட்சைட் யுவர் காலேஜ். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இட் ஆல்வேஸ் உங்களோட காலேஜையும் அழகாக வச்சுக்கும், நம்மளோட சென்னையும் அழகாக வச்சுக்கும். இதனால் நம்ம வந்து நம்மளோட நாடும் இந்தியாவும் அழகாக இருக்கும்.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் எம்ஓபி பிளாட்ஃபார்ம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது உங்க காசு மேல காசு கொட்டுகிற நேரம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேம் இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு நமக்காக ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. அதுவும் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எல்லாரும் வந்து எல்லா பெண்களும் ஆசையாக வந்து பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ஜுவல்லரிஸ். இப்போ இருக்கிற விஷயத்துலேயே வந்து தங்கம் வெள்ளி விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸில் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுறதை பற்றியும், அதை வந்து எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக ஷாம்லா தேவி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் முக்கியமாக வந்து நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் வந்து நீங்கள் முக்கியமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. அதோட அனுபவம், அதுக்கப்புறம் வந்து அந்த அது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு பெண்கள் மத்தியிலன்றது சொல்கிறீங்களா?
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இவங்க சொல்கிற மாதிரி நம்ம லேடிஸாக இருக்கிறனால நம்ம எல்லாருக்குமே முதல்ல பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஆசைப்பட்டு போட்டுக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஜுவல்லரிஸ். நிச்சயமாக நகைன்னு வர்றப்போ பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாராலையும் கோல்டோ இல்லை சில்வரோ போட்டுட்டு வாங்கிறதும் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ரேட் போயிட்டுருக்கு, வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்படியே வாங்கினாலும் அதை பாதுகாத்து வச்சுக்கிற மாதிரி அது வெளியில் போட்டுக்கிறதோ எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து டக்குன்னு போட முடியாது. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை எல்லாரும் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணணும்னா நம்ம அல்டிமேட்டாக என்ன நினைக்கிறோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கி போடணும்னு நினைக்கிறோம். யூஸ்வலாகவே நம்ம இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணுமா உடனே ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு கடைக்கு எடுத்துட்டு போய் அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரி வாங்கிட்டு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் சரி எதாவது பெரிய ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம அப்படி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். அது வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு கடை ஏறி இறங்கி கிடைக்கல, பட் ஒரு 50% மனசோட நம்ம ரிட்டர்ன் வருவோம், இந்த இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல சரி கிடைச்ச வரைக்கும் போதும். இல்லை காஸ்ட், கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் நம்ம வந்து எதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம், காஸ்ட் வைஸ் நிறைய இருக்குன்ட்டு. அதே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல்னு வர்றப்போ நம்ம கம்மியாக இருக்கணும், இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வாங்குறோம். இத்தனையும் பார்த்த பிறகு நான் நினைச்சேன், வை நாட் நம்மளே வந்து ஒரு ஜுவல்லரியை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வீட்டில் இருந்தே செஞ்சு கற்றுக் கொடுத்தா என்ன அப்படின்ட்டு. இப்போ ஒரு 4 வருஷமா 5 வருஷமா தான் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட மெயின் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் தான். இத்தனை வருஷமா ஒரு 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு ஒரு தனியா ஒரு பிரான்ச் மாதிரி வந்தது தான் ஜுவல்லரி மேக்கிங். இந்த ஜுவல்லரி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு இதை ஒரு பிஸ்னஸா இவ்வளவு டெவலப் ஆகும் நினைக்கல, பட் ஆரம்பிச்சப்போ ஒரு சின்ன விளையாட்டுத்தனமா சின்ன விஷயமா தான் ஆரம்பிச்சோம். ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தானா அந்த ஒருத்தர் வந்தே ஒரு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 40-50 நெக்லஸ் பண்றோம், எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இதெல்லாம் விலை கேட்கறாங்க, இல்ல கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்வத்தை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு தூண்டுகோலா இருந்தது. ஓ, ஒரு நம்ம இதை பெருசா நினைக்கிறனாலும் இது வந்து ரீச் இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ஜனங்க மத்தியில இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதையே நாம எல்லாருக்குமே ஒரு சொல்லி கொடுத்து இத ஒரு தொழில் ரீதியா எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு தோணி, இது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாநிலங்களுக்கு லைக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் போயிட்டு எல்லா ஜனங்களுக்கும் கத்து கொடுத்து, இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு என் வரைக்கும் ஒரு 2500 பேருக்கு நான் இந்த ஜுவல்லரி மேக்கிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த 2500 பேருமே இன்னைக்கு கண்டிப்பா அவங்க சொந்த பிஸ்னஸா எடுத்து செய்யறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப தீவிரமா எடுத்து செஞ்சு இதை வந்து கடைகளுக்கும் சேல் பண்ணிட்டு ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் இன்கம் அவங்க மந்த்லி அவங்க கைக்கு வரா மாதிரி பாத்துக்கிறாங்க. சொல்றதுக்கு இது பெருமையா இருக்கு, ஏன்னா இது கண் கூட நான் பார்த்த ஒரு உண்மையான விஷயம்.
0: நீங்க சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஒரு கடைக்கு போனாலே வந்து நம்ம அங்க இருக்கிற ஜுவல்லரிஸ் பார்த்தா இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு நம்மளாலே வந்து ஒரு சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு, அதே வந்து நம்மளே நம்மளுக்கு பிடிச்ச விதமா வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கவே. இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது இடத்தோடனே, பட் ஆனா வந்து இன்னும் ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறோம், இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டே தான் இருக்க போறோம். இப்போ வந்து தங்க நகைகளுக்கும் அந்த அந்த அதுல இருக்கிற மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஆர்டினரி ஆர்டிஃபிஷியல் விக்கிற நகைங்களையே வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி வந்து சில பேருங்கள் வந்து தங்க நகை மாடல் கூட வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் மாடல்ஸ்க்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியலோட நகைங்களோட டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறது, அது எப்படி எங்கேருந்தெல்லாம் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா?
1: இது நிஜமா ஒரு நல்ல கேள்வி தான், ஏன்னா எல்லாருக்குமே வந்து நகை மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா பாக்குறதெல்லாம் வாங்கிட மாட்டாங்க. அதுக்கு அந்த டிசைனோட விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கலர், நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸோட மேட்சிங்க்கா இப்ப பெரிய பெரிய பட்டப்பட்டே பெரிய நகையெல்லாம் போட்டுக்க முடியாது, ஒரு சிந்தட்டிக் சாரியோ ஏதாவது போட்டானா பட்டு சாரிக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி ஹெவி வெயிட் ஜுவல்லரி அது மாதிரி போடலாம். இப்ப நீங்க கேக்குற மாதிரி அந்தந்த மோட்டிவ்ஸ் என்னென்ன ஸ்டைல் ஷேப்ல உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் கிடைக்குதோ அதை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு பேசிக்கா மைண்ட் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா திங்க் பண்ணி பாருங்க, இந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு இந்த ஸ்டோனுக்கு இந்த பர்டிகுலர் டிசைன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணீங்கன்னா சொல்ல போனா ஈக்குவல் டு கோல்டு ஜுவல்லரி. எப்படி நீங்க தங்க நகை கடையில வந்து அந்த கல் வச்ச நகையோ இல்லைன்னா அந்த ஆர்டிபிஷியல் கோல்டன் கலர்ல பிளெயின் கோல்டன் கலர்ல இருக்க ஜுவல்லரி எல்லாம் எப்படி இருக்கோ அதே இது நீங்க உங்க கையால ஒரு 90%ஓட எஃபெக்ட் கொண்டு வரலாம், நிச்சயமா கொண்டு வரலாம். நீங்க சொல்ற மாதிரி கோல்டு வந்து மேபி லாங் டைம் நிறைய வருஷங்களுக்கு போடுறது, இது வந்து நமக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்த் ஃபுல்லா இருக்கும், அவ்வளவு நாளைக்கு இது ஃபேட் ஆகாம நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிற முறைப்படி இருக்கும்.
0: என்னதான் இருந்தாலும் வந்து கோல்டு யாராவது வாங்க போறாங்கன்னா ஸ்டாண்டர்டான டிசைன்ல வாங்குங்க, ஸ்டாண்டர்டான டிசைன் வாங்கன்றாங்க. இன்னைக்கும் வந்து அந்த எல்லாரும் வந்து அந்த பட்டி வச்ச நகைங்க, ஒரே ஒரு டாலர் இருக்கிற நகைங்க, கல் நகைங்கன்னா அந்த பழைய பெரிய பெரிய கல் நகை தான் வாங்குறாங்க. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து ஆர்டிபிஷியல் ஜுவல்லரின்னும் போது வந்து நிறைய வெரைட்டிஸான கலர்ஸ்ல ஜுவல்லரிஸ் வாங்குறாங்க, அண்ட் நிறைய விதமான ஸ்டோன்ஸ் வச்சு, பீட்ஸ் வச்சு, பேர்ல் வச்சு அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி மற்ற என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ் வந்து ஆர்டிபிஷியல்ஸ்ல கிடைக்குன்ற மாதிரி சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பா. இப்போ நீங்க முதல் வார்த்தை சொன்ன மாதிரி கோல்டன் வர்றப்போ எல்லாருக்கும் மைண்ட்ல என்னப்படும், ஏன்னா வீட்டுல பெரியவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நகைன்னு வாங்க போறப்போ நம்மளோட சின்ன பசங்களோட ஆட்டிடியூட பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க சான்ஸ் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து இப்போ மாடர்ன் கேர்ள்ஸ்க்கு வந்து என்னென்ன அப் டு டேட் ஃபேஷனபிள் ஜுவல்லரியோ அதுதான் போட்டுக்க விருப்பப்படுறாங்க. கோல்ட்ல வந்து கண்டிப்பா கிடைக்குது இப்ப இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நம்ம பாக்குறப்போ எல்லாமே நம்ம கேட்கிற டிசைனுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போனோம்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்ததை விட டபுள் தி அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த நினைப்புல நீங்க நினைச்சிட்டு போறப்போ நீங்க பெஸ்ட் வந்துட்டு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியில உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க எடுக்கிற ட்ரெஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஷேட் இருக்கு, எல்லோ வித் கிரீன்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்டோன் வந்து கோல்ட்ல கிடைக்க சான்ஸ் கிடையாது. அதே இது ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியில உங்களுக்கு நீங்க என்ன விதமான ஸ்டோன்ஸ் எதிர்பார்க்கறீங்களோ அந்த மாதிரி டபுள் ஸ்டோன் பேட்டர்னும் கிடைக்கிறது இல்ல, நீங்க உங்களோட ட்ரெஸ்ல வந்து மோட்டிவ்ஸ் அந்த டிசைன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு சாரியில வந்து அந்த ட்ரெஸ் டிசைனிங்லே மாங்காய் ஷேப்ல அதுதான் வரும், அதையே நீங்க ஒரு ரிலேட்டடா எல்லா ஸ்டோன்ஸும் அசம்பிள் பண்ணிட்டு போடுறப்போ பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன உங்களோட ட்ரெஸ் தான் இருக்கோ அதே இது ரிலேட்டடா உங்க ஜுவல்லரியில கொடுக்கலாம்.
0: ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்க நிகழ்ச்சி காசு மேல காசு கொட்டுகிற நேரம். இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து நான் சொல்லிட்டு வராங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஜுவல்லரிஸ் எப்படி மேக் பண்றது, அது வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, சாரிக்கு மேட்சிங்கா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கன்றாங்க. ஆனா வந்து இன்னும் பாத்தீங்கன்னா வந்து சில பேர் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பழைய டிசைன்ஸ் இன்னும் ஜுவல்லரிஸ் போனா வந்து ஃபேஷன் ஜுவல்லரிஸ் வாங்கக்கூடாது, கோல்ட்லயே இன்னும் ஓல்டு பேட்டர்னா வாங்குங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இப்ப வந்து ஃபேஷனபிள் ஜுவல்லரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப இப்ப வந்து அது வந்து ரொம்ப பாப்புலரா கேர்ள்ஸ் மதியில, ஏன் ஈவன் பாய்ஸ் மதியில கூட அது வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இயரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகபட்சமா வந்து விரும்பி போட்டுக்கிறாங்க. இந்த இயரிங்ஸ்ல வந்து அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ்
1: சொல்லிச்சுமா? இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ஷாப்பிங் சைட்ல நீங்க போனீங்கன்னா எல்லா ஈவன் ஷாப்ஸ்லயும் சரி ரோட் சைட்ஸ்ல கிடைக்கிற சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் பார்க்க போனா 90% ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்பி வாங்குறது அந்த மாதிரி காதுக்கு போட்டுக்கிற கம்மல் தான். இதை நம்மளா ஒர்க் அவுட் பண்றப்போ எந்த அளவுக்கு நீங்க இப்ப வாங்குறீங்களோ அதுல ஒரு 50% ஆஃப் த காஸ்ட் தான் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க அந்த ஸ்பெண்ட் பண்ற ரெடிமேட் ஐட்டம்ஸ்க்கு கம்பேர் பண்றப்போ நீங்களா மெட்டீரியல் வாங்கி பண்றப்போ என்ன வெரைட்டிஸ் எந்த ஸ்டைல் ஆஃப் இயர்ரிங்ஸ் எது வேணாலும் ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம், காஸ்ட் உங்களுக்கு நிச்சயமா நான் ஸ்ட்ராங்கா எழுதி தரேன். 50% ஆஃப் த காஸ்ட் தான் நீங்க மெட்டீரியல் அதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல். பட் உங்களுக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க கடையில வாங்குறது வந்துட்டு 100 ரூபீஸ்னா நீங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறது 40 ரூபீஸ் ஒரு மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 60 ரூபீஸ் கையில லாபம் நிற்கும். அதையே நீங்க வந்து பிசினஸா எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க ஷாப்ல விற்கிற ரேட்டு கூட கொடுக்க தேவையில்லை, ஒரு 80 ரூபீஸ்க்கு கொடுக்கலாம், 20 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு 80 ரூபீஸ் கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு கையில லாபம், 40 ஸ்பெண்ட் பண்ணா 40 லாபம் நிக்கும். சோ 100% ப்ராஃபிட் நமக்கு கையில கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும்.
0: ஓகே, நேர்களே நீங்க இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து கேட்க போறீங்க. இப்போ வந்து நம்ம காலேஜ்ல எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல வந்து ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கு. சகுந்தலா தேவி மேம் இங்க வராங்கன்னே வந்து காலேஜ்ல வந்து ஒர்க் ஷாப் நடந்திருக்கு ஜுவல்லரி மேக்கிங்காகவே. இப்போ ஒர்க் ஷாப்ல இருந்து வந்து நம்ம பல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம பேச போறோம். ஓவர் டு ஒர்க் ஷாப். ஹலோ ஹலோ
2: அதுல வந்து இப்போ ஸ்டூடெண்ட்க்கு ஒரு கேள்வி.
0: ஹலோ
2: ஹலோ
0: ஆ சொல்லு கீர்த்தனா.
2: ஹலோ
0: ஆ கீர்த்தனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது.
2: ஓகே ஹாய், கேக்குதா?
0: ஆ கேக்குது கீர்த்தனா, சொல்லு.
2: யா பவித்ர, இப்ப பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த ஜுவல்லரி மேக்கிங்ல ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப நான் ஒரு செமினார் கொடுக்க போனேன், அவங்க வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த ஜுவல்லரி மேக்கிங்ல, தோ நான் பண்ணிட்டு இருந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
0: ஓகே,
2: அவங்க என்ன கேட்க போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
0: ஓகே, நம்ம ஸ்டுடியோல சகுந்தலா தேவி மேம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேச சொல்லுங்க.
2: ஹலோ
0: ஹலோ, நம்ம ஸ்டுடியோல சாந்தா தேவி மேம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேச சொல்லுங்க.
2: ஹலோ,
0: ஹாய், சொல்லுங்க.
2: நான் இப்போ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ்ல இருக்கேன். இப்போ இங்க பார்த்தா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட் நாங்க செயின்ல ஆரம்பிச்சோம், அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து பிரேஸ்லெட் எல்லாம் செய்ய போறோம். பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, இங்க வந்து அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, பட் எங்களுக்கு இப்ப இனிமே இந்த ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்னா எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல.
1: ஓகே, இப்போ ஒரு காலத்துல நான் இந்த அளவுக்கு இது பாப்புலாரிட்டி வரல. பட் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு 2500 மெம்பர்ஸ் நானே எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க மறுபடியும் எத்தனையோ பேருக்கு அதை பரப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரப்போ கண்டிப்பா அதுக்கான மெட்டீரியல்ஸ் நிச்சயமா இங்க கிடைக்கணும். அப்படி வரப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய ஷாப்ஸ் இருக்கு. பாரிஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா ஹோல்சேல்ல ப்ராடக்ட்ல நிறைய கிடைக்குது. எந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணுமோ அது முதல்ல அவங்க வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிட்டு என்ன மாதிரி நகை பண்ணலாம், இல்ல போறப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் கடையில ஃபுல்லா செக் பண்ணிட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, இதை வச்சு என்னென்ன அசம்பிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா நிச்சயமா லாபகரமான ஒரு தொழிலா இருக்கும்.
2: ஸோ அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் என் கிளாஸ்மேட்ஸ் அப்படி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது ஒரு குவார்ட்டர்ஸ். ஸோ வந்து அங்க நிறைய பேர் இதுக்கு பார்த்துட்டு நல்லா இருக்கு, எனக்கு இந்த ட்ரெஸ்ல இந்த கலருக்கு மேட்சிங்கா பண்ணி கொடுமா, இந்த கலர் இப்படி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு இது த்ரீ ஆர்டர்ஸ் மேல வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்னும் இப்படிதான் செஞ்சுட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்றாங்க. ஏன்னா நம்பவே முடியல, நான் ரொம்பவே ஆசைப்பட்டு சேர்ந்த இந்த கோர்ஸ், பட் ஆனா நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா இதுல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. செய்யசே ரொம்ப நிறைய விஷயம் புதுசா நான் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கண்டிப்பா ஆண்டர்பிரனரா ஆவேன். இது வந்து எனக்கு ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் எனக்கு ஒரு வழியை வைக்கும் அப்படின்னு ரொம்பவே நான் பெருமையா சொல்லிக்கிறேன்.
0: நீங்க சொல்றது சொல்லுங்க. நீங்க சொல்றது கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கும் வந்து இது கத்துக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்லுங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க ஒரு தடவை வந்து இது பண்ணி செஞ்சு பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அது இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் இதுல நமக்கு ஒரு செய்ய ஆரம்பிச்சுன்னா நம்ம இதுல இன்னும் இது போக்கலாமா அது செய்யலாமா அப்படி இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மாதிரி எதுவுமே கான்சென்ட்ரேட் போகாம அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம்.
0: ஓகே, கண்டிப்பா நிஜமா நீங்க சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா

0: இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா?
1: எனக்கு வந்து பட்டாய்ப்பு பத்தி மேடம், மேடம் கிட்ட கேள்வி கேட்கலாங்களா?
2: சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க.
1: மேம் வந்து இப்ப ஃபேஷன் ஜுவல்லரியிலே பாத்தோம்னா ஜுவல் ஸ்டோன் அந்த மாதிரி இல்லாம பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு மேடம். அதெல்லாம் செய்யறது இதுலயே எப்படி அதெல்லாம் செஞ்சா நமக்கு எங்க கிடைக்கும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் மேடம்?
2: கண்டிப்பா, இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் இன்னொரு உங்களை மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறப்ப கூட அவங்களும் எங்கெங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. உங்களுக்கு இங்க சென்னையில பாத்தீங்கன்னா, பாரிஸ்ல போனீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன விதமான ஸ்டைல் ஆஃப் ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொல்றது கேக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ எங்கிட்ட நீங்க கத்துட்டு 2 டேஸ்லயே நீங்க இந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் உடனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வெளியில ஒர்க் ஷாப்ஸா எடுத்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு பாக்க போனீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கிடைக்கிறதோ எல்லாம், நான் இப்போ உங்களுக்கு டபுள் ஸ்டோன், சிங்கிள் ஸ்டோன், இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு பார்ட்டி வேர் நெக்லஸ், நீங்க இன்னும் ஹெவி ஜுவல்லரி பிரைடல் ஜுவல்லரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஹோல்சேல் மார்க்கெட் போனீங்கன்னா எந்த விதமான கலர்ஸ்க்கும் உங்களுக்கு வாங்கி பண்ணலாம்.
1: மேம் அதே மாதிரி பீஸ் எல்லாம் பார்த்தோம்னா எப்படி தரம் பிரிக்கிறது மேம்? இது வந்து நல்ல குவாலிட்டி, இது வந்து செகண்ட் குவாலிட்டி?
2: கண்டிப்பா கண்டிப்பா, இது ஒரு நல்ல க்வெஸ்சன். ஏன்னா முதல்ல இப்போ நீங்க கேட்டகரி வந்து ஒரு 2 கேட்டகரியா பிரிச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போற மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொடுக்குற ஜுவல்லரின்னு வர்றப்போ என்ன கேட்டானா, நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலே ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உங்க நேமும் நல்லா இருக்கும், உங்களுக்கு என்னன்னைக்கும் ஆர்டர்ஸ் வந்து பெர்மனெண்டா இருக்கும், காஸ்ட் உங்களுக்கு கம்மியா ஒர்க் அவுட் ஆகுறப்போ மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஷாப்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட்லி பார்க்க போனீங்கன்னா காம்படிட்டர் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். பட் மெட்டீரியல் வாங்கி ஒரு ஹாஃப் டே மேபி மார்னிங் போட்டுட்டு ஈவினிங் குள்ள பாத்தீங்கன்னாலே அந்த நகையெல்லாம் உங்களுக்கு ஃபேட் ஆயிடுது, வெளுத்து போன மாதிரி ஆயிடுது. பட் இப்ப நம்ம போடுற இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல வந்து மினிமம் 6 மந்த்ஸ் நம்ம தைரியமா கேரண்டி கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இதுவும் கண்டிப்பா சொல்லலாம். அதாவது நகையெல்லாம் ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் டைரக்டா வார்ட்ரோப்ல அப்படியே வைக்க கூடாது. நம்ம ஏன்னா பீரோ வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது, ஸ்டீல் பீரோ இல்லையா, அதுல வந்து நீங்க இது வந்து மெட்டல், உங்களுக்கு இதுல வந்து பிராஸ் அண்ட் அயன் தான் இந்த மெட்டல்ல கலந்துருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க பீரோல வைக்கிறப்போ நிச்சயமா நாளாக உங்களோடது கலர் ஃபேட் ஆகும். எவ்வளவுதான் நீங்க அந்த ஜிப்ல இந்த வெல்வெட் பேகேஜஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா, ஜுவல்லரி பேக்ஸ் எல்லாம் அதுல வச்சீங்கன்னாலும் கண்டிப்பா கலர் ஃபேட் ஆகும். அந்த மாதிரி பட்சத்துல நீங்க ஜிப்லாக் கவர்ஸ் கிடைக்கிறது மார்க்கெட்ல, பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கு இல்லையா, ஜிப்லாக் கவர்ஸ், அந்த மாதிரி கவர்ல நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல ஒயிட் கிளாத் போட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு உங்க பீரோல வச்சீங்க, உங்களோட கோட்ரேஜ் பீரோல வச்சீங்கன்னா நிச்சயமா லாங் லாஸ்டிங், நிறைய வருஷம் மாச கணக்க நல்லாவே வச்சுக்கலாம்.
0: சொல்லு கீர்த்தனா.
1: ஹலோ.
0: சொல்லு கீர்த்தனா.
1: சொல்லுங்க பவித்ரா. இங்க இன்னும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் சில பேர் கேள்வி எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், அது வரைக்கும் நீங்க பேசிட்டு இருங்க.
0: கண்டிப்பா கீர்த்தனா. நம்ம வந்து MOP சமுதாய வானொலியில மிஸ்ஸஸ் ஷாமலா தேவி மேம் கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் ஜுவல்லரி மேக்கிங் பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேம் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பீரோல வைக்கிறது எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்ட்டு. இந்த விஷயம் வந்து யாருக்கும் பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஜென்ரலா வந்து ஒரு பாக்ஸ்லயே இல்ல ஏதாவது மெட்டல் பாக்ஸ்ல அந்த மாதிரி அந்த இதுல வைக்கிறதெல்லாம் வச்சு வச்சிருவாங்க, அதனால ஃபேட் ஆறது எதுக்குன்னு தெரியாமே இருக்கும். பட் ஆனா வந்து நீங்க சொன்னது வந்து நிஜமாவே எங்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இயரிங்ஸ் பத்தி, நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். இந்த இயரிங்ஸே வந்து இப்ப வந்து பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு வருது, அப்புறம் வந்து மை அந்த கலர் கலர் ஃபெதர்ஸ்ல வருது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இருக்காது, பட் அது வேஸ்டா கிடைக்கிற இது இதுல இருந்து பண்றாங்க, பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம எங்க போய் வாங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களா?
2: கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது வந்துட்டு ரெகுலரா நம்ம போடுற ஸ்டோன் ஜுவல்லரிக்கு பதிலா இப்போ பசங்களுக்கு மெயின் ட்ரெண்ட் வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா, ட்ரெஸ்ல இருக்கிற டிசைனுக்கு மேட்சிங்கா என்ன எந்த அளவுக்கு அவங்க ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு. அதுல நீங்க ஒன் ஆஃப் தி ஜுவல்லரி வந்து நீங்க ஃபெதர்ஸ், பீகாக் ஃபெதர்ல வச்சு பண்ணுற இயரிங், நெக்லஸ், டாலருக்கு அப்படி போடுறதுக்கெல்லாம் பாத்திருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது நிறைய இதுக்குன்னு இருக்கிற ஷாப்ஸ் இருக்கு, ஃபேன்சி ஷாப்ஸ் இருக்கு, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபெதர்ஸே கிடைக்கும். நாட் ஓன்லி பீகாக் ஃபெதர்ஸ், மற்ற எல்லா கலருக்கான ஃபெதர்ஸும் கிடைக்கும். நீங்க அது எல்லாமே ஸ்பிரிங்ல அசம்பிள் பண்ணிட்டு ஒரு டேங்லர்ஸ் மாதிரி காதுல போடுறப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும். அதுவும் இல்லாம இன்னும் சொல்ல போனோம்னா ஃபேஷன் டிசைனிங் பண்றவங்க வந்துட்டு இந்த ஃபேஷன் ஜுவல்லரி பண்றவங்களுக்கும் ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஃபேஷன் டிசைனிங்ல பார்க்க போறீங்கன்னா ட்ரெஸ்ல வந்து எந்தெந்த இதெல்லாம் ஆட் பண்ணலாம், இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து நிறைய டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் தான் வருது. அந்த டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்ல போடுற அத்தனை மோட்டிவ்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபெதர்ஸ் இதெல்லாம் கூட நீங்க காதுல கம்மல்லையோ இல்ல கழுத்துல செயின்லயோ கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்றப்போ கையில இருக்க பிரேஸ்லெட் முதல் கொண்டு எல்லாமே யூனிஃபார்மா உங்களுக்கு மேட்ச் ஆகும், இன்க்ளூடிங் இந்த நீங்க சொல்றது வந்து ஃபெதர்ஸ் மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். பேப்பர் ஜுவல்லரி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பேப்பர் ஜுவல்லரினா நிறைய பேருக்கு வந்துட்டு பேப்பர்ல ஜுவல்லரி பண்ணா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றோம் இல்லைன்னா வெளியில போயிட்டு வரப்போ மழையில நனைஞ்சிடுறோம், ஜுவல்லரி பேப்பர்ல பண்ணானா பிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கதான் செய்யுது. இல்லைனாலும் ஒரு சில பேர் வந்து பேப்பர் ஜுவல்லரி சொல்லி தர்றாங்க இல்ல செஞ்சு அவங்களே ட்ரை பண்ணி போட்டுக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் ஃபால்ட் இருக்கிறனால அதை அவாய்ட் பண்றாங்க. இதுக்குன்ட்டு ஒரு ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு. இந்த ஓஹெச்பி ஷீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓஹெச்பி ஷீட்ல நாங்க வந்து குயிலிங் பேப்பர் வச்சு பேப்பர் ஜுவல்லரி எல்லாம் சொல்லி கொடுத்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு

0: இந்த பர்டிகுலர் இப்ப இருக்கிற பசங்களுக்கான ட்ரெண்ட்னு பார்த்தோம்னா எம்சிஎல் ஜுவல்லரி. எம்சிஎல் வந்து ஒரு மோல்டிங் கிளே, ஒரு கெமிக்கல் கிளே. அது வந்து அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஷில்பக்கார்னு சொல்றோம். அந்த பர்டிகுலர் மோல்டிங் கிளே வச்சு அவ்வளோ நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் பெண்டன்ஸ் நீங்களே தயாரிக்கலாம், இன்க்ளூடிங் பீட்ஸ், கலர் பீட்ஸ். இப்போ உங்ககிட்ட வந்து நேவி ப்ளூல உங்ககிட்ட ஒரு சாரி இருக்கு, அதுக்கு மேட்சா நீங்க பீட்ஸ் வேணும், உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கல அப்படின்னா இந்த ஷில்பக்கார வச்சு நீங்க பீட் மாதிரி உருட்டிட்டு காயறதுக்கு முன்னாடி ஒரு ஹோலும் போட்டுட்டு அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் காய வச்சிருங்க. சோ அது ஏற்கனவே ஹோல் போடுறதுனால பாக்கிறதுக்கு பீடோட ஃபினிஷ் உருண்டையா பாக்கிறதுக்கு ஹோலோட கரெக்டா அமைஞ்சிரும். நான் சொல்றது நீங்க விஜுவலைஸ் பண்ணி பாருங்க நான் சொல்றப்போ. அதுக்கப்புறமா இதுல நீங்க ஒரு அக்ரலிக் கலர்ஸ் மேல எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ல உங்களோட சல்வார்ஸ் ஆர் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி உங்களோட டாப்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கு மேட்சா நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப் டு டேட் மாடர்ன் ட்ரெண்டுக்கான ஒரு ஜுவல்லரி மேக்கிங். எப்பவுமே மோட்டிவ்ஸ்ல கல் வச்சதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது, இந்த வெரைட்டிஸ் ரொம்ப அழகா இருக்கும்.
1: இப்ப வந்து ட்ரெண்ட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி வந்து நிறைய அந்த ஃபெதர்ஸ் சரி இந்த மாதிரி ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எம்சிஎல் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே இது ட்ரெண்ட்ல வந்து அவங்க இருந்துட மாட்டாங்க, எவ்ரி செகண்ட் வந்து அவங்க ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்டா வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏத்த அவங்க நீடுக்கு ஏத்த மாதிரி எப்படி ட்ரெண்ட் எல்லாம் மாத்திட்டே இருக்கீங்க, ஃபேஷன் டிசைன்ஸ் எல்லாம் மாத்திட்டு வரீங்க?
0: நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வி. என்னன்னு சொல்ல போனேன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நான் தொழிலா எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெறும் ஸ்டோன் ஜுவல்லரி தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அதுதான் இன்னைக்கும் சொல்ல போனேன்னா ஒரு 70% மார்க்கெட்டுக்கு அதுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கு. அது தவிர இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து கல் வச்சது அந்த டிபிக்கல் கோல்டோட அந்த பேஸ் மோட்டிவ்ஸ் ஈவன் சில்வர் மோட்டிவ்ஸ் அதெல்லாமே கலர் வந்து ஐ மீன் அந்த ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்ப யாரும் அதை விரும்புறது இல்ல. எப்படி இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணலாம், இல்ல அவங்க வந்து கிடைக்கக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் சொல்றீங்களே அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருள்ல எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம், இந்த மென்டாலிட்டி இருக்குதுன்னு நான் பார்த்த உடனே சரி இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஜுவல்லரியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்ற மாதிரி பேப்பர் குவில்லிங் ஜுவல்லரி வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி என்சிஎல் ஜுவல்லரி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு அது வேர் பண்றப்போ நம்ம கையால செஞ்சு அதை வேர் பண்றப்போ அதனுடைய வேல்யூவே தனியா தெரியும்.
1: இப்போ வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல எல்லாம் வந்து லாங் பீட்ஸ் எல்லாம் மெலிசா பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடுல வட்ட பெரிய பீட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அது அது அந்த இது வந்து அந்த புதுசில் வந்து ரொம்ப இதாக போச்சு. அதுக்கப்புறம் உடனே வந்து அது த்ரெட்டாக மாறிடுச்சு. அதனால நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசன்ட் ட்ரெண்டுனா எந்த மாதிரி ஜுவல்லரிஸ் மேம்?
0: இப்போதைக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்னு பார்த்தானா உங்களுக்கு பீட்டட் ஜுவல்லரி தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் சொல்ல மாதிரி பேப்பர் ஜுவல்லரி 100% ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதாவது லேடிஸ் வந்துட்டு இன்க்ளூடிங் ஃபேஷன் டிசைனிங் ட்ரெஸ்ஸஸே எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு சல்வார் ரொம்ப ஃபேஷனபிள் இருந்தது. முதல் சுடிதார் அப்புறம் சல்வார் அப்புறம் பேண்ட்ஸ் மறுபடியும் குர்த்திஸ் ஒரு ஒரு ஸ்டைல் ஒரு ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு. இது வந்து ட்ரெண்ட் வந்து டே பை டே நமக்கு சேஞ்ச் ஆகிறப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எண்ணங்களும் ஸ்டைலும் மாத்திட்டே தான் இருப்போம். அப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே ஒரு இன்வென்ஷன்ன்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணி அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு நல்ல ஃபுல் ஸ்வீப் கிடைக்கும். ஏற்கனவே நான் ஜுவல்லரி மேக்கிங்ல பார்த்த அனுபவங்களை வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஜுவல்லரி ஒரு புதுசாக ஒன்று. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியாஸ் அண்ட் ஸ்டைல் ரொம்ப மாறும், மாறுபட்டு தான் இருக்கும். நீங்க எங்கிட்ட ஒரு பேட்டர்ன் கத்துக்கு போனாலும் நீங்க பண்றது வந்து எனக்கு தெரியாத மாதிரி வித்தியாசமா பண்ணுவீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க, அதை மார்க்கெட்ல லான்ச் பண்ணுங்க. ஹவு டு கோ அபவுட் லான்ச்சிங் எப்படி, அது மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாராலையும் மார்க்கெட்டிங் அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது, அது கொஞ்சம் டஃப்பான மேட்டர் தான். பட் இது ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்.
1: நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்ட்டு. ஏன்னா வந்து இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்ஸ்ல எல்லாம் போயிட்டு நிறைய வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்க கிட்ட எங்க இருந்து வாங்கினீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இது பண்ணாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி நம்ம எப்படி போயிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து முக்கியமா வந்து நம்ம ஞாபகத்துக்கு இது வச்சுக்க வேண்டியது அவங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்கள வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், அந்த பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா?
0: கண்டிப்பா. நீங்க கேக்குறப்ப வந்து கன்வின்சிங் வந்து 100-50% கண்டிப்பா இருக்கணும் உங்களோட மார்க்கெட்டிங்ல. என்னன்னா நீங்க ஷாப்ஸ்ல போய் அவங்க வாங்குறப்போ அவங்கனால கண்டிப்பா ரேட் பார்கெயின் பண்ண முடியாது, மெட்டீரியலோட குவாலிட்டி பத்தி பார்கெயின் பண்ண முடியாது. பட் இண்டிவிஜுவலா நீங்க வீட்டுல எடுத்து பிசினஸா பண்றப்போ கண்டிப்பா இந்த கேள்விகள் நிச்சயமா வரும். அப்படின்னா அந்த கால அந்த மாதிரி உங்களுக்கு வர்ற கேள்விகளுக்கு நீங்க கண்டிப்பா பதில் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்க, இந்த மாதிரி தாங்கும், உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இந்த பட்டி

0: பர்டிகுலர் மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது, எத்தனை நாள் ஆனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிசர்வேஷன், எப்படி இதை ப்ரிசர்வ் பண்ணால் உங்களால் லாங் லாஸ்டிங்காக அதை வச்சுக்க முடியும், அதெல்லாம் நீங்கள் ஆடட் இதுவாக நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் நல்லாயிருக்கும். ஒரு தடவை வாங்குறவங்க கண்டிப்பாக உங்களோட குவாலிட்டி பார்த்துட்டு நிச்சயமாக உங்களை தேடி தான் வருவாங்க, காஸ்ட்டை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களோட சேல் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நீங்கள் ஷாப்க்கு போகணும். ஓகேங்களா
1: மேடம்? பவித்ராவோடையும் உங்களோடையும் இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: இப்ப நம்ம ஒர்க் ஷாப் ஓ டு ஒர்க் ஷாப் இப்ப கீர்த்தனா ரெடியா இருக்காங்க, நம்ம ஓ டு ஒர்க் ஷாப் போலாம். ஹலோ கீர்த்தனா. ஹலோ,
2: ஹாய்,
1: சொல்லுங்க கீர்த்தனா.
2: இப்ப பாத்தீங்கன்னா நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல வந்து ஒரு வொகேஷனல் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க ஜுவல்லரிக்காகவே. அண்ட் இங்க நிறைய பசங்க எல்லாம் வந்து ரொம்ப அழகா இந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அங்க வந்து கத்துட்டு இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிலையத்துல பாத்தீங்கன்னா லைவ் ஷோல நம்ம கூட ஷாமலா தேவி மேம் இருக்காங்க, அவங்க ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட கேள்விகள் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை கொடுக்குறேன் அவங்க கிட்ட.
1: ஓகே, ஹலோ.
3: ஹலோ,
1: சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஜோஷிதா, நான் செகண்ட் இயர்சி அசிஸ்டன்ட் படிக்கிறேன். இங்க வந்து நான் ஜுவல்லரி கிளாஸஸ்ல இருக்கேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுல ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
1: சொல்லுங்க.
3: இப்ப வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, த்ரூ போன்ல கான்டாக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் சொல்றாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு 21 இயர்ஸ் ஆகுது, அவங்களுக்கு மேரேஜ் பண்றோம், கேள்வி கொஞ்சம் டார்க்கா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ணணும்னு மாத்திரம் சொல்றாங்க. இந்த போன் கால்ல வரும் ஆர்டர்ஸ் வரும்போது நாங்க என்னென்னலாம் மனசுல வச்சுக்கணும், அவங்களுக்கு எப்படி ஏத்த மாதிரி ஜுவல்லரி பண்ணணும்
0: என்ன. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ட்ரெஸ் என்ன கலர் காம்பினேஷன்ல வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஜுவல்லரி வந்து என்ன மாதிரி பார்ட்டிக்கு யூஸ் பண்றாங்க, வெதர் இட் இஸ் ஃபார் ரிசப்ஷன் ஆர் ஃபார் மேரேஜ், முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிலிஜியஸ் மேரேஜும் அதையும் நீங்க கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா நீங்க அதையும் நீங்க கண்டிப்பா நிச்சயமா கேட்டே ஆகணும், அதை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி அது ரிசப்ஷன் ஓரியன்டா இல்லைன்னா மேரேஜ் ஓரியன்ட் ஜுவல்லரியான்னு முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா இப்ப ரிசப்ஷன் வர்றப்போ நீங்க பொதுவா பாக்க போனீங்கன்னா ஈவினிங்ஸ்ல ரொம்ப கிளாரிங் லைட்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க அதுக்கு கார்ஜியஸா ஜுவல்ஸ் போட்டே ஆகணும். அப்போ அதுக்கு மோர் ஆஃப் ஒயிட் ஸ்டோன் மிக்ஸ்ல தான் நம்ம அதுக்கு ரிலேட்டடா ஜுவல்ஸ் கொடுப்போம். அது டாப் டு பாட்டம் நீங்க அந்த காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதே இது பாக்க போனீங்கன்னா இப்ப காலையில கல்யாணங்களுக்குன்னு ஜுவல்லரி கேட்கறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் சாரீஸ் தான் போடுவாங்க கல்யாணத்துக்கு எல்லாம் இல்லையா. அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் டல் கோல்டு லைக் டல் கலர்டு ஸ்டோன்ஸ், அதாவது ஒயிட் ரொம்ப காம்பினேஷன் இல்லாம கொஞ்சம் ரிலேட்டடா அந்த சாரிக்கு மேட்சா கொஞ்சம் டல் கலர்ஸ்ல எடுத்து அதே அதோட கோல்டோட கலரும் மர்ஜ் ஆற மாதிரி நீங்க ஜுவல்லரியை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்க. சொல்லுங்க.
1: வாழ்த்துது. சரி, அடுத்தது வேற யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல இருக்காங்களா?
2: இருக்காங்க மேம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சு, அதை நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஆமா, இந்த டிராபிக் அப்டேட்ஸ் பத்தி நான் சொல்றதுக்கு
2: பாத்தீங்கன்னா,
1: கீர்த்தனா ஒரு நிமிஷம், இந்த டிராபிக் அப்டேட்ஸ் நமக்கு எப்படி வருதுங்கறத வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது வந்து ரொம்ப அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்.
2: இப்ப வந்து டிராபிக் போலீஸ் வந்து இப்படி எல்லா எஃப்எம் எல்லா ரேடியோ ஸ்டேஷன் சேனல்ஸ்க்கும் வந்து இந்த டிராபிக் அப்டேட்ஸ் எல்லாம் போகணும், இது மூலியமா மக்கள் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி டிராபிக் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் இப்போ நான் கொடுக்குற ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிரெக்ட்லி ஃப்ரம் த டிராபிக் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நீங்க கண்டிப்பா இது மேல ரிலை பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று முந்தா நேற்று தெரிஞ்ச மழையில வந்து காலேஜ் ரோட் அந்த ரோடு ஏரியா ஃபுல்லாவே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதனால இந்த ஏரியா ஃபுல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வண்டிகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த பக்கம் வர போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அவசரமா ஏதாவது ஏரியா போனா நீங்க ப்ராபப்ளி வள்ளுவர் கோட்டம் பாம்புரு அந்த மாதிரி ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் குவிக்கா போயிடலாம். இதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அப்டேட். இப்போ நம்ம கூட இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல இருந்து, அவங்க கேள்வி என்னன்னு பாக்கலாம்.
1: சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க.
4: என் பேர் கிருத்திகா. இங்க வந்து வெல்டிங் மெஷின் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எப்படி
1: மாறதுக்கான முயற்சியில இப்ப நீங்க ஈடுபட போறீங்க இல்லீங்களா? நீங்க சொல்லுங்க. இப்ப உங்க க்வெஸ்சன் சொல்லுங்க.
4: நான் இப்ப பண்றேன் பண்றது
0: எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். ஏன்னா எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சு கத்துக்கலாம். நம்ம அதுக்கான நம்மளோட ஓன் ஐடியாஸ் போட்டு வெரைட்டிஸும் ட்ரை பண்ணிடலாம். முக்கியமானது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியான ஜாப் இல்லதான். ஈக்குவலா எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட வருத்தி நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதே அளவுக்கு டஃப்பான ஒரு ஒர்க் தான் மார்க்கெட்டிங். குட். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னைக்குமே நீங்க ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல எடுத்த உடனே போய் ஷாப்ஸ்ல இறங்குறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட கிட் அண்ட் கின் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணதை எடுத்து காமிச்சாதான் இப்படி ஒருத்தர் கத்து கொடுக்குறாங்க இப்படி ஒருத்தர் செய்யறாங்கன்றதே வெளியில தெரிய வரும். உங்களை பத்தி நீங்க எப்படி அட்வர்டைஸ் பண்றது எடுத்த உடனே நீங்க பேப்பர்ல ஆடோ இல்லனோ பேப்பர் இன்சர்ஷன்ல கொடுக்குற ஆடு த்ரூ ரேடியோ இதெல்லாம் வந்து ஹை லெவல் காஸ்ட். எடுத்த உடனே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க மவுத் டு மவுத் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண் கூடாகவே தெரியும். இப்ப இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் நமக்கு இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு வருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நீங்க நெக்ஸ்ட் ஷாப்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு ஷாப்க்கு எடுத்துட்டு போனா இன்னொன்று முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எடுத்த உடனே உங்களுக்கு யாருமே உங்களோட லாபத்தோட சேர்ந்து பேமெண்ட் தரமாட்டாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் அதை கடையில கொண்டு போய் வச்சா அவங்க வித்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. கிரெடிட் பேசிஸ்ல வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வைக்கிறப்ப மினிமம் ஒரு 1 month நீங்க டைம் கொடுத்து கடையில கொடுத்துட்டு வரணும். ஆஃப்டர் அ மந்த் நீங்க போயிட்டு வித்துருந்தானா அவங்க கேஷ் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு டீடியஸான ஒரு விஷயம். ஏன்னா விக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கான காஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போடுறீங்களோ ஒன்ஸ் உங்க நேம் பிக்கப் ஆயிடுச்சு உங்க ஷாப்ல ரொம்ப நல்லா மூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஷாப்லயே உங்களுக்கு ரெகுலரா வாங்குறதுக்குனே ஆள் இருப்பாங்க.
1: தேங்க்யூ கிருத்திகா. ஓகே கீர்த்தனா, அடுத்தது வேற யார் பேச போறாங்க?
2: அவங்க இன்னும் கேள்விகள் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப சின்சரா கம்மல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா நம்ம கண்ணு முன்னாடி பண்றது பாக்கும்போது நல்லா இருக்கு.
1: சரி, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற கம்மல் வந்து என்ன கலர் கம்மல், என்னென்ன மாதிரியான பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க?
2: பீட் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா கோல்டு கலர் பீட் யூஸ் பண்ணிருக்காங்க, கிரீன் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர். நம்ம ஜென்ரலா ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான கலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ காமனா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
1: என்னென்ன பண்றாங்க
2: அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல கார்ல தொங்கிட்டு ஆடிட்டு இருக்குமே நம்ம கலையாட்டம்
1: தொங்கட்டான்
2: அந்த மாதிரியான அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
1: கீர்த்தனா, நான் வந்து இன்னொன்னு கேட்கணும். நேர்களே இப்போ நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறது உங்களுடைய அபிமான காசு மேல காசு வந்து ஒரு நேரடி நிகழ்ச்சி. இப்போ நம்ம வந்து நிறைய வந்து என்டர்பிரினர்ஸ் வந்து இங்க வந்து பேசினாங்க. அந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிட்டு இருந்தோம். இப்போ இதுல வந்து இப்ப வந்து நிறைய அதுல வந்து உள்ள ஆர்வத்தை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கலந்துக்கணும், புது பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இப்ப வர தொடங்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி இப்போ பயிற்சியை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய மாணவிகள் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. மேடம், இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒரு செட் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த காது தொங்கட்டானது பத்தி அவங்க சொன்னாங்க. இப்போ அது ஒரு செட் இல்லீங்களா? இதாவது மாலை அந்த மாதிரி இயரிங்ஸ் கொலுசு இப்போ அந்த மாதிரி வந்து மாலை எல்லாம் பண்ண முடியாதவங்க கூட வந்து வெறும் ஒரு காது அப்புறம் கொலுசு. ஏன்னா இப்ப நிறைய டிநகர்ல போய் பாத்தீங்கன்னாக்க 10 ரூபாய்க்கு 3 அப்படின்னு சொல்லி எல்லாம் விக்கிறாங்க. ஆனா அதுக்கான காஸ்ட் எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல்ல நீங்க பாக்க போறப்ப அவங்களுக்கு 1 ரூபி கையில வந்தா கூட போதும். ஒரு 5 ரூபீஸ்க்கு ஒரு கமல் விக்கிறாங்கன்னா அதுல 1 ரூபி லாபம் இல்லாம யாரும் கொடுக்க போறது இல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதான் நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி குவாலிட்டியோட இது இதுல இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுக்கு வந்து குவாலிட்டி 2 விதமா இருக்கதான் செய்யும். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் எப்பேற்பட்ட ப்ராடக்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்கதான் செய்யும். நம்ம பிடிக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளோட ஒர்க் நம்ம குவாலிட்டி நிச்சயமா ஒர்க் பண்றது பிடிச்சு போயிருந்தது. நம்மளோட மெட்டல் நம்ம குடுக்கற ப்ராடக்ட்ஸ் கலர் ஃபேட் ஆகல, வாங்குறதுக்கு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்குது அப்படின்னு நினைச்சு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட தான் திரும்பி வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கம்மல் வெரைட்டிஸ்ல கிட்டத்தட்ட 10-20 செஞ்சு ஒருத்தரே கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு, கடைகள்ல போறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு இதுல நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம பாத்துக்கோங்க, குவாலிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே ஓகே, இப்ப பவித்ரா திருப்பி வந்து வந்திருக்காங்க, அவங்க சில ஏதோ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போறாங்க. வாங்க பவித்ரா ஒரு நிமிஷம்.
5: மேம் இன்னும் வந்து பல விஷயங்கள் இவங்களும் பேசிட்டு இருந்தாங்க, குவாலிட்டிஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் குவாலிட்டின்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம செக்கிங் பண்ணும்போது வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து அது பார்க்கும்போது அவங்க வந்து
0: கண்டிப்பா
5: இது பண்ணும்போது எப்படினாலும் வந்து அவங்க அது தெரியாத மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி ரொம்ப துல்லியமா பார்த்து கவனிச்சு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
0: இது இந்த ஃபீல்டுக்குள்ள டீப்பா இறங்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மேட்டரா தோணும். ஏன்னா அதனுடைய அந்த மெட்டலோட குவாலிட்டி பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்குன்றது. ஒன்னே ஒன்று இது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்ல நம்ம எடுக்கிறப்போ நீங்க வந்து கேட்கறப்பமே வந்து கொஞ்சம் அந்த மைக்ரோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் குவாலிட்டின்னா மைக்ரோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியை நீங்க கேட்டு வாங்குறது நல்லது. அதில் அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரேட் காம்ப்ரமைஸுங்கிறது நீங்க பிடிக்கிற கஸ்டமர்ஸை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பண்ற ஒர்க்கை வந்து நீங்க எடுத்து சொல்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க வந்து எவ்வளவு காஸ்ட்லி மெட்டீரியல் போட்டா கூட அதை வந்து நீங்க ரீச் பண்ணல உங்களோட கஸ்டமர் கிட்ட, இதுல இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி நீங்க சொன்னாதான் எதை பத்தியும் கிளியரா தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே கடையில விற்கிறதானே நீங்களும் வச்சிருக்கீங்க, அதே மாடல் அங்க போனா 10 ரூபாய்க்கு கிடைக்கும், உங்ககிட்ட 20 சொல்றீங்கன்னா நீங்க அப்ப உங்களோட ப்ராடக்ட் பத்தி எடுத்து சொல்லணும், உங்களோட ஒர்க் பத்தி ஃபினிஷ்ட் ஒர்க் பத்தி எடுத்து சொல்லணும். அப்ப சொன்னா நிச்சயமா உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட ஒர்க் ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா விரும்பி வாங்க ஆரம்பிப்பாங்க.
5: ஆமா நீங்க சொல்றது என்ன உண்மைதான். ஆனா வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் இது பண்ணாலும் வாங்குறவங்க வாங்குவாங்க, பட் ஆனா வந்து விக்கிறவங்க அதாவது நீங்க சொல்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் பத்தி கிளியரா தெரியும். பப்ளிக் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ விக்கிறாங்க, பார்க்க நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு, நான் என்ன எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அதை சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. பட் ஆனா வந்து அந்த மெட்டீரியல்ஸ் பத்தி அது பாக்குற மாதிரி ஏதாவது ரேட் கார்டு அந்த மாதிரி, இப்ப கோல்ட்ல எல்லாம் வருது இல்ல ரேட் கார்டு 22 கேரட்ன்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிஸுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கார்டு இல்ல ஏதாவது மார்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இல்ல அந்த மாதிரி எதுவும் பர்டிகுலரா கிடையாது. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், இப்ப உங்க நீங்க வந்து பிசினஸ் சொல்ல போறப்போ நீங்க முக்கிய முக்காவாசி பேர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி மேக்கிங் வந்து வீட்டுல இருந்துதான் செய்யறாங்க, மோர் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எடுத்து செஞ்சாங்க. இப்ப வந்து காலேஜ் கேர்ள்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ட்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இந்த ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னன்னா வீட்டுல உட்காந்துதான் பண்ணுவாங்க, யாரும் இமீடியட்டா ஒரு தனியா கடையெல்லாம் ஆரம்பிச்சு எடுத்த உடனே அவ்வளவு ஹை இன்கம்ல ஸ்பெண்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வரப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இதுல குவாலிட்டிஸ் இருக்கு, மைக்ரோ குவாலிட்டி, நெக்ஸ்ட் லெவல் குவாலிட்டி, அதுக்கு அடுத்து ஸோ 3 டிஃப்ரெண்ட் லெவல் குவாலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த என்ன குவாலிட்டி வாங்கினீங்கன்னு அதை வேணா உங்களோட கஸ்டமர்கிட்ட காமிச்சு உங்களோட சேலுக்கு நீங்க பேசலாம். அப்படியே இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சு நீங்க வெளியில கொண்டு போறீங்க, ஒரு ஆபீஸ்ல எல்லாம் சேலுக்கு எடுத்துட்டு போறீங்க, அப்படி கார்பரேட் ஆபீஸ்ல எல்லாம் ஒரு இடமா எடுத்துட்டு போய் கொடுக்க போறீங்க, அங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறவங்க இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பெஸ்ட் இது என்னன்னா நீங்க கண்டிப்பா அதுல மட்டும் உண்மையா இருங்க, நல்ல ப்ராடக்ட் போட்டு நீங்க செஞ்சு கொடுங்க, ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஈக்குவலா மோர் தென் டபுள் ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு, அவங்க திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க.
5: ஓகே, இப்போ வந்து நிறைய வந்து 1 கிராம் ஜுவல்லரி, 2 கிராம் ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு, அது நார்மல் ஜுவல்லரிக்கும் இந்த ஜுவல்லரிஸ்க்கும் எந்த மாதிரி வித்தியாசம்?
0: சொல்ல போனா வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து இமிடேஷன் ஜுவல்லரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 3 குவாலிட்டிஸே இருந்தாலும் அதனுடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா, லைஃப் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப 3rd குவாலிட்டி ஆர் செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தா 1 or 2 டேஸ்லயே உங்களுக்கு கலர் ஃபேட் ஆறது தெரிஞ்சு போயிடும். பட் நான் சொல்ல மாதிரி 1st குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 6 மந்த்ஸ்க்கு நல்லாவே வச்சுட்டு இருக்கலாம். அண்ட் மெயின் த ப்ரிசர்வேஷன் நான் சொன்ன மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி 1 கிராம் கோல்டு அண்ட் 2 கிராம் கோல்டு இதெல்லாம் வருது என்னன்னா, இதே மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த பிராஸ் மெட்டல்ல வந்துட்டு மேல ஒரு தங்க முலாம் பூசிடுறாங்க. தங்க முலாம் பூசினானா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த கலர் வந்து அந்த ஃபேட் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எதுவா நீங்க இருந்தாலும் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து கண்டிப்பா சொல்ல போனா ஹாஃப் த ரேட் ஆஃப் கோல்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு கோல்டு கம்மல் நீங்க 5000 ரூபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி 1 கிராம் கோல்டுனா மினிமம் 2000 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே இது இமிடேஷன் ஜுவல்லரினா நம்ம ஒரு 300 ரூபீஸ்க்குள்ளவே அந்த அதே காஸ்ட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எது இருந்தாலும் உங்களோட ப்ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 கிராம் கோல்டா இருந்தாலும் அதையும் எப்படி ப்ரிசர்வ் பண்றீங்களோ அதுதான் லாங் லாஸ்டிங்கா வச்சுக்க முடியும். நீங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தாகணும். ஓகேங்களா?
5: ஓகே மேம், இப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓவர் டு கீர்த்தனா.
0: ஓகே
5: கீர்த்தனா.
6: ஆ சொல்லுங்க.
5: ஆ சொல்லுங்க மேம், ஷாம்லா தேவி மேம் இருக்காங்க.
6: எஸ் பவித்ரா, இப்போ நான் MOP வைணவ மகளிர் கல்லூரியில இருக்கேன், இங்க ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு.
0: கண்டிப்பா இது முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் ஆகுது நீங்க பண்ற ஜுவல்லரி தாக்கு பிடிக்கணும். அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்போ வச்சீங்கனாலும் ஜிப்லாக் கவர்ல உங்களோட ஜுவல்லரிய லாக் பண்ணி வைங்க. ஜிப்லாக் கவர் கேள்விப்பட்டிருக்கேன், பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஜிப்போட பிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது அதுக்குள்ள நீங்க வச்சுட்டு அதுக்கு மேல அப்கோர்ஸ் இன்னும் நீங்க பீரோல எல்லாம் வைக்கிறீங்க, உங்களோடது வந்துட்டு ஸ்டீல் பீரோ அப்படின்னா அதுக்கு மேல ஒரு கர்ச்சீஃப் நல்லா போட்டு ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட லாக்கர்ல வைங்க. நிச்சயமா லாங் லாஸ்டிங், கண்டிப்பா கலர் ஃபேட் ஆகாம கொஞ்சம் வருஷத்துக்கு வரும்.
5: ஓகே, இவங்க வந்து ஏற்கனவே கேட்டதா, எல்லாருக்கும் வந்து ஒரு நார்மல் டவுட் தான், எல்லாருக்கும் வந்து இது யாரா இருந்தாலும் வந்து ஒரு காசு கொடுத்து வாங்குறோம்னா அது கொஞ்சம் மாதிரி எக்ஸ்டெண்ட் நாள் எடுக்கணும்ட்டு. அது வந்து ஒரு பீரோல வச்சு அது டக்குன்னு போகுதுன்னா அது யூஸ் பண்ணாம கலர் போகுதுன்னா இன்னும் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற இந்த நார்மல் கேள்விதான் அவங்களும் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ரெண்டாவது தடவையும் அதே கேள்வி கேட்டாலும் நீங்க ரொம்ப திரும்பியும்
0: நிச்சயமா இது வந்துட்டு எல்லா நீங்க சொல்ற மாதிரி 5 ரூபீஸ்னாலும் நம்ம கையில இருந்து போட்டு பண்றப்போ அதனுடைய வேல்யூ அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாரும் நினைக்கிறது தான். இன்னும் சொல்ல போனா இது உடன் பீரோ மாதிரி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு பிரிசர்வேஷன் கொஞ்சமே ஈஸியா தான் இருக்கும். வெறும் பிளாஸ்டிக் கவர்ல எத்தனை நாள் வச்சாலும் உடன் பீரோல ஒன்னும் ஆகாது. ஸ்டீல் பீரோனா அதுக்கு மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வர்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் அவ்வளவுதான்.
5: அண்ட் வந்து நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஸ்டோன் ஜுவல்லரிஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட்லி அந்த ஸ்டோன் ஜுவல்லரிஸ் வந்து ஸ்டோன்ஸே வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின் இருக்க வரைக்கும் வந்துருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்டோன்ஸ் நம்ம வந்து நம்ம அதை பார்க்கும்போது ஷைனிங் வச்சு சொல்றாங்க. பட் ஆனா வந்து இப்போ வர நார்மல் ஜுவல்லரிஸ் வந்து இன்னொருத்தங்க ஒர்க் ஷாப்ல இருந்து பேசணும்னு லைன்ல இருக்காங்க மேம், பேசலாம். ஹலோ கீர்த்தனா.
6: ஹாய் பவித்ரா, இப்போ நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கேள்வி கேட்க, அது மாதிரி சின்ன டிராபிக் அப்டேட் வந்திருக்கு, அதை நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேட்கலாம் அவங்க என்ன கேள்வி கேட்கற போறாங்கன்னு.
5: கண்டிப்பா.
6: இப்போ வந்து நுங்கம்பாக்கம் ரோடு மற்றும் ஸ்டெர்லிங் ரோடு வழியா வர வண்டிகள் எல்லாத்தையும் வந்து ஈகா தியேட்டர் இருக்கு இல்லையா, சோ அந்த வழியா டைவர்ட் பண்றாங்க இவிஆர் சாலைக்கு. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற டிராபிக் அப்டேட். சோ நீங்க வந்து நுங்கம்பாக்கம் இல்ல ஸ்டெர்லிங் ரோடு வழியா எங்க வரீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேரத்துல. நீங்க வந்து அதாவது ஈகா தியேட்டர் பிரிட்ஜ் வழியா தான் நீங்க ஏறி இறங்கி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் ரோட் டேமேஜ்னாலதான் இந்த டைவர்ஷன். அடுத்து இப்ப நம்ம கூட ரூபி வாய்னோ மகளிர் கல்லூரியிலோட ஒரு மாணவிகள் வந்து ஒரு மாணவி வந்து இங்க கத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா?
0: சொல்லுங்க.
6: ஹலோ
0: ஹலோ
6: ஹலோ, நான் ஜானகி பேசுறேன். நான் இங்க செகண்ட் பிகாம் ஏஎன்எஸ்ல படிச்சுட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
6: இங்க ஸ்டெர்லிங் மேக்கிங் ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம பர்ஸ் வச்சு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி செட் பண்ணும்போது ஒரிஜினல் பர்ஸ்க்கும் ஆர்டிபிஷியல் பர்ஸ்க்கும் எப்படி வந்துட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது மேம்?
0: பேர்ல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுலயே வந்து 3 குவாலிட்டிஸ் இருக்கு. மறுபடியும் ரொம்ப யூனிக்கா இருக்கிற குவாலிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி உங்களோட ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்க்கு தான் போடுவாங்க. இதுல செமி ப்ரெஷியஸ் பீட்ஸ்னே தனியாவே கிடைக்குது. செமி ப்ரெஷியஸ் பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா உறிஞ்சி வராது. நீங்க அந்த பேர்ல்ஸ்ல மேல போடுவோம், பாலிஷ்டா பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த பேர்ல் கலர்ல லைட் பிங்கிஷ் கலர்ல வரும், லைட் பேல் பிங்க், லைட் கிரீமிஷ் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து முதல்ல ஒரு கோட்டிங் அடிச்சிருவாங்க, அது வந்து உங்களுக்கு கலர் அவ்வளவு ஈஸியா ஃபேட் ஆகாது செமி ப்ரெஷியஸ் பீட்ஸ்ல. பட் நார்மல் இது வந்துட்டு உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் அதாவது சிந்தட்டிக் பேர்ல்னு சொல்லுவோம், அதை பிளாஸ்டிக் பேர்ல், அதெல்லாம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்னு சொல்ல நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம போட்டுக்கிற வச்சுக்கிற முறையை பொறுத்து இருக்குது. ரொம்பவும் தண்ணி படுற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம கால் கொலுசு அதுல எல்லாம் ரொம்ப யூஸ் பண்றப்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வரப்போ நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க சிந்தட்டிக் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக் கிறிஸ்டல்ஸ் வருது, அந்த சிந்தட்டிக் கிறிஸ்டல் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும்.
5: ஓகே கீர்த்தனா.
6: ஹலோ
5: கீர்த்தனா, இன்னும் யாராவது கேள்வி கேட்க இருக்காங்களா?
6: இப்போதைக்கு யாரும் இல்ல. இப்போ இங்க இருக்கிற அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரேஸ்லெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் கமல் பண்ணி முடிச்சுட்டாங்க. சோ இப்ப அடுத்தாங்கலாம் பிரேஸ்லெட் கத்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல திருப்பி கூப்பிடுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன்.
5: ஓகே கீர்த்தனா. மேம் இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேஸ்லெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முக்கியமான கேட்க வேண்டிய கேள்வி வந்து பிரேஸ்லெட் படி. இப்போ பல விஷயங்கள் வந்து நார்மல் பிரேஸ்லெட்னா வந்து முன்னாடி வந்து ஒரு மெலிசா இருந்தது, இப்போ வந்து பிரேஸ்லெட் வந்து நல்லா வந்து எலாஸ்டிக்கை வச்சே வந்து போடுற மாதிரி இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனவரையும் கொஞ்சம் நடுவில் நடுவில் பீட்ஸ் வச்சு வந்து மெலிசா வந்து ஒரு த்ரெட் மாதிரி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் வந்து நல்லா பேங்கிள் மாதிரி நல்லா பெருசா போடுற மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உட்டன்ஸ்ல பிளாஸ்டிக்ஸ்ல ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து மாற மாற அந்த பிரேஸ்லெட்ல வந்து வெரைட்டிஸ் அண்ட் காஸ்ட் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லுங்க.
0: கண்டிப்பா நீங்க சொல்றது வந்துட்டு ஆரம்பத்துல நான் சொல்ற மாதிரி கம்மலா இருக்கட்டும் செயினா இருக்கட்டும் ட்ரெண்ட் வந்து எவ்ரி இயர் இட் சேஞ்சஸ். பசங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கிற மாடர்ன் என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி கலர்ட் பீட்ஸ் உடன் பீட்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் போடுவாங்க. ஆக்சுவலா அந்த எலாஸ்டிக்னா உங்களுக்கு பேங்கிள் பேட்டர்னாவும் இருக்கும், டைட் பிரேஸ்லெட் மாதிரி பிக்சேஷரும் கிடைக்கும் உங்களுக்கு. அது நல்ல நல்ல ட்ரெண்ட்ல நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா மேபி இப்போ பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒன்னு டிசைனர் சாரீஸோட தான் இருக்கும், இல்ல பட்டு சாரி அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஹெவி சாரீஸ் இருக்கும். அந்த ஹெவி சாரீஸ்க்கு போடுறப்போ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஜுவல்லரி நெக்லஸோ கம்மலோ அதுக்கு மேட்சா இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சுதான் நம்ம பிரேஸ்லெட் ஒர்க் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஈவன் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு, ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து சொல்ல போனா உடன் ஜுவல்லரி ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நான் சொன்ன மாதிரி எம்சிஎல் ஜுவல்லரி சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் குர்த்திஸ் போடுறப்போ வந்து உங்களுக்கு அந்த இது பேப்பர் குவில்லிங் ஒர்க் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணி ஒர்க் பண்றப்போ அதையும் நீங்க பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க்.
5: ஓகே, திரும்பி வந்து ஒர்க் ஷாப்ல வந்து இன்னும் பேச கீர்த்தனா வந்து லைன்ல இருக்காங்க. கீர்த்தனா கிட்ட பேசலாம். ஓவர் டு கீர்த்தனா.
6: யா பவித்ரா, இப்போ வந்து நம்ம எம்ஓபி வைணம மகளிர் கல்லூரியில ஜுவல்லரி மேக்கிங் செஷன்ல இருக்கோம். இங்க ஒரு மாணவிக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா, அவங்க கிட்ட
5: குடுக்கறேன்.
6: ஹலோ
0: ஹலோ
6: ஹலோ மேம், நான் சங்கீதா பேசுறேன்.
0: சொல்லுங்க
6: மேம். இந்த இப்போ வந்து நான் ஒரு ஜுவல்லரி பண்ணிட்டேன், அத வந்து நான் ஒரு இப்போ ஒரு லேடி வந்து ஜுவல்லரி செட் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லும் போது நான் அவங்க வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நான் எப்படி மேம் சொல்றது?
0: நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜுவல்லரிய வந்து ஒரு பிசினஸா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கிறப்பவே என்கிட்ட வந்து நான் வந்து ஜுவல்லரி மேக்கிங் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன், என்னோட மெயின் பிசினஸாவே இதை எடுத்து வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வந்துட்டு என்னோட காஸ்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 20 rupees ஸ்டார்ட் பண்ணி அப் டு 1000 rupees வரைக்கும் எங்கிட்ட டிசைன்ஸ் இருக்குன்னு தான் நீங்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜுவல்லரி மேக்கிங் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செட் பண்ணிட்டு தயவுசெய்து அந்த பிசினஸ்க்கு நீ இமீடியட்டா கன்சிடர் பண்ண முடியாது. பட் இப்போ இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உங்க கூட படிக்கிற ஒருத்தங்க சொன்னாங்க பண்ண ஃபர்ஸ்ட் பீஸே அவங்களுக்கு சேல் வந்திருக்குன்னு. அது இட்ஸ் அ வெரி பிக் ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி அதெல்லாம். ஏன்னா உடனே உங்களோட ஒர்க் டேலண்ட்டுக்கு இமீடியட்டா ஒரு பிசினஸ் கிடைக்கிறதுனா அது நீங்க செய்யறது நல்லதான். அந்த மாதிரி வர்றப்போ தயவுசெய்து அந்த 1-2 ஸ்டாப் பண்ணிடாம மினிமம் ஒரு 100 வெரைட்டிஸ் உங்க கையால நீங்க மாடர்ன் வெரைட்டிஸ் செஞ்சு வைக்கணும். ஒரு கண்டிப்பா ஒரு பேட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமையே ஒரு 10 வெரைட்டி பார்க்காம பண்ண தெரியும். விதவிதமா வெரைட்டிஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க மார்க்கெட்டிங்குள்ள கால் வச்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும், மூவிங் நல்லா இருக்கும், உங்க நேமும் நல்லா டெவலப் ஆகும். ரா மெட்டீரியல்ஸ் ஒரு ரேட் இருக்கும் இல்லையா, ரா மெட்டீரியல் உங்க கையில இருக்கிற பொருட்கள் இல்லையா, அதை நீங்க அதை யூஸ் பண்றீங்க, அது ஒர்க் பண்றீங்கன்னா ஒர்க் பண்ற லேபர் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் பிளஸ் உங்க ப்ராஃபிட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லேபர் பிளஸ் ப்ராஃபிட் போட்டாதான் உங்களோட காஸ்ட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும், உங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே
6: ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஹலோ
5: கீர்த்தனா,
6: பவித்ரா, இப்ப நம்ம கூட இன்னொரு மாணவி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிராபிக் அப்டேட், இப்ப வந்து ஸ்ரீநகர் நார்த் இஸ்பான் ரோட் வழியா போயிட்டு இருக்கிற கோடம்பாக்கம் கிட்ட போயிட்டு இருக்கிற வண்டிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான் ரோட் கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கிறதுனால நார்த் இஸ்மான் ரோட் மற்றும் ஸ்ரீநகர் வழியா கோடம்பாக்கம் போயிட்டு இருக்கிற வண்டிகள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கு. பருத்தின்னு ஒரு மாணவி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம்.
0: ஹலோ
7: ஹலோ
0: சொல்லுங்க.
7: ஹலோ
0: சொல்லுங்க.
7: நான் மோகனா பேசுறேன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல இருந்து.
0: சொல்லுங்க.
7: நான் இங்க ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப்ல இருந்து பேசுறேன் மேம். எனக்கு ஒரு டவுட் மேம்.
0: சொல்லுங்க
7: மேம். இப்ப நாங்க பிரைடல் செட் பண்றோம்ல மேம்.
0: ஆமா.
7: இப்ப அது நாங்க சேல்ஸுக்கு கொடுக்காம வாடகைக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நாங்க எவ்வளவு வாடகை, யாருக்கிட்ட அந்த வாடகை கொடுக்கறதுக்கு யாருக்கிட்ட மேம் போய் பாக்குறது?
0: இது வண்டர்ஃபுல் க்வெஸ்சன் நீங்க கேக்குறீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல க்வெஸ்சன். இது ஆக்சுவலா சொல்ல போனானா என்கிட்ட வந்து கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டையே எடுத்து தேர்ந்தெடுத்து இது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இது நீங்க வந்து பிகினர்ன்றப்போ நீங்க முதல்ல கத்து முடிச்சுக்கிட்டு இதை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பியூட்டி பார்லருக்கு எடுத்துட்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்ல இடம் நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா பார்லர்ல வந்துட்டு கண்டிப்பா அந்த மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்க்கு இந்த ஜுவல்லரி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பிசினஸ் கொண்டு போறீங்கன்னா மினிமம் ஒரு 10 டிஃபரெண்ட் பிரைடல் செட்ஸ் கையில எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும். நீங்க டிஃபரெண்ட் கலர்ஸ்க்கு லைட் ஷேட்ஸ், மீடியம் கலர், அப்புறம் ரொம்ப கார்ஜியஸ் பிரைட் கலர்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வெரைட்டிஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேடி வந்து அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஜுவல்லரி இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க இண்டிவிஜுவலா டெவலப் ஆயிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹவு டு கோ அபவுட். சார்ஜஸ் வந்து சொல்ல போனா நீங்க ஒரு 500 to 1000 மினிமம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பேசிக் லெவல்ல இருந்து பிசினஸ் பண்றப்ப ரொம்ப ஹை எடுத்த உடனே ஹை ரேட்டுக்கு பிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் உங்களோட விரும்பி வர்றதுக்கு அப்புறம் அது ஒரு ரேட் தனியா மாத்திக்கலாம், அது பிரச்சனை இல்ல. பட் ஆரம்பம் வந்து ஒரு 500 to 1000 நீங்க பிக்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது.
8: ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஹலோ,
0: ஓகே கீர்த்தனா.
8: பவித்ரா, நம்ம கூட இன்னொரு மாணவி இருக்காங்க, அவங்க பேர் அக்ஷயா. அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி அப்படின்லாம் சொல்லிருக்காங்க, அது என்னன்னு அவங்க கிட்டே கேட்கலாம்.
0: ஹலோ,
8: நான் ஜுவல்லரி மேக்கிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியில கத்துக்கணும் இருக்க. லைக் காலேஜ் வேர்க்குன்னு பண்றோம், பார்ட்டி வேர்க்குன்னு பண்றோம், அத பிரைசிங் எப்படி பண்றதுன்னு
0: வாங்குறப்போ உங்களுக்கு ரேட் தெரிஞ்சுதான் வாங்க போறீங்க. மெட்டீரியல் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு நீங்க யூசேஜ், நீங்க பண்ற நெக்லஸோ கம்மலோ இல்ல பிரேஸ்லெட்டோ எவ்வளவு மெட்டீரியல்ஸ் அதுல யூஸ் பண்றீங்கன்னு அதை பாத்துக்கோங்க. அதுல இருந்து உங்களோட லேபர் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நீங்க ரேட் பிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கம்மலுக்கு நீங்க ஒரு 20 rupees மெட்டீரியல் அதுல யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி பிக்ஸ் 40 to 50 rupees. ஏன்னா உங்களோட ஒர்க் அவ்வளவு இருக்கும் அதுல கண்டிப்பா. ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு 100% இதுல லாபம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகே
8: சொல்லுங்க.
0: கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா. இப்போ இருக்கிற நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல வந்துட்டு மோர் ஆஃப் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய போறது. இன்னும் சொல்ல போனா ஃபேன்சி ஜுவல்லரி பிரைடல் செட்டு நம்ம சொல்றப்போ பிரைடு மட்டும் யூஸ் பண்றாங்க, நான் நிச்சயமா அதை ஏத்துக்க மாட்டேன். பிரைடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் கசன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு அவங்களும் அதை விட கிராண்டா சாரி போட்டுட்டு அதுக்கு மேட்சா ஜுவல்லரி தேடிக்கிறது. இது ஒருத்தர் வீட்டுல ஒருத்தருக்கு கல்யாணம்னு சொன்னானா இது கிட்டத்தட்ட அவங்களை சுத்தி இருக்கிற 10 வீட்டுக்கு இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கதான் செய்யும். சோ அந்த அந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ நீங்க பிரைடல் செட்ஸ் எல்லாம் நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து செய்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதலே ஒரு மினிமம் 10 sets ஆவது கையில எடுத்துட்டு போய் தான் நீங்க அதை பத்தி பிசினஸா எடுத்துட்டு போய் பேசணும், ஹெவி ஹெவி ஜுவல்லரிக்கு. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு ஒருத்தர்
8: பேசுறதுல தான் மார்க்கெட்டும் இருக்கு.
0: கண்டிப்பா ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல 10 பேர் வாங்குவாங்க கண்டிப்பா.
8: சோ இந்த மாதிரி காலேஜ் गर्ल्स கிட்ட இல்லாம இப்ப புதுசா வந்து மார்க்கெட் வந்து பிரைடல் ஜுவல்லரிக்கு இருக்குன்னு
0: நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கு, 100% இருக்கு.
8: ஓகே மேம், தேங்க் யூ,
0: வெல்கம்.
9: ஓகே கீர்த்தனா.
8: ஹலோ.
9: ஆ கீர்த்தனா.
0: அவங்களுக்கு
9: என்னென்ன இது வந்து எக்ஸ்ட்ரா குவெஸ்டின்ஸ் எல்லாம் வருமோ அதெல்லாம் அவங்க
5: ப்ராக்டிகல்ஸாவே கேட்டு இருக்காங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜோட. அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து செய்யற இதெல்லாம், அந்த ஸ்டோன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டிஸ் வந்து சில ஸ்டோன்ஸ் வந்து இப்ப நார்மல் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ்லயே வந்து அந்த இது கலர்ஸ் வந்து அந்த ஷேட்ஸ் அந்த ஷைனர்ஸ் வந்து வந்துடுது. பட் ஆனா வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் ஒரு மாதிரி மெல்ட் ஆற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிடுது. ஆனா வந்து இந்த கிளாஸ் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு. அந்த மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி எப்படி நம்ம அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றது, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
0: நீங்க சொல்றது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்றது ஸ்டோன்ஸ்லயும் ஒர்க் அவுட் ஆகுது, இன்க்ளூடிங் அந்த மோட்டிவ்ஸ் நம்ம செலக்ட் பண்றதுல. இதுல வந்து கிளாஸ் ஸ்டோன்ஸ் தனியா இருக்குது, நீங்க சொல்ற மாதிரி சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் தனியா இருக்கு. சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் வர்றப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல உங்களுக்கு அந்த மாதிரி உருகினா மாதிரி ஒரு எஃபெக்ட் வரதான் செய்யும். ஏன்னா ஹை டெம்பரேச்சர் நம்ம சென்னை கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் 70% வந்து நம்ம ஹாட்ல தான் இருக்கிறோம் சொல்லணும். அதுல ஹையஸ்ட் பீக்ல வர்றப்போ உங்களுக்கு அந்த சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் வர்றப்போ கண்டிப்பா அந்த பாதிப்பு இருக்கதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இந்த கண்ணாடி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோனை வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது.
5: நீங்க வந்து பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் அந்த சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் வந்து எந்தெந்த பர்டிகுலர் ஜுவல்லரிஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி?
0: அது மாதிரி லைக் பிரேஸ்லெட்ஸுக்கு அப்புறம் ஸ்டட்ஸுக்கு காதுக்கு போடுற ஸ்டட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொன்னு நம்ம இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம போட்டுக்க போறதில்ல, ஜஸ்ட் ஃபார் பார்ட்டி வேர் ஆர் ஃபங்க்ஷன் இல்லைனாலும் வீட்டுக்கு வெளியில போயிட்டு வந்தோம் அவுத்து வச்சிருவோம், அவ்வளவு பாதிப்பு இருக்காது. நீங்க நினைக்கிற அளவுக்கு சிந்தட்டிக் ஸ்டோன் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்ல, கிடைக்கிறத வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம் நிச்சயமா.
5: ஓகே மேம், இன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எந்தவா இருக்காங்க போல இருக்கு. கால் மேல கால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்வெஸ்சன் கேக்குறாங்க. திரும்பி ஓவர் டு கீர்த்தனா.
10: எஸ் பவித்ரா, இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் பண்ணிட்டே இருந்தாங்க, திடீர்னு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ரொம்ப பொலிவோட கேட்டாங்க, சாங்ல தான் கூட்டிட்டு என் கூட இருக்காங்க. ஒரு செகண்ட்.
5: கண்டிப்பா
0: கொடுங்க.
10: ஹலோ
0: ஹலோ
10: ஹலோ, நான் வைதிகி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
10: நான் கொஞ்ச நாளா ஜுவல்லரி மேக்கிங் கத்துட்டு இருக்கேன்.
0: ஓகே.
10: எனக்கு ஒரு டவுட் இருக்கு.
0: சொல்லுங்க.
10: இப்போ நெக்லஸ் எல்லாம் வந்து கியர் வயர்ல பண்றோம் இல்லையா?
0: ஆமாங்க.
10: பைன் நூல் நெக்லஸ் ஆங்கிள்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா? பண்ணா நிக்குமா
0: நூல் இல்லீங்களா? ஓகே, இதுக்குன்னு ஸ்பெஷல் த்ரெட் இருக்குங்க, நைலான் த்ரெட் எடுக்கணும். நார்மலா நம்ம துணி தைக்கிற நூலை எடுத்து பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அதுக்கான இதுவும் நீடலும் வந்து ரொம்ப தின் நீடல் உங்களுக்கு கிடைக்குது. ஜுவல்லரி மேக்கிங்க்குனே தின் நீடல் அண்ட் இது கிடைக்கிறது உங்களுக்கு, நூலும் கிடைக்குது உங்களுக்கு. அந்த நூலுக்கு வந்துட்டு பேர் நைலான், நைலான் த்ரெட். ஓகேங்களா? அதை வச்சு நீங்க ஒர்க் பண்றப்ப கண்டிப்பா அருந்து பிஞ்சு வராது உங்களுக்கு. நெக்லஸ் பண்ணிட்டோம் இது பிஞ்சிருமோன்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கவே வேண்டாம். நாங்க உங்களுக்கு யூஸ்வலா வந்துட்டு கியர் வயர்ல சொல்லி தர்றது வந்துட்டு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ட்டு தான். அது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ இல்லைன்னா இன்க்ளூடிங் இந்த ஒட்டியானம் இந்த மாதிரி ஒர்க் பெரிய பெரிய ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, பிரைடல் செட்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றப்போ கியர் வயர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஃப்ளோ டைப் நெக்லஸ்க்கு லாங் ஹாரம்க்கெல்லாம் உங்களுக்கு த்ரெட் வேணும் அப்படின்னா நீங்க நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுங்க, சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, வெல்கம்
5: கீர்த்தனா.
10: ஹலோ.
5: ஓகே கீர்த்தனா, தென்
10: இப்போதைக்கு இவ்வளவுதான் பவித்ரா. இங்க ஐ திங்க் we are having a great time. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜுவல்லரி மேக்கிங். அண்ட் ஷாமலா தேவி மேம் கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க.
0: தேங்க்யூ
10: சோ மச் பவித்ரா. தேங்க்யூ சோ மச் மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ
5: தேங்க்யூ கீர்த்தனா. மேம், இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. அவங்க கேக்குற கேள்விகள் வந்து நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்க இவ்வளவு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து உங்ககிட்ட இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் எங்ககிட்ட கொட்டி கிடக்கு, நாங்க எல்லாம் கேர்ள்ஸ்ன்றதுனால. பட் ஆனா வந்து டைம் வந்து ஒத்துழைக்கல, இன்னொரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பா உங்களை வந்து இது பண்ண போறோம். ஆனா வந்து ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் மேம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் மேம். நீங்க வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் இது பார்த்துருப்பீங்க, மருதாணி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சதுல?
0: யூ மீன் ஸ்டோன்ஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல
5: மெட்டீரியல்ஸ்?
0: நல்ல ஃபாஸ்ட் மூவிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கோல்டன் கலர்ல இருக்கிறது ஃபாஸ்ட் மூவிங், அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த மருதாணி கலர்லேயே வருது காப்பர் ஜுவல்லரி வருது உங்களுக்கு, அது டல் டல் கோல்டுன்னு சொல்லுவோம், அது நல்ல ஓகே நல்ல மூமெண்ட் இருக்கு. மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிலிட்டி வந்து மோர் ஆஃப் கோல்டு தான் அவைலபிலிட்டி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் மெட்டல் அண்ட் பிளாக் மெட்டல் விரும்பி போறாங்க, கிடைக்கல கிடைக்கலன்ற நிறைய எனக்கு ஃபோன்ஸ் வருது. அது காரணம் வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வரல, பிளஸ் ரா மெட்டீரியல்ஸ் இன்னும் டெவலப் ஆகல. வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் நல்லா டீப்பா எடுத்து செய்யலாம். பட் ஜுவல்லரி மேக்கிங் பேசிக்கா கத்துக்கிறப்ப கோல்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுது.
9: ஓகேம்மா, உங்ககிட்ட இன்னைக்கு பேசினதுல டைம் போனதே தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.7 காசு மேல காசு கொட்டுகிற நேரம். இவ்வளவு நேரம் நம்ம பேசிக் கொண்டிருந்தது ஷாம்லா தேவி மேம் கிட்ட இருந்து ஜுவல்லரி மேக்கிங்ஸ் பத்தி. இப்போதைக்கு நம்ம கீர்த்தனா வந்து ப்ரோக்ராம் பண்ண போறாங்க, அவங்களுக்கு போகலாம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: கணபதி.

வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா கூடுமான வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறத நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீண்டும்

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு, ஹெல்மெட் போடு தலையில, இப்படி

0: உயிரனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.

வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சமுதாயம் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதே சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? இல்லன்னு சொல்லுதா? சமுதாய தொண்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்படி எல்லாம் நினைச்சிருந்தா நமக்கு ஒரு வெள்ளை தேவதையான மதர் தெரசா கிடைச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை தங்களோட மனசு உணர்ந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக பணி செய்யற மனிதர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் MOP சமுதாய வானொலி வழங்கும் சமுதாயத்திற்காக

0: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு காலம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஓட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருக்குன்னு கேக்கிறதுக்கு கூட நமக்கு நேரமே கிடையாது. இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்து மக்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க, வீட்டுல வயதான பெற்றோர்கள் இருப்பாங்க. ரொம்ப நாளா இருமிட்டு இருக்கு, மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்ம அதை அலட்சியப்படுத்திடுவோம். அலட்சியம் அப்படிங்கறது வந்து பர்பஸா பண்றது இல்ல, நமக்கு டைம் இருக்காது. அவங்க மருந்து சாப்பிட்டாங்களா, அவங்க டாக்டருக்கு ஒழுங்கா செக்அப்புக்கு போறாங்களா, அவங்களுடைய கண்ணாடி கரெக்டா இருக்குதா, சுகர் பேஷண்டா இருந்ததுன்னா ரெகுலரா போறாங்களா, டெஸ்ட் எடுத்துக்கிறாங்களா, இது எல்லாமே ஒரு மகன் அல்லது மகள் அல்லது மருமகள் உறவினர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்கிறது தான் வேதனையான ஒரு பதில். அது மட்டும் இல்லாம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு கூட இன்னைக்கு தேதியில யாருக்கும் ஆட்கள் துணை இருக்கிறது கிடையாது. பெரும்பாலும் எல்லாரும் வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க, பெண்ணோ இல்ல மகனோ மகளோ யாரா இருந்தாலும். அப்ப இந்த வயதான தம்பதியினர் இந்த முதுமையில ஒரு துணை இல்லாமையே இந்த மருத்துவமனை வசதிகளை அவங்க வந்து தவற விட்டுடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிறதுக்கு சாத்தியம் இருந்தும் ஒழுங்கான பராமரிப்பு இல்லாம இறந்து போற எத்தனையோ முதியவர்கள் நம்ம நாட்டுல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி சொந்த வீட்டிலேயே யாரும் நம்ம பாத்துக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு காலகட்டம் இருந்துட்டு இருக்கிறப்போ ஒரு வித்தியாசமான தம்பதியினர் இருக்காங்க. இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில அவங்க கிட்ட தான் பேச போறோம். என்ன வித்தியாசமான தம்பதியினர், அவங்க என்ன செய்யறாங்க, அதுல என்ன வித்தியாசம், இதெல்லாம் நான் சொல்றதை விட இன்னைக்கு அவங்க கிட்ட பேசும்போதும் நீங்களே அதை ஒத்துப்பீங்க. மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒருத்தர் பணத்தை தேடுறதுலேயே அவங்க நேரத்தை செலவழிப்பாங்க, ஒருத்தர் கேளிக்கை இன்பத்துல செலவழிப்பாங்க, ஒருத்தர் பக்தியில செலவழிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஆனா இந்த தம்பதியினர் அடுத்தவங்களுக்கு சமுதாய தொண்டு செய்யணும், சமுதாய சேவை செய்யணுங்கிறதுலயே அவங்க குறிக்கோளா இருக்காங்க. அதுலேயே மனநிறைவா இருக்கு அப்படிங்கிறது, அதுலேயே மனநிறைவு இருக்குன்னு அப்படியே பூரிப்போட சொல்றாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் இப்படிப்பட்ட மக்கள் நம்ம ஊர்ல இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அந்த சந்தோஷத்தோட எம்ஓபி சமுதாய வானொலி சார்பா இவங்களுக்கு ஒரு சல்யூட். இப்போ இவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் கஜலட்சுமி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஒரு பேட்டிய நான் ஒரு பத்திரிகையில படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப வித்தியாசமாவும் இருந்தது. சரி, இவங்களையே நம்ம ரேடியோல கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னு நான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட உடனே என்னோட அழைப்பை எடுத்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. எங்க வானொலி நேர்கள் மூலமாவும் எங்க எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி மூலமாவும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: எனக்கும் சந்தோஷமா இருக்கு மேடம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சோசியல் ஒர்க்கெல்லாம் செஞ்சது வெளியவே தெரியாத ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எனக்கு தினமலர் பத்திரிக்கை மூலிமா வந்து எனக்கு அது வெளியானது. நிறைய பேருடைய அன்பு பாசம் வாழ்த்துக்கள் எல்லாம் கிடைக்கும்போது மேலும் மேலும் இதை நான் ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பெட் டோனர்லாம் கூப்பிட்டு பிளட் கொடுக்க சொல்லி எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தான் இந்த ப்ரோக்ராமுக்கே நான் வந்திருக்கேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன குறிப்பா நீங்க உங்களுடைய சேவை எப்படி, அந்த மருத்துவ உதவிங்கிறது வந்து எப்படி வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எனக்கு வந்துட்டு மருத்துவ உதவிங்கிறது வந்து பேஷண்ட்டுங்களுக்கு அட்டெண்டர் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு நான் அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலி வேதனையோட இருந்து நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப தட்டி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா, ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது அந்த நோய் கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதை அவங்கள பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இன்னும் ரெண்டு பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மனசு நிறைவு இருக்குது. அதனால நான் வந்து அவங்கள அழைச்சிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கொடுக்குறேன். பிறகு வந்து அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கிட்டு வரணும்னா அவங்களால போக முடியல, காசு இருக்கும், அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், அவங்க வீட்டில் இருந்து யாரோட சேவையும் அவங்களுக்கு செய்ய முடியாது. அதை வந்து நான் குறைய சொல்ல விரும்பலை, பட் அவங்க வந்து உத்தியோகத்துக்கு போனால் தான் தன்னுடைய வேலையை பார்த்தா தான் குடும்பன்ற நிலை தான் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. எல்லாருமே வந்து சேவை செய்யணும்னு நினச்சா செய்ய முடியாது. ஒத்துமை வேண்டும் குடும்பத்தில், கணவர் வந்து விட்டு கொடுக்கணும் இல்லை மனைவி விட்டு கொடுக்கணும், ரெண்டு பேருமே பணம் தான் பிரதானம்னு போகும்போது தான் இந்த நிலைமை வரும். அதை வந்து நாங்கள் பிரதானமாக நினைக்காததுனால வந்து எங்களால் சேவை செய்ய முடியுது.
0: ஓகே, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி அவங்கள ஃபுல்லும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பார்த்துக்கிறீங்க.
1: என்னுடைய பிள்ளைங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேவி ஓசியப்பில் படிக்கிறான், அவனுக்கு 8-20 பெல்லு, அதை அவனை கொண்டு விட்டுட்டு நான் என் மகனை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ஒர்க்கும் செஞ்சுட்டு நான் வந்து 2:45 போய் என் மகனை அழைக்கிறதுக்கு போயிடுவேன். அப்போ அவனை அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி என்னால் முடிஞ்சது ஈவினிங்கில் யாருக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி எனக்கு வந்து சீசன் எடுத்துக்கிட்டு வருவேன். நான் வந்து டிக்கெட் எடுத்து வந்து வரணும் போகணுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அதுக்கு வந்து டைம் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து 1:00 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 1:00 வந்து பண்ணும்போது என்னுடைய சேவை செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எனக்கு என் மகனையும் பார்த்துக்கிடுறேன், அடுத்து வந்து மற்றவங்களுக்கு சேவையும் செய்கிறேன், பிறகு என் மகளையும் நான் பார்த்துக்கிறேன், என் கணவருக்கும் நான் எல்லா சேவையும் செய்கிறேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வரல.
0: ஓகே, ரொம்ப அழகாக வந்து நீங்கள் டைம் போட்டுட்டு வேலை செய்கிறீங்க. சாதாரணமாக வந்து வேலைக்கு போகிறவங்க தான் காலையில் 9 குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு 2 வரைக்கும் நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன், அப்புறம் திருப்பி 2 மேலே என்னுடைய வேலையை செய்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த இடைப்பட்ட டயத்தை வெட்டியாக்காமல் ஒரு வேலை ஒரு அடுத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்கள் செய்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸோட நீங்கள் வந்து உங்களுடைய சேவை தொடருது, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆரம்ப மருத்துவமனையா இல்லை சென்னை மாதிரி கவர்மெண்ட் GH மாதிரியா?
1: எனக்கு வந்து எல்லா வகையான ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை வளர்த்து விடுதுன்னு சொன்னீங்கன்னா சங்கர் நேத்ராலயா, அதில் வந்து ஐக்கியம் நடத்துறது, அவங்களுக்கு வாலண்டியராக போயிட்டு கிட்டே இருந்து எல்லா சேவையும் செஞ்சு அவங்களுக்கு ஃப்ரீ கண்ணாடி வாங்கி கொடுத்து கொண்டு வந்து அவங்கள வீட்டில் விடுறது வரைக்கும் எனக்கு ஆத்ம திருப்தியோடு அதை நான் செஞ்சேன்.
0: ஓகே,
1: அது செஞ்சதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா GH பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேஷண்ட் வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கிலலாம் நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், பட் அவங்களுக்கு எல்லாருமே போயிட்டு இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கோ அது வந்து கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். கடல்னு சொல்லும்போது அந்த கடலுக்குள்ளே எங்கெங்கே எது எது இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தான் எல்லாமே தெரியும். நான் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால வந்து இப்போ ஒரு சாதாரணமாக பிளட் டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சுகருக்கு BP-க்குன்னு சொன்னால் 7 இருக்குது, வந்து உங்களுக்கு மற்ற டெஸ்ட்டு உங்களுக்கு குரூப் எடுக்கணும்னா உங்களுக்கு 5 இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட்டும் வந்து நான் சொல்லியும் அனுப்புவேன். அவங்களுக்கு அதுவும் தெரியலம்மா கொஞ்சம் வாங்க அப்படின்னு நான் ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகும்போது இன்னொரு பேஷண்ட்டுக்கு அது செய்யுது.

0: அப்பா சொல்லுவார், பலனை வந்து நீங்கள் அதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு எங்கள் அப்பா சொன்னது வந்து அந்த சிறு வயசில் சொன்னது பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி என் மனசில் பதிஞ்சு போச்சு.
1: ஓகே, அப்பா கஜலட்சுமி நீங்கள் ரொம்ப வந்து சொன்னீங்க, பணம் வந்து எனக்கு குறைவு தான் ஆனால் மனம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு. நிச்சயமே நீங்கள் ஒரு வித்தியாசமான பெண்மணி தான். ஏன்னா எப்பயுமே பெண்ணை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்காரர் தவறான வழியில் போகிறாரு அப்படிங்கும்போது கூட வீட்டில் வந்து அவங்க அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு, இன்னும் பக்கத்து வீட்டு அக்கம் பக்கம்லாம் அப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கணவனை தூண்டி விடுறது கூட ஒரு பெண்ணு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பணம் வேண்டாம் ஆனால் வந்து சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ உங்கள் அப்பாவை சொல்லும்போது உங்கள் கண்கள் கலங்கிடுச்சு. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் இந்த நீங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வேலை வந்ததுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒன்று ரத்தத்தில் ஊறின விஷயமா இருக்கும், இல்லை நமக்கு ஏதோ ஒரு வலி இருந்திருக்கணும், அந்த வலி இன்னொரு கருத்தருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வித்தியாசமான விஷயங்கள் செய்யறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் எது திருப்பு முனையாக உங்களுக்கு இருந்தது?
0: என்னோட தந்தை தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
1: தந்தையோட பேர்
0: பழனிமலை.
1: ஓகே,
0: வந்து பிறந்தது வளர்ந்ததுலாம் சென்னை தான்.
1: ஓகே,
0: அவங்க வந்து
1: சென்னை திருமுல்லை வாயில் தான்.
0: இல்லை, அவங்க வந்து பேரம்பாக்கம் பக்கம் கொண்டஞ்சேரி. பேரம்பாக்கம் பக்கத்துல வந்து கொண்டஞ்சேரி சொல்லுவாங்க. அந்த பாத்தீங்கன்னா கிராமம்தான், அந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்து அப்பாவும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 8th எச்சமா இருந்தவங்க. அப்போ படிக்கிற காலத்துல வந்து என்ன நல்லா படி படி சொல்லுவாங்க, வாத்தியார் புள்ள மக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு படிப்புல அவ்வளவு நாட்டம் போகல.
1: தமிழாசிரியர்
0: எனக்கு படிப்பில் வந்து அவ்வளோ நாட்டம் போகலை. எனக்கு வந்து விவசாயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு நெற்கதிரை பார்த்தா இதில் எத்தனை மணி இருக்குது, இது வந்து நமக்கு நல்ல உணவாகுமே, இது எப்படி தினையை பார்த்தா அப்படியே ஒவ்வொரு தானிய வகைகளை பார்க்கும்போது ஒரு ரசனை எனக்கு
2: ஜாஸ்தி.
0: அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் விவசாயம் அப்படின்னு எனக்கு வாழ்க்கையில் வந்து இதுதான் எனக்கு வேணும், எனக்கு மற்றதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒருவேளை உணவு இல்லாமல் இருமா அப்படின்னு சொன்னாலும் இந்த விவசாயத்தை வேலையை செய்யும்போது நான் விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அப்போ அப்பா சொல்லுவாங்க, எனக்கு மகளாக பிறந்ததை விட நீ மகனாக பிறந்திருக்கணும், ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்து வைக்கலை சொல்லி அப்பா ரொம்ப என்னை வந்து, அப்பா அடிக்கடி சொல்லும்போது என்ன உங்கள் பொண்ணை நீங்கள் இப்படியெல்லாம் வளர்க்குறீங்கன்னா, அவர் சொல்லுவார் ஜவஹர்லால் நேரு வந்து இந்திரா காந்தி வளர்த்த மாதிரி என் மகளை வளர்க்குறேன், ஆனால் அவள் படிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறான் என் மகள், அதுதான் கஷ்டமாக இருக்குது, விவசாயமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
1: இன்னைக்கு விவசாயங்கிறது ஒரு படிப்பாக இருக்குங்க, பிஎஸ்சி அக்ரி எல்லாம் இருக்கு
0: அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், அப்பா நான் படிப்பை பற்றி அதாவது கல்லைத்தான் மண்ணைத்தான் கரைக்கத்தான் குடிக்கத்தான் கற்பித்தான் அப்படின்னு சொல்லி அப்பா அடிக்கடி சொல்லும் போது அந்த மண்ணோட மண்ணாவும் கல்லோட கல்லவனாக கரைஞ்சி என்னுடைய விவசாயத்தில் நான் ஈடுபடுவேன்.
1: நீங்கள் விவசாயியாக இருந்திருக்கீங்க?
0: ஆமாம், விவசாயியாக இருந்து விவசாயத்தில் நல்ல ஈடுபாடு. அதை வந்து
1: என்ன விளைவிச்சிருக்கீங்க?
0: சாமை, கேழ்வரகு, கம்பு, சோளம், மக்காச்சோளம், தெனை, காராமணி, கொள்ளு, எள்ளு,
1: சொந்த சாகுபடி.
0: சொந்த சாகுபடி அதை வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு விவசாயத்தில் இடம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து அங்கே வாதியாராக இருக்கும்போது அண்ணன் வந்திருக்காரு, சரவணன் பேர். அவங்க SRFல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வேலை பார்த்துருந்தபோது என்னுடைய வீட்டுக்கு வந்து செலவுக்கு எங்களுக்கெல்லாம் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க 4 பேர். அண்ணா சொல்லுவாங்க எல்லா சேவையும் உங்களுக்கு தேவையெல்லாம் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து 2000 தருவாங்க. தரும்போது நான் சொல்லுவேன் இதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம இடம் வாங்கியாச்சுன்னா இதில் விவசாயம் பண்ணி நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்பா சொல்லுவார் ஓகே நீ பண்ண உன்னுடைய விருப்பப்படி நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் வந்து அடமானம்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம்,
0: அந்த அடமானன்றது வந்து 500 கொடுத்து நான் ஒரு 5 ஏக்கர் அடமானம் வாங்கினேன். வாங்கிட்டு ஃபஸ்ட்
1: குத்தகையை தான் நீங்கள் அடமானம் சொல்லுவாங்க
0: அந்த ஊரில். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மலைவாழ் மக்கள். அதில் அப்பா வாஜேர
1: போன மலை இருக்குங்க, அங்கே
0: செவ்வாது மலை.
1: ஓகே,
0: அந்த இடத்துல பெருங்காட்டூர்ன்ற கிராமத்தில் நாங்கள் இடம் வாங்கினோம். இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொள்ளுங்கிறது. அப்போ அந்த ஊரில் எனக்கு கிண்டல் சொல்லுவாங்க, என்ன சார் வீட்டு பாப்பா வந்து கொளுத்தவன் கொள்ளு வரைப்பான், இளைச்சவன் எள்ளு வரைப்பான், நீ கொளுத்து போயிட்டு கொள்ளு வரைக்கிறியம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணா, நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணே, அதை சுண்டல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியே சரி சரி. அப்போ ஃபஸ்ட்டு தான் வந்து அதை தான் பயிர்

0: செய்ய ஆரம்பித்தேன். அதில் வந்ததை வச்சு அப்படியே ஒவ்வொன்றா செய்யும்போது அடுத்தது சாமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், மேட்டு பூமியை வாங்கினது வந்து கழனியாக செய்ய ஆரம்பித்தோம். அப்போ அங்கெல்லாம் ரேட் வந்து ரொம்ப குறைவான ரேட்டு. அந்த குறைவான ரேட்டில் வந்து அப்பா சொன்னார், சரி ஏன் நம்ம இப்படி வந்து குத்தகைதாரராக இருக்கணும், வேண்டாம், அதை வந்து அடமானம் சொல்லுவாங்க, அடமானதாரராக வேண்டாம், நம்ம பணத்தை கொடுத்து அதை வந்து சொந்தமாக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஏக்கரை வந்து ஒரு 1000 ரூபா, 1500, 2000 அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு 10 ஏக்கரை இடத்த நாங்கள் வாங்கணும். இந்த 10 ஏக்கரை வாங்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிச்ச எல்லா விவசாயத்தையும் நான் அதில், பிறகு ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாமே வச்சுட்டு இருந்தோம். ஆடு ஆடுலாம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி 3 குட்டியெல்லாம் போடும். அதில் பெரிய சந்தோஷம், நம்ம இவ்வளோ வந்து செய்கிறோமா, எல்லாரும் சொல்லுவோம், சார் வீட்டு அக்கா வீட்டுது மட்டும் எப்படி 3 குட்டியெல்லாம் போடுது. டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். அப்போ டாக்டர் வந்து எங்களுக்கு நல்ல பரிந்துரை பண்ணுவாங்க, இந்தந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது நல்லா வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பால் பண்ணை, அதை வந்து 30 மாடு கிட்ட வச்சுருந்தேன். விவசாயத்தில் வந்து பாலெல்லாம் கறந்து,
1: இது எல்லாமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஆர்வத்தில் செய்தது?
0: என்னுடைய ஆர்வத்தில் தான். ஃபஸ்ட்டு ஒரு மாடு, அது வந்து எதுக்குமே யூஸ் இல்லாத மாடுன்னு வந்து ஒரு 500 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டு, பிறகு அதுலேருந்து உற்பத்தி ஆனது ஜெசி பசு அந்த மாதிரி நல்ல ஓங்கோல் புங்கனூர் அந்த மாதிரி மாடெல்லாம் வாங்கி
1: பசுக்கள் வச்சு நீங்க பண்ணணும்,
0: நல்லா வச்சுட்டு வேலைக்காரங்க 2 பேர் வச்சு விவசாயம் பண்ணி.
1: எத்தனை பசுக்கள் மாத்தினீங்க? இந்த ஒரு பசு
0: வச்சு அதுக்கு உள்ளார கன்று போட்டதே வந்து 7 கன்றுக்குட்டி போட்டது. அதுல வந்து 2 வந்து எருது கன்று, மற்றது வந்து
1: பசுங்கண்ணு.
0: அதுல அப்படியே உற்பத்தி ஆகி எங்களுக்கு மாடு, அதுக்கப்புறம் பால் மாடுன்னு தனியை வாங்கிட்டு, எருது தனியை வாங்கி, விவசாயத்துல ஏர் ஓட்டி எல்லா வேலையும் செய்வேன். சரி, ஏத்தம் போடுறது, ஏத்தம் இறக்கிறது, கவலை ஓட்டுறது, நல்லா இன்ட்ரெஸ்டா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது எங்க அப்பா சொன்னாரு, தேக்கு மரம் வைக்கலாம், மாமரம், தென்னை மரம். சரி, அதையும் வச்சு இன்னைக்கு நல்ல நிலமையில நான் அதை விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்க காலத்துல வந்து எனக்கு வரன் பார்த்தாங்க. வரன் பார்த்து சென்னையில தான் கொடுப்பேன். எங்க அண்ணா சொல்லுவாரு, நீ வந்து விவசாயத்திலே இப்படியே இருக்க வேண்டாம், நீ நல்ல நிலமையில நீ போயிட்டு கணவர் வீட்டில் சந்தோஷமா நீ கால் மேல கால் போட்டு டிவி பார்க்கறத நான் சந்தோஷமா உன ரசிக்கணும், இல்லை நான் விவசாயம் பாருங்க வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேன் நான். இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது, நீ எப்பவுமே வந்து சென்னை வாசி ஆகணும், நீ வந்து இங்கே மலைவாழ் மக்களாவே கூட அவங்கள கூட வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா எங்கள் அண்ணா வந்து,
1: உங்கள் அண்ணா வந்து அந்த சினிமாவில் கூட வருமே, விஜயோடைய தங்கச்சி வந்து சென்னையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாச்சி படம் மாதிரி. ஆனா வந்து அந்த காலத்திலயே வந்து பொண்ணு வந்து தங்க வந்து கிராமத்துல இருக்க கூடாது, சென்னை வாசி, சென்னை வந்து அப்படி எல்லாரையும் கவர்ந்திருக்கிற ஒரு.
0: அப்போ என்ன அவர் வந்து கூட்டிட்டு வரும்போது 79 என்னை வந்து சின்ன போதிலே கூட்டிட்டு வந்து ஒரு 2 வருஷம் அண்ணா கூட இருந்தேன் நான்
1: சென்னையில இருந்திருக்கேன்.
0: அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் எனக்கு இங்கே பிடிக்கல, நான் ஊருக்கு போயிடுவேன், எனக்கு இங்கே சுத்தமாக பிடிக்கல சொல்லுவேன். அப்போ நான் ஜவாது மலைக்கே போயிடுவேன்னு சொல்லும்போது, வேண்டாம் நீங்கள் இருமா, அண்ணா எவ்வளோ ரெக்யூஸ் பண்ணாரு, இல்லை எனக்கு பிடிக்கல, நான் விவசாயம் பண்ண போகிறேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாவோட நான் ஜவாது மலைக்கு போயிட்டேன். அப்போ ஜவாது மலையில் போகும்போது எனக்கு விவசாயத்தில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, நான் அதிகப்படியாக எல்லாமே புளிய மரம், தேக்கு மரம், மாமரம், தென்னை மரம்லாம் வச்சு என்னுடைய தோட்டம் வந்து வந்து எப்படி சொல்கிறது, கார்டன் மாதிரி என்னுடைய தோட்டம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து கோழி வளர்ப்பு, புறா வளர்க்குறது, எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் செஞ்சு நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது எங்கள் அப்பா வந்து, இதுக்கப்புறம் நீ விவசாயத்தையே பார்த்துட்டு இருக்கோம், உனக்கு நான் மேரேஜ் பண்ண போகிறேன், இல்லை வேண்டாம்ப்பா நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன், எனக்கு மேரேஜெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு பெண்ணுன்னு சொன்னால் ஒரு துணையோடு தான் வாழணும், இது இப்படியே போயாச்சுன்னா எங்களுக்கு அப்புறம் யார் வந்து உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க.
1: ஓகே.
0: அப்போது வந்து நான் அந்த விவசாயம் செய்கிற காலத்தில் எனக்கு இடம் கொடுத்த பாட்டி வந்துட்டு முடியாமல் ஆயிட்டாங்க. முடியாமல் ஆகும்போது ரொம்ப அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, யாருமே தொட மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் காலரா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு பாட்டிக்கு வந்து வாந்தி பேதி தொடர்ச்சி ஆயிட்டுருக்கு.
1: காலராவில் பாதிக்கப்பட்ட ஒரு பாட்டி
0: அவங்களுக்கு வந்து ஆண் துணை கிடையாது. அப்போது நான் சொல்கிறேன், என்ன பாட்டி நீங்கள் வரப்பில் படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். பாட்டி சொல்கிறாங்க, என்னால் முடியல, நீ வந்து சார் விட்டு பாப்பா அதானே பேசுறது. ஆமாம், அங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா பாட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஆச்சா ஆச்சியாக தான் சொல்லுவாங்க. நான் ஆச்சா என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப முடியல, வயிற்றுப்போக்கு, என்னை யாருமே பார்க்க மாட்டேறாங்க தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கூட வரீங்கன்னா வாங்க போகலாம், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன், அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என்னை எப்படியாத்தான் நீங்க கூட்டிட்டு போவேன், உன்னால முடியுமானே, நான் உங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே, நான் சைக்கிள் ஓடவும் சைக்கிளை கூட்டிட்டு போறேன், என்னை பத்திரமா கூட்டிட்டு போவியான்னு, வேற யாரும் துணைக்கு வச்சு தள்ளிட்டு போட்டோமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, மற்றவங்களாம் வேண்டாம், நீ கூட்டிட்டு போறனா நான் நம்பி வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது இப்போ ஆச்சு நீங்கள் வரேன்னு சொல்லுங்க, அதுவே பெரிய விஷயம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க கூப்பிட்டு சொன்ன உடனே என்னோட சைக்கிளில் வந்தாங்க. அங்கே போனோன்னே டாக்டர் சிஸ்டர்லாம் பார்த்து உங்களுக்கு குளுக்கோஸ் எல்லாம் போட்டு, அப்போ கண்ணாடி பாட்டில் வரும் குளுக்கோஸ், என்ன இப்படி குளுக்கோஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க, நீங்கள் அப்போ எனக்கு அறியாமல் ஒரு வயசு, நீங்கள் குளுக்கோஸ் எல்லாம் வந்து பாட்டில் இப்படி போட்டு ஊசி மூலிமா போடுறீங்களே சிஸ்டர் கேட்டால், அவங்க சொன்னாங்க நர்ஸம்மா தான் சொல்லுவோம் அப்போ, இப்போ தான் நான் சிஸ்டர்னுவேன், சென்னைக்கு வந்து தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கஜலட்சுமி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு, பாட்டியை நான் சைக்கிளில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது சைக்கிளை வச்சு அவங்கள மெதிக்க கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறேன், வரும்போது நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க என்னோட. இல்லை இல்லை, வாங்க சைக்கிளே கொண்டு வந்தேன். வந்து உட்கார வச்சோடனே அவங்க நிலமும் எங்கள் நிலமும் பக்கத்து பக்கத்தில், அவங்களுக்கு பலாமரம் ஒன்று உண்டு, அதில் பழத்தை பறித்து நீ இந்தா சாப்பிட்டு சொன்ன. இல்லை பாட்டி, இது அதான் ஆச்சு, நான் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம், இதை நான் சாப்பிட்டேன் உங்ககிட்ட கைக்கூலி வாங்கினதுக்கு அர்த்தமாயிடும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வீடு பக்கத்தில் இருக்குது, என் வீட்டில் சாப்பிட்ற, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா ஆச்சிக்கு ரொம்ப முடியலன்னு, அரோட்டி மாவு கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி கொடுமா, நீங்கள் காய்ச்சி கொடுத்தா எடுத்துகிட்டு போய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, சரி இப்போ மெடிசன்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, பார்க்கலாம் ஈவினிங் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாட்டியை பார்த்தா ஒரு டேப்லெட்லாம் போட்ட உடனே அவங்க கொஞ்சம் நல்லா தெம்பாயிட்டு, சாரு விட்டு பாப்பா நான் நல்லா இருக்கேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வயிற்று போக்கு குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லும்போது மகத்த சந்தோஷம். அதுதான் என்னுடைய முத
1: ஓகே, உங்களுடைய முதல்
0: முதல் வந்து
1: ஒரு விதை உங்களுக்கு ஒரு சமுதாய ஒரு, அதாவது அடுத்தது வந்து பின்னாடியும் இந்த மாதிரி வந்து மருத்துவமனைக்கு போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சமுதாய சேவையில உங்களுக்கு தொடர்றதுக்கு அந்த தான் ஒரு
0: முதல் வழிகாட்டியா
1: சொல்லலாம். அவங்களை வந்து ஒரு முதல் அவங்களுக்கு தான் நீங்க முதல் ஒரு கேர் டேக்கிங்க எடுத்திருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமான பெண்மணியா இருக்கீங்க கஜலட்சுமி நீங்க, ஏன்னா ஒரு விவசாயத்துக்கு வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ண வச்சுருக்கீங்கிறீங்க, கார்டனிங்னு சொல்கிறீங்க, ரொம்ப பல முகங்கள் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம். நேரில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது அருணா. இப்போது சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட கஜலட்சுமி வந்திருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது வந்து யாரும் உதவி இல்லாதவங்களுக்கு உதவுறதையே ஒரு சேவையா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க ஊர்ல செய்யறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம்.
2: முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களை விட முதுமையில்தான் வயதானவர்கள் இளமையாகிறார்கள். இளமை என்பது குழந்தை போன்றது, ஆகவே அவர்களின் மனோபக்குவம் ஒரு குழந்தையைப் போல் ஆகுகின்றது. ஆகவே இப்பருவத்தில் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்தவர்களுக்கு நாம் தான் அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நேரில் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில நான் இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அருணா, என் கூட பேசிட்டு இருக்கிறது கஜலட்சுமி. கஜலட்சுமியை பத்தி நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சமுதாய தொண்டுலேயே வித்தியாசமான சமுதாய தொண்டு, அதாவது வந்து யாரும் இல்லாத அனாதைகள், அப்புறம் யாரும் கூட இருந்தும் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு வந்து துணை இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ உதவி செய்யறதையே தன்னுடைய சமுதாய சேவையா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இவங்க ஆச்சரியமா இன்னும் என்னென்ன செய்யறாங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க கஜலட்சுமி, நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டம், அப்புறம் வந்து ஒரு விவசாயத்துல வந்து இவ்வளவு ஒரு பெண் வந்து ஆர்வமா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இன்னும் நீங்க படிப்புல ஆர்வம் இருந்தா நீங்க பிஎஸ்சி அக்ரி படிச்சு ஒரு பெரிய விவசாய விஞ்ஞானியா கூட ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்திலயே புதுசு புதுசா தானியங்கள்லாம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, கொள்ளை பத்தி பேசுனீங்க, இப்ப கொள்ளு கேழ்வரகு ராகி எல்லாம் வந்து இப்ப திரும்ப வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது நீங்கள் ஃபஸ்ட்டு கொள்ளை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ உடம்பு எல்லாருக்கும் வெயிட் போட்டுடுது, ஒபீசிட்டி ஆகிடுது, அப்போ அதனால் கொள்ளு சாப்பிடுங்க கொள்ளு சாப்பிடுங்கிறாங்க. ஸோ நீங்கள் கொள்ளை தான் வந்து முத முதல்ல பயிரிட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்க உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு வந்து திருமண விஷயம் ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்குற ஒரே விஷயம் வந்து என்னென்னா, எல்லாருக்கும் வந்து தான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்மளுடைய ஆசைகள் குறிப்பாக பெண்களுக்கு மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரியே கணவர் வந்து அமைவாருங்கிறது வந்து இன்னும் கூட எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றம் இருக்கலாம், அப்படியும் அமையலாம். இப்போ சில பேருக்கு வந்து பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கணவருக்கு வந்து சுத்தமாக வந்து கத்திரிக்காய் கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற, சாரி சங்கீதம் கிலோ என்ன விலைன்னு கேட்குற ஒரு மேட்சாக வந்திருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கோயில் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும், அவங்க வந்து ஒரு ஏத்திஸ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் கொண்ட கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டா நம்மளுடைய தனிப்பட்ட ஆசைகளோ ரசனைகளோ அதை வந்து தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பல பேருக்கு பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு சமுதாய சேவையும் விவசாயத்திலையும் இவ்வளோ ஈடுபாடு இருந்தது, உங்களுக்கு வந்த கணவர் எப்படிப்பட்டவர்?
0: எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா பொக்கிஷனும் சொல்லிக்கலாம், காண கிடைக்காத தங்கம்னு சொல்லலாம்.
1: ஓகே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த விதம் சொல்லுவாங்க,
0: எனக்கு கணவர் அமைவதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்தவரா, நான் இப்படி அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி சொல்லிக்கிறேன்.
1: ஓகே, சோ கணவன் சாரி கடவுள் கொடுத்த கஜலட்சுமி அவர்களுடைய பொக்கிஷமான கணவர் அவங்க கிட்ட இப்ப பேசலாம். அவங்க பேர் என்ன சொல்லுங்க?
0: பச்சையப்பன்.
1: ஓகே, இப்போ பச்சையப்பன் சார் கிட்ட நம்ம பேசலாம். சொல்லுங்க சார், எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை ரொம்பவே சந்தோஷத்தோட நாங்க வரவேற்கிறோம். உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். மக்கள் சேவைய மகேசன் சேவன் நினைச்சிட்டு உங்க மனைவி இருக்காங்க, நீங்க எப்படி அதை எப்படி நீங்க ஊக்குவிக்கிற ஒரு நபரா இருக்கிறனாலதான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனைவி வந்து இப்படி சமுதாய தொண்டில் ஆர்வமா இருக்கிறது வந்து உங்க உங்க இளமை பருவத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து அதை பாத்தீங்க, அதை எப்படி நீங்க ஊக்குவிச்சீங்க, உங்க கதையை சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம். நம்மளுடைய வைஷ்ணவா காலேஜோடைய மாணவர்கள், இந்த ரேடியோவுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் பச்சையப்பன். ஸோ எனக்கு வந்து ஆரம்ப காலத்திலேருந்து திருமணம் பண்ணுவதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு எல்லா ஆண்களும் ஆசைப்படுற மாதிரி ஒவ்வொரு ஆண்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தனக்கு வரப்போகிற மனைவின்னு நினச்சிருப்பாங்க. அதுபோல் நான் நினச்சது என்னென்னா ஒரு கிராமிய பெண்ணாக இருக்கணுன்றது தான். ஒரு கிராமிய கலாச்சாரத்தோட நல்ல மஞ்சள் மோகத்தோட பொட்டெல்லாம் நல்லா வைக்கிற மாதிரி கை நிறைய வலையில் போகிற மாதிரி அந்த கிராமிய ஸ்டைல் எனக்கு வந்து எனக்கு அப்படி தான் மனைவி வேணும் அப்படின்னு நினச்சேன். நினச்சபடி நான் வந்து அதுவும் கிராமியத்துலேருந்து இன்னும் மலையில் வாழக்கூடிய ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுத்து நான் திரும்ப பண்ணேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, நான் நினைச்சபடியே வாழ்க்கையில என்னுடைய மனைவி அமையணும் நினைச்சபடி கிடைச்சது. கிடைச்சதுல என்னன்னா படிக்கல, அப்படி திருமணத்துக்கு அப்புறம் என்னன்னா படிக்கலன்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து என்னுடைய மனைவிக்கு இருந்தது. மனைவிக்கு இருக்கும்போது படித்தவங்களை விட படிக்காதவங்க தான் இந்த நாட்டில் வந்து அதிகமாக இந்த நாட்டை ஆண்டிருக்கிறாங்க, அறிவுபூர்வமான செயல்பாடெலாம் செஞ்சுருக்காங்க, அந்த திறமை என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குது, அதை நீ செயல்படுத்துவதற்கு நான் உன் கூட இருந்து உங்கள் கூட நான் ஒத்துழைக்கிறேன், நீ அதை செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தேன். ஒத்துழைப்பு தான் மெல்ல மெல்ல கை குழந்தைய வந்து வெளியில் நடக்க வைக்கிறது, கை பிடிச்சி ரோட்டுக்கு தனிமையில் அனுப்புறது, அது போன்ற பாணியில் தான் என்னுடைய மனைவி ஃபஸ்ட்டு தெரு தன் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஒரு ஃபீவரு கொண்டு போகிறது, நைட்டானால் ஒரு 10 மணிக்கு மேலே ஐயோ போயிட்டு வரனா சிரமம் தனிமையில் போகிறதானா, அந்த தனிமைங்கிற பயம் வந்து என்னுடைய மனைவி கிடையாது. ஏன்னா அங்கே ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்ததுனால இது எல்லாமே பகல் மாதிரி தெரியும் சென்னை நகரம் முழுவதும் என்னுடைய மனைவிக்கு. அதனால் தைரியமாக என் மனைவி கூட போனால் அதை இன்னும் வெளிப்படியா சொன்னா என் மனைவி மற்றவங்களுக்கு உதவிக்கு சின்ன சின்ன உதவிங்களுக்கு அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் உள்ளூர்லயே நான் வசார்ந்திருக்க ஆவடி நகரத்தை பொறுத்த வரைக்கும் நகராட்சிக்குள்ள பருத்தி பத்து மருத்துவமனை இருக்கு. அந்த செவிலியர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு கிட்ட திருமணத்துக்கு முன்னாடியே உதவி கேட்பாங்க. எப்படி உதவினா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு உதவி கேட்பாங்க. நான் உருவான விதம் அப்படிதான். அப்ப அப்போ அந்த பிள்ளைகளை வந்து தமாஷா விளையாட்டாக அவங்க கூட ஜாலியாக பேசி கூப்பிட்டு வந்து ஊசி போடன்னா பயப்படுவாங்க. அப்போ பிடிச்சிட்டு வந்து நிற்க வச்சு ஒவ்வொருத்தரம் ஊசி போட்டு அனுப்புவோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஊசி போட்ட பிறகு அந்த குழந்தைங்க சத்தம் போட்டு அழறது, சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துறது, இப்படி எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு வருவோம். டக்கு டக்கு டக்குன்னு கூப்பிட்டு வந்து ஊசி போடுவோம். இப்படி ஆரம்பித்து கடைசியில் அந்த ஆரம்ப சுகாதாரத்துறை செவிலியர் சிஸ்டம் வரும்போது திருமணத்துக்கு அப்புறமும் அது என் மனைவி மூலமா சோஷியல் ஒர்க்கு உருவாகுது. அப்போ உள்ளூருக்குள்ளற உருவாச்சு, தெருக்குள்ளற உருவாச்சு, இப்படி உருவாகி படிப்படியாக என்னுடைய மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்தை அந்த 15வது வார்டை விட்டு நகரன்ற லெவலில் கொண்டு வந்தது, மாவட்ட லெவலில் கொண்டு வர்றது, அப்புறம் அதிகாரிகிட்ட எப்படி பேசணும், அப்ரோச் பண்ணுறது, இது போன்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் என் மனைவிக்கு அப்படியே கொண்டு வந்தேன். கொண்டு வந்து நடைமுறையில் வரும்போது அப்போ எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்ட போது இந்த தருணத்தில் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஒரு மோஷன் கூட கழுவி விடக்கூடிய ஒரு சூழல், இதை எந்த மருமகளும் இன்றைக்கி செய்வதற்கு முன் வர மாட்டாங்க. இது போன்ற காலகட்டத்திலாம் என்னுடைய மனைவி வந்து என்னுடைய தாய்க்கு வந்து சிறந்த சேவை செஞ்சுருக்கேன். அப்போது அவளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு அனைவருக்குமே அவருடைய சகோதரிகளுக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ இது போன்ற ஒரு மனநிலையில் ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டோன்னே எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வந்து இனிமேல் பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. குடும்பத்துக்குள்ளார அம்மா அப்பா சகோதரன் சகோதரிக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்தால் கூட என் மனைவி நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் தீர்த்துக்கிறோம், நீ கிளம்பு வேலைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி. ஆக ஒரு மனைவி மாமியார் மாமனார் சகோதரன் தன்னுடைய நாத்தனாருங்களுக்கு கூட ஒரு சகஜமான உறவுகள் ஏற்பச்சுன்னா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வரே வராது. அது போன்ற மனைவி எனக்கு இயல்பா எனக்கு அமைஞ்சது. அதன் பிறகு இந்த பொது சேவைகள் அப்படின்னு வரும்போது இந்த மருத்துவங்கள் ஆரம்பிச்சு ரேஷன் கார்டுகள், குடும்ப அட்டைகள், அந்த குடும்ப அட்டைகளை எப்படி வாங்கி கொடுப்பது, ஐக்கம், இது போன்ற இது பொது காரியங்கள் செய்யும்போது அப்போ முதியவர்களுக்கான அரசு கண் மருத்துவமனை வந்து சென்னையில எக்மோர்ல.
1: இப்படிதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க மனைவி வந்து பொது சேவை மனதளவுல ஒரு சமுதாய தொண்டு செய்யணுங்கிற ஆசை உங்களுக்கும்
3: இருந்தது. அப்போ எனக்கு தகுந்த மாதிரியான என்னுடைய மனைவியோட குண அம்சங்களும் இருந்து அந்த மனைவிக்கு என்னன்னா படிக்கலைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து தூக்கி எறியணும். அப்போ அந்த தூக்கி எறியணும் போது அதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கும் போது அந்த கண் மருத்துவம்
1: ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னைக்கு படித்த பெண்கள் இருந்தால் கூட கணவன் என்ன சொல்றாரு பத்திரிகையில் எழுதும் போது, பொண்ணு பிஇனா கணவன் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டா அந்த பொண்ணு வேண்டாங்கிறாங்க. அப்படியே வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டா கூட பத்திரிக்கையிலயோ வெளியில சொல்லும் போதும் பிஇ பொண்ணு படிக்கலன்னு சொல்ற ஒரு ஆண்கள் தான் இருக்கிற இடத்துல மனைவி படிக்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தேன்னு சொல்ற நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஜென்டில்மேன் தான் சார்.
3: அந்த நான் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையை முழுமையா அகற்றணும் அப்படின்னா அப்போ வந்து படித்தவங்களை விட இவளுடைய செயல்பாடு செயல் வடிவம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அது அந்த மனதை விட்டு போகும். இது அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அந்த மக்களுக்கு சேவை செய்யும்போது அது தானாக மறையின்ற ஒரு நோக்கத்தில் ஃபஸ்ட்டு கண் மருத்துவமனை சங்கர் நேத்ராலய மருத்துவமனை மூலிமா ஒரு வாலியண்டியராக இவ முன்வைத்து இவங்களை அனுப்புவதற்கு அது அனுப்புவதுக்குன்னா அந்த சக மருத்துவ படித்த மக்களோடு இவங்க பேசுவதற்கு வாய்ப்பு அந்த பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது அதுக்கான ஃபஸ்ட்டு ஊக்கத்தை அங்கே உருவாக்கி கொடுத்து அதன் மூலிமா அந்த கண்ம எங்கள் பகுதியில் வந்து சங்கர் நேத்ராலயா துளசி ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு நடத்தின ஒரு விஷயத்தில் வந்து கண் மருத்துவம்.
1: எந்த வருஷம் அது
3: திருமணமானது? 93 ஆச்சு. 95லலாம் இந்த 95-96லலாம் இந்த கண் மருத்துவம்
1: கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி
3: ஆயிடுச்சுங்க. இது இப்போவும் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. ஸோ அந்த ஆரம்பித்தது கண் மருத்துவம். அதுக்கு பிறகு என்னாச்சு,
1: கண் மருத்துவம் அவங்க சங்கர நேத்ராலயா மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அந்த மாதிரி பண்றாங்க. ஊர்ல வந்து ஒரு கேம்ப் போடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த கேம்ப்?
3: நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சங்கர் நேத்ராலயால இருந்து அவங்க அரசு இடம் இருந்து அனுமதி பெற்று அந்த ஏரியாவுக்கு வந்து எங்களை தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கண் மருத்துவம் நடக்கிறது. நாளைக்கு இப்போ 6 மணிக்கெல்லாம் நீங்க மருத்துவம் இந்த இடத்துக்கு இந்த ஸ்கூல் அங்கே வந்து நிக்கணுங்கிறத அதை ரீச் பண்றதுக்கு கொண்டு போகிறது. நானும் என் மனைவி, அப்போ வந்து மகன் இல்லை, அப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் ஜான்சிராணி என்னுடைய மகன், மூணு பேருமே மூணு தெருவை பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு

0: ஒருத்தர் பிரிச்சுட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அதை இடது பக்கம் வலது பக்கம் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே போகணும். இது கொடுத்தா மதியம் லஞ்ச் முடிக்கும் போது ஒரு அண்ணா நகர்ன்னா என்னுடைய பகுதியை மட்டும் முடிக்க முடியும். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் யாராவது ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்து நகருக்கு போகணும், பெரியார் நகர். அதுக்கப்புறம் சத்யா நகர். இப்படி சாயந்தரம் நைட்டு முடிக்கும் போது மணி 10 மணி ஆகிடும். இந்த தகவலை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தேன். கொண்டு போய் சேர்த்த பிறகு அதுக்கு ஒரு நாள் இடைவெளி விட்டு திரும்ப அந்த தகவல் ரீச் ஆச்சான்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணுற விஷயம் இருக்கு. யார் ரீச் ஆச்சுன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிருக்கும் நாம் கொண்டு போனது. அந்த நோயாளிக்கு ரீச் ஆச்சாங்கிறது அதில் முக்கியம். அப்போது ஒரு வீட்டில் எத்தனை முதியவர்கள் இருக்காங்க, எத்தனை பேருக்கு பார்வை தேவைப்படுது அப்படின்னு கொண்டு போயிட்டு அந்த முகாம் நடத்தும் போது
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க. சாரி, நான் உங்களை என்ட்ரி பண்றதுக்கு வீட்டுக்கு ரீச் ஆயிடுது, ஆனா அங்க வீட்டுல இருக்கிற நோயாளிகளுக்கு ரீச் ஆயிருக்கா அப்படிங்கறது அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த கருத்து வந்து ரொம்பவே அடுத்தவங்களை உழுக்கிற ஒரு விஷயம்.
0: அதுதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம் கேக்கன்னா, அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து உடல் உழைப்பையே அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பெண்கள் இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய இந்த காலகட்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் 7:30 மணிக்குள்ளார 8 மணிக்குள்ளே அந்த பெண்கள் கம்பெனிக்குள்ளார

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நினச்ச அனுபவம். அப்போ அந்த குழந்தை தவறி அந்த விளையாடும் போது அந்த குழந்தை வந்து ஆர்வத்தில் ஓடி வந்து விழுந்துடும். தனக்கு கண் தெரியாதுன்னு அந்த குழந்தைக்கு புரிகிற சக்தி இல்லை. அப்போது அந்த குழந்தைக்கு என்ன கண் பெறுவதுங்கிறது வந்து எனக்கு அதுதான் எனக்கும் என் மனைவிக்கும் முதல் அனுபவம். அப்போது இந்த சங்கர் நேத்ராலய மருத்துவமனை மூலிமா அந்த குழந்தைக்கு கண் வாங்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் இறங்குறோம். இறங்கி அந்த குழந்தைக்கு பார்வை கொடுப்பதுக்கு என்னன்னு கேட்கும்போது அப்போது அந்த மருத்துவர்கள் ஆலோசனை இயல்பாக அந்த கண் பொருத்தினா அவங்களுக்கு பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கண் பொருத்தலான்னு முதல் சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக அதை நினைச்சோம். அப்புறம் அந்த குழந்தைய பரிசோதனைக்கு உட்பட்டும் போது கண் பொருத்த முடியும், பொருத்தனா இந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்கும் எதிர்காலத்துல அப்படின் போது எனக்கு இன்னும் மேலும் இன்னொரு ஆசை என்னன்னா ரெண்டு கண்ணும் எங்களுக்கு வேணும் அந்த குழந்தைக்குன்னு என்னங்களுக்கு கோரிக்கை. நாங்க முயற்சி பண்றோம், கொடுக்குறோம் நாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கண் பார்வை அந்த குழந்தைக்கு பொருத்தினாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த சமூகத்தை பார்க்க முடியுது. எங்களுடைய குரலை கேட்டா அந்த குழந்தை ஓடி ஓடி வந்து ஓடி வரும். அந்த அளவுக்கு ஒரு உதவியை அங்கேருந்து கிடைச்சதுக்கு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லோம்.
1: ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஒரு குழந்தை, அதுவும் ஒரு பெண் குழந்தைக்கு பார்வை வர்றதுக்கு, பெண்ணோ பையனோ எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கண் பார்வை தெரிஞ்சு இந்த உலகத்தை சந்தோஷமாக பார்க்கறதுக்கு வந்து முக்கிய காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி வயசானவங்க 60-65 வயசுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த மருந்து விடுறதுக்கு ஆள் வீட்டில் இருக்காது. நீ லீவ் போடுறியா இந்த வருஷம், ஒரு நாள் ஒரு 10 நாள் லீவ் போடுறியா, 15 நாள் லீவ் போடுறியான்னு மகனையோ மகளையோ அதுங்கத்தோட கேட்டுட்டு இந்த கண்ணு ஆப்ரேஷனுக்கு தள்ளி போட்டுட்டு இருக்கிற முதியோர்களை நான் தினசரி ஒரு 4 பேர் 5 பேர் வந்து எனக்கு தெரியுது. நீங்க வந்து அதை உங்க சேவையா உங்க ஊர்ல நீங்க செஞ்சு ஒரு தவ வாழ்க்கை தான் நீங்க வாழறீங்க. இத்தனை பேருக்கும் நீங்க வந்து ஹெல்ப் பண்றது கேட்கும்போதே ரொம்ப புள்ளரிக்குது. இந்த நம்ம பேசலாம் தொடர்ந்து நம்ம சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில. நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: அம்மா, ஆ சுட்டுருச்சு.
1: ஐயோ என்னாச்சு தாத்தா?
0: கால் சுட்டுருச்சுப்பா. என்ன
1: ஒரு பைக் நிக்குது தாத்தா, அந்த சைலன்சர்ல தான் நீங்க சுட்டுக்கிட்டீங்க.
0: ஐயோ
1: பாத்து போக கூடாதா தாத்தா?
0: என்னால பாக்க முடியாது அப்பா.
1: இந்த பெரியவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி எல்லாம் வழியில வண்டியை நிறுத்தி வச்சுட்டு மனிதாபிமானமே இல்லாம போறாங்களோ தெரியல. பாவம் கண்ணு தெரியாம அந்த தாத்தா சைலன்சர்ல சுட்டுக்கிட்டாரு. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா தாத்தா?
0: இல்ல வேண்டாப்பா, நீ போ, நீ வீட்டுக்கு போ. ஸ்கூல் படிக்கிறியா நீ?
1: ஆமா தாத்தா.
0: ரொம்ப நன்றி கேட்டதுக்கு.
2: பார்வையற்றவர்களுக்கு பார்வையாக இருப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.
3: தானம் வந்து எவ்வளவு நல்லது அப்படிங்கறது வந்து இப்போ இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல கூட கேட்டோம். நேர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.

0: பேர் இருப்பாங்க?
1: கிட்டத்தட்ட ஒரு 10,500 நபர் இருப்பாங்க.
0: 10,000 பேர்,
1: 10,500 மேல இருக்காங்க. ஆமாங்க, இருக்காங்க.
0: சரி, இந்த ஒரு 10,000 பேருக்கும் நீங்க ஒரு பிரபலமானவரா இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க இல்லையா? சரி, இந்த ஹாஸ்பிட்டல் வேலைகள் மட்டும்தான், அந்த உதவிகள் மட்டும் இல்லாம உங்களுடைய உதவிகள் வேற விதத்துல அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா?
1: எங்களுக்கு அரசு மருத்துவமனைங்கிறது மட்டும் இல்ல, அரசு அறிவிக்கின்ற நலத்திட்டங்கள் இந்த மக்களுக்கு வந்து சேர்ந்துதா அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அரசு நல திட்டங்கள் ஒன்று சொன்னால், முதல்ல எடுத்தவொன்னே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொன்னால் அமைப்பு சாரா எல்லாருக்கும் தெரியும். அதில் பல தொழிலாளர்கள் வரும்
0: வரிசையாக,
1: சென்னை நகரம் புறநகர் பகுதி பனைமரம் ஏறுதுலேருந்து மண்பாண்டம் செய்யக்கூடிய கடைசி மூட்டை சுமக்கிறவங்க இப்படி வருங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு அரசியல் கட்சிகள் பின்னணியில் ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு உறுப்பினர் ஆயிருப்பாங்க, சில பேர் ஆயிருக்க மாட்டாங்க. உறுப்பினர் ஆனவங்களுடைய பலன் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னா, வந்த உடனே நம்ம உறுப்பினர் ஆயிட்டா நமக்கு எல்லா சலுகையும் கிடைச்சிரும். அரசு அறிவிச்சது என்னன்னா, ஆண் மகனாக இருந்தால் அந்த பிளஸ் டூ இந்த மாதிரி படித்து காலகட்டத்தில் கிடைக்கும். பெண் பிள்ளையாக இருந்தோன்னா ஆணை விட கொஞ்சம் விரைவாக திருமண செலவு, போக்குவரத்து, காலேஜ் இந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும். அப்போது இந்த பென்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து 60 வயது ஆனதான் அந்த பென்ஷன் திட்டம். இவங்க என்ன நினைப்பா, ஆரம்பத்தில் தனக்கு எல்லாமே உதவி உடனே வந்துடும்னு நினச்சிக்கிட்டாங்க. அது உடனே வரக்கூடியதில் காலப்போக்கில் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பான நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவி, அதுதான் அந்த அமைப்பு சாராவுடைய திட்டம் நான் புரிஞ்சுகிட்டது வரைக்கும். ஸோ நடைமுறையிலும் பார்த்தீங்கன்னா, அதை ரினியூல் பண்ண வேண்டிய கடமை அந்த பொதுமக்களுக்கு இருக்கு. அமைப்பு சாரா சாவுக்கு இந்த பொது சேவை செய்யக்கூடிய எங்களை மாதிரி பொதுமக்களுக்கு அவங்கள ரினியூல் படுத்த வேண்டிய ஒரு விஷயம், நாமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அவங்களுக்கு இந்த தேதியில் உனக்கு ரினியூல் பண்ணணும், விட்டு போச்சுங்க, இது ரினியூல் விட்டு போனால் உனக்கு பென்ஷன் கிடைக்காது, இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்காது, இந்த மகப்பேர் உதவித்தொகை கிடைக்காது, இப்படிங்கிறது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுடைய நாலேஜுக்கு, நான் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் மற்றவங்களாகட்டும், அந்த வறுமை கோட்டி கீழே உள்ளவங்களும் அன்றாட உழைப்பாளர் வர்க்கமாக இருக்கக்கூடியவங்க, அந்த தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதை கொண்டு போய வேண்டியது நம்மளுடைய கடமை. அது இருக்கணும், அப்படி இருந்தால் அவங்களுக்கு நம்ம அந்த சேவை சிறப்பாக போய் சேரும். அது என்னுடைய ஒரு நோக்கம். அப்புறம் இதிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தப்புறம் இந்த அரசு திட்டங்கள், முதியோர் பென்ஷன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், எங்கள் கிராமத்திலேருந்து ஒரு 10 பேருக்கு நான் பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 பேர்னு உதாரணம் இல்லை, உண்மையிலே பண்ணியிருக்கிறோம். இந்த உண்மையிலே பண்ணும்போது அரசு என்ன நினைக்குதுன்னு சொன்னால், பொதுமக்கள் நினைக்கிறது வேற, அரசு நினைக்கிறது வேற. இந்த ஜமாபந்தின்னு சொல்லி வரவு சில கணக்கு பார்ப்பாங்க. அப்போ அந்த ஜமாபந்தி டயத்தில் தான் வந்து அந்த நிதியை ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஒதுக்கீடு பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அப்ளிகேஷன் போயிடணும், ஜமாபந்திக்கு முன்னாடியே போயிடணும். போகும்போது ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது 60 வயது 70 வயது ஒரு 80 வயது இருக்காங்கன்னா, இந்த 60 70 80 வயது இருக்கக்கூடியங்களே, 80 வயது நீங்க என்ன சொல்லுவீங்க, 80 வயது தானே ரொம்ப சீனியர், அவருக்கு தானே கிடைக்கணும். அப்படி இல்லை, ஹெல்த் ரீதியாக தாசில்தார் பார்க்கும்போது, ஒரு அதிகாரி பார்க்கும்போது சைக்காலஜிக்காக அவங்களுடைய மனநிலை என்ன உருவாதுன்னா, இந்த 80 வயது உள்ளவர் நல்ல திடகாத்தமாக இருக்கிறார், இவரால் உழைக்க முடியும், ஒரு வாட்ச்மேன் வேலைக்குள்ள ஒரு வீட்டாண்ட சூழ் போட்டு உட்காந்து அந்த வீட்டை பார்த்து காத்துக்கிற தன்மை இருக்கு. ஆனால் இந்த 60 வயது உள்ளவர் உடல் வாகு ரீதியாக சத்தான உணவு இல்லாமல் கண் பார்வை தோண்டு போய் ஆயிலே குறைவாக இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 60 வயசில். அப்போ இவருக்கு கொஞ்சம் முதல்ல கொடுத்துருவோம், இந்த 10 பேரில் 2 பேருக்கு கொடுத்துருவோம், நீங்கள் 10 பேர் பரிந்துரை பண்ணிங்க, இன்றைக்கி இந்த ஜமாபந்திக்கு 2 பேர் எடுத்துவாங்க அப்படின்னு 2 பேர் சேங்ஷன் பண்ணிவிடுவாங்க. அப்போது மீதி 8 பேருக்கு என்ன ஒன்றா, எங்கள் பேரில் வந்து ஒரு சின்ன வருத்திருக்கும், அவருக்கு மட்டும் 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, எங்கள் 8 பேருக்கு வாங்கி கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் எங்களுடைய அந்த சமூக சேவை சோஷியல் ஒர்க்கில் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, அவங்க 2 பேர் கிடைச்சிருக்கு, நம்ம ஊருக்கு இல்லை கிடைச்சிருக்கு, அதை பெருமையாக பாருங்கள், அடுத்த ஜமாபந்தியில் உங்கள் 8 பேருக்கும் வாங்கி கொடுக்குறோம், இப்படி தான் நாங்கள் சொல்கிறது. அப்போ இப்படி தான் வரும். இதில் மற்ற நீங்கள் கேட்கும்போது அந்த அரசியல் வட்டாரங்கள் வரும்போது என்ன, அவங்க ஒரு 2-4 பேர் கூப்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த 4 பேருக்கு வாங்கிட்டு போகிற வாய்ப்புகள் வரும், அப்போ கொஞ்சம் வருத்தம் இருக்கும். இருந்தாலும் சரி, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, அடுத்த ஜமபதியில் இன்னும் 2 பேர் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. அது போன்ற அரசு விஷயங்கள், இந்த அமைப்பு சாராவில் இந்த மகப்பேறு

0: மருத்துவம் போக்குவரத்து இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. இதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள முழுமையாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் பொதுமக்கள். அவனை விட்டு விலகி போயிடுவாங்க பொதுமக்கள். இந்த அரைகுறையாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த நிமிஷம் நல்லா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளோட புத்தி கூர்மையாக பேசுவாங்க. இவன்னா பைத்திய இவன் வந்து பைத்தியம்லாம் இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவன் இல்லை, இவ்வளோ கேள்விகள் பேசுகிறான், இவ்வளோ அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க, இவ்வளோ திறமையாக பேச இதெல்லாம் தெரியும், அப்போ அது மட்டும் தெரியாதாம்பாங்க. அது அந்த நோயாளியோட தன்மை அதுதான் அந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ அவங்கள சரியான முறையில் அடையாளம் கண்டுகிட்டு அரசு மருத்துவமனை நம்ம கீழ்ப்பாக்கத்தில் இருக்கு பாருங்க, மனநல மருத்துவமனை அங்கே கூட்டு போனீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜிலே அவங்கள குணப்படுத்த முடியும்ங்கிறத எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். அந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறோம், குணமாக இருக்கிறாங்க. ஸோ இதில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்கள அட்மிட் பண்ணணும்னா அந்த மருத்துவமனையினுடைய விதிமுறை சிலது தடங்களாக இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் ரிலேஷன் கேட்குறாங்க, தாய் மாமா இருக்கணும், இல்லைன்னா கூட பிறந்த அம்மா சாரி அம்மா அப்பா இருக்கணும். இது போன்றவங்களுக்கு தான் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு பரிந்துரை, அந்த சட்டம் அவங்களுடைய விதிமுறைகள் சொல்லுது. எங்களை மாதிரி சோஷியல் ஒர்க்கர்ன் போது அவங்க மனிதாபிநயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களான் போது நம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்க அட்மிஷன் எங்களுக்கு போடுறாங்க. ஆனால் அது சட்டப்படி அவங்க செய்கிறது தப்பு. ஆனால் நாங்கள் 24 மணி நேரம் இருப்போன்ற உறுதி அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த போன்ற நோயாளிகளுக்கும் கொண்டு போய் மருத்துவம் செய்கிறோம், உதவி செய்கிறோம். ஆனால் அவங்க எல்லாருடைய ஆரம்ப கால கட்டத்தில் எங்களை பார்க்கும்போது இவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு இந்த காலத்தில் வந்து இப்படியெல்லாம் ஒரு சோஷியல் ஒர்க் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது அந்த சந்தேகங்கள் நீண்ட காலம் அவங்களுக்கு இருந்தது. இப்பெல்லாம் நாங்கள் போயாச்சுனாக்க சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு ரைட் ஓகேன்னு மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் குணப்படுத்த முடியும். இதை போல் குணப்படுத்த முடியாதது அப்படிங்கிறது லெவல்ன்றதை விட அவங்கள பொறுத்த வரைக்கும் குணப்படுத்த முடியணும். பிறவியிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு,
1: கண்டிப்பாக
0: வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும். இந்த ட்ரக் அடித்து ட்ரிங்க்கு ஆல்கஹால் இவங்களெல்லாம் வந்து மிக விரைவில் குணப்படுத்தலாம், மீண்டும் அவங்கள நல்வாழ்க்கைக்கு நல்வாழ்க்கை கொண்டு வந்துடலாம். அது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. அந்த குடும்பம் மட்டும் மென்டலி ஆயிடுவாங்க. ஒருத்தர் அந்த குடும்பத்தில் அப்படி இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே டென்ஷன்ல மென்டலி ஆயிடுவாங்க. நாம இப்படி இருக்கிறோமே நாம இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர அதுக்கு மாற்று வழி இருக்குதுன்றதுக்கு போக மாட்டாங்க.
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
0: அதை நாங்க சரியான நேரத்துல புரிய வச்சிருவோம்.
1: ஓகே ஓகே,
0: இந்த ஒரு வேலையை செய்வோம்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா ஒருத்தர் வந்து மனநலம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து பைத்தியம்னு சொல்லி அவங்கள சிரிச்சு அவங்களை கேலி பொருள் ஆக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நிறைய பேர் வந்து நீங்க பழனி அடிவாரத்திலயும் சரி திருவண்ணாமலையிலயும் சொந்தக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய இப்ப ஈவன் வந்து போன கார்பரேஷன்ல கூட ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிற மனநல பாதிப்ப நோயாளிகளை வந்து அதுக்காக ஒரு முகாம் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு உதவி பண்றேன்னு நீங்க சொல்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.
0: அதுல ஒரு விஷயம் என்னன்னா நல்லவங்களை காட்டிலும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப
1: நல்லவங்க.
0: அவங்க கூட நீங்க பழகுனீங்கன்னா உங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை பேசுவ மாதிரி உண்மை, அதை பொய் சொல்ல தெரியாது, வேற யாரு என்ன கேட்டாலும் பதில் பேச மாட்டேன்.
1: மனசு ரொம்ப சாஃப்டா இருந்து அது எந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாதவங்க தானே சார். மனசு வந்து மனநலம் போயிடுது இல்லையா, இப்போ அது மாதிரி வந்து ரொம்ப வீக் மைண்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க உண்மையை ரொம்ப கிரகிச்சுக்க முடியல. ஐயோ இங்க பார் ஒருத்தர் வந்து ஒரு ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஐயோ பாரு என்ன ஏமாத்திட்டாங்களே அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாதவங்க தானே மனநிலை.
0: குற்றமே செய்ய தெரியாதவன் தான் மனநிலை பாதிக்கப்படுறான்.
1: கரெக்ட்.
0: தவறு செய்ய திட்டமிடுறவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட மாட்டான்.
1: கரெக்ட்.
0: அந்த குற்றமே செய்ய தெரியாதவன் தான் தன்னை தாங்கிக்க முடியாம ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க பாதிக்கப்படுறான்.
1: மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாததுனால.
0: ஆமா அதுதான்.
1: கரெக்ட். அதிர்ச்சியினால ஏற்படுற விஷயம். ஓகே சார், இப்போ நீங்க பல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க போறீங்க. இப்போ நீங்க என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களை பார்த்தா உங்களை அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வந்து, ஏன்னா தொடர்ந்து நீங்க ஒரு சமுதாய சேவை சமூக சேவகர் அப்படிங்கிற அடிப்படையில பலருக்கும் உங்களை வந்து தெரிஞ்சிருக்கும், அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் சரி
0: நர்ஸ்க்கும் இருக்கவங்களுக்கு
1: தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட உங்களுக்கு இருக்கிற தொடர்புகள், அவங்களே உங்களை கூப்பிடுவாங்களா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, உங்க ஊர் இல்லாம உங்க தெரு இல்லாம யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம இப்ப வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, இல்ல ஒரு கேன்சரோ இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் உதாரணத்துக்கு ஜிஹெச்ல யாரோ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, யாருமே அட்டெண்டர் இல்ல, அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ், ஆக்சிடென்ட், யார் என்னன்னு தெரியாம கிடக்குறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா, கூப்பிட்டுருக்காங்களா?
0: எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து பெரிய இந்த ஆக்சிடென்ட்ன்ற மாதிரியான விஷயங்களில் யாரும் கூப்பிட்டதில்லை. ஸோ என்னுடைய நான் டிரைவருங்கிற விஷயத்தில் ஒரு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு ஒரு ஞாபகம் இந்த நேரத்தில் சொல்லுறேன். ரோட்டில் நான் டிரைவரும் போது ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் டிரைவிங்க்கு வந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா உயிர் துடிக்கும், அவனுக்கு தண்ணி கொடுப்பதுக்கு கூட மனம் வராது, போலீஸுக்கு பயப்படுவாங்க. அப்போ ஆரம்ப கட்டத்தில் ஐயோ நம்ம போய் தண்ணி ஊற்றினா போலீஸ்கார் நம்மளை கூப்பிட்டு தொல்லைப்படுத்துவார், நீ பார்த்து நீ கையெழுத்து போடு அதை போடு அப்படியே போலீஸ் வந்து டார்ச்சர் நம்மளால் தாங்க முடியாதுன்னு அந்த பயம் இருந்த காலத்தில் கூட நான் போய் உதவி பண்ணியிருக்கேன். காவல்துறையினர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, விசாரித்தா ஐயா நான் இந்த நேரத்துக்கு நான் இந்த டியூட்டிக்கு போகிறேன், எனக்கு இடையூறு இல்லாமல் உங்களுக்கு தேவையான என்ன தகவல் வேணாலும் நான் என்ன உதவி செஞ்சேன் எப்போ செஞ்சேன்றது சொல்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் படிப்படியாக காவல்துறையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கும் சரி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கும் அது பயன்பெறும் நினைக்கிறேன். அப்போ கமிஷனர் விஜயகுமாரை சொல்லலாம்னு நினைக்கிற ஞாபகத்துக்கு வந்த வரைக்கும் இன்னும் அதுக்கு முன்னாடி உள்ள பல ஐபிஎஸ்லாம் சொல்லியிருக்காங்க, விபத்து நேரத்தில் உதவி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களை காவல்துறையினர் உபத்திரம் கொடுக்க மாட்டாங்க, தொல்லைப்படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டா உங்களுடைய விலாசத்தை கொடுங்க, அவங்க மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுங்க, உங்களை தொல்லைப்படுத்த மாட்டாங்க, அப்படி தொல்லைப்படுத்தினா எந்த காவல்துறையினர் தொல்லைப்படுத்தினாலும் நீங்கள் உடனடியாக எனக்கு புகார் கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது படிப்படியாக ரீச் ஆகி வரும்போது தான் இப்போ சாலை விபத்தாகட்டும் எதுவும் ஆகட்டும் யாரை பார்த்தாலும் முடிஞ்ச மட்டும் தன்னால் முடிஞ்ச ஒரு தண்ணியாவது கொடுக்கறதுக்கு அளவுக்கு முன் வந்திருக்காங்க. இன்னும் இதில் இருந்து நான் ஒரு டிரைவருங்கிற லெவல் ஹில்ஸ் ஏரியாவில் இதை போலலாம் பார்த்துருக்கேன், விபத்து நேரத்தில் வந்து அந்த சாலை போக்குவரத்து அந்த விதிமுறைகள்லாம் பொதுமக்களும் ஃபாலோ பண்ணணும். விபத்து நேரத்தில் அது எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, அவனை கொண்டு போய் மருத்துவமனைக்கு, அதுவும் இப்போ ஒன்னாயிட்டெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக ஃபோன் பண்ணியாச்சுன்னா அவங்களே அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க, பயப்பட வேண்டியதில்லை, அவங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு அனைவரும் முன் வரணும். காவல்துறையினர் இதை விட இன்னும் வேற உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ, உங்களை எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், நீ அவனை பாதுகாத்துக்கோ, பிரச்சனை இல்லை, உனக்கு விருப்பப்பட்டால் மேற்கொண்டு தகவல் சொல்லு, அதுவும் விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லன்னு. அதுக்கப்புறமா அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய சில சூழல்கள் சில இடங்களில் இன்னும் இருக்குது. அந்த அவங்கள தூக்கிட்டு வந்து தூக்குவதற்கு அந்த பிளட்டு என்ன மனிதன் வந்து விபத்தில் இருக்கான் அவ்வளோதான், அவனை தூக்கிட்டு வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவனுக்கு தண்ணி தொலைச்சி ஒரு முகத்தை தொடச்சி விட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்து இல்லைனா உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த ஆசுவாசம் இருக்கும்போதே பேச தன்மை இருக்கும்போதே ஒரு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஐயா உங்கள் மகன் இப்படி இருக்கா, உடனடியாக நீங்கள் 188 பண்ணிட்டேன் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் முன் வரணும் அனைவரும். அப்போ உள்ள காரில் இருந்துக்கிட்டு டூ வீலரில் இருந்துக்கிட்டு அப்படியே ஆக்ஷன் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க, அதுதான் எனக்கு ஒரு சில வருத்தம்.
1: கண்டிப்பா
0: மாறிக்கணும்,
1: கண்டிப்பா சார். அப்படின்ற உங்க இந்த பேட்டியை கேட்கிற எல்லாருமே இந்த மாதிரி வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி உதவிகளை கண்டிப்பாக செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் கூட வழி விடாமல் நம்ம வந்து பண்ணுறோம், அது வந்து ஆம்புலன்ஸ்க்காவது அட்லீஸ்ட் வழி விடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை நம்ம முன் வைக்கிறோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 சமுதாயத்திற்காக இவர்கள் பகுதியில் சமுதாய சேவை செய்கிற கஜலட்சுமி பழனியப்பன் தம்பதியினரோட கஜலட்சுமி பச்சையப்பன் தம்பதியினரோட பேசிட்டு இருக்கிறது நான் அருணா. சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம்.

0: உடனே வண்டிய நகர்த்திக்கோ, ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சா, உடனே வண்டிய நகர்த்திக்கோ, பாத்து போ பாத்து போ, ஆம்புலன்ஸ் வருது பாத்து போ, ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சா, உடனே வண்டிய நகர்த்திக்கோ.
1: ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கள், உள்ளிருக்கும் உயிரை காப்பாற்றுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
2: நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வித்தியாசமான தம்பதியினர் மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு நினைச்சு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அபூர்வமான தம்பதியினர் கஜலட்சுமி பச்சையப்பன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சார்பா பல விஷயங்கள் நிறைய ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு எனக்கு கேட்க கேட்க. நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து உங்களுக்கு வந்து த டாக்டர்ஸ் நர்ஸுமே நல்ல காண்டாக்ட்ல இருப்பாங்க, அவங்க எல்லாமும் கூப்பிடுவாங்களா?
3: டாக்டர்ஸ் கூப்பிட மாட்டாங்க, அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய செவிலியர் மூலமா, அந்த சிஸ்டர் மூலமா. ஒய்ஃபு கூட இப்ப கூட சமீபத்துல போன் வந்து நீங்க வந்து அந்த பேஷண்ட் கூட்டு போய் அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ரே, அந்த பிளட் டெஸ்ட், இசிஜி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, இது போன்ற உதவிகள் வரும். உதவிகள் வரும்போது போயிட்டு உதவி செய்வோம். அது மட்டும் இல்லைங்க, மின்னேரத்து மிட் நைட்ல வந்து எந்த விதமான உதவிகள் இருந்தாலும் சில நேரத்தில் கூப்பிடுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த சரௌண்டிங் குள்ளர வரும். அப்படி வந்த சம்பவத்தில் இப்போ சமீபத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா அப்ரெண்டிஸ் ரொம்ப துடிச்சாங்க, அப்போ கொட்டு மழை, கடுமையான மழை. அப்போ என்னுடைய ஒய்ஃப் ஒரு மணிக்கு எழுப்பி அனுப்பிச்சு போயிட்டு வாமான்னு ஆம்புலன்ஸ் வந்து, அந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் எங்களுக்கு பெரிய விஷயம், நாங்கள் உதவி பண்ணதை விட. ஏன்னா அந்த சாலை சரி கிடையாது, தார் ரோடு இல்லை, மண் சாலை, கொட்டு மழை, ஆமாம், கரண்ட்டு கட் ஆகி போச்சு, இவ்வளோ விஷயத்தில் இடி மின்னல் அடிக்குது. அந்தம்மா வந்து பேரியான ரொம்ப ஃபேட்டானவங்க, அவங்கள தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அந்த வண்டி வந்து குறைஞ்சபட்சம் நம்ம மெயின் ரோடு அளவுக்கு நிற்குது, ஏன்னா ஆம்புலன்ஸ் வர முடியல, இந்த பக்கம் 4 ட்ராக்கை தாண்டணும். இது எல்லாம் சமாளித்து எடுத்து போயிட்டு அன்னைக்கு உதவி பண்ணாங்க. ஒரு இது ஒரு சிம்பிள் உதாரணத்துக்காக. இது போன்ற உதவிகள் எப்போ வந்தாலும் யாருமே தயங்க மாட்டோம். என்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக அனுப்பான், அப்பா நீ போகிறத்தானே பரவாயில்ல, அம்மா போகிறத்தானே போயிட்டு வாங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், வீட்டுக்குள்ளார நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான உதவிகளும் செய்வோம். இதில் என்ன ஒரு எனக்கு ஒரு விஷயம்னா, சமூகத்தில் நாம் போயிட்டு ஒரு உதவி பண்ணும்போது பொதுமக்கள் நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி.
2: ஆமாம் ஆமாம், அதாவது அதை நான் அடுத்து கேட்கலான்னு உங்ககிட்ட நினச்சேன். ஆமாம், அதாவது வந்து உதவி செய்யறோம் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து 2 பேர் பாராட்டுவாங்க, 10 பேர் நம்மள கமெண்ட் அடிப்பாங்க. அதை விட இல்லாம நம்ம மனசு புண்படுத்துற மாதிரி இவங்களுக்கு இதுல என்ன ஆதாயமோன்னு நம்மளையே தோலுரிச்சு பார்ப்பாங்க.
3: கண்டிப்பா
2: இந்த அந்த பார்வைகள், அந்த கிண்டல், இதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி தாங்குறீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பல சேவைகள் செய்யும் போது மனம் புண்படும் போது பேசுறவங்க இருக்காங்க. அது வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம அவங்க நம்மளை பேசுகிறாங்கன்ற மாதிரி யோசித்தா மட்டும்தான் நமக்கு அந்த மனவேதனையும் துன்பமும் நமக்கு கண்ணீர் வர மாதிரியும் இருக்கும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காது வாங்கிறதுக்கும் ஒரு காது விடுறதுக்கும், நல்லதை ஒரு காதில் வாங்கிக்கிட்டோன்னு வைங்க, கெட்டதை வந்து ஒரு காதில் விட்டுடணும். அதுதான் என்னுடைய பாலிசி. நான் நினைக்கிறது என்னென்னா, சேவை செய்யும்போது சில இன்னல்கள் வரதான் செய்யும். அந்த இன்னல்களை தாங்கிட்டு நம்ம செஞ்சிட்டே போகும்போது பெரிய பெரிய நன்மைகளும் நமக்கு முன்னாடி நிற்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் அன்னை தெரசா. அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க ஒரு வாக்கியத்தில், அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஆனால் அந்தளவுக்கு இப்போது எப்படி சொல்கிறதுனா, படித்தவங்க சொல்லும்போது அதுக்கு பெருமை கிடைக்கும், படிப்பு இல்லாதபோது இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்பாங்க. நான் அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு உதவி கேட்டு போயிட்டு அம்மா எனக்கு இந்த ஒரு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்களாம், டொனேஷன் கேட்டு வந்துட்டே இதெல்லாம் டொனேஷன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பும் போது அந்த அம்மா சொன்னாங்களாம், என் முகத்தில் நீங்கள் துப்புறது இருக்கட்டும், நான் தொடச்சிக்கிறேன், ஆனால் டொனேஷனை மட்டும் கொடுத்துருங்க கேட்டாங்களாம். அந்த மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா, நீ யார் எதை சொன்னாலும் சரி, என் பேஷண்ட்டுக்கு குணம் ஆகணும், என் ஊருக்குள்ளே வந்து எனக்கு பெருமைக்காக நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் நான் அந்த பெருமைக்காக வந்து கஷ்டம் வரும்போது மனசு வேதனையோட நான் விலகி போக தோணும். நான் என் மனசு திருப்திக்கு செய்யும் போது நீ யார் எதை பேசுனா எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அவளுக்கு உட்காரத்துக்கு வீடை பார்த்தா கூரை வீடு, ஓடுறத பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கா, வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாமே, இவளுக்கு வேலை வெட்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவும் உண்டு. அப்போ நான் சொல்லுவேன், இதே வார்த்தை உனக்கு தலைவலி வரும்போது நீ அடுத்தவங்களை கூப்பிடாம நீ படுத்துட்டே கிடப்பேன்னு சொல்லு பரவாயில்ல. அப்போ நான் சந்தோஷமா உன்னை வேடிக்கை பார்த்துட்டு போனா நீ ஏத்துக்குவியா? அந்த மாதிரி சொல்லாதீங்க. இது வந்து மனசு ஏத்துக்கிற அளவுக்கு மற்றவங்களை புண்படுத்துகிற வேலை. நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறத விட என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி உங்களால் நினைஞ்சது நான் 4 hours செய்கிறேன்னா நீங்கள் 2 hours செஞ்சு பாருங்கள், அதில் உள்ள சந்தோஷம் கிடைக்கும்
1: அப்படின்னு
4: சொல்லுவேன். அப்போ அது மாதிரி சொல்லும்போது என்னை பார்த்து இப்போ யோசித்து சில பேர் நானும் வரேன் உங்கள் கூட, என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுறாங்க. அதை பார்க்கும்போது என்னுடைய மனசுக்கு வந்து சந்தோஷன்றதை விட ஏகப்பட்ட பெருமையை நான் அனுபவிக்கிற மாதிரி என் மனநிறைவு இருக்கு.
1: ஓகே, அதாவது நீங்க செய்யறதோட மட்டும் இல்லாம உங்க ஊர்ல இருக்கிறவங்களையும் பல பேரையும் இந்த உதவி இந்த சேவையில செய்ய வந்திருக்கீங்க. இதை தவிர உங்க ஊர்லயும் வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பீங்க. சோ இந்த முகாம் எல்லாம் நடக்கும் போது ஊர்க்காரவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க?
3: ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பொது சேவை செய்யணுன்னாவே ஒரு சிலவங்கிட்ட கேட்கும்போது அதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போவாங்க அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச சமூக சேவையை பொறுத்த வரைக்கும் பணம் பிரதானமாக இருந்ததே இல்லை, பணத்தை பற்றி நான் சிந்தித்ததும் இல்லை. பணம் இருந்தால் தான் இதை செய்ய முடியுன்றது இல்லை. நான் வந்து இந்த முகாம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா சாம்னார் பந்தல் தேவையா அப்படின்னு நான் திங்க் பண்ணல. உட்காருவதுக்கு சேர் தான் தேவை, குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்ணி தேவை, ஒரு பொது ஸ்கூல் இருக்குது தனியார் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இடம் வேணும், டாக்டர் உட்காந்துருவாங்கன்னு. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ளூருக்குள்ளார பந்தல் போடக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, நான் அண்ணன் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க நான் சாமியார் பந்தல் போட்டுடுறேன் அப்படின்னு அவர் பந்தல் போட்டு சேர் கொடுத்துட்றாரு. உள்ளூரில் இருக்கக்கூடிய மல்லிகை கடைக்காரர் என்ன பண்ணாங்க, குடிக்க தண்ணிக்கு கேன் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்க. டாக்டர்ஸுக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய சீட்டு பெஞ்சு கிடைச்சி போகுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவிகளை அவங்களே வந்து செஞ்சுறாங்க. அந்த இடத்துல வந்து பணம் தேவையில்லை, வெறும் உடல் உழைப்பு தான் தேவைப்படுது. அப்போ உடல் உழைப்பு தேவைப்படும் போது படித்த நான் எங்களுக்கு படிப்பு இல்லை, மக்கள்கிட்ட சென்றடையக்கூடிய விஷயத்தை அந்த விளம்பரம் அந்த ரீச் ஆகக்கூடிய விஷயம் அந்த நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய விஷயத்தை நான் கொண்டு முதல்ல சொன்ன மாதிரி அவங்களை கொண்டு போச்சான்றது முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த கட்டம் கற்றவர் சென்றதெல்லாம் சிறப்புன்னுவாங்க. அப்போது இந்த பணம் பிரதானம் இல்லை, என்னுடைய உழைப்பு பிரதானம் இல்லை, ஆனால் கற்றவர் எனக்கு தேவைப்படுது, படித்தவங்க எனக்கு தேவைப்படுது. அப்போ படித்தவங்க தேவைப்படும் போதுன்னு போதுனா அப்போ என்னுடைய மகன், என்னுடைய மகள், மகளை சார்ந்த நண்பர்கள், அவங்களுடைய சார்ந்த என்னுடைய மகனை சார்ந்த நண்பர்கள், இப்படி அப்போ அந்த ரிஜிஸ்டர்ட் புக்கில் ஒவ்வொருத்தருடைய பேர், வயசு, ஊர், அவங்களுடைய ஆரம்ப கால மருத்துவ சீட்டு இதெல்லாம் ஒரு வரிசைப்படுத்துவதற்கு படித்த மாணவர்கள் மாணவிகள் அங்கே தேவைப்படுது. அப்போ என்னுடைய மகனும் மகளும் அந்த சமூக சேவைக்கு கொண்டு வரோம். கொண்டு வரும்போது அவங்களுடைய நண்பர்களும் வந்து அதை வரிசையை உட்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 பேருக்கு மேலே படித்தவங்க தேவை. அவங்க அந்த ரிஜிஸ்டர் அவங்களை கொண்டு வர வேலையை என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மகளும் மகளை சார்ந்த நண்பர்கள் தோழிகள் மகன் இது போன்றவங்க வருவாங்க. அப்போ அவங்க அந்த படித்தவங்க சென்றடலாம் சிறப்பு அப்படின்னு படித்தவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு அப்படியே சென்னை ஹைகோர்ட் பக்கம்லாம் போட்டிங்கன்னா அந்த கருப்பு கோட்டெல்லாம் போட்டு போகும்போது எனக்கு என் மகள் ஒரு நாளைக்கு இது போல் வருவாளான்னு ஒரு ஆசை உண்டு. அது மாதிரி படித்த நான் படிக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னுடைய மனைவிக்கு போக்கியிருக்கேன். ஆனால் நான் அதை வச்சிக்கல, நானும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு சேவை செஞ்சுருக்கேன். ஸோ என்ன தான் நான் சமூக சேவையில் வந்தாலும் அந்த படிப்பு படித்தவர் சென்ற கல்வி கற்றவருடைய சிறப்பு எனக்கு தேவைப்படுது, அதை அந்த வழியில் அவங்க மூலிமா நான் பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த உதவிகள் அப்படின்ற விஷயத்துகளுக்கு பார்த்திங்கன்னா இது போன்ற ஒவ்வொருத்தரும் ஒரு உதவிகளை செஞ்சுருவாங்க. அப்போ அந்த உதவிகளுக்கு அந்த உள்ளூருக்குள்ளே எங்களுக்கு கிடைக்கிறதுனால நான் பணம் எனக்கு கைக்கு தேவைப்படலை, காசு பிரதானமாக நினைக்கல. மற்றவங்க சொல்லுவாங்க இந்த சேவைகள் செய்யும்போது இவன் பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க, கேலி கூத்தா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து யாரும் எங்களை அப்படியெல்லாம் பேசுறதில்ல, அவங்களே உதவிக்கு வருவாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்வோம் இது போன்ற ஒரு சூழல்கள்
1: இருக்கு. தேர் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க ஊர்ல உங்க மூலமா அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த தேரை நவுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு முக்கிய ஒரு புள்ளியாக இருக்கீங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, அதாவது வந்து படிப்பு இல்லை அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது வந்து கொடைக்கு கொடுக்குறவங்க வந்து எல்லாருமே வந்து
2: உயர்வானவர்கள் வாங்குறவங்க எல்லாருமே வந்து கை கீழே இருக்கு அப்படின்னு கர்ணனை பத்தி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கொடை வள்ளல் தன்மைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. எவ்வளோ பேர் வந்து கோடீஸ்வரராக இருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசு வராது, சரிங்களா? அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வந்து செய்யணும்னு ஆசை இருக்கும், செய்யறதுக்கான சூழ்நிலை அமையாது. மனம் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் வந்து அத குணம் இருக்காது, சூழ்நிலை இருக்காது. எனிவே, ஆனால் உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கார், உங்களுக்கு நல்ல குணம் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொடை வள்ளல், யூ ஆர் பிளெஸ்ட், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையில உங்களுக்கு வேண்டாம்.
3: பட்
2: உங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா, உங்களுடைய மகன், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்?

0: ரெண்டு, ஒரு மகள் ஒரு மகன்.
1: ஓகே, ஒரு மகன் இங்க வந்திருக்காரு, கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மகள் எங்க படிக்கிறாங்க?
0: மகள் BSc குயின் மேரிஸ்ல படிச்சு.
1: ஓகே,
0: அவங்க ஜான்சி ராணி.
1: ஜான்சி ராணி, உங்க மனைவி வந்து ஒரு கூட வந்தா எனக்கு வந்து நாலு பேர் துணை இருக்கிற தைரியமானவங்க இருக்காங்க. நீங்க அந்த ஜான்சி ராணின்னு அவங்க பேரே வச்சிருக்கீங்க. ஓகே, உங்க பொண்ணு வந்து ஒரு லாயர் ஆகணும், உங்க கனவு வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நான் உங்களை கடவுளை வேண்டி

0: செய்றீங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பணம் பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு எப்பயாவது வந்து அது தோணுமா, ஐயோ இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நம்ம வாழ்க்கை வசதியை மேம்பட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம காலத்தை இப்படி விரயமாக்கிட்டோமே அப்படின்னு? இப்ப ஏன்னா காலம் வேற விதத்துல ஓடிட்டு இருக்கு, அதாவது எல்லாரும் வந்து பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடி போறோம் இல்லைங்களா? அப்படி வந்து உங்களுக்கு அந்த சமயங்கள்ல தோணிருக்கா?
1: அதாவது எனக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், பணம் பிரதானம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். பணம் வந்து தேவை, அனைவரும் தேவை. எப்படி தேவைன்னா, இருப்பதுக்கு இருப்பிடம் ரொம்ப முக்கியம், உடுக்க உடை முக்கியம், உண்ண உணவு முக்கியம். இது உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடை, இதுக்கு இந்த மூன்றுக்கு அப்பாற்பட்டு தான் மற்ற தேவைகள். அது வந்து ஆடம்பரத்தில் கூட கொண்டு போகலான்னு வச்சுங்களேன் என்னுடைய கருத்து. நான் அந்த சிந்தனைக்கு, நானும் என் மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு போகலை, என் மனைவி உட்பட போகலை. ஆனால் இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? இருக்குது. ஒரு சின்னதாக இருந்தாலும், எலி வலையாக இருந்தாலும், தன் வலை, அது குடிசையாக இருந்தாலும், யாரும் வந்து எனக்கு வாடகை கேட்க போகிறதில்ல. அதனால் சொந்தமாக ஒரு இடம் இருக்குது. உடுக்க உடை இருக்கானா, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சாதாரண, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாங்கள் ஒரு சாதாரண உடைகளில் இருக்கிறோம், இது போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். உண்ண உணவு இருக்கா? இருக்கு. மூணு வேளைக்கும் இப்போ நம்மளை விட கீழே பசி பட்டினியில் இருக்கிறவங்களை விட நாங்கள் வந்து மூணு வேளை வீட்டில் சாப்பாடு இருக்குன்ற உத்தரவாதம் இருக்கு. என்னுடைய தொழில் பார்த்தீங்கன்னா டிரைவர் தொழில். ஒரு காலத்தில் வந்து டிரைவர்னு சொன்னால் காலையில் 7 மணிக்கெலாம் போனோம், நைட் அந்த ஓனர் அனுமதித்த பிறகு 9 மணிக்கு 10 மணிக்கு எப்போ அனுப்புகிறாங்களோ அப்போ தான் போனோம். இப்போ அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்போ நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு வாகனம் சொந்தமாக வச்சிருக்கீங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து பர்மனெண்ட்டாக ஒரு டிரைவர் வச்சுக்க முடியாது. அவங்க அவங்களுடைய தற்காலிக தேவைக்காக அந்த டிரைவரை கூடுவாங்க. அப்போ இது இப்போ வந்து கால் டிரைவர்னு சொல்லுவாங்க. மினிமம் 4 மணி நேரம் நான் வந்து போகிறேன்னு சொன்னால், அந்த 4 மணி நேரம் நீங்கள் 1 ஹவர் யூஸ் பண்ணாலும் சரி, 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவர் யூஸ் பண்ணாலும் எனக்கு அந்த 350 ருபீஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபிக்ஸட். அப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 50 ரூபா அப்படின்னு வச்சுருக்கோம். இது ஆரம்ப கட்டத்தில் வந்து எங்களை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து 2 மணி நேரம் வேலை முடிஞ்சிச்சுன்னா அந்த 350 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போவும் அது போல் இருக்கு. அடுத்த சில மணி நேரத்துக்கு அடுத்த டியூட்டி வரும்போது நான் அந்த வேலைக்கு போயிட்டேன்னா 350 + 350 700 ருபீஸ். அதான் ரெகுலராக வேலைக்கு போகிறன விட அன்னைய தினம் டெய்லி வேகன்ஸ்மாக நான் 700 ருபீஸ் சேர்த்தும்போது அந்த 700 ரூபாயில் 500 ரூபாய் எனக்கு போதுன்றபோது 200 ரூபா பொது காரியத்துக்காக ஒதுக்கிடுவோம். இல்லை தண்ணி தினம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பென்சில் வேணும், பேனா வேணும், என்னுடைய மகளுக்கு ஒரு ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னா 100 ரூபா பொது காரியத்தை ஏற்றிட்டு 100 ரூபா பிள்ளைங்களுக்கு ஒசம் ஒதுக்கிடுவான். அப்போ மறுநாள் வந்து எனக்கு டியூட்டி இருக்காது. ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு 8 மணிக்கு கூப்பிடுவாங்க, ஒரு 4 ஹவர் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவேன். வெளியூர் போனேனாக்கா 850 ரூபா கொடுப்பாங்க, ஒரு 12 ஹவர்ஸ் கணக்கு, 6 to 6. அப்போது எனக்கு வந்து அந்த டைமே இல்லைன்னு சொல்கிறத விட டைமை நான் உருவாக்கிக்கிட்டேன். எப்படி உருவாக்கிட்டேன்னா, இந்த 4 மணி நேரம் இந்த மாதிரி என்னன்னா, இந்த 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எனக்கு 20 மணி நேரமும் தூங்குற டைமை கூட இன்றைக்கி தூக்கத்தை நாளைக்கு தூங்கிக்கலாம், இன்றைக்கி அவருடைய தேவையை நிறைவேற்றலான்ற ஒரு சிந்தனை இப்படி தான் எங்களுடைய போக்கு போயிருக்கு. அப்போ டைம் இருக்கும்போது தூங்குவோம், மிட் நைட்டில் கூப்பிட்றாங்கன்னா மிட் நைட்டு உதவிக்கு போவோம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. டைம் இல்லை, நான் ஐ ஆம் வெரி பிஸின்னுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு அப்படி பிஸின்னா என்னன்னு தெரியாது. எப்போ இருந்தாலும் ஏதாவது ஒரு மருத்துவமனையில், என் மனைவி ஒரு மருத்துவமனையில் இருந்தால் நான் ஒரு மருத்துவமனையில் இருப்பேன், என்னுடைய மனைவி வீட்டில் இருந்தாச்சுன்னா நான் ஏதாவது டியூட்டியில் இருப்பேன், யோக டியூட்டியில் இருப்போம் இல்லைனா சோஷியல் ஒர்க்கில் இருப்போம், இப்படி ரொட்டீனில் இருப்போம். என்னுடைய பிள்ளைகளும் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக கிளம்பிப்பாங்க. இப்போ நானே போய்க்கிறேன்னு, நீ போயிட்டு இந்த வேலையை பாருமான்னு அவனே போய்க்கிறான், மகன் மகளும் அதே மாதிரி போயிருக்காங்க. அதனால எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை,
0: சந்தோஷம் சார். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் சாதாரண உடை அப்படின்னு.
1: ஆமாம்,
0: நீங்கள் சாதாரண ஒரு வீடில் இருந்தாலும், சாதாரண உடையில் இருந்தாலும், நீங்கள் செய்யும் பணி வந்து ரொம்பவே மகத்தானது, உயர்வானது. அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு. ஓகே, நான் இப்போ குழந்தைகிட்ட வரேன். தம்பி உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் கௌதம்.
0: கௌதம், என்ன படிக்கிறீங்க, அழகான பேர் கௌதம புத்தர், மதுரை கௌதம் அப்படின்னு ரொம்ப சாதுவாக உட்காந்துருக்கீங்க. அம்மா அப்பா பேசுறது அப்படியே ரசிப்போடையும் பெருமையோடையும், வெரி குட். என்ன படிக்கிறீங்க?
2: படிக்கிறேன்.
0: எங்க படிக்கிறீங்க?
2: கேந்திர வித்யாலயா ஓசிஎஃப் ஆவடியில்.
0: ஓகே. ஸோ

0: அம்மா அப்பா இவ்வளோ இப்போ பாரு வந்து இந்த மாதிரி சமுதாய வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா, ஆமாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வேற புறப்பட்டுட்டாங்க சமுதாய தொண்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு அப்படி பண்ணுவாங்களா, இல்லை நீ என்ன நினைக்கிற?
1: ஒரு சில ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஆனாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்மா போகிறாங்களேன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுவாங்க.
0: ஓகே,
1: அதனால சரி போறாங்க ஒரு நல்லதுக்கு தானே போறாங்கன்னு எனக்கும் ஹாப்பி ஆயிடும்.
0: ஓகே,
1: இப்ப ஒரு வாட்டி வந்தாங்க ஒரு பாட்டி வீட்டுக்கு வந்து அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல் வேற ஒருத்தவங்களுக்காக போயிருந்தாங்க. ஏன் பாட்டி என்ன வேணும்னு கேட்டேன். இல்ல உடம்பு சரியில்லைன்னாங்க. வீட்டுல போன் இருந்துட்டு எடுத்து கால் பண்ண அம்மாக்கு, அம்மா என்ன இப்படி வந்திருக்காங்க, வீட்டுல மாற்றம் இருக்காடான்னு கேட்டாங்க. இருக்குன்னா எத்துக்கூடு இதை போச்சு சொல்லுன்னாங்க. சரி தேங்க், சரி மன்ட்டு அவங்க கிட்ட குத்த நல்லா இருப்போம் தம்பின்ட்டு குத்துட்டு போனாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்தது. சரி அம்மா வால நம்மளுக்கும் ஒரு இது கிடைக்குது. சரி அம்மாவும் அப்பாவும் போனாலும் சரி இன்னும் அப்போ அவங்க அம்மா நானும் அக்கா வந்துக்கிறோன்னுட்டேன். எயித் ஒரு செவன்த்து முடிக்கிற வரைக்கும் அம்மா வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா நானே பார்த்துக்கிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்கள் மற்ற வேலைங்களை போடலாம் பார்த்துக்கோங்கன்னு அம்மா இது சொல்லி போங்கன்னு சொல்லிட்டேன் நான்.
0: ஓகே, சரி. அக்கா வந்து லாயர் ஆகணும்னு அப்பா ஆசைப்படுற மாதிரி, ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வச்சு நீங்கள் வந்து சேவையெல்லாம் செய்கிறீங்க. நீ ஒரு டாக்டர், அம்மா நீ கட்டிட்டா எல்லாருக்கும் அம்மா இலவசமாக அந்த சர்வீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ நீ டாக்டர்.
1: ஆனால் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நான் மிலிட்ரியில் சேரணுன்றது அவங்களோட ஆசையும் என்னோட ஆசையும்.
0: மிலிட்ரியில் என்ன ஆகணும், என்னவாக?
1: மிலிட்ரியில் ஒரு கமாண்டராக அவங்களாம், இல்லை டிஐஏலாம் ஒரு சாதாரண ஏஜென்ட்டாக கூட சேரலாம் அந்த மாதிரி.
0: ஓகே, ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கீங்க. ஓகே, வெரி குட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கௌதம். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் குடும்பம், அதாவது வந்து குழந்தைகள், பிரச்சனை பண்ணாத குழந்தைகள், இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு தொந்தரவு பண்ணாத குழந்தைகள், கணவனை வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வந்து மனைவியை வந்து ஊக்குவிக்கிற கணவனை வந்து சமுதாய தொண்டில் வந்து சந்தோஷப்படுற ஒரு மனைவி, இப்போ இந்த மாதிரி குடும்பமே வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்காக செய்து அப்படிங்கிறத பார்க்கும்போதோ கேட்கும்போதோ நீங்கள் செய்கிற சேவைகள்லாம் ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்கு. எனக்கு வந்து எப்படி பேசுறதுன்னே தெரியல. இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நினைக்கும் போது எனக்கு கூட கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. நிறைய சமயங்களில் நம்மளே வந்து ஐயோ நமக்கே வம்பு அப்படின்னு ஒதுங்கி போகிற மனநிலை வந்திருக்கு. பட் அப்படிலாம் இல்லை, இன்னும் நம்மளும் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் பேச்சில் உங்களோட எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. இந்த இப்போ நீங்க சொன்னீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எப்படிங்க பாத்தீங்கன்னா கட்டட கலைஞர்களும் இருக்காங்க. இப்ப வெளி மாநிலத்தை பீகார்ல இருந்து நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. சோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க?
2: அவங்க வந்து ரொம்ப பேர் இப்போ எங்களுக்கு கிட்ட வரல, ஏன்னா பெரும்பாலும் அவங்க வந்து இந்த பகுதியில தான் நம்ம தென் சென்னை இந்த மாதிரி ஈசிஆர் ரோட்ல தான் அதிகமா இருக்காங்க. எங்க ஏரியாவில் ரொம்ப குறைச்ச நபரு, அந்த குறைச்ச நபர்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்திருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்க நல்லவங்க கிரிமினல் சட்டம் இந்த மாதிரியான குற்றத்துக்கு உட்பட்டு ஏதாவது வந்திருந்தாங்களா நமக்கு தெரியாது. அவங்க ஒரு சிறிது காலம் நம்மளா கூட வசித்த பிறகு அவங்க மனைவி பிள்ளைகளோடு இருக்கும்போது முதல்ல அவங்க இருக்கிறதுக்கான இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன தொழில் செய்கிறாங்க, அந்த தொழில் நேர்மையான தொழிலா, இது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருந்த காலத்துக்குள்ளார சட்ட சிக்கலோ காவல் நிலையமோ புகாரோ இரவு நேரத்தில் அவங்கள காவல்துறையினர் தேடி வராமல் குற்றவாளி இல்லாமல் இருந்து குடும்பத்தோடு அவங்களோட பிள்ளைகள் நம்ம உள்ளூர் பள்ளிகளை கூட நம்மளை வந்து ஸ்கூலில் சேர்த்து விடுன்னு சொல்லியோ இல்லை அந்த பள்ளியில் படிச்சிருந்தா அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த அமைப்பு சாராவில் அவங்களுக்கு தேவையான ஆதாரங்களை உருவாக்கி புனரமைப்பு திட்டத்தின் கீழன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா
2: ஆமா, அந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு முதல்ல விவோ லெவல், ஆர்ஐ லெவல், அதுக்கப்புறம் தாசில்தார் லெவல், இது இந்த லெவல் வரும்போது தான் அவங்க வந்து ரெக்கக்னேஷன் ஆகும். அதுக்கப்புறமா தான் மாவட்ட லெவலில் மாவட்ட வழங்கல் துறை அதிகாரி மூலிமா, அது உணவுத்துறை கமிஷனர் மூலிமா இப்படி அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு அமைப்பு சாராவில் உதவியாளராக சேர்க்க முடியும். இப்போ சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு எதுவும் தேவையில்லைன்னு போது அப்போ அதன் மூலிமா அவங்க நன்மை அடைஞ்சதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளூர் தபால் நிலையத்து மூலிமா அவங்களுக்கு வந்து ஆக்னரிக்கு வந்து 250 ரூபா, அப்புறம் வந்து ஸ்பெஷல் 30 நாளுக்குள்ள 40 நாளுக்குள்ள வாங்கும்போது 600 ரூபா 650 ரூபா, அந்த ஐடென்டி கார்டு அவங்களுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுக்கறது, இது போன்ற வேலைகளை செய்யறது, அதன் பிறகு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதன் மூலிமா அவங்கள எந்த அந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இவங்க சார்ந்திருந்தா அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த கார்டு உறுப்பினர் அட்டையை வாங்கி கொடுக்கறது முயற்சி பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் அது அந்த விஷயத்தில் காவல்துறையினரோட நாம் சேர்ந்து செய்வது நமக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் எடுத்தெடுப்பில் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது வந்து நாமளும் குற்றவாளி ஆகிடும். உதவி செய்வதை கூட சட்ட ரீதியான உதவிகளுக்கு உட்பட்டு நாங்கள் அதை செயல்படுறதுன்றது முடிவெடுக்கும்.
0: ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்க சொன்னீங்க அரசு சாரா தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்கள் எல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க வந்து உதவுறோம், அதாவது இப்ப வந்து லைசன்ஸோ அதெல்லாம் ரினியூ பண்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்.
2: அவங்களை ஞாபகப்படுத்துவ வேலையை ஃபர்ஸ்ட் நாம செய்யணும். அதுதான் இன்னைக்கு உள்ள சூழல். இன்னைக்கு மனிதனுடைய நேரம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ற அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல நேரத்தை வீணடிக்கிறாங்க. அது நல்லா தெரியும். வித் என் மகன் கூட இன்னைக்கு ஒரு பொது சேவைக்கு எனக்கு ஒத்துழைக்க அடுத்த நிமிஷம் அவன் ஒரு டைமை வீணடிக்கிறான். ஒன்று படிக்காம விளையாடுவான், இல்ல படிச்சுட்டு விளையாடிட்டு வந்த அடுத்த நிமிஷம்
0: தூங்குவான்.
2: அவனுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் கடந்தும் கூட ஏதோ ஒரு சில நேரத்துல வீணடிப்பான். அந்த வீணடிக்கக்கூடிய நேரத்தை அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கறத மாதிரி நான் ஆசைப்படுற மாதிரி பொதுமக்களும் அந்த நேரத்தை வீணடிக்கிறாங்க. அந்த நேரத்தை வந்து அவங்க அதை பயன்படுத்தணும். அதில் கவனம் செலுத்துவது இல்லை. அதுக்காக தான் என்னுடைய மகன் ஒரு உதான் அந்த கவனத்துக்குள்ள நாம செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அவங்களுடைய தேவையை கூட
0: என்னோட நீங்க சொல்ல வேண்டிய
2: சொல்லணும். சொன்னாதான் அவங்க முறையா அந்த வருஷம் வந்து அவங்க ரினியூல் பண்ணுவாங்க. இல்லைன்னா கவனக்குறையா போயிட்டா அதுக்கு ஒரு வந்து காலதாமத விரைமா.
0: கரெக்டா, நீங்க உங்களுக்கு எப்படி இந்த அரசு திட்டங்கள்லாம் தெரியுது, அரசு அதை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க?
2: தினந்தோறும் அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய விஷயங்கள், அப்புறம் பொதுவாக வந்து இப்போ அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேடையில் வந்து இப்போ முதலமைச்சர் இருக்காங்கன்னா முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரணும்னு மேடையில் பேசுகிறாங்க. அந்த திட்டத்துக்கு நாம் பார்க்க வேண்டியதுன்னா மேடையில் கேட்கறது வந்து அப்படியே நமக்கு மக்களுக்கும் நமக்கும் வந்துடாது, அது ஜீவோ ஆயிருக்கான்னு பார்க்கறது.
0: கவர்மெண்ட் ஆர்டர்,
2: கவர்மெண்ட் ஆர்டர் அந்த ஜீவோ வந்துன்னா அந்த பேப்பர்லாம் அந்த செக்ஷனுடைய ஐஏஎஸ் அதிகாரியோ தலைமைச் செயலாளரோ இந்த ஜீவோ படின்னு ஒரு உத்தரவு போட்டு வரும், இதை அமுல்படுத்துறது இந்த தேதியில. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பேப்பர் எல்லாம் கட்டிங் பண்ணி ஒரு ஃபைல்ல வச்சுப்பேன், இன்னென்ன தேதியில இந்த ஜீவோ வந்திருக்கு, இன்னென்ன தேதியில இந்த வெப்சைட்ல வந்து கான்டாக்ட் பண்ணலான்பது. அது ஏன்னா எல்லா படிச்சவனும் அதை தூக்கி போட்டுருவாங்க. நான் அந்த டீ கடை பெஞ்சில இருந்து அதை கேட்டு பர்மிஷனோடு கேட்டு கட் பண்ணி எத்தனை வந்து ஃபைல்ல வச்சுப்பேன். இந்த மாதிரி ஃபைல்ல வச்சுக்கும் போது அந்தந்த துறையோட அட்ரஸ் ஈஸியா கிடைக்கும் தொடர்பு கொள்வது.
0: அதான் ரொம்ப சரியாக சொன்னீங்க சார். தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து படிப்பை விட அனுபவம் ரொம்ப பெரிய விஷயங்கிறது நான் உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசினீங்க. இந்த நிகழ்ச்சி நிறைவு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன?
2: என்னுடைய ஆசைகள் என்னென்னா என்ன மாதிரி மற்றவங்களும் சமூகத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அந்த மருத்துவமனையில் அந்த அனாதைகள், அந்த வார்த்தை வந்து எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு அதை கேட்கறதுக்கே சகிப்புத்தன்மை இல்லை. யாரும் வந்து அனாதைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆசை. என்ன மாதிரி மற்றவங்க வந்து சேவை செய்யணும், அப்படி சேவை செஞ்சாச்சுன்னா இந்த நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து தேவைகளே இருக்காது அப்படின்னு அந்த ஒரு பெரிய எனக்கு ஆசை. இப்போ மருத்துவமனையில் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் இன்னைக்கு நான் லீவ் போடுறேன், நான் போயிட்டு ஒரு எல்எஃப்சி போகிறேன், இல்லை ஒரு டூருக்கு போகிறேன், இல்லை ஒரு டைம் பாஸ் பண்ண போகிறேன், வேஸ்ட்டாக இருக்க நேரம் என்ன கூட வந்தால் ஒரு பேஷண்ட்டுக்கு நீ போயிட்டு மதியம் உணவு மட்டும் அவங்களுக்கு ஊட்டி விடு, இல்லை அந்த மத்தியானம் உணவுக்கு அப்புறம் அந்த மாத்திரை எடுத்து குத்திட்டு நீ வேலைக்கு போயிடு. அந்த ஒரு மணி நேரம் அவங்களை வேலை செஞ்சால் மருத்துவமனையில் வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க இந்த நாட்டில், தன் பக்கத்து வீட்டில், அக்கத்து வீட்டில், ஊருக்குள்ளற மருத்துவமனையில், நம் நாடு கடந்து கூட யாருக்கும் அந்த கஷ்டம் இருக்காது. என்னுடைய ஆசைகள் என்னென்னா எல்லாரும் வந்து தன்னால் முடிஞ்சது அவங்க லெவலில் இருந்துட்டு ஒரு மணி நேரம் உதவி பண்ணலாம், பண்ண முடியும், அதுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். இந்த விஷயத்தை கொண்டு போனோம். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை என்னென்னா, இந்த உங்களுடைய வானொலி மூலிமா, இந்த வைஷ்ணவி காலேஜ் மூலிமா, அரசு வந்து எங்களை போன்ற ஆட்களை வந்து ஒரு அடையாளம் கண்டு இவர் வந்து ஒரு சமூக சேவகர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டோ இல்லை இந்த மாதிரி கொடுத்து, இவர் வந்து கீழே ஒருத்தர் விழுந்திருக்கார், இவர் வந்து தூக்கிட்டு போனார் அப்படின்னா, இன்னொரு சமூக சேவகர் வந்து எடுத்துன்னு போயிருக்கார், இந்த ஜிஹெச்சுக்கு 188 போயிருக்காங்க, அவங்களுக்கு தகவல் பொதுமக்களுக்கு ரீச் ஆகும், காவல்துறையினருக்கு வேலை பளு குறையும். இப்போ காவல்துறையினர் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னால் காவல்துறையினர் வந்தாதான்ற நிலமை இருக்குது. இப்போ தானே இந்த 188 வந்தோடனே தூக்கி போட்டு மாற, அதுக்கப்புறம் காவல்துறையினர் போகிற, காவல்துறையினர் போய் ஆகணும். ஆனால் அந்த காவல்துறையினரே இன்னொரு பணியில் ஏற்கனவே வேலை பளு காரணமாக அதிகமாக இருப்பார், ஆனால் அந்த நேரத்தையும் விட்டு திரும்பவும் வந்து இதை அட்டன் பண்ணிவிட்டு திரும்பவும் போகும்போது அவருக்கு இன்னும் வேலை பளுவுகள் அதிகமாகல. அப்போ இந்த சமூக சேவகர் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கக்கூடியதை வந்து ரெக்ககனிஷன் பண்ணணுன்ற, காவல்துறையினராகட்டும் அரசு மருத்துவமனைகளுக்குள்ள இப்போ நம்ம போயிருக்கனா எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த நாலு பேஷண்ட்டை கொண்டு போய் பாருங்கன்றது வந்து ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு போகணும். இவ்வளவுதான் அவங்கள வந்து வேற ஒன்றும் எதிர்பார்க்க.
0: கரெக்ட், நீங்க சொல்லுங்கம்மா உங்க மெசேஜ் என்ன?
3: என்னோட மெசேஜ் என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னமும் வந்து என்னை விட அதிகமா சேவை செய்யறவங்க உருவாகணும்ன்றது என்னுடைய கருத்து. அப்படி ஆவாங்களா அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்புல ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். அப்படி ஆனாங்கன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: ஓகே,
3: என்னுடைய பூரிப்பு அளவில்லாம இருக்கும்.
0: நீங்கள் இதை பற்றி சொல்லும் போதே உங்களுடைய மனசில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு பேசுகிறீங்க. உங்கள் சேவையை பற்றி பேசும்போது மனசில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு சொல்கிறீங்க, ரொம்ப பெருமையோடு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் இதயத்துலேருந்து பேசிகிட்ருக்கீங்க, சாரி உங்கள் இதயத்துலேருந்து பேசுகிறீங்கிறது என்னால் உணர முடியுது. நேர்களே, நம்மளில் எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லைன்னா சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அவங்கள கேர் எடுத்துக்கிறோம், கிடையவே கிடையாது. பணக்காரவங்க காசு இருக்கு, நர்ஸை வந்து வீட்டிலேயே வச்சுக்கலாம், ஆனால் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல தான் நம்மளுடைய வானொலிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் கஜலட்சுமி மற்றும் பச்சையப்பன் தம்பதியினர். அவங்களுடைய சேவை மகத்தானது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சமுதாயத்துக்காக பாடுபடுறவங்கள உங்க கூட பேச வைக்கிறது தான் சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்றைக்கி இவங்க பேசிகிட்டு இருந்ததுலேருந்து நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கும். நம்மளும் சார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்காக செய்து இன்னும் நம்ம சமுதாயத்தை இன்னும் நல்ல சந்தோஷமான சமுதாயமாக ஆக்கிறதுக்கு நம்மளால் நம் முயற்சிகளை நம்ம செய்யலாமே. இந்த மெசேஜோட உங்ககிட்டேருந்து விடைபெறேன். நான் அருணா, நீங்கள் கேட்குறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. என்னோடய அழைப்பை கேட்டு இன்றைக்கி வானொலிக்கு வந்து ரொம்ப நேரம் என்னோட பேசினதோடு இல்லாமல் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்ன நம்ம கஜலட்சுமி மற்றும் பச்சையப்பன், அவங்களுடைய மகன் கௌதம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் சார்பாக. நன்றி, வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
2: நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
4: இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கிற மனிதர்களோட குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட மனசுலயும் இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சமுதாயத்திற்காக உழைக்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சமுதாயத்துல உங்களை ஒருங்கிணைச்சுக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நீங்க கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy.

0: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
2: வெல்கம் டு தி ப்ரோக்ராம் சார்.
3: வணக்கம்.
2: எம்ஓபியில் இருக்கிறது எப்படி இருக்கு சார்? விஷ்காக எம்ஓபியில் இருக்கிறது
3: சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான். இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் என்ன என்ன விஷயம்னா, இந்த மாதிரி காலேஜ் கல்ச்சர்ஸ்லாம் நாங்கள் வளர்ந்தோம். ஹிப்ஹாப் தமிழ் இஸ் நாட் அ மியூசிக் டைரக்டர். ஹிப்ஹாப் தமிழ் வாஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஹூ விசிட்டட் ஆல் தீஸ் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டட் ஒன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பிகாஸ் ஆஃப் த லவ் யூ கேவ் மீ ஐ எம் ஃபைனலி ஹியர். அதனால வந்து வென் ஐ கம் டு காலேஜ் கல்ச்சர்ஸ் இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் ரீவிசிட்டிங் மை பாஸ்ட். ஸோ அதனால் வந்து உங்கள் அன்புக்கு தான் நன்றி சொல்லணும்.
2: தேங்க்யூ சார். மியூசிக்ன்றது எல்லா டெய்லி லைஃப்லேயும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது உங்கள் மூலயமா பிறக்குதுன்ற அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு சார்?
3: இல்லை, மியூசிக் என் மூலமாக பிறக்கல, மியூசிக் எல்லா இடத்துலையும் பிறக்குது. இப்போ நம்ம நடக்கிறோன்னா அதில் ஒரு மியூசிக் இருக்கு, உட்காந்துருக்கோன்னா அதில் ஒரு மியூசிக் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மியூசிக்ங்கிறது வந்து நிறைய பேர் கிளாஸ் போய் ஏதோ ஒரு காமனான ஒரு இது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க யூடியூப்ல, ஒரு மியூசிக் டைரக்டர்னா உன்னோட கீபோர்ட் வச்சுட்டு இப்படிலாம் போஸ்ட் கொடுத்து இப்படி போஸ்ட் கொடுத்து. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மியூசிக் இஸ் அ ஃபீலிங். ஸோ மியூசிக் கம்ஸ் ஃப்ரம் எனி திங் அண்ட் மியூசிக் கம்ஸ் ஃப்ரம் எனிபடி. ஸோ அது வந்து அதை சொல்கிறது தான் இப்போ தமிழாவே. அதனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸ்லையும் ஐ பீன் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் டெலிங் மீ ஐ டென்ட் லேர்ன் மியூசிக். ஐ ஸ்டார்டட் அப் ஆன் மை ஓன் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் அண்ட் வித் மை ஃப்ரெண்ட் ஜீவா வி போத் டுகெதர் கால் ஹிப் ஹாப் தமிழா. ஸோ வந்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ ஃபீலிங். வென் யூ பிரிங் தட் ஃபீலிங் அவுட் தட்ஸ் இட். சில பேர் கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகாது. ஸோ எல்லார் லைஃப்லையும் மியூசிக் இருக்கு. அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து பிறக்குதுங்கிறது சொல்ல முடியாது. அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும்ங்கிறதுல வேணா நாங்கள் சந்தோஷப்படலாம்.
2: மோஸ்ட்லி உங்கள் சாங்ஸ் எல்லாம் சோஷியல் இஷ்யூஸோட கனெக்ட் ஆகியே இருக்கு, ஏன் அதோட ரீசன் என்ன?
3: இல்லை, என்ன விஷயம்னா வந்துட்டு இது நம்ம கேட்கறதே தப்பு. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சொசைட்டி மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அண்ட் இட் இஸ் வெரி சேட். ஒரு 50 இயர்ஸ் பேக் 60 இயர்ஸ் பேக் நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் அப்போ இதை யாருமே யோசிக்காம இருந்தால் ஸ்டில் வி வுட் ஹவ் நெவர் பீன் இண்டிபெண்டன்ட். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், பீயிங் சோஷியலி ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் வி லிவ் இன் அ சொசைட்டி அந்த சொசைட்டி இஸ் மேட் அப் ஆஃப் பீப்புள் லைக் அஸ். ஸோ இட் இஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்களான்னு கேட்டால் வந்து எப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு கேள்வி. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பி ரெஸ்பான்சிபிள் டு தி சொசைட்டி அண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் இம்பைப் தீஸ் வேல்யூஸ் ஆஸ் அன் எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் ஆஸ் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் டு அதர் பீப்புள் ஹூ ஆர் இல்லிட்ரேட் ஆர் வாட் எவர் இட் இஸ் வி ஷுட் டெல் தெம் ஆல் தீஸ் வேல்யூஸ் லைக் சோஷியலி பீயிங் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இஸ் நாட் அ privilege, extra இது மாதிரி கிடையாது. பீயிங் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இஸ் எவ்ரிபடிஸ் டியூட்டி, அது அவங்க கடமைங்கிறத சொல்லணும். இப்போ என் சாங் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக ஏன் இருக்குன்னா வந்து வி ஸ்டார்டட் அப் தட் வே. வி ஸ்டார்டட் சிங்கிங் சாங்ஸ் ஃபார் வென் அண்ணாசர் ஏகே வி ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி வி வர் அட்ரெஸிங் காஸ்ட் இஷ்யூஸ், நவ் அபவுட் ஜல்லிக்கட்டு. ஸோ ஐ எக்ஸ்பிரஸ் மை வியூஸ் விச் இஸ் கனெக்டட் டு தி சொசைட்டி. ஸோ இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் வியூ தட் இஸ் கனெக்டட் டு தி சொசைட்டி அண்ட் தட் becomes a social responsible statement. அது அதுதான் விஷயம். ஸோ அதர் தேன் தட் ஐ டூ திங்ஸ் வாட் ஐ ஃபீல் லைக்.
2: ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனோட பேசுறதுன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இவ்வளோ இந்த இடத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இப்போ எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இங்கே நிற்கிறது?
3: யூ கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட், ஒன்லி அன்டில் த ஹங்கர் இஸ் தேர் யூ கீப் ரன்னிங் அப்படிமாங்க. ஸோ வென் அ லயன் கெட் சாட்டிஸ்ஃபைட் இட் ஸ்டாப்ஸ். ஸோ அதனால் வந்து யூ கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து கஷ்டப்பட்டோன்னு சொல்ல மாட்டோம், நிறைய அவமானப்பட்டோம். பட் இஷ்டப்பட்டனால தான் இவ்வளோ தூரம் வந்தோம், கஷ்டப்பட்டுருந்தா வந்திருக்க மாட்டோம். பழைய டைலாக் தான் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். என்ன விஷயம்னா, ஐ ரன் அவுட் ஆஃப் மை ஐ லெஃப்ட் மை பேரண்ட்ஸ் அட் 3 இயர்ஸ் பேக் ஆஃப்டர் ஃபினிஷ் மை இன்ஜினியரிங். வீட்டில் எல்லாம் நான் ஒரு கோயம்புத்தூர் பையன். ஸோ எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிற அதே சண்டே அதே பிரச்சனை, ஹையர் ஸ்டடீஸா இல்லை பிளேஸ்மெண்ட்டா அப்படின்னு. ஸோ வென் ஐ வாக்ட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அகெயின்ஸ்ட் மை பேரண்ட்ஸ் விஷஸ் ஐ வாஸ் ரெபல் ஆர் அ வெரி பேட் சைல்டு. பட் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே சென்னையில் வந்து கனெக்ட்ஸ் நெட்ஒர்க் பேக்ரவுண்ட் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே எதுவுமே பண்ண முடியல. திருப்பி ஊருக்கு போயிட்டேன். அகெயின் ஐ வாண்டட் டு டூ மை எம்பிஏ அட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ ஐ கேம் டு ஸ்டடி. ஸோ அந்த இடத்துல வந்து சைடில் ஐ வாஸ் டூயிங் மியூசிக். ஸோ அதில் ஒரு பாட்டு, இந்த கிளப்ல மப்ளன்னு ஒரு பாட்டு கண்டிப்பாக கேட்டாலே கடுப்போம். ஸோ அந்த பாட்டை வந்து வைரலானோன்னே அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் யூசிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டு மீ ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் ஸ்ட்ரைக்ஸ் யூர் டோர் அண்ட் ஆல். யூ வில் ஹாவ் டு கோ கிராப் இட். அண்ட் ஒன்ஸ் தட் யூ கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஷுட் ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட் ஸோ தட் யூ கேன் ஒர்க் இட் அவுட். ஸோ அதுதான் எல்லாரும் லக் அப்படிங்கிறாங்க. ஒன்லி வென் யூ ப்ரிப்பேர்ட் லக் ஹேப்.
2: யூத்ஸோட ஈஸியா கனெக்ட் ஆகுறீங்க, அதோட சீக்ரெட்
3: எங்க? நானே யூத் தான், எனக்கு 50 வயசு ஆச்சு.
2: இல்ல உங்க வியூ சார், இளையராஜா அவங்களுக்கு எல்லா ஏஜ்லயும் லிசனர்ஸ் இருக்காங்க, ஆனா மோஸ்ட்லி ஹிப் ஹாப் தமிழ் அப்படின்னா நிறைய யூத் தான் கிரேசியா.
3: இது அந்தந்த டைம் பீரியட்ல நடக்குது. இப்ப எங்க அப்பா வந்து நான் ஏர் ரஹ்மான் கேட்பேன், எங்க அப்பா திட்டே இருப்பாரு, எம்எஸ்வி மாதிரி வருமானு. இப்ப உங்க அப்பாவும் சொல்லுவாரு, இப்ப நம்ம வந்து ஏர் ரஹ்மான் சொன்னா ஒருவேளை நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் என்னடா ஏர் ரஹ்மான் ஹிப் ஹாப் தமிழ் அப்படின்னா வைங்களேன், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏர் ரஹ்மான் யுவன் எல்லாம் கேட்டு வளர்ந்துருப்போம், அது வந்து அந்த ஜென்ரேஷன்ல அது நடந்துதான் ஆகணும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் எவல்யூஷன். அப்பதான் வந்து அடுத்தடுத்து வர முடியும். அண்ட் நல்ல விஷயம் யூத் கிட்ட இருக்கிறது, அது வரைக்கும் நான் என் வண்டி ஓடும். இல்ல ஏன்னா என்ன விஷயம், ஐ ஜஸ்ட் பினிஷ் காலேஜ், ஸோ ஐ நோ வாட் ஹேப்பன்ஸ் இன் காலேஜ். ஸோ ஐ டூ சாங்ஸ் பேஸ்ட் ஆன் என்னோட வியூ அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றப்ப அது யூத்துக்கு கனெக்ட் ஆகுது, பிகாஸ் அவங்க வியூ அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால
2: உங்க ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து ஒரு 2 லைன்ஸ்
3: பாடணுமா? ரீசன்ட் ப்ராஜெக்ட்ல 2 லைன்ஸ் ஓகே. ரீசன்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு கேக்குறீங்க? ஐ டிட் திஸ் வீடியோ ஆன் ஜல்லிக்கட்டு, டக்கரு டக்கரு அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு 2 லைன், மாட்டை பெத்த புள்ள என நினைக்கிறோம், இதை கொடுமை செய்ய எப்படி மனசு வரும், இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறி செயல், இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும், அறியாத தமிழா உன்ன, உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ அகதியாய் மாறிடுவாய். ஏன்னா இது வந்து மாட்டப்பத்தின பிரச்சனை இல்லை, இது வந்து நாட்டப்பத்தின பிரச்சனை. இதை கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டே கொண்டு போய் சேருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் இன்னும் ஈஸியாக பண்ண முடியும், பிகாஸ் சோஷியல் மீடியா டுடே இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ இந்த விஷயத்தில் இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன்னு இதை கேட்டு பண்ணுவேன், நீங்களும் இதோட உண்மையை கூகுளில் தெரிஞ்சுக்கலாம், யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு. யூ கேன் ஆல்சோ சப்போர்ட் த ஃபார்மர்ஸ், யூ கேன் ஆல்சோ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு.
2: தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அமேசிங் ப்ரோக்ராம்.
3: நன்றி, வணக்கம். வணக்கம், நான் தான் ஹிப்ஹாப் தமிழா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ மக்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே யுவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் நவராத்திரி கொலு பொம்மையெல்லாம் விட்டுட்டுருக்காங்க. இந்த சந்துக்குள்ளே தான் இப்போ இருக்கும். நம்ம இந்த சந்துக்குள்ளே போய் இந்த கொலு பொம்மைகளை பற்றி சில விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
1: என் பேர் கீதா. நான் பேர் கொலு பொம்மை விற்க வந்திருக்கிறோம். இங்கே எங்கள் ஊர் வந்து சென்னை தான். வந்து சூளையிலேருந்து தட்டாங்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளேருந்து நாங்கள் வந்து இங்கே பொம்மை விற்க வந்திருக்கிறோம். இது வெளியூர்லேருந்து ஒரு 10 பொம்மை செலெக்ஷன் பண்ணி எடுத்து வந்து விற்போம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே
0: நவராத்திரி கொலு பொம்மைகள் விற்பனை எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல் முதல்ல இந்த விற்பனையோட அறிமுகம் எப்படி கிடச்சிது?
1: எங்கள் அதான் ஆயா காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். இது 4வது தலைமுறை. இது முதல் ஆயா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் அக்காங்க விற்றாங்க. இப்போ மருமக விற்கிது. 4வது தலைமுறை இது.
0: நீங்கள் சொன்னீங்க 4வது தலைமுறையாக நவராத்திரி கொலு பொம்மைகளை விற்பனை பண்ணிட்டு வரீங்கன்னு. ஒவ்வொரு வருடமும் புது புது பொம்மைகளை அறிமுகப்படுத்துவீங்க. அந்த வகையில் இந்த வருஷம் எந்த பொம்மையை நீங்கள் ஸ்பெஷலாக அறிமுகப்படுத்துறீங்க?
1: அதான் வந்து இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து இந்த இது கண்ணப்பனோட இது பொம்மை கேட்டுருக்குறாங்க. அவங்க தான் நிறைய பேர் நிறைய கேட்டாங்க. இந்த வருஷம் எங்களால் முடியல. 3 தான் இந்த வருஷம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. அதுதான் இதோட இது அடுத்த வருஷம்தான் சொல்லியிருக்கிறோம் ஜனத்துங்களுக்கு.
0: மக்களோட ரசனையை வருடா வருடம் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த வகையில் மக்களோட ரசனைகள் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் என்ன பொம்மை வருதுன்னு கேட்குறாங்கம்மா. எங்களுக்கு வந்து கிடச்ச பொம்மையை நாங்கள் சொல்லுவோம். அப்படி இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இதாக பரவாயில்ல வாங்கிக்கலாம். அவங்க வீட்டில் இல்லாத பொம்மையும் கேட்பாங்க, இருக்குது இல்லாத பொம்மையை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதேமாதிரி பார்த்துட்டு வாங்கிப்பாங்க.
0: ஓகே ஆண்டி, பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் விற்கிற அதே பொம்மைகளை தான் விற்கிறாங்க, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்கிறாங்க. நீங்களாம் மக்களுக்கு வந்து இதை ரொம்ப கம்மியாக தரீங்க. அதுக்கான காரணம் என்ன? எப்படி உங்களால் இது முடியுது?
1: அம்மா, நாங்கள் வந்து வெளியே விற்கிறோம். கொஞ்சம் கம்மி விலையில எங்களுக்கு கொடுப்பாங்க. ஷாப்லலாம் வந்து விலைய அந்த ஏசி லைட்டு அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி வாங்குவாங்க. அதனால் அவங்க வந்து அதுக்கெல்லாம் வரி போட்டு பணம் போட்டு வாங்குற வசதி அவங்களுக்கு அதிகமான விலையாக கொடுப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரோட்டு கடையிற வசதி கொஞ்சம் கம்மி விலையாக கொடுப்பாங்க.
0: ஓகே ஆண்டி, தேங்க்யூ. இதே நம்ம அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம்.
2: ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் அஜய் மாலின் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது நவராத்திரி ஸ்பெஷல்னு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல்னால எடுத்துக்கிட்டால் நான் வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்க கொலு பொம்மை ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பொம்மைகளாக இருக்குங்க மக்களே. ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஒரு வியாபாரிக்கிட்ட தான் நம்ம போய் பேச போகிறோம். வாங்க மக்களே, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களை பற்றினா ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
3: என் பேர் தேவிமா, நாங்கள் புதுப்பரங்கத்துலேருந்து வரோம்.
2: ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய கொலு பொம்மைகளை வச்சுருக்கீங்க. ஸோ இந்த நவராத்திரி கொலு பொம்மைகள் விற்பனை எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? எப்படி உங்களுக்கு அறிமுகம் கிடச்சிது?
3: நாங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு பாட்டி காலத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க. 40 வருஷமாக விற்கிறாங்க பொம்மை. வருஷம் வருஷம் தலைமுறை 4 தலைமுறை இப்போ நாங்கள் 4வது தலைமுறை.

0: ஓ, ரொம்பவே நல்லதுங்க. நாலாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாலாவது தரமுறையாக நீங்கள் வந்துட்டு விற்பனை பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ஒரு வருஷமாக ஒரு ஒரு புது பொம்மைகளை கொண்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெஷலான பொம்மையை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க?
1: திருநாச்சியார் குளம் வந்தது, அப்புறம் வந்து இந்திரஜித் செட் வந்தது, ராமர் சமபந்தி செட் வந்தது.
0: ஓ, இப்படி மூணு வகையான செட் வந்திருக்கு, ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களோட ரசனைகளை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வருஷம் வருஷம் ஒரு ஒரு ரசனைகள் மாறும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: கேட்டாங்க எந்த செட்டு புதுசாகுதுன்னு கேட்டாங்க. நிறையா இந்த திருநாச்சியார் குளம் சேல்ஸ் ஆயிடுச்சு.
0: ஓ, ஓகே, திருநாச்சியார் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வச்சுருக்க அதே பொம்மைகள் தான் பெரிய பெரிய கடைகளில் அதிக விலையில் விற்பனை பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆனால் மக்களுக்கு எப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி உங்களால் முடியுது? அதுக்கான காரணம் என்ன?
1: எங்களுக்கு ஒரு செட்டுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கட்சா போதும். கடையில் வந்து அப்படி இது பண்ண மாட்டாங்களே, அங்கெல்லாம் வந்து பில் எழுதி ஓட்டிடுவாங்க, ஜனங்கள் போய் அங்கே வாங்கி வந்துடுவாங்க. இங்கே வந்து பேரம் பேசுவாங்க நம்மக்கிட்ட, நாங்கள் 100 200 கட்சா போதுன்னு நாங்கள் கொடுத்துருவோம், அவ்வளோதான்.
0: ஓ சரி, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நன்றி. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா நவராத்திரி ஸ்பெஷல் தான். ஸோ இதே மாதிரி அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம்.
2: என் பேர் புவனேஸ்வரி, நான் நங்கநூர்லேருந்து வரேன்.
0: ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நவராத்திரி கொலு பொம்மையை விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க?
2: குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டுருக்குறேன்.
0: ஓகே, நீங்கள் கொஞ்ச வருஷம் 20 அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எத்தனை வருஷமாக நீங்கள் நிறைய பொம்மையை வச்சுருப்பீங்க, அதே அந்த வகையில் இந்த வருஷம் நீங்கள் என்ன மாதிரியான புது பொம்மைகளை கொண்டு வந்திருக்கீங்க?
2: வருஷம் வருஷம் ஒரு ஒரு வெரைட்டி புதுசாக எடுத்துன்னு வரோம். மக்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த வாட்டி என்ன வந்திருக்குன்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துன்னு வருவோம். இந்த வாட்டி சொல்லணுமா? இந்த வாட்டி வந்து கடவுள் விவசாயி வந்திருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதனால குழந்தை டெலிவரி செட்டு, அப்புறமேட்டு பாப்பா தொட்டிலில் போகிற செட்டு, அதுமாரி நிறைய செட் ஐட்டம்லாம் வந்துருக்குது.
0: ஓ, இவ்வளோ செட்டு வந்திருக்கா, ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வருஷம் வருஷம் மக்களோட ரசனைகள்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அந்த வகையில் மக்களோட ரசனைகள்லாம் எந்த அளவுக்கு மாறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: மக்கள் கட் பண்ணும் மக்கள் வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சாப்பாடு செட்டு நாளை தரப்போ பாரு, அவங்களுக்கு கட்ட இல்லை காசு
3: போயிடு,
2: காலேஜ் பசங்க மாறுது. இப்போ வந்து ஜனங்க வந்து என்னன்னாங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே சாமியை பற்றி எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து சாமியை பற்றி எதிர்பார்க்கறதில்ல, கிச்சன் செட்டு, ஆப்ப கடை, இட்லி கடை, அப்படி. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் பானிபுரி கடைலாம் வந்துச்சு செட்டு, பஞ்சு மிட்டாய், ஐஸ் வண்டிலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் சிக்கன் ரைஸ் கடை, ஃப்ரைட் ரைஸ் கடைலாம் கூட வந்துடும் பழகுது, அந்தமாரி இருக்குது. ஏன்னா அந்தமாரி வெரைட்டி வெரைட்டியாக கேட்குறாங்க, அதனால நாங்களும் மாரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம்.
0: ஓ, ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பொம்மைகள் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் விற்கிற அதே பொம்மை தான் பெரிய பெரிய கடைகளில் அதிக விலையில் விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த இதே பொம்மைகளை மக்களுக்கு விலை கம்மியாக கொடுக்குறீங்க, இதுக்கான காரணம் என்ன, எப்படி உங்களால் முடியுது?
2: இது வந்து நாங்களே ஓனாக செய்கிறதுனால எங்களால் அது கம்மி விலைக்கு ஜனங்களுக்கு கொடுக்க முடியுது. இப்போ வந்து நாங்கள் கடை எடுத்துருந்தோன்னா அது கரண்ட் பில் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், வேலை செய்கிறவங்களும் சம்பளம் கொடுக்கணும். இது வந்து எங்களோட சொந்த உழைப்பு, வருஷம் ஃபுல்லாக நாங்கள் உழைக்கிறதுனால இந்த ஒரு மாதம் சேல்ஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்.
0: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மண் பொம்மைகள், பிளாஸ்டர் ஃபாரஸ், அப்புறமா பேப்பர் மெஷ், இந்த மாதிரிலாம் நிறைய பொம்மைகள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த பொம்மைகளில் எந்த பொம்மைகள் வாங்கினா நீண்ட கால் உழைக்கும், எது நல்லதுன்னு நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்க?
2: எந்த பொம்மை நம்ம வாங்கினாலும் நம்ம வச்சுருக்கிற அந்த பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குது. பேப்பர் மெஷ்ஷோ, மண்ணோ, தரகொட்டை ஐட்டமோ எதுனாலும் அதை நல்லபடியாக கொலு முஞ்சா அதுக்கான அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சா அதுக்கான கால் எவ்வளோ நாளாக அது வரும். இப்போ நாங்கள் கூட பொம்மை விற்கிறோன்னா அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுனால தான் ஜனங்களுக்கு நல்லா டிஸ்போஸ் பண்ண முடியுது. அதை பாதுகாக்காத வச்சுருந்தோம்னா அது வேஸ்ட்டு தானே.
0: உங்ககிட்ட பேசினா ரொம்பவே சந்தோஷம், நன்றி. வணக்கம் அங்கிள், உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக
4: சொல்லுங்க. என் பேர் செந்தில்குமார், அர்ஜுன் கண்ணா குழு டான்ஸ் நம்ம கம்பெனி பேர். நாங்கள் சென்னையில் வந்து மூணு தலைமுறையாக வியாபாரம் பண்ணுறோம். மை நார்த்து மாடல் ஸ்ட்ரீட் மயிலாப்பூரில் தான் வியாபாரம் பண்ணுவோம். மூணு தலைமுறையாக வியாபாரம் பண்ணுறோமா நாங்கள்?
0: ஓகே அங்கிள், நீங்கள் வந்துட்டு இப்போது மூணு தலைமுறையாக இந்த வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வருஷம் வருஷம் நீங்கள் வந்துட்டு நிறைய புது பொம்மைகளை கொண்டு வருவீங்க, இந்த வருஷம் என்ன புதுசாக பொம்மையை கொண்டு வந்திருக்கீங்க?
4: இந்த வருஷம் டாக்டர் செட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் பரதநாட்டியம் செட்லேயே நவரா செட்டு செட்டுன்னு ஒன்று வந்தது, அப்புறம் நிறைய புது செட்லாம் வந்ததுமா, எல்லாமே ஸ்டார்டிங்கில் காலேஜி, இப்போ அந்தளவுக்கு இல்லை.
0: ஓகே அங்கிள், ஸோ மக்களோட ரசனையை நீங்கள் வருஷம் வருஷம் நோட் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்களா? ஸோ இந்த வருஷம் அவங்களோட ரசனைகளை எந்த அளவுக்கு மாறி இருக்கு?
4: கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் மாறி இருக்கு. அவங்களாம் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வைப்பாங்க. இப்போ ஒரு பெரிய தீம் மாரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ராமாயணம் இல்லை மகாபாரதம் அந்த மாதிரி எதனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க.
0: ஸோ அங்கிள், நீங்கள் வச்சுருக்க அதே பொம்மை தான் பெரிய பெரிய கடைகளே வச்சுருக்காங்க, ஆனால் அவங்கள விலை கூட வச்சு விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் மக்கள் கொடுக்குறீங்க, அதுக்கான காரணம் என்ன, நீங்கள் எப்படி உங்களால் இது முடியுது?
4: ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்னதில்லை, அவங்களுக்கு மூணு தலைமுறையாக வியாபாரம் பண்ணுறோம்ல, இவங்களாம் இப்போ தான் வந்து ஜென்ரேஷன், புது ஜென்ரேஷனு, எங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் போடுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் போடுவாங்க. நாங்கள் அதிகமாக லாபத்தை வச்சுக்க மாட்டோம், ஸ்டோர் ரூம்காரங்க அதிகமாக லாபத்தை வச்சுப்பாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் கம்மியாக கிடைக்கும், நம்மளுக்கு சும்மா ஜாலியாக ஒரு ஒரு மாதம் டைமுக்காக தான் வியாபாரம் பண்ணுறது. மற்றபடி எல்லாருக்கும் வேறு ஒரு மாதத்தில் வேறு வேறு வியாபாரம் பண்ணுவாங்க.
0: ஓ சரிங்க அங்கிள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பொம்மையை பார்த்துருக்கோம். ஸோ மண் பொம்மைகள் இருக்குது, பிளாஸ்டர் ஃபாரஸ் இருக்குது, பேப்பர் மஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பொம்மையை வாங்கலாம்னு நீங்கள் மக்களுக்கு அறிவுரை பண்ணுவீங்க?
4: எங்களை பொறுத்தவரை பொதுவாக உழைக்கிறதும் சரி, அதிகமாக நம்மளோட ஐதீகமும் சரி, பஞ்சபூதத்தில் செஞ்ச நம்ம களிமண் பொம்மை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம வாங்கி வைக்கணும் நவராத்திரிக்கு. ஏன்னா டெரகோட்டாவில் விலைக்காது. வாட்டர் பெயிண்ட் பொம்மை, பேப்பர் மிஷன் நம்மளுக்கு பஞ்சபூதத்தில் செஞ்ச மாதிரி இருக்காது. மண் பொம்மையில் செய்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பஞ்சபூதத்தில் செய்கிற மாதிரி இருக்கும். நிலா நீர் காற்றுன்னு சொல்கிற மாதிரி அந்த பஞ்சபூதத்தில் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே தேங்க்யூ.
5: வணக்கம் ஆண்டி, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்.
6: வணக்கம்மா, நான் வந்து சாமுண்டீஸ்வரி பேசுகிறேன். மயிலாப்பூரில் பொம்மை கடை போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 வருஷமாக எங்கள் அம்மா அப்பாலாம் விற்றுருந்தாங்க, வியாபாரம் பண்ணிணாங்க. இப்போ நாங்கள் ஒரு 10 வருஷமாக தான் எங்கள் கடையை நடத்துகிறோம். நாங்கள் இந்த பொம்மைங்க போட்டு ஒரு மாதத்துக்கு வியாபாரம் பண்ணுவோம், அடுத்த வருஷம் தான் அதோட போடுவோம். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன உங்களுக்கு கேட்கணுன்றீங்க?
5: நீங்கள் சொன்னீங்க 10 வருஷமாக நவராத்திரி கோல் பொம்மைகள் விற்பனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது பொம்மைகள் அறிமுகப்படுத்துவீங்க. அந்த வகையில் இந்த வருஷம் எந்த பொம்மையை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க?
6: இந்த வருஷம் பொம்மை வந்து ஆப்பக்கடை, டீ கடை, கடவுள் விவசாயம், அப்புறம் வந்து வேறு சீனிவாச செட்டு, டெலிவரி செட்டு, இதெல்லாம் நிறைய அதிகமான செட்டுங்கள்லாம் நிறைய இருக்குது. பிரம்மலோகம் நிறைய, சத்த நதி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது, தசாவதாரம், இதெல்லாம் நாங்கள் யூஸ்
5: பண்ணுவோம். ஓகே ஆண்டி, இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. மக்களோட ரசனையை வந்து ஒவ்வொரு வருடமும் நோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வகையில் மக்களோட ரசனைகள் எவ்வளோலாம் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: ஒவ்வொருட மாற்றி மாற்றி அவங்கவுங்க எதை ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் எது தேவைப்படுதோ அவங்கவுங்க விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம கட்டளை பண்ணுறது கிடையாது, இதுதான் வாங்கணுன்றது கிடையாது. அவங்க ரசனைக்கு அந்த மாதிரி நம்ம பொருளை கொடுக்குறோம்.
5: ஓகே ஆண்டி, பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் விற்கிற அதே பொம்மை தான் விற்கிறாங்க, ஆனால் ரொம்ப அதிக விலையில் விற்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கம்மியான விலையில் விற்கிறீங்க, அது எப்படி உங்களால் தர முடியுது?
6: அதாவது எப்படின்னா, நாங்கள் வந்து ரோட்டில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறோம், அவங்க வந்து ஸ்டாலில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, சம்பளம் கொடுத்து ஏசி போட்டு இப்போ எல்லாம்னாலும் அவங்களுக்கு அதிகமாக விலை. நாங்கள் வந்து வந்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போகிறோம். எங்களுக்கு 10 ரூபாய் கடிச்சா போதும் அப்படின்ட்டு, இதுதான் எங்களோட.
5: இப்போ நீங்கள் வந்து கோல் பொம்மைகள் வந்து மண்பானையில் வைக்கிறாங்க, டெரகோட்டா, பேப்பர் மெஷ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வராங்க, எதில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க?
6: அவங்கவுங்க ஒரு விருப்பப்பட்டு மண்ணில் வைக்கினாலும் வச்சுக்கலாம், தரக்கோட்டால வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், அவங்களோட விருப்பு, அவங்களோட சைஸ், நம்மளோட இது இல்லை.
5: தேங்க்ஸ் ஆண்டி.
0: வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் அஜய் மௌலின் பேசுகிறேன். ஸோ தனுஸ்ரீ சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, கொலு எக்ஸ்பர்ட் அதாவது எங்கள் மேம் விஜய் மேம் கூட தான் இருக்கோம். ஸோ உங்களுடைய இந்த கொலுவை பார்க்க எங்களை இன்வைட் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி மேம். ஸோ நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் MOPCR சார்பாக நம்ம மக்களுக்கு கொலு பற்றின சிறப்புகளை பற்றி சொல்ல போகிறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் மேம்?
7: தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு MOPCRSக்கு. போன வருஷம் கூட மகா வந்து கொலுவை பற்றி சொன்னப்போ, ஐயோ நான் மேம் மிஸ் பண்ணிட்டேனே மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் மகா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், மகா இந்த வாட்டி முன்னாடியே நான் உனக்கு சொல்கிறேன், கட்டாயம் நீ அனுப்பு பசங்களைன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி மகா அனுப்பிச்சிட்டான். தேங்க்யூ மகா, அண்ட் தேங்க்யூ MOP ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணுற காலேஜோடைய FM ரேடியோவுக்கு நானே பேட்டி கொடுக்குறேன்னா நிஜமாவே ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நிறைய பேரை கூட்டின்னு வந்திருக்கேன், நிறைய பேருக்கு அந்த பேட்டி கொடுக்கறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஃபேக்கல்ட்டியை, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸை, இல்லைனா பெரிய ஒரு VIP-யை, அந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். பட் நானே இப்போ பேசுகிறேன்றச்ச கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொலு நவராத்திரி பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா?
7: ஆ சரி சரி.
0: ஓகே மேம், ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரே நவராத்திரி ஸ்பெஷலாக தான் போயிட்டுருக்கு, எங்கே பார்த்தாலும் ஒரே ஆஃபர்ஸ், பொம்மைகள், ட்ரெஸ்ன்னு ஒரே செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கதை நம்ம பார்க்குறோம். ஸோ நவராத்திரினா என்னென்னு நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக்காக என்னென்னு தெரியும், ஆனால் இதை பற்றின டீட்டெயிலாக எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நவராத்திரினா என்ன, அதோட ஸ்பெஷல் என்ன, அது எதுக்காக நம்ம இவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுறோம் மேம்?
7: இப்போ நவராத்திரி அப்படின்னா அது வந்து ஒரு அம்பாளுக்கு உகந்த நாள். ஸோ ஒரு ஒரு 9 ராத்திரி, ஸோ 9 ராத்திரின்னா 9 ராத்திரியில் 9 நாட்கள். ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூணு பேருக்குரிய மூணு பெரும் தேவியருடைய தேவியரை குறித்து நம்ம வேண்டிட்டு செலிப்ரேட் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய அதாவது நம்மளுடைய பொம்மைகள், அவங்கள பொம்மை வடிவமா வடிவமைச்சு அவங்கள வந்து அழகா தாத்பரியம் படி ட்ரெடிஷ்னல் சொல்லுவோம் அந்த மாதிரி கொலுப்படி அமைச்சு அதுல வந்து அவங்கள வந்து உட்கார வச்சு 9 நாட்கள் பூஜை பண்ணி எல்லா ஐஸ்வர்யமும் எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். அது எண்ட் பண்ற நாள் பேரு விஜயதசமி. விஜயதசமினா அன்னைக்கு நம்ம என்ன பூஜை பண்ணினாலும் சுவாமியை நினைச்சு என்ன பண்ணினாலும் அது நிச்சயமா வெற்றிகரமா முடியும் அப்படின்றது தான் அதனுடைய தாத்பரியம். சரஸ்வதி பூஜைன்றது நிஜமாவே நம்ம கல்விக்குரிய தெய்வம் சரஸ்வதி. அன்னைக்கு அந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட பரிமூரன்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டா டெஃபினட்டா எல்லாமே எல்லாம் நல்லா நடக்கும். எல்லாமே நல்ல வளங்கள் எல்லாமே நல்லா கல்வி செல்வமும் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால நம்ம வந்து அந்த தேவியை வழிபடுறச்ச நம்ம மட்டும் வழிபட மாட்டோம், நம்மளை சார்ந்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நாங்கள் குழு நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பொம்மை வைத்திருக்கும் அந்த அழகை காமிச்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்கள வெறும் கையோடு அனுப்பாமல் அவங்களுக்கு ஒரு தாம்பூலம். தாம்பூலம்ன்றது என்ன? வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம், மஞ்சள், வளையல், சுமங்கலிக்குரிய என்னெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாம், குங்குமம், எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் திருப்தி அடைஞ்சு அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறது. நிஜமாகவே இந்த மாதிரி பண்ணினோன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் நம்ம மட்டும் இல்லாமல் குழந்தைங்க, குழந்தைங்களை நம்ம எப்படி குஷிப்படுத்துறது? குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கதை சொல்லணும்னு, உங்களுக்கே கிளாஸ் எடுத்தோன்னா அப்படியே தூங்குறீங்க. ஸோ அதை வந்து வேறு விதமாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது குழந்தைங்களுக்கு எப்படி எடுக்கிறது? இந்த பொம்மைகளில் விதவிதமான கதைகளை பொம்மை வடிவமாக்கி அவங்களுக்கு அந்த கதைகளை பொம்மை மூலமாக சொல்லி அவங்க அந்த பொம்மை மூலமாக அந்த கதையை பார்க்கறச்ச இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக குஷியாக அந்த கதையை கேட்டு அவங்களும் அந்த குழந்தைங்களும் அந்த மழலை சொல்ல மற்றவங்களுக்கு சொல்லி அவ்வளோ அழகாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியத்துவம். அது இல்லாமல் வரவங்களுக்கு எல்லாருக்கும் 9 நாளும் நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணும். அது என்னது சத்துள்ள ஆகாரம்? புரோட்டீன்ஸ், சுண்டல், ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சுண்டல். அது இல்லாமல் நம்மளும் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறோம். எப்படி? அழகழகாக உடை அணிந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி காலேஜுக்கு போகிறதோ ஆஃபீஸ்க்கு போகிறதோ இல்லை வரவங்களை வரவேற்கிறத நல்லா அழகாக சந்தோஷமாக உடை அணிந்து வரவேற்றோன்னா பார்க்குறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவோம், கவலைகளெல்லாம் மறந்து சந்தோஷமாக எல்லோரோடையும் இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வரா.
8: நீங்கள் இதை பற்றி ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கீங்க மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பொம்மை தான் ரொம்ப பிடிக்கும், அது மூலிமா நவராத்திரி கதையே சொல்கிறோம் நீங்கள். ஸோ நவராத்திரி அப்படின்னாலே கொலு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அது விற்கிறதுக்கான காரணங்கள் என்ன மேம்? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
7: காரணம்னா கதை, கதையாக வேணுமா?
8: கொலு விற்கிறோம் நவராத்திரி அப்படினாலே இந்த மாதிரி பொம்மைகளை அழகாக வரிசைப்படுத்தி அடுக்கி அது எதுக்காக அப்படி பண்ணுறோம் மேம்? அதில் என்ன வழக்கம் இருக்குது?
7: வழக்கம்னு இல்லை, வழி வழியாக நம்ம மூதாதையர் பண்ணிட்டு வந்த வழக்கம்தான். இப்போ அந்த ஒரு பொம்மைன்னு எடுத்துக்கிட்டா பழங்காலத்தில் ஒரு நம்மளோட பாட்டியோ இல்லைன்னா யாரோ வச்ச பொம்மையெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வழி வழியாக அவங்க வச்சுக்கிட்டே வராங்க. அப்போது அந்த பழங்காலத்து பொம்மையெல்லாம் நமக்கு கொடுத்து நம்ம வந்து அதை வைக்கிற மாதிரி நமக்கு வடிவமை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பொம்மை எடுத்துனா 150 வருஷம் அப்படின்னு. அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்லை, நீங்களும் நானும் பிறக்கலை. நம்ம இந்த பொம்மை வடிவத்தில் அவங்கள பார்க்குறோம், ஒரு பாட்டியை தாத்தாவை எல்லாரையும் பார்க்குறோம். அது இல்லாமல் அவங்களும் நவராத்திரி கொலு வைக்கிறாங்க, பூஜை பண்ணுறது. நவராத்திரின்றது கொலு வைக்கிறது இல்லை, அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது தான் முக்கியமானது. அம்பாளுக்கு லலிதா சாஸ்திரநாமம் சொல்கிறதும் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்கிறதும் இல்லை அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ணி அந்த அம்பாளோட அனுகிரகத்தை எடுத்துக்கிறது வா, அதுதான் முக்கியம் அந்த நவராத்திரின்றதுக்கு. ஸோ அந்த நவராத்திரி இதும்போது நம்ம நல்ல பூஜை பண்ணி நல்லா எல்லாம் அம்பாளுக்கு எல்லாமே சமர்ப்பணம் பண்ணி பண்ணுறது தான் நவராத்திரின்றது. பொம்மை வைக்கிறதுன்றது அதோடு சேர்ந்து நம்மளும் அந்த பொம்மை ரூபமாக, அதாவது அந்த ட்ரெடிஷ்னலாக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறமா வந்து செடியிலேருந்து ஆரம்பித்து மனிதர்கள், மகான்கள், அதுக்கப்புறம் சுவாமியோட அவதாரம், அப்புறம் எல்லாம் ஒன்று, எல்லாரும் ஒன்றுன்றதை காட்டுறோம். துர்கா அவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் ஒரு உலகத்தை உருவாக்குறது, அப்புறம் கெட்டதை அழிக்கிறது நல்லதை உருவாக்குறது எல்லாமே அந்த முப்பெரும் தேவியர் தான் பண்ணுறாங்க. அந்த முப்பெரும் தேவியருக்கு நம்ம மரியாதை எப்படி கொடுக்குறோம்? இந்த நவராத்திரி மூலமாக மரியாதை கொடுக்குறோம். அதுதான் முக்கியம்.

0: பண்ணி வைக்கிறது.
1: ரொம்பவே கொலு பற்றியும் அந்த கொலுவோட பொம்மைகளுக்கான அர்த்தங்களையும் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. ஸோ மேம், இப்போ பார்த்தீங்கன்னா கொலுக்கு ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நவராத்திரிகளுக்கும் அந்த 9 நாள் இருக்கு இல்லையா, அது 30 தேவிகளை கொண்டாடுற நாளுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம அம்மாக்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா?
2: ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னா, எங்களோட கொலுவோட தீமே அதை பேஸ் பண்ணி தான் அதை நான் வந்து சொல்கிறதுக்கு. நான் முக்கியமாக என்னோட கணவர் திரு சைலபதி அவர்களை நான் வந்து இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அவர் இன்னும் நல்லா உங்களுக்கு அழகாக சொல்லுவார். ஸோ அவரை நான் கூப்பிடுறேன், அவர் உங்களுக்கு சொல்லுவார்.
1: வணக்கம் சார். ஸோ மேம் சொன்ன மாதிரி அந்த கொலுக்கு ஒரு ஒரு படிகளுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நவராத்திரி அந்த 9 ஒவ்வொரு ஒரு அர்த்தம், அந்த 30 தேவிகளை கொண்டாடுறோம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்களா?
3: நவராத்திரின்றது மொத்தம் முதல்ல ஒரு நவராத்திரின்னு கிடையாது. பொம்மைகளை வச்சு கொண்டாடுற புரட்டாசி மாதம் வர நவராத்திரி மாதிரி, சித்திரையில் ஒரு நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்னு நம்மளோட கலாச்சாரத்தில் அந்த பல நவராத்திரிகள் இருக்குது. இந்த நவராத்திரின்றது வந்து அறுவடை முடிஞ்சு இப்போ பிள்ளையாருக்கு வந்து பச்சை களிமண்ணை வச்சுட்டு பண்ணுறதில்ல, அதுக்கெல்லாம் காஞ்ச களிமண் வச்சு பொம்மை பண்ணுறத வச்சு ஒரு வியாபார நிமித்தமாகவும் வந்த ஒரு சம்பிரதாயம்தான் பொம்மைகள் குழு வச்சு வைக்கிற குழு. இது வணிக ரீதியாக என்ன நம் கலாச்சாரத்தையும் போற்ற ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழக்கம், ஒரு கொண்டாட்டம்னு இருக்கணும். என்ன அது வந்து ஒரு காரணம் நிமித்தம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணம்ன்றது அந்த காலத்தில் தேவி வந்து அரக்க சக்திகளை வென்றதற்கு நம்ம கொண்டாடுறோம். அதை இந்த அந்த சமயத்தில் இருக்கிறது பொம்மைகளை வச்சு நம்ம பண்ணுறோம். உங்கள் காலேஜில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சு உனது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பொம்மைகளை வச்சு நம்ம கொண்டாடுறோம். அதுதான் பொம்மை நவராத்திரியில் பொம்மைகளை வச்சு நம்ம செய்கிற தாத்பரியம். அந்த அதற்கு சில கோட்பாடுகளை வச்சு அமைச்சிருக்காங்க எப்படி பண்ணணுன்றதுக்கு. 9 9 அர்த்தம் கிடையாது. 9 9 ஒரு படியிலையும் பண்ணலாம், 3 பண்ணலாம், 5 ஒத்த படியில எதுல வேணா பண்ணலாம், ஆனா பண்ணணும். ஒரு படியில வந்து அப்படின்னா ஒரு கலசம்னு ஒன்று இருக்கிற படி நிச்சயமா இருக்கணும். அதுல பஞ்சபூதங்களுக்கோட இது உயிர் சக்திக்கு இது அந்த கலசத்துல தான் உயிர் சக்தி இருக்கு, அதுல தான் அம்பாலும் இருக்கான்ற மாதிரி எல்லாமே அதில் அடங்கிடும். அப்புறம்னா எத்தனை படி வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட என்ன ஒரு உலகத்தை நியதியை வந்து ஒரு ஒரு படியாக உயர்த்தி காட்டிகிட்டே போகணும். அதாவது ஒரு உயிர் தாவரம், இரண்டு அறிவு, ஒரு அறிவு, இரண்டு அறிவு, 3 அப்புறம் மனிதர்கள், மகான்கள். மகான்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே அறிவு தான், ஆனால் அது பயன்படுத்துகிற விதம். மகான்கள் அதை அறிவை நல்லா பயன்படுத்துவாங்க, மனிதர்கள் அது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அறிவை பயன் அப்படின்னு ஒரு எடுத்து போய் கடவுளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவர் தான் அனந்தம், எல்லா அறிவுக்கும் அவர் தான் மூல காரணம்ன்றதுனால அவங்க உயர்ந்து வச்சிருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் ஒரு படியோட தாத்பரியம்.
1: அந்த நாட்கள் 30 பத்தி,
3: 30 அந்த அதான் அந்த இந்த வெற்றி நடந்தது ஒரு அசுர சக்தியை எதிர்த்து நடந்த போர்ல வந்து முதல் 3 வந்து தேவி வந்து லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 பார்வதியாகவும், அதுக்கு அடுத்து கடைசியில 3 சரஸ்வதியாகவும், அந்த சரஸ்வதின்றவ தான் கடைசியில வெற்றி அடைஞ்ச ஞான சக்தி தான் வின் பண்ணிது. என்ன அதனால அதாவது நீங்க டாக்டிக்கலா ஒரு மூளை யூஸ் பண்ணி தான் ஒரு அரக்க சக்தியை அழிக்க முடியுன்றதுக்கு சொல்ற ஒரு தாத்பரியம் தான் 3 போய் கடைசியில சரஸ்வதி பூஜையில முடியுது. என்ன வெறும் கோர சக்தியால ஒன்றி முடியாது. என்ன உங்களுக்கும் டாக்டிக்கலா மறுவியும் உபயோகிச்சு வின் பண்ணணும்ன்றத சொல்றதுக்கு தான் முதல் 3 இந்த ஸ்வரூபம் இந்த தத்துவத்துல நடந்த போர், அடுத்த 3 அந்த தத்துவத்துல நடந்த போர், கடைசி 3 டாக்டிக்கலா மூளையும் யூஸ் பண்ணி நடந்த போர் அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து யுத்தகத்துல இருக்கிற ஒரு டாக்டிக்க சொல்றதுதான் இப்போ வந்து ராமர்ன்ற ஒரு மனுஷன் சர்வ வல்லமை பிடிச்ச ராவணன் எப்படி, அதாவது வனத்துல வந்து ஒண்ணுமே இல்லாத இருக்கிறவர் எப்படி போய் ஜெயிக்கிறார் அப்படின்னா அதுக்கு சொல்றதுதான் ராமாயணம். குறைந்த சக்தி இருக்கிற ஒரு பாண்டவர்கள் சாம்ராஜ்யத்தையே வச்சிருக்கிற

0: அவர்களோட எப்படி போரிட்டு வேணும் அப்படின்றது தான் மகாபாரதம். என்ன ஒரு வெற்றி அடையணும்னா எப்படி செயல்படணும்ன்றதுக்காக இங்கேயும் அதில் அந்த தாத்பரியம் இருக்கு.
1: தேங்க்யூ சார், ரொம்ப அழகாகவே இதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொலு பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமாக வராங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் தான். ஸோ இந்த ரிட்டர்ன் கிஃப்ட், தாம்பூலம் இதெல்லாம் எதுக்காக மேம் கொடுக்குறோம், என்ன காரணம் மேம் அதுக்கு பின்னாடி?
2: இப்போது தாம்பூலம் கொடுக்குறோம், மஞ்சள் வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஐதீகமாக கொடுக்கறது, அது ஒரு சுமங்கலிக்கு கொடுத்தா இன்னொருத்தங்க நல்லது சொல்கிறோம். ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து அடுத்த முறை நான் ஒரு கொலுவை பார்க்குறதுக்கு நீங்கள் அடுத்த முறை என்னை பார்க்க வருவீங்கன்னா நான் வெறும் உங்களை வெறும் கையோட அமிச்சா எதுவும் இது இல்லை. அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து அங்கேருந்து வராங்க, அப்போ அவங்கள திருப்திப்படுத்தணும். அது இல்லாமல் நிச்சயமாக ஒரு பொருளை கொடுக்கறது மூலமாக ஒரு என்னவாக இருந்தாலும் அது கொடுக்குறோன்னா அதை கையில் வாங்கி பார்த்துட்டு இது எங்கே வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அடுத்த முறை அவங்களும் போய் அந்த கடையில் வாங்குவாங்க. அது ஒன் வே ஆஃப் ப்ரமோட்டிங் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் அ பர்டிகுலர் தி வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு கிவ், அதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு ஒரு வழி. இன்னொன்று அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஐய் இவங்க எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் திருப்தி அடைவாங்க. குட்டி குழந்தைங்கன்னா டெஃபினட்டாக வரைச்சேன் உண்மையெல்லாம் பார்த்துட்டு போகிறேன். ஒரு எந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போகிறோம்னா கையில் ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட்டோ வாங்கிட்டு போக மாட்டோமா? அந்த மாதிரி அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வரைச்சேன் நம்ம பொம்மையை பார்த்துட்டு போகிறேன், அதுக்கு கையில் ஏதாவது ஒரு கொடுக்க மாட்டோம்மா, ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று கொடுக்க மாட்டோம். அதை பார்த்துட்டு அது ஆஹா நமக்கு இந்த ஆண்டி இது கொடுத்துருக்காங்க, நம்ம சந்தோஷமாக அதை ஹாப்பியாக போவோம். அப்போ அது எடுத்துகிட்டு போகிறச்சேன் மனசு திருப்தியாக போவோம். மனசு திருப்தி ஒன்று, இன்னொன்று ப்ரமோஷன், ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறது, ரெண்டு விதமாகவும்
1: சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப அழகாகவே அதை பற்றி சொன்னீங்க. ஸோ மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கொலுக்காக நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மாதிரி கொலு வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷமாக அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க மேம்?
2: நாங்கள் கொலு நிறைய வருஷமாக வச்சுக்கிட்டு வரோம். ஒரு கொலுனா நான் சின்ன குழந்தையிலேருந்தே வச்சுக்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. அது வழி வழியாக வந்துட்டுருக்கு கொலு ஒரு 60-70 வருஷமாக. எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நான் இப்போது வச்சுட்டு வரோம். இப்போ நான் கொலு வைக்கிறதுன்றச்ச அவார்டு வாங்குறதுன்றத ஒரு வாட்டி மயிலாப்பூர் டைம்ஸில் பெஸ்ட் கொலு அவார்டு வாங்கியிருக்கோம், திருமயிலை ஸ்டார்ஸில் பெஸ்ட் கொலு அவார்டு வாங்கியிருக்கோம், ஹிந்துவில் பெஸ்ட் கொலு அவார்டு, தினகரன் பேப்பரில் பெஸ்ட் கொலு அவார்டு, அப்புறமா நம்ம பண்டிட்னு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பெஸ்ட் கொலு அவார்டு, அதே மாதிரி நிறைய அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே 3-4 இதில் பெஸ்ட் கொலு அவார்டு வாங்கியிருக்கோம். அண்ட் மயிலாப்பூர் டைம்ஸில் கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 தடவையாக வாங்கிட்டு வரோம். திருமயிலை ஸ்டார்ஸ் போன வருஷத்துலேருந்து ஆரம்பித்தாங்க, போன வருஷம் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஓவரால் மயிலாப்பூர் ஏரியாவுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. இந்து டவுன் டவுன்லேயும் போன வாட்டி எங்களுக்கு முதல் பரிசு கிடச்சிது. அதே மாதிரி தினமலரில் அப்ரிசியேஷன் கிடச்சிது, சன் லைஃப் சேனலில் அப்ரிசியேஷன் கிடச்சிது, வின் டிவியில் எங்களை குழு அப்ரிஷியேட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ராஜ் டிவியில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மண்டே அன்னைக்கு வர திங்கக்கிழமை 6:30 to 7 PM ராஜ் டிவியில் வருது. அது மாதிரி எல்லாமே எல்லா வீடியோலும் சன் லைஃப்பில் எங்களுக்கு பெஸ்ட் குழு அவார்டு பட்டுப்புடவை கிடச்சிது. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒரு எல்லாமே அவார்ட்ஸ் வரும், சர்டிஃபிகேட்ஸோ இல்லைனா கிஃப்ட்ஸ், நிறைய கிஃப்ட்ஸ். ஹிந்து டவுன் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிஃப்ட்டு, ஹாம்பர்ஸு, கிஃப்ட்ஸு எல்லாமே கொடுத்தாங்க. அண்டு ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் ஒரு பெருமையாக இருந்தது. ஹிந்துவில் கிடைக்குதுன்னா அது சாமானியமாக கிடைக்காது, அது கிடைக்கிறதுனா. அப்புறம் IFBன்னு ஒரு கம்பெனி கொலு இது நடத்தினாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் பெஸ்ட் கொலு அவார்டு வாங்கினோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். அப்படி நிறையா இது மூலமாக நிறைய இடத்துல வாங்கியிருக்கோம் ப்ரைஸஸ். அண்ட் எவ்ரி இயர் வாங்கிட்டு வரோம், இப்போது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே வாங்கிட்டு வரோம். பட் அவங்க சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க நீங்கள் வந்துருங்கன்னு. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பேக்கிங்கில் இருப்போம் குலு பேக்கிங்கில். அப்புறமா வந்து பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கச்ச வீட்டுக்கே வந்து அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 தடவை நடந்திருக்கு. வீட்டுக்கே எல்லாரும் வந்தாங்க, எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. வீட்டுக்கு வந்து கிஃப்டை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் பெஸ்ட் குலு அவார்டு வந்தது, அந்த மாதிரி நிறைய இதில் வந்தது.
1: மேம் நீங்கள் இவ்வளோ அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கடந்த 70-80 வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்கள் வீட்டுக்கு கொலு வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் இப்படியான ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் வாங்குற அளவுக்கு உங்கள் வீட்டில் என்ன மேம் அந்த கொலுவில் ஒரு ஸ்பெஷல், எது மேம் எல்லா வீட்டை விட உங்கள் கொலு ஒரு தனித்துவமாக இருக்குது?
2: தனித்துவம்ன்றது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், என்னன்னா பொம்மைய வந்து நம்ம எப்படி கொடுக்கறோம் மக்களுக்கு அது முக்கியம். அந்த பிரசன்டேஷன் சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப அழகா இருக்கும். இது இந்த இடத்துல நான் வந்து என்னோட டாக்டரை தான் அப்ரிஷியேட் பண்ணோம். மெயினா வந்து என்னோட பொண்ணு வந்து ரொம்ப அழகா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைப்பா. என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணு எல்லாருமே நல்லா வைப்பாங்க. அது இல்லாம ரெண்டாவது என்னன்னா மக்களை வரவேற்கிறது எப்பவுமே, எப்ப போனாலும் அவங்க வீட்டுல வந்து எந்த டைம்ல போனாலும் எப்பவுமே வந்து கொலு பார்க்க முடியும். அது ஒரு இது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பொம்மைகள், பாரம்பரிய பொம்மைகள் இருக்கு, அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். அவங்க வந்து பாக்கறச்சா அவங்கள இருக்கிற தன்மை அதுவாகவும் இருக்கலாம்.
1: ரொம்பவே சந்தோஷம் மேம். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்றாங்க மேம். ஸோ இப்போ எப்படின்னா நீங்க வந்துட்டு ப்ரொஃபஷனும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பர்சனல் லைஃபும் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி குலூஸ் அவார்ட்ஸ் இது எல்லாமே நீங்க வந்துட்டு கடைபிடிச்சிட்டு வந்துருக்கீங்க, நீங்க அதை மெயின்டெயினும் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி மேம் நீங்க உங்களால உங்க சக்சஸ்ஃபுல் லைஃபை மெயின்டைன் பண்ண முடியுது? நீங்க ஸோ நீங்க இவ்வளோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பண்றதுக்கான உங்க சக்சஸ் என்ன மேம்? நீங்க இவ்வளவு பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கான உங்க பின்னாடி இருக்க சக்சஸ் என்ன மேம்?
2: ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம வேலை செய்யற இடத்துலையும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கணும், இங்கேயும் நம்ம வீட்லேயும் இருக்கணும். ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா ஒர்க் பண்றது, ஆர்வத்துடன் வேலை செய்யறது, எல்லாரும் சப்போர்ட் பண்றது, இதுதான் மூன்று முக்கியமான காரணம். அதனாலதான் பேலன்ஸ் பண்ண முடியுது. அது இல்லாம என்னோட ஒர்க் பண்ற இடத்துலயும் நான் ஃபிளெக்சிபிளா இருக்க முடியுது, அங்கேயும் அவங்க ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. கரெக்டா என்னோட கிளாஸஸ் முடிஞ்ச உடனே என்னோட என்ன டைமோ அந்த டைம் முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வர முடியறது, என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா முடியாது. ஸோ அங்கேயும் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, இங்க வீட்டுல வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, அதுவும் ரீசன். ஸோ அதனாலதான் முடியுது.
1: ஸோ மக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, மேம் சொன்ன மாதிரி எல்லாரும் தனித்தனியாக பண்ணால் இது ரொம்பவே கஷ்டமாக தான் தெரியும். ஸோ மேமோட சீக்ரெட் எப்படின்னா நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த வழியும் கஷ்டமாக இருக்காது. ஸோ ஓகே மேம், இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலுவை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக வராங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு கொலு எக்ஸ்பர்ட்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொலுவை பற்றி எங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்கள் MOPCRS சார்பாக இப்போ நிறைய பேர் கொலுவெலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க?
2: கல்யாணி ரொம்ப டிப்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப என்னை உயர்த்திட்டேன், பட் ஸ்டில் சொல்கிறேன். கொலு அப்படின்றச்ச எனக்கு என்னால் கொலுவே நான் வைக்கலை, இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னா ஆரம்பிக்கலாம். நீ என்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு நீ ஆரம்பிக்கலாம். ஆனால் நீ ஆரம்பிச்சுட்டு ஐயோ என்கிட்ட என்ன ஒரு நாலு பொம்மை தான் இருக்கு, நான் அதை வச்சு தான் கொலு வச்சுருக்கேன், உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கொலு இருக்கே அப்படிலாம் நினச்சிக்காத, அப்படிலாம் கம்பேரே பண்ணாத. நீ வந்து சந்தோஷமா அந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையாம நானும் எங்க வீட்டுல கொலு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு 10 பேரை கூப்பிடு. அவங்களும் சந்தோஷமா வந்து உன் பொம்மையை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போவாங்க. அப்புறம் எப்பவுமே அந்த ஆர்வம் குறையக்கூடாது. நீ அந்த அந்த ஆர்வத்தோட அவங்கள கூப்பிட்டு வெத்தலைப்பா கொடுக்குறச்ச. நீ அடுத்து விஜயதசமிக்கு போய் ஆஹா நம்ம கிட்ட இந்த பொம்மை இல்லை, நம்ம இன்னொரு 4 பொம்மை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நீ வாங்குவ. அதுக்கு அடுத்த வருஷம் வாங்குவ. இப்படியே உன் பொம்மையும் கூடும். அது இல்லாம உனக்கும் வீட்டில் செல்வம் செழிப்பு எல்லாமே கூடும். உனக்கு நிச்சயமாக ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். அண்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவீங்க. அந்த சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணுறதை மாத்திரம் கைவிடக்கூடாது. எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாரோட சம்மதத்தோடையும் எல்லாரோட சப்போர்ட்டோடையும் நிச்சயமாக கொலு வச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 4 பொம்மை கூட 4000 பொம்மையாக உன் கண்ணுக்கு தெரியும். சந்தோஷமாக நீ கொலு வைப்ப, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவ. ஸோ அந்த அதை மாத்திரம் மறந்துடாம அந்த டிப்ஸ் மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம், நீங்கள் நிஜமாவே சொன்ன எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொலு பற்றி சொல்லியிருக்கீங்க, நவராத்திரி பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கும் சரி, எப்படி லைஃபை பேலன்ஸ் பண்ணலாம் ஒற்றுமையாக, அப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்காக. அதுக்காகவே ரொம்பவே தேங்க்யூ மேம். நீங்கள் நிறைய எங்களை மோட்டிவேட் பண்ணதுக்காகவும் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். ஸோ மக்களே, மேம் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் எந்த வேல்யூ பண்ணாலும் உங்களால் ஈஸியாக உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேம் சொன்ன டிப்ஸையும் மறக்காதீங்க. இருக்கிற பொம்மையை வச்சுட்டு நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க. ஸோ ஹாப்பி நவராத்திரி மக்களே. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்க எங்க சிஆர்எஸ் சார்பாக எங்க மக்களுக்கு ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனான திங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
3: தேங்க்யூ தேங்க்யூ கல்யாணி. எம்ஓபி வானொலியின் சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் சிறப்பா தன்னை தயார்படுத்திட்டு இருக்கிற தைரியமான பெண்மணி பாண்டிமா இருக்காங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் துணிவோட தாண்டி வந்து இப்போ நான் ஜெயிக்காம போக மாட்டேன்னு ஒரு வெறியோட ஓடிட்டு இருக்கிற பாண்டிமாவை நேர்காணல் பண்ண போறோம். வாங்க நேயர்களே, நேரம் கடத்தாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
2: வணக்கம். சோ பாண்டிமானா யாருன்னு எங்க நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மேலாம் ஆர்வம் வந்துச்சுன்றதையும் எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: ஃபர்ஸ்ட், என் நேம் வந்து பாண்டியம்மாள். நான் வந்து மதுரையில தான் இருக்கேன். ஸோ இது நான் வந்து எங்களோட மாமா வீட்டில் தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இருக்காங்க, பட் வந்து நான் அவங்க கூட க்ளோஸ் இல்லை. சின்ன வயசுலேருந்தே மாமா தான் என்னை வளர்க்குறாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ஐஎஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் சொல்லி சொல்லி கேட்டு வந்து என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து எனக்குள்ள ஒரு வெறிய தோண்டி இருக்கு.
1: சோ நீங்க ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படினா யாருன்னு நீங்க சொல்லுவீங்கக்கா?
3: நான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கறது யாரும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்ல. ஏன்னா நான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி யாரையும் எடுத்துக்கிட்டது இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் தான் இன்ஸ்பிரேஷன். பட் ஆனா சின்ன வயசுல இருந்து சஹாயம் சாரோட நேம் கேட்டிருக்கேன். அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஐஏஎஸ் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்றதே அவர் பேரு சொல்லிதான் சொல்லுவாங்க. சோ அவரை வந்து வேணா என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன்.
1: சோ அவரை மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு நேர்மையான ஐஏஎஸ் உங்களை எதிர்பார்க்கலாம்.
3: கண்டிப்பா.
1: எப்போல இருந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உங்களையே நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்காண்டி தயார்படுத்திக்கிறீங்க?
3: ஸோ நான் வந்து இப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன புக்ஸ் வேணும் வேணாம் அது கூட எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நெட்ல தேடினா கூட கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அப்போதான் இந்த மாதிரி என் ஜூனியர் பொண்ணு வந்து இந்த நேர்மை ஐஎஸ் அகாடமி இது வீடியோ கொடுத்தா. அதுக்கு முன்னாடி செகண்ட் இயர் படிக்கும் போது ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். அப்போதான் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இதெல்லாம் பத்தியே எனக்கு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். அதுக்கப்புறமா வந்து புக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேர்மை ஐஎஸ் அகாடமியில வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவும் வந்து ஒரு லாக்டவுன் பீரியட் அப்பதான். ஸோ லாக்டவுன்ல ஒரு டிசம்பர் மந்த் அந்த சம்திங் லாக்டவுன் போட்டதுல இருந்து அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து நெட்ல வந்து அப்பப்போ ஏதாவது புக்ஸ் ஏதாவது படிச்சுட்டு இருப்பேன். அதாவது ஸ்கூல் புக்ஸ் ஏதாவது டெய்லி வந்து அப்போ வந்து எனக்கு எஃபெக்டிவா படிக்கிறது வந்து தெரியல. ஏன்னா கொஞ்சம் என்விரான்மெண்ட் எனக்கு கொஞ்சம் சரியில்லை. பட் ஆனா இப்போ நான் இன்ஸ்டியூட்ல சேர்ந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நல்லா எஃபெக்டிவா படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 4-5 hours ஆகுது நான் படிக்கிறேன்.
1: உங்களை இவ்வளவு தூரம் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி போய் படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் தேவை. சோ அப்படி மோட்டிவேட் பண்ண ஒரு ஆள்னா யார சொல்லுவீங்க?
3: மோட்டிவேட் பண்றது வந்து எங்க அத்தை மாமா ஆச்சி தாத்தா இவங்க சித்திங்க எல்லாரும் இவங்களை தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா டெய்லி வந்து என்ன அவங்க தான் கொண்டு வந்து விட்டுட்டு இன்ஸ்டியூட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் கொண்டு போய் விடுவாங்க, வீடு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன எக்ஸாம்னாலும் எங்க போகணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. அவங்க வந்து படிக்கிறதுக்கு எப்பவுமே எனக்கு தடை சொன்னதே இல்லை. அவங்க வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. ஸோ என்னோட இது மோட்டிவேட் பண்றது எப்பவுமே அவங்க தான். ஸோ நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா கூட அப்படியெல்லாம் இல்லை விட்டு அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணலாம் மனசை தளர விட்டுறாத அப்படின்னு சொல்லி தான் எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே தான்
1: இருப்பாங்க. ஐஏஎஸ்க்கு வந்து பயங்கரமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து டிஎன்பிஎஸ்சியும் நீங்க விடல, அதுக்கும் செம்மையா உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க. சோ பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு கொஞ்சம் சிலபஸ் வேற மாதிரி இருக்கும், யூபிஎஸ்சிக்கு கொஞ்சம் சிலபஸ் வேற மாதிரி இருக்கும்ன்றது, அது உண்மையா? சோ அதை நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க?
3: நான் வந்து மெயினா யூபிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் போட்டிருக்கனால வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து டெய்லி தமிழ் முக்கியம் அப்படின்றனால டெய்லி ஒரு 2 hours மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்றேன் தமிழுக்காகவும் அப்புறம் மேக்ஸ்க்காகவும். மேக்ஸ் வந்து நான் சிசாட்டோட சேர்த்து பாக்குறேன் அது. ஸோ அதனால இது ஒரு 2 hours மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்றேன். அதுவும் இல்லாம சப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வேரி ஆகுற மாதிரி தெரியல. கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியா சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் லிட்டலா வேரி ஆகும், மற்றபடி எல்லாமே யூபிஎஸ்சிக்கு இருக்கிற மாதிரியே தான் இதுவும். ஸோ அதனால நான் மெயினா வந்து என்சிஆர்டி தான் கான்சென்ட்ரேட் பண்றேன் ஃபுல்லா. டூ ஹவர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அல்லது பிடிஎஃப்ஸ் இந்த மாதிரி ஒன் வேர்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, யூடியூப்ல வீடியோ கேட்கறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஸோ உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்க படிப்புக்கு?
3: ஆமா, அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு. ஸோ நான் இங்க வந்து என் இன்ஸ்டியூட்ல வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் நான் சோசியல் மீடியாலவே வந்து தேட ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கைடன்ஸ் எல்லாமே, ஸோ அதுதான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஏதாவது ஒன்று தெரியலனா கூட நான் அதுலதான் சர்ச் பண்றது அல்லது யார்கிட்டயாவது கேட்கறது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு சோசியல் மீடியா உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் அதை நல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்றேன்.
1: நீங்க சொல்றப்பே வந்து இவ்ளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சோ நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து மக்கள் எதிர்பார்க்கலாம்?
3: மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா, சோ அவங்களோட குறைகளை தீர்க்கணும், அவங்களுக்குள்ள அதாவது அவங்கள ஒருத்தவங்களா இருந்து சோ அவங்களோட குரலா வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்ற மாதிரியே தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் எங்கேயும் வெளியே போனது இல்லை. சோ நான் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் சொல்றேன். ஏன்னா நம்ம பெருசா வந்து உங்க மதுரைக்குள்ளேயே வந்து நான் எங்கேயும் அவ்வளவா போனதில்லை. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து தோன்ற அளவு, ஏன்னா நானும் அவங்கள ஒத்தியா தான் இப்போ இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா தான் ஃபியூச்சர்ல தான் நான் ஐஏஎஸ் ஆக போறேன். ஸோ அதனால நான் வந்து எதிர்பார்க்கறது இதுதான், மக்களும் வந்து அதே தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நான் கண்டிப்பா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன். அவங்க கேக்குறத என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு அதை கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன். அவங்களோட குறைகள் எல்லாத்தையும் தீர்க்க கண்டிப்பா நான் முயற்சி பண்ணுவேன்.
1: நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சோ நீங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க, அதை எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா அவ்வளவு தைரியமா ஓவர் கம் பண்றீங்கன்றத எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின் போது நான் சின்ன சின்ன விஷயத்த கூட எல்லாத்தையும் எதிர்பார்க்கறேன், அதாவது மத்தவங்களை எதிர்பார்க்கற மாதிரிதான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும், ஏன்னா அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு தோணும். பட் அட் த சேம் டைம் வந்து எனக்கும் ஓகே நான் இது இப்படி தான், ஸோ அதனால நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றனால. ஸோ சுற்றி என்ன நடந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன அஃபெக்ட் பண்ணும், பட் ஆனால் நான் அதை வந்து போக போக வந்து அதை என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நான் கண்டுக்காம என்னோட ஸ்டடீஸ்க்குள்ள கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் வந்து இப்போ அதாவது புக்ஸ் படிக்கிறது, சாங்ஸ் கேட்கறது, மூட் அவுட்டா இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் அதுக்காக நான் எதையுமே கிவ் அப் பண்ண மாட்டேன். அது வந்து எதுவா இருந்தாலும் சரி, தோத்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு.
1: ஓ, உழைப்பே உயர்வுன்ற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
3: கண்டிப்பா
1: லைஃப்ல எனக்கு இதுதான் பெரிய பிக்கெஸ்ட் சேலஞ்சா இருந்துச்சு. இதை விட நான் ஒரு பெரிய சேலஞ்ச் பார்த்ததே இல்ல. இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படின்னா எந்த ஒரு சேலஞ்ச நீங்க சொல்லுவீங்க?
3: சோ பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கும்போது என்னோட பிசிக்கல்ல தான் நான் வந்து இப்போ வரைக்கும் என்னோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச நான் பாக்குறேன். ஏன்னா ஸோ என்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்னாலே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது, ஒருத்தர் எதிர்பார்த்து தான் இருக்கணும் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா கூட அது. ஸோ அந்த சேலஞ்சை வந்து நான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். பட் ஆனாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் எதுவாக இருந்தாலும். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க பீப்புள்ஸ் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக என்ன நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ என்னோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் இதுக்கப்புறம் இது எந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நான் வந்து அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணுவேன், பின்வாங்க மாட்டேன்.
1: எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்த பாண்டிமா வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ராங் லேடியா நம்ம கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. செம்ம ப்ரௌடா ஃபீல் ஆகுது. ஸோ எல்லா சேலஞ்சஸையும் செம்மையா ஃபேஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு சேலஞ்சுக்காண்டி தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு சேலஞ்சை நீங்க சொல்லுவீங்க?
3: நான் யூபிஎஸ்சி படிக்கிறது தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ என் லைஃப்ல வேற எந்த சேலஞ்சஸும் நான் எதிர்பார்க்கல, சின்ன சின்ன சேலஞ்சஸ் தான். ஸோ அதுவே வந்து நானே என்னால் முடிஞ்ச அளவு ஓவர் கம் பண்றேன். பட் இதுதான் வந்து நான் கொஞ்சம் ஏன்னா இது வந்து

0: பேட்டர்னா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், சோ எப்போ இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க, எதை வச்சு கேட்பாங்கன்றது தெரியாது. சோ நான் இன்னும் இதுல வந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு இந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். சோ அததான் வந்து நான் அந்த கத்துக்கிற விதத்தையும் அந்த கத்துக்கிறதையும் தான் வந்து நான் ரொம்ப பெரிய சேலஞ்சா எதிர்பார்க்கறேன். ஸோ அதை தவிர்த்து பெரிய சேலஞ்ச் அப்படின்னும் போது எனக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நான் பண்ணணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட சேலஞ்சஸ். நான் வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். இப்ப எனக்கு கொஞ்சம் படிக்கிற கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா நான் கொஞ்சம் எஃபெக்டிவ் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன். பட் இருந்தாலும் நான் கண்டிப்பா வந்து இதை வந்து என்ன ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இதை வந்து நான் ஜெயிப்பேன்.
1: நீங்க ஜெயிப்பீங்கன்றத நாங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். இப்ப வந்து நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களோட ட்ரீம்ஸ் நோக்கி விட மாட்டாங்க. சில பேர் வந்து அதுக்கு தடையா இருப்பாங்க, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து அதாவது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க சைட்ல இருந்து?
0: என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அது பண்றதுதான் சரி. ஏன்னா ஒரு விஷயத்துல வலுக்கட்டாயமா அவங்கள திணிக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெருசா சரி நம்ம சொல்றோன்றதுக்காக போவாங்களே தவிர அவங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும். அது சின்ன என்ன மாதிரியான வேலையா இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ அது நமக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்றதுன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. அதை தவிர்த்து அவங்கள வந்து இதுதான் பண்ணணும், இது இப்படி படி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணாதீங்க. அதையும் இதுன்னா புஷ் பண்ணாம கொஞ்சம் அன்பா சொல்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்றது வந்து உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்றத வந்து நேரடியா அதாவது கொஞ்சம் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லாம அல்லது கோவப்படாம கொஞ்சம் அவங்களுக்கு புரிய அவங்களுக்கு எந்த விதத்துல சொன்னா நம்ம அது அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத பார்த்து பக்குவமா சொல்லுங்க. இததான் நான் சொல்லுவேன் மெயினா.
1: சோ இப்ப வந்து நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி எழுதுறவங்களே சரி ஒரு டைம் வந்து ஃபெயில் ஆயிட்டா அத கனவோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு டைம்னால வந்து அவங்க வந்து சரி ஓகே நான் என் கனவெல்லாம் மாத்திட்டு வேற ஒரு ஃபீல்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஒரு தடவை தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதை உடனே கிவ் அப் பண்ணக்கூடாது. இன்னும் நம்ம வந்து அப்போ தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலதான் மிஸ்டேக் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம தான் அதை மாற்ற ட்ரை பண்ணணும். நம்ம எந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம், எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ட்ரை பண்ணியிருக்கணுமே தவிர நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு அட்டெம்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்லீஸ்ட் நம்ம இதுல வந்து அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகல அப்படின்னாலும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். அதுக்காகவாச்சும் நம்ம கண்டிப்பா இதை வந்து கிவ் அப் பண்ணாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது என்னோட வியூ.
1: உங்களை மாதிரி யூபிஎஸ்சிக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரெயின் ஆயிட்டு இருப்பாங்க நிறைய குழந்தைங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் இல்ல ஏதாவது வந்து சொல்லணும்னா நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் வரைக்கும் மக்கப் தான் பண்ணிருப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ நாம வந்து மக்கப் பண்ணாம அது ஒரு விஷயத்த புரிஞ்சு படிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். சும்மா ரீட் பண்ணி விடாம அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்ளை பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணா அட்லீஸ்ட் அதுல ஒரு 20% 25% அது நமக்கு ஞாபகத்துல இருக்கும் இல்லையா? சோ அதுதான் சொல்றேன், நம்ம படிக்கும் போது எஃபெக்டிவா படிக்கணும். அதே மாதிரி நம்ம புரிஞ்சு படிக்கணும், அப்பப்ப எழுதி பாக்குறது, நோட் மேக்கிங் இதெல்லாமே பண்ணணும். இன்னும் என்னென்னலாம் நமக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படும் போது அதை எங்கெல்லாம் நம்ம யார்ட்டெல்லாம் கேட்டா நமக்கு தெரியும், எதுல தேடினா கிடைக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா யூபிஎஸ்சி அப்படிங்கறது மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கறதும் வந்து ஒரு நாலேஜ், நம்மளோட நாலேஜை கெயின் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். ஸோ அது வந்து போஸ்டிங் சேலரி இதெல்லாமே வந்து அதுக்கடுத்து தான். ஃபர்ஸ்ட் நம்ம இது மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை பேசிக்கான விஷயங்கள் கூட நம்ம இதுல மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம தெரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா படிக்கணும். அதுதான் நான் சொல்றேன்.
1: என்ன நேர்களே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்கிற பாண்டிமாவோட நேர்காணல கேட்டோம். எவ்வளவு இடர் வந்தாலும் துணிச்சல் நடை போடுற பாண்டிமாவோட தெளிவும் துணிவும் நம்மள கண்டிப்பா வியக்கதான் வைக்குது. பாண்டிமா பேசினது இன்ஸ்பைரிங்கா இருந்தாலும் அவங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அந்த இடத்த பிடிக்காம போகவே மாட்டேன்னு இருக்கிற அந்த வைராக்கியம் இன்னும் எல்லாரையும் இன்ஸ்பைரிங் ஆகுது. பாண்டிமா கொடுத்த டிப்ஸ் நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சார்பாகவும் பாண்டிமாக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் உங்க எல்லாரையும் வேற ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்எஃபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஜெயம் ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பிரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுறது இல்லை, அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை. ஒருத்தருக்கு உங்கள் லைஃப்பில் கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்பில் ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க முடியும்.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.

0: காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
1: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நாம ஜென் கதைகள் கேட்க போறோம். நமக்காக இந்த சிறுகதையை எழுதினது வாசுதேவன் அவர்கள். வாங்களே கதை கேட்கலாம். சிறுகதை வாசித்தல் சொர்க்கம் நரகம். அவர் ஒரு ஜென் குரு. மிக அமைதியாக ஒரு மரத்தடியில் வீற்றிருந்தார். அந்த வழியாக சென்ற வீரன் ஒருவன் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்த அவரை கண்டதும் தன்னது குதிரையை விட்டு கீழே இறங்கினான். பின்னர் மெல்ல அவர் அருகே வந்து கை கூப்பி அவரை வணங்கி நின்றான். சிறிது நேரம் கழித்து குரு தமது கண்களை திறந்து அவனை ஊடுருவி நோக்கினார். ஆனால் குரு எதுவும் பேசவில்லை. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். இது நெடுங்காலமாகவே எனக்கு உள்ள ஒரு சந்தேகம். தாங்கள் தான் அதற்கு விடை கூற வேண்டும் என்று பேச்சை ஆரம்பித்தான் அந்த வீரன். குரு அப்பொழுதும் மௌனமாகவே அவனை நோக்கியபடி இருந்தார். குருவே, சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறதே, இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளனவா என்று வீரன் கேள்வி எழுப்பினான். ஆனால் ஜென் குரு பதிலேதும் சொல்லாமல் அவனையே நோக்கிக் கொண்டிருந்தார். வீரனோ தனக்கு பதில் கிடைக்காமல் அங்கிருந்து அசைகிறவனாய் தெரியவில்லை. குரு இப்பொழுது அவனை தீர்க்கமாக நோக்கி சிறிது நேரம் கழித்து மெல்ல ஒரு கேள்வி கேட்டார். நீ என்ன செய்கிறாய் என்றார். நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி என்றார் அந்த வீரன் பெருமையோடு. குருவிடமிருந்து உடனே ஒரு கேலி சிரிப்பு தென்பட்டது. நீ ஒரு முட்டாள், உன்னை எவன் சேனாதிபதியாக நியமித்தது என்று கேலியாக கேட்டார். இதை கேட்ட வீரனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஆவேசமாக கர்ஜித்தபடி தன் உரையிலிருந்து வாளை உருவினான். இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார் குரு ஒரு குறுஞ்சிரிப்போடு. இது கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சட்டென்று வாளை உரையிலிட்டு அவரை கூப்பி வணங்கி, மன்னிக்க வேண்டும் குருவே என்றான். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விட்டன என்றார் குரு அமைதியோடு. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள். ஜின் சிறுகதைகளை அழகா தொகுத்து தந்த வாசுதேவன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. வேறு ஒரு நாள் வேறொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.
1: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகான

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

இருக்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.